பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வாழை தெண்டல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு த

0: is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Tangam.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: ஆச்சு டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
1: காட்சி மூன்று.

0: டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும் இல்ல உங்களுக்கு? மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தடல போய் போயிட்டு வந்துடுறா.
2: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது, அங்க போனா உனக்குதானே பரவும்.
3: நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினனால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங்க குடிங்க சொல்லி மேலயே கொட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா, இது நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ, நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. பாடா, செயின் உங்க கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூச்சு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா, பொண்ணு வந்துட்டு சீட்டு எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டிதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகமா?
0: ஐயோ.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்ட் வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப மான்சூன்ஸ் வேற வருது அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ

0: எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
1: வணக்கம், நான் உங்களோட ஈரோடு மகேஷ் பேசுறேன். என்ன தம்பி, அஷ்டபூஜை நிகழ்ச்சி எல்லாம் பாத்துருப்பீங்க. என்னடா ஜோக் சொல்லிட்டு இருக்க மனுஷன், திடீர்னு உங்ககிட்ட பேசுறான்னு உங்களுக்கு ஒரு எண்ணமா இருந்திருக்கும். ஏன்னா எங்க அம்மா மேல எனக்கு ரொம்ப அக்கறை இருக்கு, அதனால உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்மணிகள் மேலேயும் எனக்கு அக்கறை இருக்கு. அதனால பெண்ணே நீ அறிவாங்கிற நிகழ்ச்சிய ஒவ்வொரு பெண்மணியும் தவறாம கேளுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை சம்பந்தமா, உங்க உடல்நிலை சம்பந்தமா இருக்கிற அத்தனை நல்ல விஷயங்களையும் இந்த நிகழ்ச்சி மூலியமா அவங்க சொல்றாங்க. அதனால நல்ல விஷயங்களை கேட்கறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து பெண்ணே நீ அறிவாங்க நிகழ்ச்சியை கேளுங்க, உங்க வாழ்க்கையை வளமாக்கிக்கங்க. அப்படி நீங்க வளமாக்கிக்கிட்டீங்கன்னா எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
2: Namaskaraha. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride.
3: अहमस्मि श्री कात्यायिनी, मम सहोदरी श्रीदाक्षायिनी अपि अत्र अस्ति. आवां प्रथमवर्षीय व्यापार नियन्त्रण छात्रे इदानीम् आवाभ्यां गङ्गालहरी स्तोत्रं प्रस्तुतमस्ति. स्तोत्रमस्मिन् भगवत् श्री आदिशङ्कराचार्येण रचितमस्ति. स्तोत्रमेतत् मधुरा रम्या च, गङ्गायाः वर्णनं करोति च, गङ्गायाः पवित्रता च दैवत्वं चतुर्दशश्लोकद्वारा प्रकटितमस्ति. अस्य स्तोत्रस्य पाठं सुखं ददाति. नः रोग चिन्ता कष्ट पाप दुष्कृतं सर्वं निवारयति च. गङ्गालहरी स्तोत्रम्.

0: धन्यवादः.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

0: இன்றைக்கு திருக்குறளை பற்றி நாம பார்க்க போறோம். திருக்குறள் வந்து ஒன்னாம் கிளாஸ்லேருந்து படிக்கிறது மட்டும் இல்லை, அதை பஸ்ல எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்குறோம். திருக்குறள் வந்து தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் மாதிரி இருக்கு. அப்போ அதனாலதான் திருக்குறளை பற்றி சொல்லும்போது பாரதியார் சொல்றாரு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்டது தமிழ்நாடு என்று சொல்கின்றார். அப்போ இந்த வள்ளுவர் தந்த இந்த திருக்குறள் வந்து வேதம் என்று சொல்றோம், மறை என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த வேதத்தை வந்து அதனுடைய பெருமை என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் கூட திருக்குறளை படிச்சிருக்காங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வியப்பா இருக்கும், ஆனா ஜியு போப்புன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் திருக்குறளை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா, தன்னுடைய கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வைங்க என்று சொன்னார். இன்றைக்கு கூட நீங்க லண்டனுக்கு போனீங்கன்னா இதை பார்க்கலாம், இது பொய் இல்ல, உண்மையான நிகழ்ச்சி தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் வந்து அதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னா, அளவுல சின்னது மட்டும் இல்ல, அதனாலதான் அது அணுவுக்கு ஒப்பிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுல சின்னதா இருந்தாலும் அதோடைய கீர்த்தி, அதோடைய பொருள் வந்து ரொம்ப பெரிதா இருக்கு. ஒரு குறளுக்கு நீங்க பக்கம் பக்கமா ஒரு நூலே எழுதிடலாம், அந்த அளவுக்கு பொருள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொன்னா, காலத்துக்கு ஏற்றதாக இருக்கு. இந்த காலத்துல மட்டும்தான் இந்த குறளுடைய பொருள் பொருந்தும், இல்ல இந்த நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், இல்ல இந்த மதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம வந்து திருக்குறளை அப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா ஃபேஷன் மாதிரி இல்ல, திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்கும் ஃபேஷனா இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமா தமிழ்ல இருக்கு. ஏன்னு சொன்னா, இப்ப சை நன்றியை பற்றி வள்ளுவர் சொல்றாரு, இல்ல நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சொல்கின்றார். இல்ல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட சொற்களை சொல்ல வேண்டும். நாம இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பத்தி சொல்றோம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி சொல்றோம், கம்யூனிகேஷன் பத்தி சொல்றோம், இல்ல வந்து மருந்துகள் ஹெல்த் பத்தி, ஹெல்த் கேர் பத்தி சொல்றோம், இல்ல இப்ப உலகம் முழுவதும் சொல்லப்படுவது வந்து என்வாய்மெண்ட் என்வாய்மெண்ட்ங்கிறாங்க. அப்ப அந்த மழை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், இல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னா என்ன, இதெல்லாம் கூட திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்க பலருக்கும் இது வியப்பா இருக்கும். ஆனா திருக்குறள் வந்து ஒரு புதையல். எப்படிப்பட்ட புதையல்னு சொன்னா, இப்ப நீங்க பாக்குறீங்க, இன்றைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு கோவில்ல பார்த்தோம்னா, கோவிலுக்குள்ள பல நூற்றாண்டுகளாக கோவிலுக்கு அடியில புதையல் புதைந்து கிடைக்கிறது என்று பார்க்கின்றோம். இல்ல வேற பல இடங்கள்ல புதையல்கள் கிடைக்கின்றன என்று சொல்றாங்க, பழைய காலத்து நாணயங்கள் எல்லாம் கிடைக்கின்றதுன்னு சொல்றோம். அந்த புதையல்கள் வந்து யாருக்கு சொந்தம்னு பார்க்கும்போது நம்ம அரசுக்கா, மக்களுக்கா, நாட்டுக்கான குழப்பம். ஆனா இந்த திருக்குறள்ங்கிற புதையல் பத்தி பார்க்கும்போது அப்படி நமக்கு பட்டிமன்றம்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் என்று சொன்னா, இது வந்து தமிழ் தெரிந்த எல்லோருக்கும் பொது என்பது மட்டுமல்ல, உலக மொழிகள் அத்தனையிலுமே திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனால மொழிக்கு அப்பால் பட்டு தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமாக இன்றைக்கு திருக்குறள் இல்ல, திருக்குறள்ங்கிற புதையல் வந்து உலக மக்களுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு புதையலாக இருக்கிறது. ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஜப்பான்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ரஷ்யாவில, சீன மொழியில, ஜெர்மன் மொழியில, இப்படி உலக மொழிகள் அத்தனையிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுனாலதான் திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் என்ன என்று சொன்னா, உலக பொதுமறை என்று சொல்றாங்க. உலகத்துக்கே பொதுவான வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: இப்படிப்பட்ட ஒரு தங்க புதையல நமக்காக தெய்வ புலவர் திருவள்ளுவர் கொடுத்திருக்காங்க. இந்த திருக்குறள்ல பல கருத்துக்கள் இருக்கு. இந்த திருக்குறள்ல வர வாழ்வியல் விளக்கங்களை நமக்காக, நம்ம எல்லாருக்கும் புரியும்படி சொல்றது வந்திருக்கவங்க முனைவர் கோவே கீதா அவர்கள். நமக்காக இந்த திருக்குறள்லேருந்து பல விளக்கங்களை நல்லா நம்ம எல்லாருக்குமே புரியுற மாதிரி ரொம்ப அழகா விளக்கமா எம்ஓபி சமுதாய வானொலியில சொல்ல போறாங்க. இந்த திருக்குறள் குறித்த வாழ்வியல் விளக்கங்களை தவறாம நீங்க கேட்கணும்.
0: வணக்கம். திருக்குறள் புதையலை நாம் இப்பொழுது பார்க்க தொடங்க போகின்றோம். இன்றைக்கு முதலாக முதல் குறளை பற்றி பார்த்து அந்த முதல் அதிகாரத்தை பற்றியும் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இது இறை வணக்கம் என்ற தலைப்புல திருக்குறளுடைய முதல் அதிகாரம் அமைந்திருக்கிறது. எந்த செயல் செய்யும் போதும் நாம் இறைவனை வணங்கிவிட்டு தான் செய்கின்றோம். வள்ளுவரும் அதே மாதிரி தன்னுடைய குறளை தொடங்கும் போது இறை வணக்கத்தோடு தொடங்குகின்றார். அப்போ இதில் என்ன புதுமை என்று கேட்டால், 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே கடவுள் வாழ்த்துல வள்ளுவர் வந்து எந்த கடவுளையும் பெயர் சொல்லி சொல்லவில்லை. இதுவே ஒரு பெரிய சர்ச்சையை அவரை பற்றி கிளப்பி விடுக்கிறது. அவர் இங்கே வந்து ஒரு இந்து கடவுளுடைய பெயரை சொல்லவில்லை, இல்லை என்று சொன்னால் அந்த காலத்தில் இருந்த சமண பௌத்த கடவுள்களை பற்றி சொல்லவில்லை. இதனால இவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்று கூட பலரிடையே இன்றைக்கும் சர்ச்சை இருந்து கொண்டே இருக்கிறது. இலக்கியத்தை ரசிப்பதற்கு அந்த இலக்கியத்தை எழுதியவனுடைய ஜாதி நமக்கு தேவையே இல்லை. ஏனென்று சொன்னால் அது தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் இலக்கியத்தை நம்ம ரசிப்பதற்கு அது எந்த விதத்திலும் நமக்கு துணை செய்ய போவதில்லை. இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்முடைய தமிழர்களுடைய சிந்தனை ஜாதி மதத்தை எல்லாம் கடந்து மக்கள் எல்லாம் ஓர் குலம் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தில் அப்படி ஒரு உயர்ந்த சமுதாயத்தில் தான் நம்முடைய திருக்குறள் தோன்றியது என்பதை நாம் இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கின்றேன். இன்னொரு சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த வள்ளுவருடைய அதிகார முறைமை என்று சொல்லும்போது முதல்ல இறை வணக்கத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார். அடுத்த அதிகாரம் நீங்கள் என்னன்னு பார்த்தா அது வான் சிறப்பு என்று இருக்கிறது. இப்போ முதல் அதிகாரத்துக்கூட தொடர்புடையதாக அடுத்த அதிகாரம் இருக்கும். அது அந்த அதிகாரத்தை பார்க்கும்போது நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கின்றேன். அப்போ இப்போ முதல் குறள் என்னன்னு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுக்கு பொருள் வந்து நம்ம ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளலாம். அதாவது ஒரு எழுத்து தொடங்கும் போது நம்ம சொல்றோம், இப்போ ஆங்கிலம் சொன்னா கூட ஏலேருந்து தொடங்குறோம், ஏலேருந்து செட்டு வரைக்கும் என்று சொல்றாங்க. இல்லை என்று சொன்னா நம்ம சொல்றோம் ஆ முதல் நான் வர என்று சொல்லுகின்றோம். அப்போ இங்க வள்ளுவருடைய குறள் நீங்க பாத்தீங்கன்னா முதல் குறள் ஆல தொடங்குகின்றது. 1330வது குறளை பாத்தீங்கன்னா தமிழ் அந்த கடைசி எழுத்துல நகரத்துல முடிகின்றது. அப்போ அந்த தொடக்கம் முதல் முடிவு வரை வள்ளுவர் ரொம்ப சிறப்பாக அந்த தமிழ் எழுத்தை கொண்டு போயிருக்கிறார்னு பார்க்கிறோம். இது வள்ளுவருக்கு இன்னொரு சிறப்பான விஷயமாக இருக்கிறது. இப்போ நம்ம வாழ்த்துக்கு வந்தோம் என்று சொன்னால் எந்த கடவுளையுமே அவர் சொல்லலை. பொதுவாக அவர் சொல்லுகின்றார், எப்படி ஒரு எழுத்து வந்து ஆளை தொடங்குமோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்கள் எல்லாம் நம்மை படைத்ததாக நம்ம நம்பிக்கொண்டிருக்கின்ற, இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிற சக்தியாக நாம் சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த ஒரு சூப்பர் பவர், அந்த சக்தி, அந்த சக்தியை வணங்கி நாம் தொடங்க வேண்டும். அப்போ உலகத்தில் எழுத்துக்கள் எப்படி ஆளை தொடங்கி ஆல்பபெட் ஏல தொடங்கி முடியுமோ அது மாதிரி நம்முடைய செயல்கள் எல்லாம், இந்த உலக மக்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே, அன்றாட செயல்கள் ஆனாலும் சரி, இல்லை நாம் செய்யக்கூடிய ஒரு நாள் நிகழ்ச்சி ஆனாலும் சரி, எப்படிப்பட்ட செயல்களாக இருந்தாலும் அவையெல்லாம் இறைவனை தொடங்கியே செய்ய வேண்டும். இதுதான் உலக வழக்கு என்று சொல்கின்றார். முதற்றே உலகு என்று சொல்லும்போது இதுதான் உலகத்தினுடைய ஒரு வழக்கமாக, பழக்கமாக இருந்து வருகின்றது. அகரத்திலே தொடங்குவது போல ஆதி பகவன், இந்த உலகத்தை ஆதி என்று சொன்னா முதல் என்று பார்க்கின்றோம். அப்போ இந்த உலகத்தை முதல் முதலாக தோன்றிய ஒரு சக்தி என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த இறைவனை நம்பி, அந்த இறைவனை வணங்கி நம்முடைய செயல்களை தொடங்க வேண்டும். திருக்குறளும் அதே மாதிரி அந்த இறைவனை நம்பி முதல் குறளை தொடங்குகின்றார். இந்த இதே மாதிரி திருக்குறளில் நாம் சொன்னோம் புதையல் என்று சொல்லி, இதில் நான் வைரங்கள் இருக்கின்றன, முத்துக்கள் இருக்கின்றன, பழங்கள் இருக்கின்றன, ஒரு வைடூரியம் இருக்கிறது, நீளம் இருக்கின்றது, மாணிக்கம் இருக்கின்றது. அப்போ இன்னொரு புதையலை நாம் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்பலாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி வாங்க கேட்கலாம்.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு சில வழிகள். வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆமாம், நிச்சயமாக வாழ்க்கை வாழறதுக்கு தான். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம வாழறோமா, மகிழ்ச்சியாக வாழறோமா, இல்லை பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறோமா? சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அதெல்லாம் கண்டு துவண்டு போயிடுறோம். அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனைகளே நம்ம கண் முன்னாடி இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளில் மூழ்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்பவே அவஸ்தையாயிட்ருக்கு. ஆனால் அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி அதிலிருந்து வெளிவந்து வெற்றி காண்றது? வெற்றி அப்படின்ன உடனே ஒரு பெரிய பெரிய இமாலய வெற்றியை நான் சொல்லலை. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சில கோல்ஸை வச்சுட்டு அந்த கோலை தொடுறதுக்கு சில முயற்சிகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு கூட தடங்கல்களாக நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள், குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சின்ன நூல் கொண்டா நம்ம சிறை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு சகோதரி ஜெயா, இவங்க பிரம்மா குமாரி இயக்கத்துடைய ஒரு உறுப்பினர், நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. வாழ்க்கை வாழறதுக்கான முதல் அடியை எடுத்து வைக்கலாமா? வணக்கம் சகோதரி. எம்ஓபி சமுதாய வானொலிக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு நீங்க ஒரு பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்காக முன் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேர்கள் சார்பா உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து கண்ணால பாக்குறோம் சில விஷயங்களை, காதால கேட்குறோம், வாயால பேசுறோம், நுகர்றோம், ஸ்பரிசிக்கிறோம். பட் இந்த ஐம்புலன்களே நம்ம வாழ்க்கையில பல விஷயத்துக்கு, அதாவது வந்து பல தோல்விகளுக்கும் சரி, பல வேண்டாத சில விஷயங்களை நம்ம சிக்கி தவிக்கிறதுக்கும் காரணமாயிடுது. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன், இல்லை ஒரு பிரச்சனையை பற்றி சொல்கிறேன், அதுக்கான பதிலை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், அது நமக்கு வந்து முதல் தடவை பார்க்குறோம், ஆனால் திரும்ப திரும்ப திரும்ப அந்த பார்க்கறதுலையே நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுறதுக்காக நம்ம முனைய ஆரம்பிச்சிடுறோம், அதாவது அடிக்ட் ஆகிடுறோம். சின்ன சிம்பிளாக சொல்ல போனோம்னா, குழந்தைங்க வந்து ஒரு வீடியோ கேம் பார்க்குறாங்க, டெலிவிஷன் பார்க்குறாங்க, அதெல்லாம் வந்து முதல் தடவை பார்க்குறாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் பார்க்குறாங்க, அப்புறம் 3 மணி நேரம் பார்க்குறாங்க, அப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக அடிக்ட் ஆகிடுறாங்க. பெண்கள் கூட வந்து சீரியல் பார்க்குறாங்க, மூவிஸ் பார்க்குறாங்க, அது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக பார்க்கறது இல்லாமல் பொழுதை போக்குறதுக்கான ஒரு சாதனமாக மாறி வாழ்க்கை நேரத்தை அதில் தொலைக்க தொடங்கிடுறோம். நமக்கு நல்லா தெரியுது இது வந்து இது பார்க்கறதுனால நமக்கு இதனால பிரச்சனைகள் வருது அப்படின்னு, பட் அதை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ என் கண், என்னோட நான் எதை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதை தான் நான் பார்க்கணும், எதை பார்க்க வேண்டாம் இது போதும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதுக்கு வந்து என்னுடைய கண் என் கட்டுப்பாடில் இல்லை. ஸோ இந்த விஷயத்தை வந்து என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்லை நேயர்கள் பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான விளக்கம் நீங்கள் கொடுக்குறீங்க? எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது?
1: நாம் இந்த உலகத்தோட தொடர்பு கூட நம்முடைய புலன்கள் மூலமாக தான். புலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமாக நாம் நினைக்கிறது 5 புலன்கள். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல வந்து கண்கள், கண்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. அதுக்கப்புறமா
2: கேட்கறது, காதுகள், அதுக்கப்புறமா வாய் பேசுறது, அதுக்கப்புறமா நுகர்வது, அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுறது, உணர்வது. ஸோ இப்படி 5 புலன்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கை வந்து வகிக்கிறது. 5 புலன்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. இந்த 5 புலன்கள் வந்து நமக்கு வந்து சாதகமாக பயன்படுகிறதுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நாம் இந்த 5 புலன்களை சரியான வழியில் பயன்படுத்தலை அப்படின்னா நமக்கு எதிராகவும் பயன்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நமக்கு எதிராக பயன்படுகிறது, நமக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 5 புலன்கள் வந்து எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், அதை நாம் உதவி செய்யறதுன்னு சொல்லுவோம். இதே 5 புலன்கள் மூலமாக என்னுடைய செயல்பாடுகள் மூலமாக எனக்கு துக்கம் வருது அப்படின்னா அதை நாம் என்ன சொல்லுவோம்னா, எனக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு நாம சொல்லணும். இப்போ இன்றைக்கு நாம வந்து புலன் அடக்கும் சக்தியை பத்தி நாம பேசுறோம்னு வச்சுக்கோங்க. புலன்களை நாம அடக்கணும், புலன்களை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்றத பத்தி நாம நிறைய விஷயங்களை வந்து பேசுறோம், நிறைய கேட்குறோம், நிறைய படிக்கிறோம். ஆனா புலன்களை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்துக் கொள்வது அப்படின்றது வந்து நமக்கு தெரிவது கிடையாது. கண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறோம், ஆனா அதை நம்மால கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியறதில்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்க கண்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும், ஆனால் அது செய்ய முடியல.

இது கூட வந்து நிச்சயமாக ஒரு சுலபமான விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் அது செய்ய முடியல அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்றதை நம்ம பார்க்கணும். இப்போது பொதுவாகவே நம்முடைய புலன்கள், இந்த 5 புலன்கள் மூலமாக நம்ம வெளியில் இருக்கிற விஷயங்களை நம் கிரகித்து கொள்கிறோம், நம்ம உள்வாங்கி கொள்கிறோம். ஸோ உள்வாங்கி கொள்வது அப்படின்னா அதை நாம் யூஸ் பண்ணி நாம் வந்து எண்ணங்களை உருவாக்குறோம். நாம் வந்து வெளியில் இருக்கிற விஷயங்களை வந்து பார்ப்பதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக, உணர்வதன் மூலமாக, நுகர்வதன் மூலமாக கிரகித்து கொள்கிறோம். அதை நம்ம உள்ளே வாங்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய அடிப்படையில் நாம் எண்ணங்களை உருவாக்குகிறோம். அதனுடைய அடிப்படையில் என்னுடைய நம்பிக்கைகள் உருவாகிறது. அந்த எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகளுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் நாம் முடிவுகளை எடுக்கிறோம். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்க சீரியல் பார்க்குறோம். இப்போ சீரியல் நாம் பார்த்துட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, டெய்லி நாம் பார்க்குறோம். ஒரு நாள் பார்க்கலை அப்படின்னா கூட நமக்கு வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இப்போ நம்ம அதை பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா அதில் இருக்கிற விஷயங்களை நான் உள்வாங்கி கொள்கிறேன், என்னுடைய மனதில் நான் பதித்து கொள்கிறேன். ஸோ என்னுடைய மனதில் நான் பதிச்சுக்கிட்டே வரும்போது அது என்னுடைய நம்பிக்கைகளாக வரும். இப்போ நான் சீரியலில் பார்க்குற விஷயத்தில் ஏதாவது கணவன் மனைவிக்கு இடையில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை மனைவி கணவனை சந்தேகப்படுவதாக ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து பார்க்கலாம். ஸோ வெளியில் போகிற கணவன் என்ன பண்ணுறானோ அப்படின்ற மாதிரியான சந்தேகத்தில் மனைவி வந்து செயல்படுவதாக இருக்கலாம். இப்போ நான் அந்த சீரியலை பார்க்கும்போது டெய்லி பார்க்குறேன், அப்போது என்னுடைய மனதில் ஒரு தாக்கம் என்பது ஏற்படும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதை நான் உண்மை என்று நம்பிக்கொண்டு, அதை நான் உண்மைன்னு நினச்சிட்டு என்னுடைய வீட்டிலும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் தான் நாம் வந்து பார்ப்பது அப்படின்றத வந்து மிகவும் ஒரு அதிகமான கவனத்தை நாம் கொடுக்கணும். இப்போது சீரியல் பார்க்குறது, சினிமா பார்க்குறது அது வந்து ரெண்டாவது விஷயமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு சில சமயத்தில் நாம் வந்து வெளியில் வந்து பல விஷயங்களை பார்க்கணும். இப்போ ஒரு விபத்தை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அதை பார்க்கும்போது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அதை நம்ம பார்க்குறோம். ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம், வந்துடுறோம். அது வந்து எனக்கு நைட்டு தூக்கத்தை வந்து வரவிடாமல் பண்ணும். ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா நான் கண்களால் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய மனதில் பதிந்து விடுகிறது. இப்போ நான் வந்து கண்களை அடக்க வேண்டும் அப்படின்னு நாம் எப்படி சொல்கிறது, பார்க்கவே கூடாது அப்படின்னு நாம் எப்படி சொல்ல முடியும், கண்களை வந்து மூடிக்கொண்டு இருக்க முடியாது, பார்க்காம இருக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் நாம் பார்க்கணும், ஆனால் பார்ப்பதன் அடிப்படையில் என்னுடைய மனம் செயல்படக்கூடாது. ஸோ இதுதான் நாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்றது. இதை பார்க்க வேண்டும், இதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு நாம் எப்படி முடிவு பண்ண முடியும்? ஸோ நாம் வந்து எதை பார்க்குறோம் என்பது முக்கியம் கிடையாது, எதை பார்த்தாலும் அது என்னுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுல ஒரு கவனத்தை வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய மனதிற்கு சொல்லி கொடுக்க வேண்டும், இது வந்து சரி, இது சரியில்லை, இதை பார்த்தாலும் அதை எதற்காக பார்க்கிறோம், இப்போ பொழுதுபோக்குக்காக பார்க்குறோம் அப்படின்றது வந்து திரும்ப திரும்ப நம்முடைய மனதுக்கு சொல்லிக்கணும். ஸோ பொழுதுபோக்காக பார்க்கிற விஷயங்கள் என்னுடைய நம்பிக்கையாக ஆகக்கூடாது. அதே மாதிரி வெளி உலகத்தில் நடக்கிற விஷயங்களை நான் பார்க்குறேன், அது ஒரு சம்பவம். ஸோ அந்த சம்பவத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்முடைய மனதிற்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஸோ வெளியில் சொல்லக்கூடிய இந்த

இது வந்து ஜடப்பொருள் தான். ஸோ இந்த இந்த அங்கங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. இந்த புலன்களை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த புலன்கள் மூலமாக எதற்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ, எதன் மீது தாக்கம் ஏற்படுகிறதோ, அதை நாம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அதை நாம் என்ன சொல்லலன்னா மனம். ஸோ மனதில் தான் வந்து ஒரு தாக்கம் என்பது ஏற்படுகிறது, மனதில் தான் ஒரு பாதிப்பு என்பது ஏற்படுகிறது. ஸோ நம்முடைய முதல் கவனம், என்னுடைய மனம் எந்தெந்த விஷயத்தினால் பாதிப்பை, என்னுடைய மனம் எந்தெந்த விஷயத்தால்

0: நம்ம மனசு வந்து நம்ம கையில் வச்சிட்டோம்னா அது பார்வையாக இருக்கட்டும், கேட்குறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை நம்மளை பாதிக்காது அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜ் நீங்கள் சொல்ல வரீங்க, கரெக்டாக?
1: ஆமாம், நிச்சயமாக. ஆக்சுவலாக இப்போது அதை பார்க்கணும்னு நினைக்கிறதும் மனம்தான், பார்க்கக்கூடாது என்று நினைக்கிறதும் மனம்தான். இப்போ நாம் பார்க்க வேண்டான்னு நினைக்கிறத பார்க்கணும் அப்படின்னு நாம் ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்லாததுனால பார்க்க வேண்டாம் அப்படின்றதையும் நாம் பார்த்துருவோம். ஸோ நம்முடைய மனதை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, மனதோடு நாம் பேசணும். இதை பார்க்கறதுனால என்ன ஒரு பயன் இருக்கிறது, இதை பார்க்காததுனால என்ன ஒரு பயன் இருக்கிறது அப்படின்றத நாம் சொல்லிக் கொடுக்கணும்.
0: ஸோ எப்பவுமே வந்து சொல்லுவாங்க, நான் அறிவு வழி நடக்கிறவங்க இல்லை நான் மனசு வழி நடக்கிறவங்க. என் அறிவு இது சொல்லுது, ஆனால் என் மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு அடிக்கடி வந்து சில பேர் சொல்லுவாங்க. எவ்வளோதான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் என் மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை வெற்றியை தொடணும்னா, வாழ்க்கையை வாடணும்னா, மனதை முதல்ல நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும். மனதை எப்படி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர்றது நாளை நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குறது பிரம்மா குமாரிகள் அமைப்பு. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கூட பேசினது சகோதரி ஜெயா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கினது MOP சமுதாய வானொலி 107.8. இது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. நாளைக்கு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை

0: 97.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ் நம்ம இப்ப வி ஆர் டோட்டலி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட், வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூனோ நாட் ஸ்பாயில் தி எர்த். வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகு சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: ஒவ்வொரு இந்திய பிரஜையா பெருமைப்படுற ஒரு விஷயம் நம்ம கலாச்சாரம். சிதம்பரத்தின் நாட்டியமாக இருக்கட்டும் இல்ல மாப்பிள்ளை அழைப்பு விருந்தாக இருக்கட்டும், உலகத்திலேயே மேய்மறக்க வைக்கிற கலாச்சாரம் தாங்க நம்மளுது. ஆனா வர வர இந்த கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது குறைஞ்சிட்டு வருது. ஏன், ஒரு பாயசம்னு எடுத்துட்டாலே அத்தனை விதங்கள் இருக்கு. அதே மாதிரி நம்ம கலாச்சாரத்துக்கும் பண்பாடுக்கும் நிறைய அர்த்தங்கள் உண்டு. நம்ம பாட்டி செஞ்சு கொடுக்குற பாயசத்தை சாப்பிட்டுட்டு இந்த கதைகளை கேட்கறது ஒரு சுகம் தாங்க. இந்த மாதிரி நம்ம கலாச்சாரத்தை பத்தியான விஷயங்களை நம்ம பாட்டியோட பேச போறோம். நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது பாயசம் வித் பாட்டி, நம்ம MOPCRS 107.8. நான் உங்க ஆஜி பூஜா.
1: நம்ம கலாச்சாரத்தை பத்தி பேசணும்னா எக்கச்சக்க விஷயம் இருக்குங்க. நெத்தியில குங்குமம் வைக்கிறதுல இருந்து கூட்டு குடும்பமா இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு, ஒவ்வொரு கதையும் இருக்கு. ஏன், ஒரு சளி இருமல்னா நம்ம உடனே டாக்டர் முன்னாடி போய் நிக்கிறோம். ஆனா அந்த காலத்துல யாராவது காய்ச்சலால் அவஸ்தப்படுறோம்னு சொல்லி ஞாபகம் இருக்கா?
0: இப்பவும் 80 வயசுக்கு மேல ஆனாலும் நம்ம பாட்டி தாத்தாலாம் நம்மளை விட ஆரோக்கியமா இருக்காங்க. இப்பவும் என் பாட்டி ஒரு ஊசியில நூல கோக்க சொன்னா கூட சாதாரணமா கொத்து தருவாங்க. சரி, அது விடு, ஸ்ரேயா ஏன் அங்க இருக்கா? பாட்டியும் பேத்தியும் என்னதான் பேசுறாங்கன்னு கேக்கலாமா?
2: ஐயோ பாட்டி, ரொம்ப வயிறு வலிக்குது.
3: கொஞ்சம் இருமா, ஒரு கஷாயம் போட்டு தரேன், குடிமா சரியா போயிடும்.
2: கஷாயமா? கசக்கும்.
3: கசந்தாலும் அதுதான்மா, அதுதான் நல்லது உடம்புக்கு. அதை குடுக்கிறோம், சாப்பிட்டு பாருமா.
2: ஐயோ பாட்டி, எனக்கு ஒரு க்ரோசின் இல்ல டோலோ வாங்கிட்டாங்க, எனக்கு அது போதும்.
3: குரோசின் டோலோ எல்லாம் தட்டு வயிற்ற கெடுத்துக்காதமா, அதை வந்து கொஞ்ச நாள் தான் சரியாகும், திருப்பி திருப்பி வரும். நான் கொடுக்குற மருந்து கஷாயத்தை சாப்பிட்டேன்னா உனக்கு திரும்பி திரும்பி வராம உடம்புக்கு நல்லதுமா அது?
2: ஏன், நான் என்னமோ தினமும் தான் ஜிம்முக்கு போய் உடம்ப தான் கின்னு வச்சிருக்கேன்.
3: என்னத்த ஜிம்முக்கு போய் உடம்ப இழக்கிறேங்க? ஜிம்முக்கு போறதுண்டு உங்களுக்கு என்ன வருது? ஒன்றும் கிடையாது. அந்த காலம் மாதிரி நீங்க என்ன கணத்துல தண்ணி எடுத்து தோட்டத்துல போய் நீ செடிக்கு தண்ணி குத்துறது, மாவாட்டுறது, இதெல்லாம் பண்ணாதான், இதெல்லாம் தான் எக்ஸசைஸ். ஜிம்முக்கு போனாக்க எக்ஸசைஸ் என்ன வருது?
2: நான் தான் வெயிட் எல்லாம் இறங்குறேன்ல.
3: ஆமா, ஜிம்முக்கு போனங்கனாக்க உங்களுக்கு வந்து 2 நாள் வெயிட் இறங்கும். ஜிம்மு நிறுத்தினீங்கன்னா திருப்பி வெயிட் ஏற தானே போறது?
2: சரி சரி, நீங்க அப்படி என்னெல்லாம் பண்ணுவீங்க எக்ஸசைஸ்?
3: நாங்க வந்து காலையில 5 மணிக்கு எழுந்துப்போம், வாசல்ல நல்லா தண்ணி தெளிச்சு கோலம் போடுவோம், அது ஒரு எக்ஸசைஸ். அப்புறம் கணத்துல தண்ணி இறைச்சி தான் துணி துவைச்சு எல்லாம் பண்ணுவோம். வீட்லயே தான் கல்லூரல் இருக்கும், உரல் இருக்கும், மாவாட்டி எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் எங்க எக்ஸசைஸ். அதெல்லாம் போக நாங்க தோட்டத்துல போய் செடிகளுக்கு தண்ணி குத்தி செடிக்கு எல்லாம் எரு போட்டு எல்லாம் பண்ணுவோம். எங்களுக்கு அதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் தானே?
2: அப்பா, இவ்வளவு வேலை பண்றதுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு நாள் பத்திச்சு?
3: எங்களுக்கு என்னமா, உங்களை மாதிரி எல்லாம் எங்களுக்கு டிவி அந்த மாதிரி பொழுதுபோக்கு ஒன்றும் கிடையாது. நாங்கள் எல்லாம் வேலைக்கு சாயங்காலம் 7 மணிக்குள்ள சாப்பாடெல்லாம் முடிச்சோம்னாக்கா 8:30 நாங்கள் தூங்கிடுவோம். கரெக்டாக 4:30 எழுந்துருவோம். அது எங்களுக்கு ஒரு ரெஸ்ட். எங்களுக்கு பொழுதுபோக்குங்கிறது வேற ஒன்றும் கிடையாது.
2: சோ காத்தாலேருந்து உங்களோட பிளான் சொல்லுங்க பாப்போம், அப்படி என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு.
3: நாங்க காத்தால 5:30 to 4:30 எழுந்துப்போம். எழுந்துட்டு வாசல தெளிச்சு முதல்ல கோலம் போடுவோம், அதுக்கப்புறம் சாமி ரூம்ல விளக்கு ஏத்திட்டு எங்க ருட்டீன் ஒர்க் பண்ணுவோம். அந்த காலம் எங்களுக்கு காஃபி எல்லாம் காத்தால கிடையாது. ஒரு 7:30 பழைய சாதத்துல தண்ணி குத்தி அது ஹெல்த்துக்கு நல்லதுன்னு அதுதான் எல்லாரும் ஒரு ஒரு டம்ளர் குடிப்போம். அதுக்கப்புறம் தோட்டம் மாடு இருக்கும், மாடு போய் பால் கறந்து அதெல்லாம் பண்ணிட்டு எங்களுக்கு பொழுது கும்பம் வேலை சரியா இருக்கும். அப்புறம் ஒரு 11:30 சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 6:30 படுத்துட்டோம்னாக்கா திருப்பி எங்களுக்கு தோட்டம் மாடுன்னு அதுல எங்களுக்கு பொழுது நல்லா போயிடும். அது வந்து பொழுதும் போகும், எங்களுக்கு அது ஒரு எக்ஸசைஸ், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தும் நல்லா இருந்தது. அது மாடு கறந்து நாங்களே இந்த மாட்டுக்கு தோட்டத்தில் இருக்கிற புல் அதெல்லாம் போடுறதுண்டு. மாடும் வேற எது விதமான ஆகாரமும் சாப்பிட்றது கிடையாது. அது எங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மா பால் தயிர்னு அதை தான் நாங்கள் சாப்பிட்டுருந்தோம். நல்ல ஹெல்த்தியாக இருக்கும்.
2: ஓ, ஏன் பாட்டி தினமும் ஏரிக்கு தான் போய் குளிப்பீங்களா?
3: தினமும் எங்களுக்கு பின்னாடியே எங்களுக்கு எல்லாம் வந்து வாய்க்கால்னு இருக்கும், வாய்க்கால்னு இருக்கும். அதனால காலத்தில் அங்கே போய் குளிச்சு அங்கே தான் துணி துவைச்சுட்டு வருவோம் நாங்கள்.
2: அப்போ நிறைய நடப்பீங்க தினமும்?
3: நிறைய நடப்போம் நாங்கள் தினமும், ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் நடப்போம். அதனால எங்களுக்கு வந்து எந்த விதமான உடம்பும் வந்து நாங்கள்லாம் படுத்துட்டதே கிடையாது.
2: அப்போ நீங்கள்லாம் கார்த்தாலையில இவ்வளோ நடக்கிறீங்கன்னா எவ்வளோ பிரிஸ்காக இருக்கும் உங்களுக்குலாம்?
3: ஆமாம், அது எதுனாலனாக்க எங்கள் சாப்பாடுனால. அந்த கார்த்தால சாப்பிட்ற நீராகாரம், நல்ல சாப்பாடு, நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகள், வீட்லேயே மாடு இருக்கிறதுண்டு அந்த பால் தயிர்னு இருக்கிறதுண்டு எங்களுக்கு நல்ல ஹெல்த்தி, இது நல்லா இருக்கும்.
2: தோட்டத்திலேயே வளர்த்த காய்கறிகளா?
3: ஆமா, எங்களுக்கு தோட்டம், எல்லாருக்கும் தோட்டம் பின்னாடி இருக்கும். நாங்க தோட்டங்கள்லாம் பின்னாடியே தோட்டம் போடுவோம். சாயங்காலம் 3 மணி 4 மணி ஆச்சுன்னா தோட்டத்துக்கு போய் தண்ணி குத்தி தோட்டத்தை அதை எரு போடுறது களை எடுக்கிறதுன்னு பண்ணுவோம். அது எங்களுக்கு எக்ஸசைஸ், எங்களுக்கு 2வது வந்து ஹெல்த்துக்கும் நல்லது, நம்ம வீட்டுக்கு சாப்பாடும் கிடைக்கும். எத்தனையோ அதில் வித பலவிதமான சௌரியங்கள்.

0: திருப்தியா இருக்குமே.
1: கண்டிப்பா.
0: என் பாட்டி ஏதாவது உங்களுக்கு டேஸ்ட் டிஃபரன்ஸ் தெரியுதா? அந்த காலத்துல நீங்க சாப்பிட்ட காய்கறி
1: கண்டிப்பா தெரியுது. அந்த காலத்துல நாங்க சாப்பிட்ட வந்து சாப்பாடு அரிசியும் சரி காய்கறிகள் இருந்த ருச்சிகள் இப்ப இருக்கிறது. அந்த காலத்துல நாங்க பால் சாப்பிடுமா, அந்த பால்ல இருக்கிற ருச்சி இப்ப கொஞ்சம் கூட இருக்கிறது கிடையாது. எல்லா சத்தையும் எடுத்துட்டு பாக்கெட்ல போட்டு கொடுக்கற ஒரு சத்தும் கிடையாது.
0: நீங்க எல்லாம் தோட்டத்துல வேலை செய்வேன்னா தாத்தா எல்லாம் என்ன பண்ணுவா?
1: தாத்தா எல்லாம் அவளும் அவ வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வயல் எல்லாம் இருக்கும், அங்க கார்த்தால போயிடுவா. போனாக்க 11 மணிக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு திருப்பி 3 மணிக்கு போனா வல்லாம் 6 மணிக்கு தான் வருவாங்க. எல்லாரும் வயல் வயல்னு வயல் சொந்த இது இருக்கும், அதுலதான் இருப்பா.
0: சோ பேசிக்கலி ஆம்பளைங்க எல்லாம் வயலுக்கு போயிடுவாங்க, நீங்க பொம்பளைங்க எல்லாம் வீட்டுல தோட்டத்துல வேலை பண்ணுவீங்க. நிறைய வேலை செஞ்சே நீங்க எல்லாம் ஃபிட்டா இருந்திருக்கீங்க. போங்க. சரி கொடுங்க பாட்டி அந்த கஷாயத்தை நான் சாப்பிடுறேன். இதுல என்ன பாட்டி போட்டிருக்கீங்க?
1: இந்த கஷாயத்துல வந்து வேப்பம்பு, சுண்டைக்காய், சுக்கு, பெருங்காயம் இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி குத்தி கஷாயம் போட்டு குடிச்சானாக்கா இந்த வயத்தை வலி, இந்த வயத்தை பாந்தி வருது, இதெல்லாம் கம்ப்ளீட்டா குறையுமா? நான் சொல்றத கேளு, கொஞ்சம் சாப்பிட்டு பாருமா.
0: சரி சரி நான் குடிக்கிறேன். ஆமா, சளின்னா என்ன பண்ணுவீங்க வீட்லயே?
1: சளினாக்க வீட்லயே வந்து சித்தரத்தைன்னு ஒன்று கிடைக்கும், அங்கே மருந்து கிடைக்க போனால் சித்தரத்தை அதிமதுரம்னு கிடைக்கும். அதை வாங்கின்னு வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அதோட கூட ஏலக்காய், வரளி மஞ்சள், மிளகு, ஓமம் எல்லாம் போட்டு நல்லா நெசிக்கிட்டு கஷாயம் போட்டு கொடுப்போம். அந்த கஷாயத்தை வந்து தண்ணி குத்தி ஒரு நாளைக்கு 3 வேளை அப்படி 3 நாளைக்கு சாப்பிட்டாக்கா அந்த சளியெல்லாம் வந்து இருமல் வந்து சளியெல்லாம் போயிடுமா. இதுக்கெல்லாம் அனாவசியமாக டாக்டராத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாதுமா.
0: அப்ப இருக்கிற எல்லா வியாதிக்கும் நீங்க வீட்லயே தான் பண்ணுவீங்களா?
1: நாங்க வீட்டுலதாம்மா வைத்தியம் பண்ணுவோம். நாங்க ரொம்ப ஏன்னாக்க டாக்டர் வீட்டுக்கு போனாக்கா அந்த மெடிசன் வந்து என்ன ஆகும்னாக்கா அவ ஆன்டிபயோட்டிக் கொடுப்பா. அது வந்து வயர் அப்செட் ஆயிடு, வயத்த வலி, அது ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா சைடு ப்ராப்ளம் கொடுக்கும். இது மாதிரிலாம் தட்டுனாக்கா எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம உடம்புக்கு நல்லது தம்மா பண்ணும்.
0: பட்டி இதெல்லாமும் ஆயுர்வேதிக் அந்த மெடிசன்ஸ் இப்ப வராங்களே, அதுவும் ரெண்டும் ஒண்ணுதானா?
1: கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்றுதான். டாக்டர் மெடிசனை விட இந்த ஹோமியோபதி, இந்த ஆயுர்வேதிக் மெடிசன்லாம் இருக்கும். அதாவது நம்மெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் வீட்டு தோட்டத்திலேயே சித்தரத்தை, ஆடாதுடை எல்லா செடிகளும் வச்சுருக்கோம். அப்புறமா வந்து அதை தாங்க வந்து கஷாயம் போட்டு கொடுப்போம். அந்த மாதிரி கால் வலி வந்ததுனாக்க நொச்சி இலைன்னு விற்கும், அந்த நொச்சி இலை எடுத்துன்னு வந்து பொங்குற வெந்நீரில் கல்லை காய போட்டு அந்த தண்ணியில் போட்டு காய வச்சானாக்க இந்த கால் வலி, இந்த வீக்கங்கள்லாம் குறையும். இந்த மாதிரி வைத்தியம் தான் நாங்கள் பண்ணுவோம். தோட்டத்திலே எல்லா மூலிகை செடிகளும் போட்டு வச்சுருப்போம். அதனால எனக்கு ஒரு கட்டி வந்ததுனாக்கா அந்த செடியை எடுத்து மஞ்சள் போட்டு அரைச்சாத தடவுவோம்.
0: அப்போ காலில் கட்டி வந்தா?
1: காலில் கட்டி வந்தால் தோட்டத்தில் பொடுதலைன்னு ஒரு இலை இருக்கும், அதை எடுத்துன்னு வந்து நல்லா அம்மியில் வந்து அதோட கூட ஒரு மஞ்சளை வச்சு நல்லா அரைச்சிட்டு நல்லா அடுப்பில் வச்சு கொஞ்சம் கலரிட்டு கொஞ்சம் சூடு பொறுக்கிற சூடில் கொண்டு வச்சு நல்லா துணியை போட்டு கட்டிடுவோம். அது 2 நாள் அப்படியே தண்ணி படாமல் இருந்தனாக்கா எடுத்தோம்னாக்கா அந்த கட்டி அப்படியே உடஞ்சி வந்துடும். அதெல்லாம் தான் கை வைத்தியம் தான் பண்ணுவோம் நாங்கள்.
0: அப்போ எல்லாத்துக்கும் ஒரு வைத்தியம் வச்சுருக்கீங்க?
1: எல்லாத்துக்கும் கை வைத்தியம் தான். நாங்கள் அந்த காலத்தில் இவ்வளோ டாக்டர்கள் கிடையாது, எங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்தது கிடையாது. ஏன்னா நல்லா நடந்து நல்லா வேலை செய்யறதுன்னு ஒரு ஹார்ட் அட்டாக்கு அந்த மாதிரி எதுவுமே வந்ததே கிடையாது அந்த காலத்தில்.
0: ஒரு நாள் நிச்சயமாக நீங்கள் இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாகணும்.
1: நல்லா நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கோம். உங்களை போல் இந்த காலத்தில் எங்கள் போல் கை வலி கால் வலியெல்லாம் நாங்கள் இருக்கிறதே கிடையாது.
0: சரி சரி எனக்கு நீங்க கத்து கொடுப்பேன்னு சொல்லுங்க.
1: எல்லாம் கத்து கொடுக்கறோம். நீங்க ஆசையா கேட்டனன்னா எல்லா கை வைத்தியமும் கத்து கொடுக்கலாம்.
0: நிச்சயமா.
2: ஐயோ, இவ்ளோ விஷயம் இருக்குதுன்னு தெரியாம போச்சே. இனிமே பாட்டி வழிதான் எங்க வழி. நாங்க நிறைய நாள் வாழணும்பா. அப்ப நீங்க இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல நம்ம கலாச்சாரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்க கேட்டுட்டு பாயசம் வித் பாட்டி, வித் மீ ஆஜே தாரிணி அண்ட் ஆஜே பூஜா ஆன் MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் பிரைட்.

0: I do.
1: You are listening to MOP Vice.

0: tuned. Stay tuned.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மனிதர்கள் பலவிதம், அவங்களோட சிந்தனையும் வெவ்வேறு விதம். இந்த மாதிரி பலவிதமான மக்களை போய் சந்திக்கிற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் மனிதர்கள் பலவிதம். இத உங்களுக்காக வழங்குறது MOP சமுதாய வானொலி 107.8.

0: புள்ளி 8.
1: ஹாய், நான் உங்க காயத்ரி. எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்ல நான் ஃபைனல் இயர் மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போற ஒரு விஷயம் என் நெஞ்சத்தை ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயத்த பத்தி பேச போறேன். என்னன்னா, பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு அவங்க பசங்க பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் போய் அனுப்புறாங்க. அந்த நம்பிக்கையில தான் அவங்க வேலைக்கு போறாங்க, வீட்லயும் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பசங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கிறது இல்ல. அவங்க வந்து இப்ப ஸ்கூலுக்கு பஸ்ல போறாங்க, டிராவலிங்ல போறவங்க வந்துட்டு ஒழுங்கா பஸ்ல உள்ள உட்காந்து போக மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து வெளியே அந்த பஸ்ல தொங்கிட்டு போறது அது ஒரு ஸ்டைலு, அது ஒரு வந்து ஒரு ஹீரோயிசம் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நானும் காலேஜுக்கு வந்து பஸ்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நேத்து நான் போனப்போ நான் போன பஸ்ல வந்து அந்த பசங்க வந்து பஸ்ல ஃபுட்போர்ட்ல போயிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து அந்த பையன் படிக்கட்டுல கூட நின்றுட்டு இருக்கல, சைட்ல இருக்கிற அந்த ஜன்னல் கம்பியை புடிச்சிட்டு போயிட்டு இருந்தான். அது வந்து அவனுக்கு எவ்வளவு அந்த அதனால ஏற்பட போற அந்த பாதிப்பு வந்து அவனுக்கு வந்து தெரியல. அது என்ன எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கறத பத்தி அவனுக்கு சுத்தமா தெரியல. அவன் வந்து என்ன ஒரு 8th இல்ல 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் தான் அவன். ஆனா முன்னாடி எல்லாம் வந்து இந்த டீனேஜ் பசங்க, இந்த வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து பஸ்ல ஃபுட்போர்ட்ல போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆஃபீஸ்க்கு போகணும் அர்ஜென்ட், காலேஜ்க்கு போகணும் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து நம்ம பார்த்தோம்னா இப்ப ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்களே போறாங்க, நம்ம ஏன் போக கூடாதுன்ற மாதிரியான ஒரு இதுலதான் போய்கிட்டு இருக்காங்க. அந்த பையனை பார்க்கும் போது எனக்கு என் தம்பியோட ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா அவனும் அந்த மாதிரி ஒரு ஏஜ்ல தான் இருக்கான். இப்போ என் தம்பியா இருந்தா நான் வந்து அவன் மேல ஒரு அக்கறை எடுத்துப்பேன். அதனால வந்து அங்க இருந்த கண்டக்டர் கிட்ட, டிரைவர் கிட்ட அவங்கலாம் வந்து எதுவுமே சொல்லாம இருந்தாங்க. ஈவன் அந்த பஸ்ல உட்காந்துட்டு இருந்த பெரியவங்க கூட எதுவும் சொல்லல. அங்க சைட்ல டிராபிக் போலீஸ் நின்றுட்டு இருந்தாரு, அவரும் அதுவுமே அதை பத்தி கண்டுக்கவே இல்ல. நான் வந்து என் தம்பியா இருந்தா நான் பேசுவேன். அதனால நான் அந்த கண்டக்டர் கிட்ட கேட்டேன், நீங்க ஏன் வந்து சொல்லக்கூடாது, அவங்க அந்த பையன் கிட்ட நீங்க ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாரா, நான் ஏதாவது சொன்னேன்னா அந்த பையன் என்னையே திரும்ப திட்டுறான், நான் என்ன அவன்கிட்ட போய் பேச முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு என்கிட்ட. என்னாலையும் அவருக்கு எதுவும் பதில் சொல்ல முடியல. இப்போ வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க, வண்டியில டூ வீலர்ல போறவங்களாம் வந்து ஹெல்மெட் போடணும், பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களும் ஹெல்மெட் போடணும், வண்டி ஓட்டுறவங்களும் ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஏன் ஃபுட்போர்ட்ல போறவங்களுக்கும் வந்து ரூல்ஸ் போடக்கூடாது, அந்த மாதிரி போனா பனிஷ்மெண்ட் பண்ணுவோம், சிவியரா ஆக்ஷன் எடுப்போம், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 1 வீக்ல வந்து ஃபைன் போடுவோம், இல்ல 1 வீக் ஜெயில இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு ஆக்ஷன் போட்டாங்கன்னா. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் அப்படிங்கறது வந்து டூ வீலர் போறதுனால மட்டும் நடக்கிறது இல்ல, இந்த மாதிரி ஃபுட்போர்ட்ல போறதுனாலயும் நிறைய நடக்குது. சோ இனிமே பசங்க யாரும் அந்த மாதிரி போகாம இருக்கணும் அப்படிங்கறது தான் வந்து என்னோட ஆசை. சோ நீங்க எல்லாரும் அதை கடைபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
2: பேருந்தன் முதல் படி,
3: வாழ்க்கையின் கடைசி படி.
4: பொது நலம் கருதி கூறுவோர் MOP Community Radio 107.8.

0: உங்ககிட்ட பேசிட்டு இருக்கத ஆர்ஜே இந்து ஃப்ரம் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் பத்தி பேச போறோம், மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் நினைச்சவனே பயந்துடாதீங்க, நாங்க ரொம்ப சிம்பிளா தான் சொல்ல போறோம். ஆர்ஜேவா என்னோட மோட்டிவேஷன் யாருன்னு பாத்தீங்களா, என்னோட குட்டி தம்பி தான். அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். அவங்க கிட்ட இருக்கிற பொறுப்பு வேற யாருக்குமே இருக்காது. ரொம்ப பெரிய பையன் மாதிரி நடந்துப்பான். எப்பவுமே நானும் அவனும் டாமன் ஜெரி தான், பட் அவங்க கிட்ட இருக்கிற கேரக்டர் யாருக்குமே வராது. யார்கிட்ட இருந்து வேணாலும் கத்துக்கலான்னு அப்பதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். புராணத்துல கூட இருக்கு, சிவன் வந்து ஒன்னு தெரியாதது தன்னோட பையனான முருகன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு. அதே மாதிரி தாங்க, யார்கிட்ட இருந்து வேணா என்ன வேணாலும் கத்துக்கலாம். இதுதான் என்னோட மோட்டிவேஷன். என்னோட ஃப்ரெண்ட் வந்து பார்வதி வந்து அவளோட மோட்டிவேஷனை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறா. ஹாய் பார்வதி.
1: ஹாய் இந்து. ஆக்சுவலி நீங்கள் மோட்டிவேஷன் சொல்லப்போ நான் வந்து இந்த டாபிக் எதுக்கு பேசுகிறேன்னு நினைக்கலாம். ஆக்சுவலி வந்து இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே வீக்காக இருக்காங்க. அவங்க ரொம்பவே சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுறாங்க, ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட அவ்வளோ எனர்ஜி இல்லை. நான் ஏன் இதை பற்றி இப்போ பேசினேன்னா, நான் பேச போகிறது வந்து ஒரு பெரியவங்களை பற்றி. அவங்க தான் என்னோட மோட்டிவேஷனாக நான் நினைக்கிறேன். அவங்க வந்து வேறு யாரும் இல்லை, என்னோட ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் எஸ்என்டி வசந்த லக்ஷ்மி. அவங்க ஸ்ரீ சாரதா ஸ்கூலில் வேலை செஞ்சிட்ருந்தாங்க. அவங்க இப்போ இல்லை, அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் அவங்க இருந்த வரைக்குமே ஸ்கூலே ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்ஃபியரில் இருந்தது. அவங்க வந்து எவ்வளோ வயசானாலும் நடக்க முடியாமல் வாக்கர் எடுத்த ஸ்டேஜில் வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு பகவத்கீதா விஷ்ணு சஹஸ்ரநாமம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலி இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ஹையர் அஃபிஷியல்ஸ் ரூம்லேயும் ஏசி இருக்கும். அவங்க இருந்த வரைக்கும் அவங்க ரூமில் அவங்க ஏசியே போடல. என்ன சொன்னாங்கன்னா, என் ரூமில் வந்து ஃபேன் இருந்தால் போதும், ஏன்னா பசங்களும் அதே ஃபேனில் தான் இருக்காங்க, எனக்கு மட்டும் எதுக்கு ஏசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏசி போடல அவங்க ரூமில். அவங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தாங்க.
0: வாவ், செம.
1: ஹார்ட் ஒர்க்கிங் சொன்னோடனே எனக்கு யார் ஞாபகம் வராங்கன்னா, எங்கள் அம்மா தான் ஞாபகம் வராங்க. அவங்க அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர். அவங்களால செய்ய முடிய வேலை கூட இப்போ என்னால் செய்ய முடியலன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க என்ன அவ்வளோ சுறுசுறுப்பு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் தான் என்னோட மோட்டிவேஷனாக நான் நினைக்கிறேன்.
0: ஆமாம் பார்வதி, அது உண்மைதான். நம்ம இப்போ வீட்டில் தண்ணி குடிக்கிறதுனா கூட நம்ம எந்திச்சு போய் குடிக்க மாட்டேங்கிறோம், அம்மாவை தான் எழுப்பி போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறோம். அது ஃபேக்ட்டு. அதனால எல்லாருமே மாற கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் அக்ஷரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட மோட்டிவேஷன் பற்றி கேட்கலாம். ஹாய் அக்ஷரா.
2: ஹாய் இந்து. 107.8 FM கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் அக்ஷராவோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி மார்னிங் டு ஆல். இப்போது நான் வந்து மோட்டிவேஷன் அப்படின்னு பேசின உடனே ஒரு பர்சனாலிட்டி பற்றி பேச போகிறேன். அவரை வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே பிடிக்குங்க. அவர் தான் நம்மளோட தலை அஜித், அல்டிமேட் ஸ்டார் அஜித். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எ ஹீரோவாக மட்டும் நான் என்றைக்குமே பார்த்ததில்லை. ஆஸ் அ ஃபேமிலி மேன், ஆஸ் அ ஃபாதர், ஆஸ் அ ரேசர், எல்லா இதுலேருந்தும் பார்க்கும் போது நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கண்டிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் never fails. அவர் எடுத்திருக்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவரோட ஹார்ட் ஒர்க்கால் தான் வந்திருக்காரு. நான் அவரை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். ஆஸ் அ ரேசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் அவருக்கு வந்து அந்த ரேசிங்ஸில் ஸ்டேஷனில் நடந்திருக்குன்னா சான்ஸே இல்லை. அதெல்லாம் தாண்டி இப்போயும் அவர் ரேசிங் கண்டினியூ பண்ணிட்டுருக்காரு, அது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் ஆஸ் அ சிங்கிள் மேன், அது வந்து சொல்லும் போது ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா, ஒரு அஜித் தலை அப்படின்னு சொன்னால் போதும், அந்த ஆடிட்டோரியமே அதிரும். அந்த மாதிரி தான் சீக்கிரத்தில் யாராலையும் பேர் வாங்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. அந்த விஷயம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், நல்ல மோட்டிவேட்டான விஷயம். அதுக்கு எல்லாமே காரணம் அவரோட ஹார்ட் ஒர்க் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ஹீரோவாக நம்ம அவரை ரசிக்கிறத விட, ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ ஹார்ட் ஒர்க்கராக நம்ம அவரை ரசித்தோன்னா அவர்கிட்ட நம்ம நிறையவே கற்றுக்கலாம். ஸோ எனக்கு எப்போவுமே ஹீஸ் அ கிரேட் மேன் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படின்னாலே எனக்கு ஞாபகம் வருது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டர் தலை அல்டிமேட் ஸ்டார் அஜித் மட்டும்தான் ஹிந்து. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் வந்து ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனாக சொல்ல
0: விரும்புகிறேன். உண்மைதான் அக்ஷரா, தலை என்னைக்குமே தலை தான், அவரை யாராலையுமே அடிச்சுக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் பத்தி கேட்டோம், மோட்டிவேஷனை நல்லா கத்துக்கிட்டோம், குட்டி தம்பில இருந்து பெரிய தலை வரைக்கும் கேட்டோம். அதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்கோட நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். அண்டில் தென், டாடா, பை பை ஃப்ரம் ஆர்ஜே இந்து.

0: புள்ளி 8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: வீட்டுல ஃபேன், லைட் எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்டயும் ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: MOP சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது, சில இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me. யார் நீங்க? நீ எப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்க.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளென்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து யூஎஸ் அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளென்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளென்லினஸ் கவர்மெண்ட் மட்டும் தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச் கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெருவும் நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட்ஸ் will be a beautiful place. ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மள தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. கண்டினியூஸா கேட்டுட்டே இருங்க. என்ஜாய். ஹாவ் எ நைஸ் டே.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலை நலம நிகழ்ச்சியை கேளுங்க.
5: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
6: MOP 107.8 FM.
7: Stay tuned. Stay tuned. Stay tuned.
8: Hi, hello and welcome to MOP CRS 107.8 FM. நான் உங்க ஆர்ஜே ஸ்ருதி. அண்ட் டுடே ஐம் வித் ஆர்ஜே அனன்யா அண்ட் ஆர்ஜே லாவண்யா. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம நம்ம ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கே டைம் கரெக்டா இருக்கு. டெய்லி இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல நம்ம ஹெல்த்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே மறந்துடுறோம். பட் நம்ம இன்னைக்கு என்னதான் ஒர்க் பண்ணாலும் ஃபியூச்சர்ல ஹெல்த்தியா இருந்தாதான் ஒர்க் ஃபிட்டா கண்டினியூ பண்ண முடியும். இல்ல, இந்த தாட் நம்மளுக்கு எப்பயாச்சும் டெஃபினட்டா வந்திருக்கும். சோ ஃபிட்னஸ் நம்ம லைஃப்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதுதான் நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராம்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். So if fitness is on your mind, stay tuned to MOPCRS 107.8 FM.
9: I like to move it. You like to...

0: பேக் எவ்ரி ஒன். இப்போ இருக்கிற ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் எல்லா பேரண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறது ஸ்டடீஸ்க்கு தான். ஃபுல் டே ஒரு ரூம்குள்ளேயே இருந்து படித்தா மார்க்ஸ் கிடைக்கும், பட் ஒரு சைல்ட் லைஃப்பில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால தான் சின்ன வயசுலேருந்தே சில்ட்ரனுக்கு நிறைய ஒபிசிட்டி உண்டாகுது. இதை பற்றி நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஜிம் ஓனர் கம் ட்ரெய்னர் கார்த்தி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: எல்லாருக்குமே வந்து ஃபிட்னஸ் லெவல்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும். சின்ன வயசில் ஓடி ஆடுவோம், விளையாடுவோம், எந்த டயர்ட்னஸும் வராது, எவ்வளோ வேணாலும் நம்மளால் பண்ண முடியும். ஒரு ஏஜ் ஆக ஆக, எஸ்பெஷலி இப்போலாம் ஸ்கூல் சில்ட்ரனே பார்க்குறேன், ஸ்கூல் படிக்கும் போதே அந்த 9th, 10th, 11th, 12th வரும்போது நிறைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய மதர்ஸ் வந்து என்கிட்ட குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து, என் பொண்ணு நல்லா இருந்தா இப்போ இவ்வளோ குண்டாயிட்டா, அவளுக்கு வயிறு தொப்பை ஜாஸ்தி ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸோட வராங்க. அதுக்கு காரணம் வந்து ஒன்றே ஒன்று தான், பசங்க வந்து படிக்கணும் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். படிப்பு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு உட்கார வச்சிடறாங்க பேரண்ட்ஸு. அந்த உட்கார நேரத்தில் இப்போ ஜங்க் ஃபுட்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்து படித்து மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் 15 வயசுக்குள்ளே, நீங்கள் இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா, அதுவும் கேர்ள் சில்ட்ரனில் நான் நோட்டீஸ் பண்ணுறது, 3 குழந்தைங்களை எடுத்துக்கிட்டால் 13-18 வயசு இருக்கிற குழந்தைங்களில் 3 பேர் எடுத்தீங்கன்னா, அதில் 2 பேருக்கு இல்லை ஒருத்தருக்காவது பிசிஓடி இருக்குது. பீரியட்ஸ் ரெகுலராக வரதில்ல, பிசிஓடி இருக்குது, வெயிட் கெயின் இருக்குது, தைராய்டு இருக்குது, அது ஒரு பக்கம். ப்ளஸ் வயசு ஆக ஆக ஆண்களும் சரி பெண்களும் சரி, இப்போ நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து எல்லா இடத்துக்கும் நடந்து போவோம், பஸ்ஸில் ஏறி போவோம், பஸ்ஸில் ஏறுறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போவோம், வீட்லேயும் நிறைய வேலை இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட வீட்லேயும் எல்லாத்துக்கும் ஒரு ஆள் இருக்குது, இல்லை மிஷின்ஸ் இருக்குது வேலை செய்கிறதுக்கு. வெளியில் போனாலும் 90% ஆஃப் த ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்க் ஜாப், செடென்டரி ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரே இடத்துல உட்காந்து கம்ப்யூட்டரையே பார்த்துட்டு செய்கிற வேலை. இந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்து கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருக்கிறது, திரும்ப எழுந்திரிச்சு போய் சாப்பிட்டுட்டு வந்து திரும்ப உட்காந்துக்கிறது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை 10:30 மணிக்கு சாப்பிட்றது, லஞ்சை 2:30 3 மணிக்கு சாப்பிட்றது, எல்லா டைமும் வந்து தப்பு தப்பாக ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் பாதி பேர் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரதில்லை, வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், ஃபிட்னஸ் வந்து வெறும் எக்ஸசைஸ் மட்டும் தப்பாக நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டா மீதி 23 மணி நேரம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, அது கிடையாது. எக்ஸசைஸ் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் எக்ஸசைஸ் ஆஃப் ஃபிட்னஸ், அவ்வளோதான். இன்னொரு பகுதி என்னன்னா, நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ ஆக்டிவாக இருக்கோம், எவ்வளோ வேலை செய்கிறோம்னு. வேலை வந்து ஃபிசிக்கல் லேபர் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும்னு கூட அவசியம் இல்லை, ஆனால் ஆக்டிவாக சுற்றிக்கிட்டு இருக்கணும். ஒரே இடத்துல உட்காராம, ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்க கூட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வர்றது நல்லது.
0: ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. இந்த மாதிரி தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய ப்ராப்ளம்ஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கோம்ல அனன்யா.
2: ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஜெண்டர் இன்இக்வாலிட்டிங்கிறது நம்ம ஊரில் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஃபிட்னஸில் கூட இப்போது ஸ்டீரியோடைப் பண்ணுறாங்க.
0: எக்ஸாக்ட்லி. ஒரு 35 இல்லை 40 இயர் ஓல்ட் மேரிட் உமன் ஜிம்க்கு போனோன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் ஒத்துக்கிறதே கிடையாது. அதுக்கு கூட ஒரு ஜெண்டர் பேரியர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கார்த்தி?
1: ஜெண்டர் பேரியர் இன் ஃபிட்னஸ் என்னன்னா, இட் அது வந்து ஒரு பர்சன் அந்த விமென்னோட மனசுக்குள்ளே இருக்கிறது, ப்ளஸ் அவங்க வீட்டில் இருக்கிற சப்போர்ட், இது ரெண்டும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு காலத்தில் நான் அக்செப்ட் பண்ணுவேன் நிறைய ஜெண்டர் பேரியர் இருந்ததுன்னு, பட் அந்த காலத்துலேயும் ஃபிட்னஸ் வந்து அந்த பாடி பில்டிங் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஆம்பளைங்க, அந்த பாடி பில்டிங்கை மட்டும்தான் ஃபிட்னஸ்ன்னு நினச்சாங்க. அண்ட் நிறைய பொம்பளைங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, பெண்கள் நினச்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஜிம்முக்கு போனால் நம்ம வந்து பாடி பில்டர் ஆகிடுவோம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் வீட்டில் சில வீடுகளில், ஓகே சில குடும்பங்களில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம், என்ன உனக்கு எதுக்கு ஃபிட்னஸ், நீ எதுக்கு ஜிம்முக்கு போகிற அப்படின்லாம் கேள்வி கேட்குறவங்க இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட்ஸே கேட்கலாம், இல்லை வீட்டில் இன்லாஸ் கேட்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். பட் நான் என்ன நினைக்கிறேன், இப்போ இருக்கிற எல்லா பெண்களுமே வந்து எஜுகேட்டட், அன்எஜுகேட்டட் விமன் யாரும் இல்லை இப்போ. அன்லெஸ் அந்த ஒர்க்கிங் கிளாஸ் வீட்டு வேலை செய்கிறவங்கள தவிர எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு 1+2 படிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு அவேர்னஸ் தானாக இருக்கணும். அண்ட் நம்ம வீட்டு மெம்பர்ஸை வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாது, நம்மளே தான் கன்வின்ஸ் பண்ணணும். சரி, அப்படி வந்து ஜிம்முக்கு போகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை வெளியில் போய் ஒரு கிளாஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா வீட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். இல்லை ஒரு வாக்கிங், வாக்கிங் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ரோட் ஒரு ஷூ மட்டும் வாங்கிட்டீங்கன்னா ரோட்டில் கூட நடந்து போகலாம். ஸோ என்னென்ன நமக்கு முடியுதோ அதை கண்டிப்பாக பண்ணணும். ஃபேமிலி இப்போ வந்து இந்த நான் இந்த ஃபீல்டில் வந்து என்னாலேயே வந்து நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியுது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பெண்கள் வெளியில் வந்து பண்ணாங்களோ அதை விட இப்போ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஒரு 30-40% பெட்டராக தான் இருக்குது. முன்னாடி வந்து பெண்கள் ரொம்ப யோசிப்பாங்க, ஒரு ஃபீஸ் 1000 ரூபானா 1000 ரூபா கொடுத்து ஒரு கிளாஸ் சேரணுமான்னு யோசிப்பாங்க. இப்போ வந்து அவ்வளோ யோசிக்கிறது இல்லை. அவங்களோட ஃபிட்னஸ்ஸும் அவங்களும் நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், பார்க்கவும் அழகாக இருக்கணும், எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து மற்ற நாடுகள் மாதிரி இந்தியாவும் மாறிடும்னு நினைக்கிறேன்.
3: ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி, நீங்க ஷேர் பண்ண விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பட் எங்கேயும் போயிடாதீங்க, வில் நீட் யூ த்ரூ அவுட் த ஷோ. ஸ்டே டியூன் டு MOPCRS.

0: பண்ணனும். அது மட்டும் இல்லாம கிரன்சஸ் ஓவரா பண்ணா நம்ம ஸ்பைன்க்கு கூட ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்கு.
1: அப்படியா? ஆமா, நான் கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்த படிச்சேன். சில பேர் ஒரு ஸ்பெசிபிக் ரீஜன்ல மட்டும் ஃபேட் குறையணும்னு எக்ஸசைஸ் ரொம்ப பண்ணுவாங்க, பட் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஃபேட் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ணணும்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணி ப்ரொபோர்ஷனலா தான் வெயிட் குறைக்க முடியும்.
0: இந்த மாதிரி நம்ம நிறைய மித்ஸ் பிளைண்டா நம்பிட்டு இருக்கோம்ல.
2: ஆமா, இன்னொரு விஷயம் கூட தெரியுமா, நம்ம எப்பவுமே ஒரு பர்கரை ஃபுல்லா சாப்பிட்டுட்டு கில்ட்டியா அதோட கேலரி கவுண்ட் கூகுள் பண்ணிட்டு ரெண்டு பனானாஸோட கேலரியும் சேம் தான் ஹாப்பியா விட்டுடுறோம். பட் ஆனா கேலரி கவுண்ட் ஒன்னா இருந்தாலும் நம்ம பாடி ஹோல் ஃபுட்டையும் ப்ராசஸ்ட் ஃபுட்டையும் டிஃப்ரெண்டா டைஜஸ்ட் பண்ணும். ஸோ ஃபேட் கண்டென்ட் நம்ம உடம்புல இன்க்ரீஸ் தான் ஆகும்.
1: எவ்வளோ விஷயத்த நம்ம தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம் இல்ல, இப்போ ஆச்சு தெரிஞ்சுதே. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சதுக்கு முன்னாடி வில் கோ ஆன் ஃபார் அ ஷார்ட் பிரேக். ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8 FM, our community, our pride.
3: I like to move it. You like to

0: லாவண்யா, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லட்டா. நீ வெயிட் குறைக்கும் போது உன் பாடி ஃபேட் எது வழியா வெளில போகுதுன்னு உனக்கு தெரியுமா? உன் மூச்சு காத்து மூலமா தான். ஸ்வெட்ல தான் ஃபேட் குறைக்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஃபேட் கார்பன் டை ஆக்சைடா நம்ம மூச்சு விடும்போது வெளியே போகுது. ஏஹே, அதுக்குன்னு உடனே ரொம்ப ஹெவியா மூச்சு விட்டா ஃபேட் குறையும்னு நினைக்காத. ஃபர்ஸ்ட் உங்க பாடி ஒரு கேலரி டெபிசிட் டெவலப் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் எக்ஸைல் பண்ண முடியும்.
1: வாவ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ல அனன்யா. பட் எனக்கு இன்னொரு டவுட் கூட இருக்கு. நம்ம எவ்வளோ நாளில் வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு நம்ம ஜெண்டர் எல்லாம் பேஸ் பண்ணியா இருக்கும்?
2: அப்படியா? நம்ம இதை பத்தி நம்ம ஜிம் ட்ரெய்னர் கார்த்தி கிட்டேயே கேட்கலாம். நீங்க சொல்லுங்க கார்த்தி.
3: டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகிறதுக்கு ஒரு நாள் போதும். ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ண உடனே யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் பெட்டர். ஆனால் உங்களுக்கு ஃபிசிக்கலாக டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கு, மற்றவங்க பார்த்து என்ன உனக்கு நீ எதா பண்ணுறியா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோன்னு சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று, அந்த பர்சனோட ஏஜ். யங்கர் பீப்புளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டராக தெரியும், வயசு ஆக ஆக. தேர்ட்டிஸில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆகும், ஃபார்ட்டிஸ். ஏன்னா மெட்டபாலிசம், பாடியோட இஃபெக்ட் எல்லாமே வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும் நம்ம ஆஸ் வி ஏஜ். ஸோ வயசு ஆக ஆக கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆகும். அது ஒரு ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர் ரெகுலாரிட்டி. நீங்களே சொல்லிட்டீங்க, ரெகுலராக பண்ணுற ஒரு பர்சனை மனசில் வச்சுட்டு நான் சொல்கிறேன். மேல் ஃபீமேலில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மென்னுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டராக தெரியும், எஸ்பெஷலி அவங்க வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது. ஆண்கள் உடம்புல டெஸ்டோஸ்டெரோன் இருக்குது, அதனால அவங்களோட இஃபெக்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியாக தெரியும். அவங்களுக்கு தான் அந்த மசில் பில்ட் ஆகிறது, இந்த பல்கிங் ஆகும் இல்லையா, ஷோல்டர் கையில் எல்லாம் பல்க்ஸ் வர்றது, அதுதான் ரீசன். பட் பெண்கள் உடம்புல அது இல்லை, அந்த செக்ரீஷன் இல்லாததால் பல்கி ஆக மாட்டாங்க. ஸோ அவங்க உடம்புல ஒரு டோன் கொண்டு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அது ஒன்று. அண்ட் மே ஜென்ரலாகவே ஆண்களால் இன்னும் கொஞ்சம் ஹெவி வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ண முடியும், பிகாஸ் ஃபிசிக்கலாக அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால பெண்களால் ஹெவி வெயிட்ஸ் அவ்வளோவா லிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு காரணம். மூணாவது வந்து நம்ம ஃபிசிக்கலாக நமக்கு இருக்கிற எயில்மெண்ட்ஸ். இப்போது முட்டி வலி இருக்கிறவங்க ஒரு டான்ஸ் கிளாஸ் போனாங்கன்னா அவங்களால ஸ்லோவாக தான் ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபிசிக்கல்

0: நார்மலா ரொம்ப வீக்கா இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். பிளஸ் ப்ராப்ளம்ஸ் லைக் இப்ப சொன்னேன் இல்லையா, பிசிஓடி சொன்னேன், இல்ல தைராய்டு இருக்கவங்க, இப்ப தைராய்டு இருக்கவங்களுக்கும் தைராய்டு இருக்காத ஒருத்தவங்களும் ஒரே ஏஜ் குரூப் ஒரே வெயிட்ல ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரே எக்ஸசைஸ் பண்ணா தைராய்டு இல்லாதவங்களுக்கு இஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியும், சீக்கிரம் தெரியும். தைராய்டு இருக்கவங்களுக்கு டபுள் த எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். ஸோ எல்லாமே வந்து பர்சன் டு பர்சன், பிளஸ் அந்த பர்சனோட ஜீன்ஸ் ஹெரிடிட்ரியா சிலர் பே சிலருக்கு வந்து சில பாடிஸ் வந்து இன்னும் சீக்கிரம் இஃபெக்ட் காட்டும், சிலரோட உடம்புல லேட் ஆகும். அதுல தான் நிறைய பேருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. நான் மூணு மாசமா பண்றேன், அவங்க ஒரு மாசமா பண்றாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியுது, எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு. நான் எப்பவுமே அதை கூட கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், கம்பேர் பண்ணாதீங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஒரு ஒருத்தரோட உடம்பு ஒரு ஒரு மாதிரி தான், அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும்னு நினைக்காது. நிறைய பேர் வந்து ஒரு ஆக்டரை காம்பாங்க, அட்லீஸ்ட் மாசத்துல ரெண்டு பேராவது என்கிட்ட வந்து தீபிகா படுக்கோன் மாதிரி ஆகணும்வாங்க. அவங்க ஹைட்டே 5'2" தான் இருக்கும், அண்ட் அவங்க ஏஜ் வேறையா இருக்கும். தீபிகா பாடுக்கும் சின்ன வயசுல இருந்து பேட்மிண்டன் ஆடி இருக்காங்க, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ அவங்க ஜீன்ஸ் வேற, இவங்க ஜீன்ஸ் வேற. ஸோ எல்லாத்துலயுமே டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னொருத்தர் மாதிரி ஆகணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. ட்ரை டு கெட் யோர் பெஸ்ட் பாடி, உங்களுக்கு எது பெஸ்டா கிடைக்குமோ உங்க உடம்புல உங்களோட டைம்ல உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு அதுதான் நம்ம எய்ம் பண்ணணும், கம்பேர் மட்டும் பண்ணணும்.
1: தேங்க்ஸ் கார்த்தி. எனக்கு இன்னொரு டவுட் கூட இருக்கு, ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு டேல எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணா ஹெல்த்தியா இருக்க முடியும்?
0: பேலன்ஸ்டு டயட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் விஷயம், காலையில் எழுந்திரிச்சிட்டு ஒரு டீயோ காஃபியோ குடிக்காமல் இருக்கிறது நல்லது. வெறும் வயத்தில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று வயிற்றுக்குள்ளே போகணும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே கூட சாப்பிட்லாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாது ஏதாவது லைட்டாக சாப்பிடணும்னா பாரக் சாப்பிட்லாம், இல்லை யூ கேன் ஹேவ் அ ஃப்ரூட், ஃப்ரூட் வந்து வெரி குட் ஆப்ஷன். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோல்சமாக இருக்கணும், அது எல்லாருக்குமே தெரியும். ஹோல்சம் இன் த சென்ஸ் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கணும், ப்ரோட்டீனும் இருக்கணும், நல்லா ரிச்சாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிடணும். அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து, ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜஸ்ட் பிஃபோரோ இமீடியட்லி ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டோ சாப்பிடக்கூடாது. எனி மீல் ஃபார் தட் மேட்டர், எந்த மீலுக்கு இமீடியட்லி பிஃபோர் ஆர் இமீடியட்லி ஆஃப்டர் ஃப்ரூட்ஸ் சாப்பிடாதீங்க. ஃப்ரூட் சாப்பிட்டு ஒரு 30 to 30 minutes to 1 hour கேப் விட்டுட்டு தான் எனி மீல் சாப்பிடணும். மீல் சாப்பிட்டதுக்கப்புறமும் ஒரு 30 minutes to 1 hour கேப் விட்டுட்டு தான் ஃப்ரூட் சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டே மத்தியானம் வரைக்கும் சே 1 மணி வரைக்கும் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்லாம். ஆஃப்டர் போஸ்ட் லன்ச், லஞ்சுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸை கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸை ஜாஸ்தி பண்ணிக்கணும், அது ஒன்று இருக்குது. டின்னர் இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6:30 to 7:00 டின்னரை முடிச்சுட்டா ரொம்ப நல்லது. ஆனால் டின்னர் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் சாப்பிடக்கூடாது, அதுதான் டின்னர். அப்புறம் 9:00 திருப்பி ஏதாவது ஒன்று சாப்பிட்டீங்கன்னா அது த ஹோல் பாயிண்ட் இஸ் கான். இப்போ நீங்கள் சப்போஸிங் உங்களுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் 11:00 இல்லை 12:00 தான் தூங்க முடியும்னா அப்போ 8:00 to 8:30 சாப்பிட்லாம். முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங்ஸில் கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை மினிமம் கம்ப்ளீட்டாக நிறுத்தினாலும் தப்பில்லை. ஆனால் லஞ்ச்லேயும் பிரேக்ஃபாஸ்ட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம். ப்ரோட்டீன், இந்த ஹை ப்ரோட்டீன் டயட்டை அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வெறும் ப்ரோட்டீன் சாப்பிட்டா உடம்பு குறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க, ஆனால் கார்போஹைட்ரேட்ஸும் தேவை உடம்புக்கு, அதுவும் இம்பார்ட்டன்ட். ஃபேட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து ஆயிலும் கீயும் சுத்தமாக தொடுறது கிடையாது. பட்டர் அவாய்ட் பண்ணிடலாம், மார்ஜரின் பட்டர் அவாய்ட் பண்ணலாம். பட் கீ வந்து இன்ஃபேக்ட் இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ப்ரோபகண்டா பண்ணுறாங்க, ப்ளீஸ் ஹேவ் கிளாரிஃபைட் பட்டர் விச் இஸ் கீ. நம்ம வந்து பல நூற்றாண்டுகளாக வந்து நம்ம கீ சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ உலகம் பூரா சொல்கிறாங்க கீ ரொம்ப நல்லதுன்னு. 1 to 2 teaspoons ஆஃப் கீ எவ்ரிடே ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு, ஏன்னா அது வந்து ஹெல்த்தி ஃபேட். அதே மாதிரி நட்ஸ், நட்ஸ் இஸ் ஆல்சோ ஹெல்த்தி ஃபேட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வாட்டர். முடிஞ்ச வரைக்கும் ஜூஸஸ் அவாய்ட் பண்ணலாம், ஃப்ரெஷ் ஜூஸ் கூட தேவையில்லை, ஃப்ரூட்டாகவே சாப்பிட்டா நல்லது. இல்லைன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிட்டா தயவுசெய்து சர்க்கரை ஆட் பண்ணாமல் வெறும் ஜூஸை சாப்பிடணும்.
2: செம்ம டயட் பிளான்ல நானும் இதையே ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். பட் கார்த்தி, நானும் ஒர்க் அவுட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன், பட் சில டைம் ஒரு மோட்டிவேஷனே இல்லாம ஸ்கிப் பண்ணிடுவேன். அது மோஸ்ட்லி லேசினஸ்னால தான் நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இதே ப்ராப்ளம் இருக்கு. இந்த மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்படி என்னதான் பண்றது? அண்ட் ஆல்சோ லேசினஸ்னால நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகுமா?
0: மோட்டிவேஷன் வந்து வெளியிலேருந்து மோட்டிவேஷன் வர்றதை விட செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இண்டிவிஜுவலாக ஒரு ஒருத்தருக்கும் அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் லவ் யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே காதலிக்கணும், நீங்களே லவ் பண்ணணும், உங்கள் மேலே நீங்களே ஆசைப்படணும். யூ ஷுட் லவ் யுவர் செல்ஃப்ன்றது தான் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போது ஒரு மதரோ ஃபாதரோ உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது, அந்த குழந்தைக்கு ஒரு ப்ரையாரிட்டி ஏதாவது ஒன்று செலவு பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு கிளாஸில் சேர்க்கணும்னா நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்ம குழந்தை இதை படிக்கணும், நம்ம குழந்தை இதை செய்யணும்னு இமீடியட்டாக பண்ணிடுவோம். ஆனால் நமக்குன்னு வரும்போது சரி அடுத்த மாதம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறோம். அந்த விஷயத்தில் வந்து முதல்ல நம்ம வெளியில் வரணும். நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்தால் தப்பே கிடையாது, நான் என் கிளைண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றது 23 மணி நேரம் ஒரு நாளைக்கு உங்க ஃபேமிலிக்கே கொடுத்துருங்க, 1 மணி நேரம் உங்களுக்கு மட்டும் கொடுங்க. பி செல்ஃபிஷ் ஃபார் 1 ஹவர் அ டே. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செல்ஃபிஷா இருங்க, தப்பில்லை. ஏன்னா அந்த 1 மணி நேரம் நீங்க இன்வெஸ்ட் பண்றது தான் உங்களோட லைஃப் லாங்கா உங்களுக்கு உங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. செல்ஃபிஷா இருக்கிறது தப்பு கிடையாது. செல்ஃபிஷா இருந்தா அடுத்தவங்களுக்கு தப்பு பண்ணாம நம்ம ஒழுங்கா இருந்தா அதுவே போதும். ஆனா 1 ஹவர் மினிமம் ஒரு நாளைக்கு நம்ம நம்மளுக்காக டிவோட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து மோட்டிவேஷன் தானா வரும். ரெண்டாவது வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்றத போஸ்ட்போன் பண்ணாதீங்க. அண்ட் ரெகுலாரிட்டி இஸ் த கீ. ரெகுலாரிட்டி தான் எது பண்ணாலும், நீங்க ஒரு யோகா பண்ணாலோ இல்ல சிம்பிள் எக்ஸசைசஸ் பண்ணா கூட ரெகுலரா பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இஃபெக்ட் இருக்கும். அந்த இர்ரெகுலாரிட்டி நாளைக்கு பண்ணிக்கலாம், இந்த வாரம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுக்கு வந்து காரணம் சொல்றதுக்கு ஏகப்பட்ட காரணம் வச்சிருப்போம். காலையில ஒரு காரணம் சொல்லுவோம், சாயங்காலம் ஒரு காரணம் சொல்லுவோம், நாளைக்கு வெளியில போறேன் அதனால இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியாது, இந்த மாதிரி 1008 காரணம் வரும். பட் 100 காரணம் நம்ம சொல்றது வேண்டாம்னு சொல்றதுக்கு 100 காரணம் இருக்கும்போது வேணும்னு சொல்றதுக்கு 1 காரணம் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அந்த 1 காரணத்தை பிடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும்.
2: தேங்க்யூ வெரி மச் கார்த்தி, இவ்வளோ நேரம் எங்களோட இருந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்கு. ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அண்ட் ஆல் யூர் லிசனர்ஸ், ஃபிட்னஸ் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுமா? ஸ்டே டியூன் வித் MOP CRS 107.8 FM. Our community, our pride.
3: I like to move it, move it. I like to move it, move it. I like to move it, move it. You like to...

நம்ம எல்லாரும் ஃபேமிலி என்ன ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஒருத்தங்க அட்லீஸ்ட் இருப்பாங்க அமெரிக்கன் ரிட்டர்ன் ஹூஸ் கிரேசி அபவுட் வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸ். The love of green teas and market la enda weight loss product vandalu they're first online. In fact, research statistics padi paatha ella weight loss product first vaangradhu youngsters da. Namma fulla American train follow pannittu namma Indian traditional food marindidrom. But here's a little reminder for all you desi people out there.

0: ஹே ரியா, எப்படி இருக்கே? நீ யூஎஸ்ல இருந்து எப்போ வந்தே? நீ
1: ஹாய் ஹினா, ஐம் டூயிங் கிரேட். வெக்கேஷனுக்காக வந்திருக்கேன்.
0: இஸ் தட் யுவர் பிளேட்? என்ன இவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்றே நீ?
1: யா, ஐவ் காட் எ ஹியூஜ் ஸ்வீட் டூத்.
0: எனக்கும் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் அவ்வளோ ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். வெயிட் போடணும்னு பயம். இப்போலாம் ஐம் ஃபாலோவிங் அமெரிக்கன் டயட் தான், யூ நோ. இட் ஹேஸ் லோ ஃபேட் அண்ட் ஸ்லிம்மாக இருக்க ஹெல்ப் பண்ணுது.
1: ஓ ரியலி? அமெரிக்கன் ஸ்டைல் என்ன கைண்ட் ஆஃப் ஃபுட்?
0: யூ நோ, கார்ன்ஃப்ளேக்ஸ், டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ், ப்ரோட்டீன் ஷேக்ஸ், அதெல்லாம்.
1: ஒர்க் அவுட் ஆகுதா அமெரிக்கன் டயட் ஃபார் யூ?
0: குவாய்ட் பிளாண்ட் ஆக்சுவலி, பட் ஐ வாண்ட் டு ஸ்டே இன் ஷேப். எனக்கு வேறு சாய்ஸ் இல்லை ரியா.
1: பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது, கஷ்டப்பட்டு கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லை சாலட் சாப்பிட்றது, இப்படி தான் ஒன் மார்னிங் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறியா? கேலரிஸ் கம்மியாக சாப்பிடுன்னா தான் இதெல்லாம் பண்ணுறேன். உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரு தோசாவில் தஸ் 50 கேலரிஸ், வேர் இஸ் ஒன் போல் ஆஃப் கார்ன்ஃப்ளேக்ஸில் தஸ் 100 கேலரிஸ். இந்த மாதிரி நிறைய இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, லைக் உப்மா, போஹா, மூங் தால் டு ஸ்டார்ட் ஆஃப் யூர் டே. அமெரிக்கன் ஃபுட் உன்னோட உள்ளி ஆப்ஷன் இல்லை.
0: நிஜமாவா?
1: ஆமாம், நம்ம எல்லாரும் அமெரிக்கன் ஃபுட் தான் பெஸ்ட்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம இந்தியன் ஃபுட் தான் நம்ம ஜெனட்டிக் சிஸ்டம்க்கு ஆப்டாக இருக்கு, யூ நோ. ஆ கைன சாப்பாடு?
0: ஆமாம் ஆமாம், நம்மளுக்கு எப்போவுமே நம்ம இட்லி சாம்பார் அண்ட் ரைஸ் இல்லாமல் இருக்க முடியாதே.
1: எக்ஸாக்ட்லி. சரி, இந்த அமெரிக்கன் டயட்டோட ப்ரோட்டீன் ஷேக்ஸில் எடுத்துக்கிறியா?
0: ஆமாம் கண்டிப்பாக. ஐ ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 800 to 1000 rupees அ மந்த் ஃபார் இட்.
1: அதுக்கு நீ வீட்லேயே பண்ணலாமே.
0: தட் சவுண்ட்ஸ் லைக் டூ மச் ஒர்க் ரியா. நம்ம ஊரில் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கிடைக்குமா?
1: அஃப்கோர்ஸ். ஒரு ஹாஃப் கப் ராகி மாவு எடுத்துக்கோ, மிக்ஸ் இட் வித் ஒரு கப் வாட்டர் அண்ட் அ கிளாஸ் ஆஃப் மில்க். அப்புறமா ஜஸ்ட் ஆட் ஒரு ஸ்பூன் வெல்லம் அண்ட் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். அவ்வளோ தான், சோ சிம்பிள்.
0: ராகி மால்ட்டா? இஸ் தட் அ வெயிட் லாஸ் ட்ரிங்க்?
1: ராகி மால்ட் இஸ் அ நேச்சுரல் எனர்ஜி ட்ரிங்க். அது உன்னோட பாடி ஃபுல் டே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லை, இட்ஸ் ஆல்சோ பிரில்லியன்ட் ஷேக் ஃபார் வெயிட் லாஸ்.
0: ஆமாம், எப்படி அமெரிக்காவில் இருந்து இவ்வளோ இந்தியன் ஃபுட் பற்றி
1: கற்றுக்கிட்டேன்? நம்ம ஊரில் இருக்க ஃபுட் தான் அங்கேயும் இருக்கு. கோல்டன் லாட்டே பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? இட் இஸ் 2016 ட்ரிங்க் ஆஃப் சாய்ஸ் அண்ட் அது யூஎஸ்ல இருக்க எல்லா கேஃபேலையும் கிடைக்கும்.
0: என்ன நீ சம்மந்தம் இல்லாமே பேசுற, என்னது அது?
1: ஹீனா, அது நம்ம ஊர் மசாலா மில்க் தான். அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபேன்சியாக பேர் வச்சு அமெரிக்கன் கஃபேஸில் $12 செல் பண்ணுறாங்க. ஸோ இப்போலேருந்து why don't you stay fit the daisy way and tell me how it works out for you.

0: இப்போ நம்ம கேட்ட மாதிரியே நம்ம எல்லாருமே இதே மாதிரி ட்ரெடிஷ்னல் டயட்டையே ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு நல்லது. நம்ம எக்ஸாட்டிக் ஃபாரின் டயட்டை மறந்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் டயட்டையே பிளைண்டாக ஃபாலோ பண்ணலாம்ல. நம்ம இந்தியன் ட்ரெடிஷன் தான் ஓல்டஸ்ட் அண்ட் ஆல்சோ த மோஸ்ட் ஒத்தென்டிக். பட் நம்ம எல்லாரும் கூலாக இருக்கணும்னு ஃபாரின் டயட்டை ஃபாலோ பண்ணால் நம்ம பாடிஸ் அதை ஒழுங்காக டைஜஸ்ட் பண்ணிக்கிறது கிடையாது. இட் இஸ் ஆல்சோ நாட் ஆல்வேஸ் வெரி ஹெல்த்தி. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதையே ஃபாலோ பண்ணலாம், அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ ஸ்டே ஃபிட் அண்ட் ஸ்டே ஹாப்பி. வித் தட் நோட், தட்ஸ் அஸ். ஐ எம் ஆர்ஜே லாவண்யா,
1: ஆர்ஜே ஸ்ருதி,
2: ஆர்ஜே அனன்யா,
3: ஆர்ஜே ஹீனா,
4: ஆர்ஜே ரியா,
0: சைனிங் ஆஃப். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மச் மோர் இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம்ஸ் டு MOP CRS 107.8 FM. ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட்.
5: I like to move it, move it. I like to move it, move it. I like to move it, move it. Yeah.

0: are listening to MOP Community Radio 107.8.
1: Our society,
2: our radio,
1: our pride.
3: ஹலோ
4: ஹலோ,
3: இது கார்த்திகோட அம்மாவா?
4: ஆமா மேடம், யார் பேசுறது?
3: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
4: சொல்லுங்க மேடம்.
3: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
4: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
3: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
4: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
3: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.

0: நால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலோ அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னெல்லாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ

Stay tuned. Stay tuned. Hey!

தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில நூறு ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லு சில்லு எடுத்துன்னு வந்தேன். சில்லு கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுற?

0: ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்த அடைக்குது.
1: யோ, யார் யாரு கால்ல லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் வருங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, எங்க நான் இறங்குவங்க? வழி விடுங்க. ஐயோ, கால வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விடுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்கினாங்க நாங்க.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லோரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.
2: You're listening to MOP Community Radio 107.8.

0: உங்களுக்காக டேஸ்டி அண்ட் ஹெல்தி ரெசிபீஸ் எம்ஓபி மெஸ் நிகழ்ச்சியில் எஸ் இது சமையல் நேரம்.
1: ஹலோ சென்னை, இது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஃபுட்னாலே நம்ம எல்லாருமே எந்துவாயிடுவோம். பசங்க எல்லாருமே, வயசானவங்களா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஹெல்த்தியா டேஸ்டியா ஃபுட் கொடுக்குறேன்னா கண்டிப்பா யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே முன்னே வந்து நிற்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ எல்லாரும் பசங்கள்லாம் ஸ்கூல் காலேஜஸ் போயிட்டு ஈவினிங் ரொம்ப டயர்டா வருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஐயோ அம்மா என்ன ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு ஈகரா வருவாங்க. அந்த நேரம் பார்த்து அம்மா இட்லி தோசை செஞ்சு வச்சா எல்லாரும் அப்செட் ஆயிடுவாங்க. அதனால அம்மாங்க மட்டும் பாவம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதானே செய்ய முடியும். அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் சேர்த்து இந்த ப்ரோக்ராமை தான் வழங்க வந்திருக்கோம். இது உங்களோட ஃபுட் டமாக்கா, ஒரு ருசியான ரெசிபியோட வந்திருக்காங்க. 3rd BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து ஜே பிரியா.
2: இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறது குக்கும்பா எக் ரோல். எப்பயுமே பசங்க வந்து காலேஜ்லேருந்து இல்லை ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஒரு சாம்பார் சாதம் ரச சாதம்லாம் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ளஸ் உங்களுக்கு ஹெல்த்தியாக தரத்துக்கு இப்போ வந்து நான் உங்களுக்கு பண்ண போகிறது குக்கும்பா எக் ரோல். ஸோ இதுக்கு தேவையானது வந்து நார்மலாக நீங்கள் சப்பாத்தி பண்ணுவீங்களா, அதே மாதிரி மைதாவில் உங்கள் பசங்களுக்கு பிடிக்கணும் மைதாவில் பண்ணுங்கள், இல்லை கோதுமையில் பிடிக்கணும் கோதுமையில் பண்ணலாம். ஸோ கோதுமையில் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நார்மலாக சப்பாத்திக்கு நீங்கள் ஒரு டோ பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணி ஒரு சைடில் வச்சுருங்க. இன்னொரு சைடு வந்து நம்ம இது வந்து குக்கும்பர் வச்சு பண்ண போகிறோம். குக்கும்பர்னாலே வந்து அதை ஃபில் பண்ணும் போது தண்ணி விடும், தண்ணி விடும் போது அந்த சப்பாத்தியில் பட்டுருச்சுன்னா ரொம்ப சாகி ஆயிடும். ஸோ வந்து அந்த குறையை போக்குறதுக்காக நம்ம எக் இருக்கு இல்லைங்களா, ஸோ வந்து அது எக் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து உடச்சி ஊற்றிட்டு அதில் ஒரு 4 drops இல்லைனா ஒரு 5 drops வந்து லெமன் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயோ இல்லை ஒரு தவாவோ எடுத்துட்டு அந்த எக்கை வந்து அதில் வந்து போர் பண்ணிடுங்க. அந்த கடாயை வந்து உங்கள் ரெண்டு கையால் பிடிச்சிட்டு இப்படி ஒரு சர்க்கிள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து அந்த எக் வந்து ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தியை ஆயில் போடாமல் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ தட் அது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதை வந்து அந்த எக் மேலே போட்டுட்டிங்கன்னா அந்த சப்பாத்தியும் அந்த எக்கும் வந்து அப்படியே ஸ்டிக் ஆகிடும். அது வெந்த பிறகு நீங்கள் எடுக்கும்போது அந்த சப்பாத்தி மேலே ரொம்ப அழகாக ஒரு லேயர் மாதிரி அந்த எக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இன்னொரு சைடு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பசங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்காதோ ஆனால் வந்து அது ரொம்ப சத்தானது, என் பொண்ணு அதை சாப்பிட்டா தான் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து ஒரு குக்கரில் வந்து ஒரு உப்பு போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு அதை மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கிரேட்டரில், என் பொண்ணு கொஞ்சம் பெரிய பொண்ணு சாலட்லாம் நல்லாவே சாப்பிடுவா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கிரேட்டரில் வந்து நார்மலாக குக்கும்பர் கேரட் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் எல்லாத்தையும் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சுட்டு ஒரு லேயர் மாதிரி அந்த சப்பாத்தியில் அந்த எக் ஆல்ரெடி ஒரு லேயர் இருக்குது. ஸோ வந்து ஒரு சைடில் வந்து அந்த குக்கும்பர் நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ஒரு லேயர் மாதிரி நார்மலாக போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக வந்து கேரட்டை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே ஆனியன் கொஞ்சம் போட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் சில்லி சாப் பண்ண சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிட்டு லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் சால்ட் எதை தூவி விட்டுருங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்டியாக பண்ணால் தான் என் பொண்ணு வந்து சாப்பிடுவான்னு தோணுச்சுன்னா வெளியிலே வந்து எக்கோட ஆட் பண்ணி வச்சிருக்க மயனீஸ் சாசஸ் இருக்கு. ஸோ அந்த மயனீஸ் சாஸ் சும்மா ஒரு லேயர் போட்டுட்டு கொஞ்சோண்டே மேலே வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் ரோல் பண்ணி பசங்களுக்கு தந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்க, பசங்க எல்லாம் அடிச்சு பிடிச்சின்னு சாப்பிடுவாங்க. இதில் ஒரு சப்பாத்தியோட சத்தம் இருக்குது, அது மட்டும் இல்லை ஒரு எக்கோட சத்தம் இருக்குது. அந்த பசங்க என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணான்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் சும்மா உள்ளே அல்வா மாதிரி உள்ளே இறங்கி போயிட்டே இருக்குவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி டிஷ் பண்ணி தந்திங்கன்னா உங்கள் பசங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க, ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் பசங்க வந்து அம்மா எனக்கு இது பண்ணித்தா அது பண்ணித்தா வயிறு ஃபில்லே அல்ல அப்படின்னா சொல்லவே மாட்டாங்க. சும்மா ஒரு 2 rolls சாப்பிட்டாலே போதும், நைட்டே சாப்பிட முடியாத அளவுக்கு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
1: என்ன நேருக்குலே குக்கும்பர் எக் ரெசிபி கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா? இது கேட்டதோட மட்டும் இல்லாமல் சமைச்சு பார்த்து உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க, எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் நிஷாந்தினி ஃப்ரம் 3rd BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ். தேங்க்யூ.
3: You're listening to MOP Community Radio 107.8.

ஹாய், ஹலோ, வணக்கம். சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்ககிட்ட பேசுறது ஆர்ஜே லிகிதா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்னடா இவ இப்படி கேக்குறான்னு நினைக்கிறீங்க? அதானே, எங்க போனாலும் அதாங்க கேக்குறாங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதுல இருந்தே தெரியுது, சாப்பாடு தாங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க வாழ்றதுக்காக தான் நம்ம சாப்பிடுறோம்னு, ஆனா ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன, சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வாழ்றோமே. எல்லாரும் ஸ்கூல், காலேஜ், வேலைக்கு எல்லாம் எதுக்கு போறாங்க? சாப்பிட்றதுக்காக தாங்க போறாங்க. சாப்பிட்டு நல்லா வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தாங்க நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். அப்படியே டைம் கிடைச்சாலும் பர்கர், பீஸா அதெல்லாம் மட்டும் தாங்க சாப்பிட்றோம். காய்கறி அப்படின்ற ஒரு விஷயத்தையே மறந்துட்டோம். பணம், சொத்து, வீடு, பங்களா அதை வந்து மனுஷன் வந்து வேணான்னே சொல்ல மாட்டாங்க, ஆனால் சாப்பாடுன்ற ஒரு விஷயத்த மட்டும்தாங்க போதும்னு சொல்லுவாங்க. நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதுலேருந்தே தெரியுது, உணவே மருந்து என்ற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என் கூட இன்னும் ரெண்டு கெஸ்ட் இருக்காங்க, ஹரிப்ரியா அண்ட் பிரணதி. அவங்க கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் விடலாம். இட்ஸ்

0: சர்க்கரை நோய் உங்களை நெருங்காதிருக்க தினசரி உடல் பயிற்சியும் ஆரோக்கியமான உணவை முறைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். உங்கள் ஆரோக்கிய நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: நீங்க கேட்டிருக்காத MOP சமுதாய வானொலி 107.8. ஓகே, நம்ம இப்ப பிரணதி கிட்ட பேச போறோம். ஹாய் பிரணதி.
2: ஹாய் லிகிதா.
1: சொல்லுங்க பிரணதி, எதை பத்தி பேச போறீங்க?
2: இப்போல்லாம் யாருமே ஹெல்த்தை பற்றி கேர் எடுத்துக்கிறதே இல்லை. எல்லாருமே வந்து அப்படியே விட்டுடுறாங்க அவங்க ஹெல்த்தை. ஸோ அதனால் வந்து நிறைய டிசீசஸ்லாம் வருது. அவங்க அதுக்கு வந்து டக்கு டக்குன்னு டாக்டர்கிட்ட போகிறேன், மெடிசன் எடுத்துக்கிறேன், டானிக் குடிக்கிறேன், அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அதனால வந்துட்டு அவங்க டிசீசஸ் வந்து டெம்பரரியாக குறையதே தவிர, அதோட சைடு எஃபெக்ட்னால வந்துட்டு திருப்பி புதுசு புதுசாக அவங்களுக்கு வந்து டிசீசஸ்லாம் வருது. இதை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து மெடிசன் எடுக்கணும்னே கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து காய்கறியிலேயே வந்து நிறைய மெடிசனல் வேல்யூஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம காய்கறியை வச்சே வந்து நம்ம டிசீசஸ்லாம் கியூர் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன காய்கறி சாப்பிட்டா என்னென்ன டிசீசஸ்லாம் குறையுமோ அதை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன்.
1: ஃபர்ஸ்ட் எதை பற்றி சொல்ல போகிறீங்க?
2: நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மரம் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து டாப் டு பாட்டம் அப்படியே யூஸ் பண்ணுவோம். மேலே இருக்கிற இலை, அதோட பூ, அதோட தண்டு எல்லாமே வந்து நம்ம சமைச்சு யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து நிறைய மருத்துவ சக்தி இருக்குது.
1: நீங்கள் வாழை மரத்து தானே சொல்கிறீங்க?
2: கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே.
1: ஃபர்ஸ்ட் அதில் எதை சொல்கிறீங்க?
2: ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாழைத்தண்டை பற்றி பார்க்கலாம். வாழைத்தண்டை வந்துட்டு நம்ம பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து தயிரில் போட்டு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எதாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நிறைய பேர் ஆஃபீஸ்லாம் போகிறாங்க, அவங்களால வந்து கரெக்டாக டைமுக்கு சமைக்க முடியாதுன்றதுனால ஹோட்டலுக்கு மெஸ்க்குலாம் போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்பைசி ஃபுட், ஆயிலி ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அப்படி வரும்போது அவங்க இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மெடிசன் இல்லாமலே வந்து அவங்க ப்ராப்ளம்லாம் கியூர் ஆகிடும்.
1: பரவாயில்ல பிரணதி, வாழை மரத்தில் இவ்வளோ டிப்ஸ் வச்சுருக்கு, அடுத்து என்ன சொல்ல போகிறீங்க?
2: அடுத்து நம்ம அதே மரத்தில் வாழைப்பூ கூட வந்து நான் அதுக்கும் நிறைய மருத்துவ சக்தி இருக்குது. இப்போது வாழைப்பூ வந்து நம்ம எப்போவுமே கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த தோரணத்தெல்லாம் கட்டும்போது அதை அப்படியே நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனால் வந்து அதை நம்ம யூஸும் பண்ணலாம். அதை வந்து நம்ம பொரியலாக பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. அதே மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ளே அல்சர் இருந்துச்சுன்னா அது எல்லாமே குறைஞ்சிரும். அடுத்து நம்ம வந்து வெந்தயத்தோட மருத்துவ சக்தியை பற்றி பார்க்கலாம். அது வந்துட்டு இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு அதை பவுடர் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு குடித்தோம்னா நம்ம டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ உலகத்தில் வந்து எல்லாருக்குமே டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஹை அண்ட் லோ போகாமல் இருக்கிறதுக்கு அது கண்ட்ரோலில் வச்சிரும். அதே மாதிரி வெந்தயம் வந்துட்டு நம்ம தயிரில் போட்டு குடித்தோம்னா வந்துட்டு நம்மளுக்கு வயிற்றில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும்.
1: ஓகே பிரணதி, ரெய்னி சீசன்ஸில் வந்து கோல்ட், ஃபீவர் அதெல்லாம் வராமல் இருக்கிறது ஏதாவது டிப்ஸ் வச்சுருக்கீங்களா?
2: ஆ, அதுக்கும் இருக்குது. நம்ம இப்போ மிளகு வந்து எப்போவுமே சாதத்தில் இல்லை பொங்கல் பண்ணும்போது அது மாதிரி எப்போ தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு மிளகு கஷாயம் பண்ணி குடித்தோம்னா நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், காஃப், கோல்ட், ஃபீவர் ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளை விட்டு போயிடும்.
1: நிறைய டிப்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி பிரணதி. அடுத்து நம்ம ஹரிப்ரியா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நீங்க கேட்டு இருக்காது MOP சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம்,
5: நமது வானொலி,
6: நமது பெருமை.
7: Great health without spending much wealth.
8: Nutrients it contains,
7: my energy it retains.
8: So I advise you to eat a banana every day.
7: Every day.
9: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஹாய் ஹரிப்ரியா.
2: ஹாய்.
1: இவங்க வந்து வெண்டைக்காய் அண்ட் இட்ஸ் மெடிசனல் யூசஸ் பத்தி சொல்ல வந்திருக்காங்க. சொல்லுங்க.
2: வெண்டைக்காயில நிறைய மெடிசனல் யூசஸ் இருக்கு. வெண்டைக்காவை நம்ம நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அது ரொம்ப நல்லது. அடுத்து நிறைய பேருக்கு ரத்த சோகை இருக்கு, அதை வந்து அனீமியான்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காயில் நிறைய அயன் கண்டென்ட் அண்ட் விட்டமின் கே இருக்கிறதுனால அதை நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது கான்ஸ்டிபேஷன் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற தேவையில்லாத தண்ணி அதெல்லாம் அது உறிஞ்சி கான்ஸ்டிபேஷனை குறைக்கும். அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, பார்க்கில் வாக்கிங் ஜாகிங்னு பண்ணுறாங்க, அதெல்லாம் தேவையே இல்லைங்க. வெண்டைக்காயில் கேலரிஸே கிடையாது அண்ட் அதே மாதிரி ஃபைபரும் இருக்குது, அதனால் டெய்லி அதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா வெயிட் தன்னால் குறையும். அடுத்தது கொலான் கேன்சர், உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் சாப்பிடலாம், அது நல்லா ஒர்க் பண்ணாலே நமக்கு கேன்சர் வராது. அடுத்து ஹார்ட் டிசீஸ், நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஹார்ட் டிசீஸ்னால ரொம்ப அவதிப்படுறாங்க, அவங்களுக்கு மெடிசின்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் சாலிபிள் ஃபைபர் அப்படின்றது வெண்டைக்காயில் இருக்குது அப்படின்றதுனால அது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ண உதவும், அதனால நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அண்ட் வெண்டைக்காய் நம்மளோட இம்யூன் சிஸ்டம்மை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், எதிர்ப்பு சக்தி வரதுக்கு டெய்லி வெண்டைக்காய் சாப்பிட்டாலே போதும். அப்புறம் ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் வெண்டைக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெண்டைக்காவை ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி அதை லைட்டாக கூல் பண்ணிவிட்டு லெமன் வாட்டர் போட்டுட்டு ரின்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஹேர் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அண்ட் வெண்டைக்காய் ஐசைட்டுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கும் வெண்டைக்காய் கொடுக்கலாம், இது போன் ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்.
1: இப்போ நம்ம ராஜலட்சுமின்றவங்க கிட்ட போய் நேரடியாக பேச போகிறோம், அவங்க என்ன டிப்ஸ் வச்சுருக்காங்கன்னு நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம கூட திருமதி ராஜலட்சுமி இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். சொல்லுங்க ராஜலட்சுமி. ஹாய்.
3: ஹாய்.
1: உங்களுக்கு பிடிச்ச காய் என்ன, இல்லைன்னா நீங்கள் எந்த காயை வந்து பயன்பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறீங்க?
3: எனக்கு பிடிச்ச காயில் கத்திரிக்காய், கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அது இப்போ ரொம்ப பயன்பாட்டில் தான் இல்லை.
1: பரவாயில்லையே, நம்ம டாபிக் ரிலேட்டட் தான் அவங்க பேச வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்கள் பசங்களுக்கு இல்லை அதோட பெனிஃபிட்ஸை முதல்ல நீங்கள் சொல்லாமா?
3: கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டோன்னா அது நம்ம ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு சத்தை கம்மி பண்ணி இதே நோய் வராமல் தடுக்கும்.
1: நீங்கள் உங்கள் பசங்களுக்கு அந்த காய் ரொம்ப பிடிக்குமா, இல்லை நீங்கள் அதை எப்படி அவங்களுக்கு தெரியாமல் கொடுப்பீங்க?
3: குழந்தைங்க ஆனால் விரும்பி சாப்பிட்றதில்ல கத்திரிக்காய், அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் கொடுப்பேன். கத்திரிக்காய் வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணும்போது கத்திரிக்காய் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாத விதத்தில் தான் நான் கத்திரிக்காயை கொடுப்பேன்.
1: ஓகே, இப்போ ராஜலட்சுமி நம்மளுக்கு கத்திரிக்காய் சாதத்தோட ரெசிபி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன், எப்படி நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க?
3: கத்திரிக்காய் சாதம்னா சாதம் தனியாக நம்ம வடித்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், மசாலா மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்.
1: அதுக்குன்னு உங்கள் ஸ்பெஷல் ரெசிபி ராஜலட்சுமி ரெசிபின்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா?
3: அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, பட் அது குழந்தைங்களுக்கு தெரியாத விதத்தில் அவங்களுக்கு சேரணும், அவ்வளோதான்.
1: ஓகே, ஸோ நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணுவீங்க?
3: யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற கறி மசாலா ஆட் பண்ணுவேன், வெங்காயம் தக்காளியோட கறி மசாலா ஆட் பண்ணி கத்திரிக்காய் வந்து ரொம்ப பொடியாக நறுக்கி அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் குழந்தைங்களுக்கு.
1: ஸோ இது மற்ற மதர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதே ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுத்தா அது உடம்புக்கு நல்லது.
4: தேங்க்யூ ஹரிப்ரியா, பிரணதி அண்ட் ராஜலட்சுமி. என்ன நேயர்களே, இந்த உணவே மருந்து ப்ரோக்ராம் தான் நல்ல டிப்ஸ்லாம் கேட்டிங்களா? இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன பண்ணி அசத்துனீங்கன்னு எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ப்ரோக்ராமில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்ஜெலிக்கு.

0: 8.7
1: நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்ன இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்தியா வல்லரசு நாடாக ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் நம்ம வந்து இந்தியாவுடைய இந்தியாவில் மற்ற மக்களுக்கெல்லாம் வந்து என்ன

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்டிலேயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனக்கு இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
1: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சு, என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துடலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
1: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
1: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேன்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட. சோ பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி. எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு, குழந்தைய பாதுகாத்துக்கணும், ராத்திரி கண்மொழிக்கணும். இப்படி இருக்கிற சமயத்துல பெண்கள் வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத நான் கேட்டேன்.
2: You are listening to MOP Community Radio 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார்.
3: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
4: Stay tuned.
5: Good morning, Chennai. This is MOP CRS and now your favorite RJ, Varsha Subramanian.

0: Stay tuned.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் MOP சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் MOP வாக்.
2: சோஷியல் நெட்வொர்க்கிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: சோஷியல் நெட்வொர்க்கிங் பத்தி சொல்லணும்னா இட்ஸ் அ வெரி குட் பாசிட்டிவ் திங். அது வந்து யூஸ் பண்றதுல யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன, இப்போ யாருக்காவது கல்யாணம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து யூஎஸ்ல யூகேல இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இப்ப கல்யாணம் இல்ல நமக்கே கல்யாணம்னா நம்ம அவங்க கிட்ட ISD போட்டு சொல்றதுக்குள்ள பில்ல எகிரிடுங்க. சோ அதனால சும்மா இப்ப ஃபேஸ்புக் ஆர்கூட் அங்க வந்து நம்ம ஸ்டேட்டஸ் மாதிரி போட்டாலே ஊருக்கே தெரிஞ்சிடும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இல்லாதவனுக்கு கூட தெரிஞ்சிடும். பட் அது வந்து எல்லாருக்குமே தெரியாதனால they can come and contact us easily. Friends oda nalla touch la irukka mudiyum, adhu dhaan positive thing for social networking pathi.
2: சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட் பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸோட நிறைய கான்டாக்ட், மிஸ் பண்ண கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். ஸ்கூல் படிச்சப்பெல்லாம் மொபைல் போன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்பெல்லாம் அப்பதான் இந்த ஆர்கோட் ஃபேஸ்புக்லாம் வந்த புதுசு, ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச புதுசு. எப்பவும் வீட்டில் ஃபோன்ல பேசினா திட்டிகிட்டே இருப்பாங்க. ஃபேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பழைய ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் மேட்ச், முன்னாடி படிச்ச ஸ்கூல், இவங்க எல்லாரும் டச்லாம் வந்தோம்.
4: சோஷியல் நெட்ஒர்க்கிங் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே கூட டச்ல இருக்கிறதா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் இப்போ சோஷியல் நெட்ஒர்க்கிங் பாத்தீங்கன்னா நிறைய இப்போ ஆன்லைன் கம்யூனிட்டிஸ்லாம் நிறைய ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அதுல கம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா இப்போ நியூஸ் பேப்பர் கூட நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் குரூப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு நல்ல காஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கம்யூனிட்டியில் இருக்கேன், அது வந்து சென்னை சோஷியல் சர்வீஸ் கமிட்டி. அதை நான் வந்து த்ரூ ஒரு சோஷியல் சர்வீஸ் காஸ்க்காக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்யூனிட்டி ரொம்ப அது ஃபுல்லாகவே ஆன்லைன் மெம்பர்ஸ். அந்த சோஷியல் நெட்ஒர்க்கிங்னால தான் அந்த குரூப்பே ஃபார்ம் ஆச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ சம்திங் society gets benefits that.
5: சோஷியல் நெட்ஒர்க்கிங் வந்து ஒரு ட்ரக் அடிக்ஷன் மாதிரி. இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் மட்டும் போய் ஓகே என்ன என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்திருக்கா இல்லை மெசேஜ் வந்திருக்கா, ஜஸ்ட் சும்மா செக் பண்ணுறதுக்கு போகலாம். பட் அதுக்குள்ள நம்மளோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாட்டிங்கில் இருப்பாங்க. அப்படி ஸோ இப்போ ஒரு 5 minutes போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைப்போம், பட் கண்டிப்பாக முடியாது. ஹவர் கணக்காக நம்ம வந்து ஃபேஸ்புக் ஆர்கூட்னு உட்காந்துட்டு இருப்போம்.
6: சோஷியல் நெட்ஒர்க்கிங் பற்றி சொல்லணும்னா இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து இப்ப ஆர்கூட் ஃபேஸ்புக் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஸ்கூலிங் முடிச்சு வந்து ஒரு 2-3 years இருக்கும், ஆனா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஃபோன் கான்டாக்ட் இல்லாம இருக்கும். இப்போ நீங்க ஆர்கூட்ல இல்ல ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி ஜாயின் பண்ணீங்கன்னா அது மூலமா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. உங்களோட ஐடியாஸ் ஷேர் பண்ணிக்கலாம். மேபி வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக நிறைய சைட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து ஃபேஸ்புக்ல ஆர்கூட்ல வந்து அது மூலமா வந்து உங்க ஐடியாஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸா இருக்கு. உங்க வீடியோஸ், போட்டோஸ், என்டர்டைன்மெண்ட்டான விஷயங்கள் வந்து நிறைய நீங்கள் ஷேர் பண்ணிக்க வேண்டியதான் இருக்குது. பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சும் வந்து நிறைய பேர் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக்லலாம் நீங்கள் ஃபோட்டோஸ் போட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டியே இல்லை. அந்த ஃபேஸ்புக்லலாம் ஈஸியாக வந்து காப்பி பண்ணி நம்ம டெஸ்க்டாப்பில் நம்ம பிசியில் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தவங்களோட ஐடியெல்லாம் வந்து ஈஸியாக ஃபேக் பண்ண முடியும் ஃபேஸ்புக் எடுத்திங்கன்னா. ஸோ அது சோஷியல் நெட்ஒர்க்கிங் வந்து அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜான்றது வந்து நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. இப்போ நாங்க சோஷியல் நெட்ஒர்க்கிங் வந்து இப்போ நாங்களே இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டோம்னா எங்களோட பாஸ் பீப்புளோட டெசிக்னேஷன் எங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படுது. எங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த அகாடமிக்ஸ் டீடைல்ஸ்லாம் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ நாங்கள் ஃபேஸ்புக் படி எங்களோட சீனியர்ஸை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் அதில் மெசேஜ் பண்ணி எங்களுக்கு அவங்களோட சூப்பர் சீனியர்ஸ் இந்த மாதிரி செயின் மாதிரி போயிட்டு நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இதுலேருந்து ஃபேஸ்புக்லேருந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ இது வந்து ஃபேஸ்புக்கில் சோஷியல் அதாவது சோஷியல் நெட்ஒர்க்கிங்கோட பெனிஃபிட்ஸாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி வந்து பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். சோஷியல் நெட்ஒர்க்கில் நம்மளோட ஐடியே மற்றவங்க எதுவும் தப்பாக யூஸ் பண்ணிக்க முடியாத மாதிரி நம்மளே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோஷியல் நெட்ஒர்க்கிங்கிறது வந்து எல்லாருமே யூஸ் எல்லாருமே பார்க்கறது நம்மளோட ப்ரொஃபைலை. ஸோ வந்து அதில் வந்து நம்மளுக்கு தேவையான ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கிறதோட நிறுத்திக்கணும். ஃபோட்டோஸ் போடுறது, தேவையில்லாமல் விஷயங்களை வந்து நம்மளோட பர்சனல் விஷயங்களை சொல்றது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ தட் வந்து நம்மளோட ப்ரைவசி கெடாம இருக்கும். ஸோ சோஷியல் நெட்ஒர்க் வந்து குட் ஆர் பேட் அப்படின்றது வந்து யூஸ் பண்ற யூசரை பொறுத்து தான் இருக்கு. அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணா அது சோஷியல் நெட்ஒர்க், அது குட். கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணா அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அழிவு தான் தரணும். ஸோ அதனால வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள்.
7: சோஷியல் நெட்ஒர்க்ன்றது இப்ப எல்லாருக்குமே ஒரு யூஸ் பண்ற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே நல்லா யூஸ் பண்றாங்க. சின்ன பசங்க தான் இப்போ ஜாஸ்தி யூஸ் பண்றாங்க சொல்ல போனா. சோஷியல் நெட்ஒர்க்னா என்னன்னா ஆர்குட், ஃபேஸ்புக், அப்புறம் ட்விட்டர், ஸ்கைப் இந்த மாதிரி தான். எதுக்கு அவங்க அதெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா சும்மா போட்டோஸ் ஷேர் பண்ண, வீடியோ ஷேர் பண்ண, ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம், ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போனவங்க எல்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்ட் சில பேர் இல்லாம இருக்கலாம். அவங்க போட்டோ பார்த்து இவங்க வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து இவங்க ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நிறைய யூஸ் பண்றதுக்கு இருக்கு. ஃபேஸ்புக்னா அவங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணலாம். ஆர்குட்டோட அட்வான்ஸ் தான் வந்து ஃபேஸ்புக்கா இருக்கு. ஆர்குட்டே இப்ப யாரும் அவ்வளவா யூஸ் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்றாங்க. நான் கூட பாதி நேரம் நான் ஃபேஸ்புக்ல தான் இருப்பேன் ஆர்குட் விட. இந்த சோசியல் நெட்ஒர்க்னாலே நிறைய அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அட்வான்டேஜ்ன்றது என்னன்னா அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தேடி அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க உண்மையா இருக்காங்களோ அதுதான். சில பேர் பொய்யானவங்க ஏமாத்துறதும் இருக்காங்க. அவங்ககிட்டலாம் நம்ம ஏமாந்துறாம இருக்கணும். நிறைய பசங்களே வந்து பொண்ணு போட்டோஸ்லாம் வச்சு ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி பொண்ணுங்க பசங்க போட்டோ அந்த மாதிரிலாம் வச்சு ஏமாத்துறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து இதுவாக இருக்கணும். இன்னும் சோஷியல் நெட்ஒர்க் அதெல்லாம் சொல்லணும்னா ட்விட்டர் அதெல்லாம் இப்போ நல்லா இருக்கு. ஆர்குட் விட ஆர்குட்லாம் பசங்க ஏமாறாம இருக்கிற வரையும் அது சேஃப் தான் அவங்களுக்கு. நான் வந்து சோஷியல் நெட்ஒர்க்ல எதுக்கு இருக்கேன்னா வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நான் பழைய நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ் லூஸ் பண்ணிட்டேன். அதனால ஃபேஸ்புக்கில் இருக்கேன். அதனால நிறைய பேர் சேட் பண்ணுவேன். என்னோட பொழுதுபோக்கே ஃபேஸ்புக்கில் பாதி நேரம் கேம் விளையாடுறது தான். இப்போ எல்லா பசங்களும் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சோஷியல் நெட்ஒர்க் மூலமா இந்த தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்றது, இந்த பேர், அவங்களோட டிஸ்பிளே பிக்சர் அந்த மாதிரிலாம் வச்சு அக்செப்ட் பண்றது ரொம்ப தப்பு. அவங்க வந்து இந்த மாதிரி வைக்கலாம், ஆனால் அவங்க யார் என்னன்னே தெரியாம தெரியாதவங்களை அக்செப்ட் பண்றது பெரும் தப்பு. அவங்க வந்து நம்மளை ஏமாத்துறது கூட நிறைய சான்ஸ் இருக்கு. சும்மா நம்மளை அறியாமே நம்ம அவங்க ரெண்டு நாள் நல்லா பேசி நம்ம ஃபோன் நம்பர் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்டோம்னா அதை வச்சு அவங்க மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது மாதிரி நீங்க ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல இல்ல ஸ்கைப்ல ஏதாவது உங்க போட்டோ ஷேர் பண்ணீங்கன்னா மத்தவங்க பார்க்காதபடி பண்ணணும். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் பாக்குற மாதிரி பண்ணுங்க. ஊரே பாக்குற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அவங்க எல்லா கண்டிப்பா மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அவங்க நிறைய நம்ம போடுற பிக்சர்ஸ் அத்தனையும் சேவ் பண்ற வாய்ப்பு நிறைய ஜாஸ்தியாவே இருக்கு. அப்புறம் இந்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்றது ஒரு விஷயம் இருக்கு. திருப்பி திருப்பி அவங்க ஏதாவது பேர் கேட்டு அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் பேர் வந்து அக்செப்ட் பண்றாங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் பேர் வந்து அக்செப்ட் பண்றாங்க, அப்பெல்லாம் இருக்கக்கூடாது. அது எல்லாமே மாத்திக்கணும். தனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும். இந்த சோசியல் நெட்ஒர்க்ன்றதே மெயினா நம்ம எந்த அளவுக்கு நம்ம சேஃபா நம்ம இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறோன்றது தான். இந்த மாதிரி யூஸ் பண்றோன்றதுக்காக எல்லா டீட்டெயில்ஸும் தரக்கூடாது. எல்லாமே உண்மையான டீட்டெயில்ஸ் தரணும்னு ஒன்றும் அவசியமும் கிடையாது. அதுக்குன்னு தேவையானது என்ன தரணுமோ அது மட்டும் தந்தா போறோம். மற்றபடி எல்லாம் உண்மையா சொல்றது. சோசியல் நெட்ஒர்க் இப்போ ஒரு பெரிய அடிக்ஷன் ஆயிடுச்சு. எல்லாருமே இப்போ பாதி நேரம் சோசியல் நெட்ஒர்க்கே யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணா நல்லா இருக்கும். அவங்கவுங்க இதை விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். அது ரொம்ப அடிக்ஷனா அது யூஸ் பண்ணாம இருக்கிற வரையும் நல்லது.
8: ஓகே, சோஷியல் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா தட் இஸ் ஆர்குட், ட்விட்டர், ஃபேஸ்புக், இதெல்லாம் தான் வந்து ஏன் ஞாபகத்து வருது. ஸோ இப்போ நான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க. ஃபேஸ்புக் வந்து இட் இஸ் அ திங் வேர் யூ கேன் கெட் ஆன் டு யுவர் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ். தட் இஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு மறுபடியும் திரும்ப கிடைக்கிற ஒரு இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தட் இஸ் ஃபேஸ்புக் வந்து ரொம்ப சேஃபும் கிடையாது, ரொம்ப நான் அதை டீக்ரேடும் பண்ண மாட்டேன். ஏன்னா பிகாஸ் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் கரெக்டாக ஒரு மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபு. தட் இஸ் போட்டோஸ் போஸ்ட் பண்ணுறது வந்து பண்ணலாம், பட் ஸ்டில் ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் அது லிமிட்டடாக இருக்கணும். நிறைய ஃபோட்டோஸ் போட்டு பிகாஸ் அதனால நிறைய பிரச்சனையும் வந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபோட்டோஸ் போடுறத வந்து அவாய்ட் பண்ணலாம். தட் இஸ் தெரியாத ஃப்ரெண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தீஸ் ஆர் திங்ஸ் ஷுட் பி ஃபாலோட் இன் ஃபேஸ்புக் அப்படின்னு நான் சொல்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக்கில் வந்து தட் இஸ் இன் பர்சனாக வந்து யாரையும் நம்ம அடிக்கடி மீட் பண்ண முடியாது. எப்பயுமே வந்து எல்லாருக்கூடிய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றது ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒரு வருத்தமாக இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் வந்து சாட் மூலயமா அதுக்கப்புறம் மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி வந்து யூ கேன் ஸ்டில் ஸ்டே இன் டச் வித் எவ்ரி ஒன் ஹூஸ் க்ளோஸ் டு யூ. அதுக்கப்புறம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் தட் இஸ் ஃபார்ம் வில், கேம்ஸ், ஃபிஷ் வில் இந்த மாதிரி நிறையா இருக்குது. காஃபி கேஃபே வேர்ல்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நாட் ஒன்லி தட் you get in touch with your close ones, but still you can enjoy a lot. That is playing games agatom eduvarnalum sari. யூ கேன் ஆல்சோ என்ஜாய் அ லாட் ஆஃப் தேர். ஸோ ஃபேஸ்புக் வந்து யூஸ் பண்ணுற விதத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணால் வந்து அது நம்மளுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக ஆகாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஐ எம் ஸ்டில் ஹாப்பி பீங் அ ஃபேஸ்புக்.
9: When I ask to tell my opinion about social networking, the thing that comes to my mind immediately is Facebook. Facebook, everybody are getting addicted to Facebook so much. It helps us to keep in touch with our school friends and everyone. It's really interesting. Through Facebook, we come to know others' updates and all. It's nice to have a look at others' pictures, profiles and all that. It is very entertaining. Time just goes like that when you use Facebook. Some like thing where you like, comment others' status and all. It's very nice all over.
10: Facebook, எடுத்துக்கோங்க. அதில் நிறைய லைக் பேஜஸ் இருக்கு. அதில் வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸ் ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி நிறைய இருக்கு. ஸோ நம்ம வந்து நிறைய பேரோட ஃபேனாக இருப்போம், அதை வந்து லைக் பண்ணுவோம். அவங்க வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லாம் வந்துடுவாங்க, நம்ம ப்ரொஃபைல்ஸ் அவங்க வந்து ஈஸியாக வியூ பண்ண முடியும். பட் இது எவ்வளோ பேர் வந்து உண்மையானவங்க நம்மளுக்கு தெரியாது. அவங்க வந்து நம்ம ப்ரொஃபைல்ஸ்குள் என்டர் ஆகுறதுக்கு அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கிறதால நம்ம ஃபோட்டோஸ் அவங்க மிஸ்யூஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு.
11: சோஷியல் நெட்ஒர்க்கிங்னு சொன்னாலே வி கேன் திங்க் தட் இட்ஸ் பர்சனல் டு அஸ் பட் வந்து இஷ்யூஸ் லைக் ஹேக்கிங் எல்லாம் வரும்போது அந்த ஒருத்தரோட பாஸ்வேர்டையும் இமெயில் ஐடியும் ஹேக் பண்ணும்போது வி ஆர் செல்ஃப் வில் நாட் நோ தட் நம்மளோட பாஸ்வேர்ட் அண்ட் இமெயில் ஐடி ஹேக் ஆயிருக்குன்ட்டு. ஒரு பர்சன் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இட் லுக் லைக் அஸ் தோ அவர் வந்து அவர் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காருன்ட்டு. பட் ஹீ வில் நாட் நோ தட் சம்படி எல்ஸ் இஸ் ஆல்சோ ஆக்சஸிங் இஸ் அக்கௌண்ட். இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணோட ப்ரொஃபைலை வந்து ஒரு கை இன்ஃபேக்ட் அவளோட கிளாஸ்மேட்டே வந்து அவளோட ப்ரொஃபைலை ஹேக் பண்ணிட்டு அண்ட் ஹீ ஆக்சுவலி அப்டேட்டட் அப்நார்மல் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹர் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் அவளோட மொபைல் ஃபோன் நம்பர்ஸ் அதெல்லாம் வந்து அந்த பையன் அப்டேட் பண்ணிட்டு இருந்தான். திஸ் கேர்ள் வந்து ஷி டிடன்ட் செக் அவுட் வெதர் ஹர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இஸ் பீன் அப்டேட்டட் ஆர் நாட். பிகாஸ் ஒரு பர்சன் அவங்களோட இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணும்போது இட் வில் நாட் கெட் அந்த பர்சன்கே தெரியாத வெதர் ஹிஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் அப்டேட்டட். எக்ஸெப்ஷன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இன் சச் கேஸ் அந்த பையன் வந்து அந்த பொண்ணோட மொபைல் ஃபோன் நம்பர் வந்து அப்டேட் பண்ணியிருந்தப்போ ஷீ மெட் வித் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் லைக் அவளுக்கு வந்து அன்னோன் கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. தென் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு தட் கை வாஸ் ஈவன் அரெஸ்டட். ஏன்னா அந்த பொண்ணோட ப்ரொஃபைல் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் மாற்றிட்டு ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணியிருந்தான். அண்ட் வெரி வேற இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஹீஸ் ஆக்சுவலி ஒரு பெரிய செலிபிரிட்டிஸோட ஒரு கான்டாக்ட் வச்சுட்டு இருந்தார்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேடியோ ஜாக்கி இல்லைனா வீடியோ ஜாக்கி, அவங்களுக்குலாம் வந்து ஃபேஸ்புக்கில் ஆர்கூட்லலாம் பார்த்தீங்கன்னா தேல் ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் செலிபிரிட்டிஸ். இன் சச் கேஸ் என்ன ஆகும்னா இந்த பீப்புள் வந்து இந்த ரேடியோ ஜாக்கிஸ் ஆர்ஜே விஜேஸ் எல்லாம் வந்து வெளிய பீப்புளோட கான்டாக்ட் வச்சுக்க வச்சுக்க தேல் ஆல்சோ கம் இன் டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட். ஸோ இப்போ வந்து இப்போ என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல வந்து சில செலிபிரிட்டிஸ் இருக்காங்கன்னா என்னோட புது ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ தோ செலிபிரிட்டிஸ் வில் பி ஆக்சசபிள் பை மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன் வாஸ் ஒரு ரேடியோ ஜாக்கி நேம் மென்ஷன் பண்ண விரும்பல, ஹீ ஹேட் அ நியூ ஃப்ரெண்ட் வேர் தட் கேர்ள் ஷீ விசிட்டட் ஹிஸ் ப்ரொஃபைல் அண்ட் டுக் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வச்சுட்டு தேவே லைக் இவனுக்கே தெரியாம he was being accessed by other people. So, இப்படி மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோஷியல் வெப்சைட்ஸ்ல எல்லாம் வந்து they have given you an option called download images where நீ பார்க்குற எல்லா இமேஜஸே வந்து you can download those images. You can even misuse those images. Like, ரொம்ப பர்சனலான இஷ்யூஸ் லைக் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகும்போது ஆர் இஃப் வி ஆர் இன் சம் என்ன சொல்றது ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகும்போது வென் வி ஆர் வெரி ஓப்பன் டுவர்ட்ஸ் பீப்புள் லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் இருக்கும்போது வி கிளிக்ஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் விச் வி திங்க் is not very much personal, but when people from outside look into those pictures, they are actually personal. So andamari pictures vandu nam upload panumbodhu when those sort of pictures have been downloaded, they are being pawned to some other websites. Social websites vandu we cannot avoid, it's highly impossible because globally it has been accessed. But to be proper with in using social websites is to avoid updating your personal information like unoda photographs or உங்க ஃப்ரெண்ட்ஸோட நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் அண்ட் உங்களோட அப்டேட்ஸ் லைக் உங்களோட இமெயில் ஐடிஸ் அப்புறமா மொபைல் ஃபோன் நம்பர்ஸ் வீட்டு அட்ரஸ் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் எக்ஸாக்ட்லி அதெல்லாம் வந்து இஸ் அவாய்டபிள். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி அண்ட் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் அந்த சோஷியல் வெப்சைட்ல கான்டாக்ட் வச்சுக்கிட்டோம்னா இட்ஸ் ஆஃப் வெரி ஹை இம்பார்ட்டன்ஸ். இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. பட் வந்து வென் வி ஆக்சுவலி டாக்கிங் டு பீப்புள் லைக் நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து நமக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது வி மஸ்ட் திங்க் ட்வைஸ் லைக் வெதர் நம்ம அந்த பர்சனை அக்செப்ட் பண்ணலாமா ஆர் வி கேன் ட்ரஸ்ட் தட் பர்சன் தென் ஓன்லி வி கேன் அக்செப்ட் தெம். ஸோ அன்னோன் பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணுறது இஸ் வெரி வெரி ரிஸ்கி இன் சச் கேஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபீஸ் அண்ட் திங்ஸ் பிகாஸ் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சில பேரோட வெப்சைட்ஸ் ஐ மீன் சில பேரோட ப்ரொஃபைல்ஸ் விசிட் பண்ணோம்னா தேர் யூ கேன் ஃபைண்ட் தட் அந்த பர்சனோட வெப்சைட் ப்ரொஃபைலில் இருக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து லாக் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கே தெரியாது சில வெப்சைட்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்மளோட ப்ரொஃபைல்ஸை வந்து லாக் பண்ணி வைக்கலாம் நம்மளோட ஃபோட்டோகிராஃப்ஸை லாக் பண்ணி வைக்கலான்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேசஸில் வந்து இது லாட் நோ வெதர் நம்மளோட ப்ரொஃபைலில் அவங்க செக் பண்ணுறாங்களா அன்னோன் பர்சன் செக் பண்ணுறாங்களா. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸில் வந்து வி மஸ்ட் பி அவேர் ஆஃப் வெதர் வி நீட் டு லாக் த ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆர் பர்சனலாக இருக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் அவாய்ட் டு பி அப்டேட்டட் இன் சோஷியல் வெப்சைட்ஸ்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ் அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: 8. நீங்க கேட்டு இருக்கிறது MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட். சரி ஓகே, நம்ம போகும்போது கார்ல போகும்போது பாத்திருப்போம், ஏதாச்சும் ஒரு குட்டி பாப்பா வந்து பூ வித்துட்டு இருந்திருப்பாங்க, இல்ல ஒரு சின்ன பையன் போய் ஒரு டீ குடுத்துட்டு இருப்பான் ஏதாச்சும் ஒரு அவங்க ஓனர் கிட்ட. அப்போலாம் அந்த பசங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருந்திருக்கலாம், அந்த கார்ல பூ கொடுக்கும் போது இந்த மாதிரி நம்மளும் கார்ல போலாம், ஆனா எப்போ படிச்சாதான் போக முடியும். அதே மாதிரி அந்த பையனும் நம்மளுக்கும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க, நம்மளையும் இப்படி பாத்துப்பாங்க, எப்போ நம்ம படிச்சாதான் அப்படின்னு அந்த பையனுக்கும் தோணிருக்கலாம். சோ கண்டிப்பா அந்த சின்ன சின்ன கிட்ஸ் மனசுக்குள்ள எஜுகேஷன் ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். அவங்க என்ன அவங்களுக்கு படிக்கணும்னு இஷ்டம் இருந்திருக்காது, அதனாலதான் இப்படி பண்றாங்கன்னு இல்ல, அவங்களால பண்ண முடியல போல, அதனாலதான் அவங்க இருக்கிற சின்ன சின்ன ஒர்க்ஸ், சைல்ட் லேபர், அதெல்லாமே எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், நான் பண்ணியே ஆகணுன்ற குழந்தைங்களுக்கு நிறைய என்ஜிஓஸ் இங்க இருக்காங்க. ஆனா அந்த குழந்தைங்களுக்கு என்ஜிஓஸ்னா என்னன்னே தெரியாது, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னன்னே தெரியாம இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட என்ஜிஓஸ் பத்தி, அப்படிப்பட்ட என்ஜிஓஸ், ஒரு எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்ற என்ஜிஓஸ் பத்தி எனக்கு பேச போறோம். பிரயாக் அப்படின்ற ஒரு என்ஜிஓல இருந்து, எஜுகேஷனுக்காக ரன் பண்ற ஒரு என்ஜிஓல இருந்து அபிநயான்ற ஒரு வாலண்டியர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம இன்னைக்கு ஒரு டீடைல்டான ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிஎஸ்ஏ பிரேக் போயிட்டு வந்துடலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட்.
1: பால், பழங்கள், கீரை இவை அனைத்தும் அத்தியாவசியம், ஆனால் பீட்சா, பர்கர், கோக் இவை அனைத்தும் ஆடம்பரம்.
2: Junk foods are meant to be in the junk.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.
0: Hi listeners. The uneducated have little use for freedom. So educationன்றது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அந்த எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்ணுற நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க, அதாச்சும் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதுக்காக இன்னைக்கு பிரயாக் அப்படின்ற ஒரு என்ஜிஓலேருந்து ஒரு வாலண்டியர் வந்திருக்காங்க. அவங்க நேம் அபிநயா. ஹாய் அபி.
3: ஹாய்.
0: ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதுனால தான் நீங்கள் வந்து அந்த சில்ட்ரனுக்கெலாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. உங்களோட என்ஜிஓ பேர் என்ன, அதோட டீட்டெயில்டாக சொன்னீங்கன்னா இங்கே இருக்க கம்யூனிட்டி பீப்புள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க.
3: ஓகே, எங்களோட என்ஜிஓ பேர் வந்து பிரயாக். ஸோ இதோட மெயின் எய்ம் வந்து சில்ட்ரன் புவர், அதாவது இந்த பேக்வர்ட் கிளாஸில் இருக்க சில்ட்ரன் எல்லாம் வந்து எஜுகேட் பண்ணுறது தான் எங்களோட மெயின் எய்ம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஆக்சுவலி ஐ வில் டெல் ஹவு இட் ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட். இப்போ காலேஜ் படிக்கும் போது எல்லாரும் வந்து போகிறோம், படிக்கிறோம், வேலையை செஞ்சுட்டு வரோம். பட் ஆனால் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து தான் இந்த என்ஜிஓ ஆரம்பித்தாங்க. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தவங்க சொல்கிறது ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி, ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தனால தான் அது இந்த அளவுக்கு வந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அவங்க அவங்க ஏரியா பக்கத்தில் இருக்க, ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அவங்க அவங்க ஏரியா பக்கத்தில் இருக்க ஆஃபனேஜ் அணைக்கும் கரங்கள். ஸோ அந்த ஆஃபனேஜுக்கு வந்து தீபாவளி அப்போ இவங்கெல்லாம் குரூப்பாக போயிட்டு, ஸோ அங்கே போய் அவங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ணி, ஸோ அந்த மாதிரியே அவங்க 2-3 இயர்ஸ் வந்து அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தே தாட் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும், நம்மனால அவங்களுக்கு வந்து ஏதாவது எஜுகேஷன் வைஸ் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு தான் அவங்க வந்து இந்த என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணாங்க.
0: ஸோ காலேஜில் நிறைய பேர் பார்ட்டிஸ் அப்படிலாம் இருக்கும் போது ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெரி குட், சொல்லுங்க அபி.
3: ஸோ அதான் அப்போ வந்து பிளேஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இப்போ அது ஒரு சீரியஸான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இங்கே வந்து இது வந்து ஒரு ப்ராப்பரான ப்ராசஸாக இருக்கு. இட்ஸ் நாட் லைக் நாங்கள் ஒரு என்ஜிஓ ஆரம்பித்தோம் பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது. அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ ஒரு வாலண்டியர் அந்த ப்ரயாக்குள்ளே வராங்கன்னா அவங்களுக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஓரியன்டேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை ப்ரயாகை பற்றி அவங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு எல்லாமே அவங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சதுக்கப்புறம் அது இப்போ நம்ம அங்கே போனோன்னே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீல் வந்துடுது. ஸோ அவங்க அந்த மாதிரி தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களே அந்த வாலண்டியர்ஸை.
0: ஸோ நீங்கள் வந்து இப்போ எப்படி பிரயாக்குள்ளே நீங்கள் சொன்னீங்க ஒரு ஃப்ரெண்ட்லி இது இருக்கும்னு, ஆனால் எந்த எந்த ப்ரொசீஜரில் தே கேன் உள்ள வர முடியும் பிரயாகோட என்ஜிஓ ஆர்கனைசேஷனுக்குள்ளே வரணும்னா?
3: ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து இப்போ நான்

0: நான் எப்படி உள்ள போனேன்றத பாத்தீங்கன்னா, எனக்கு காலேஜ்ல ஒருத்தங்க மெயின் மெம்பரா இருந்திருக்காங்க பிரயாக்ல. சோ அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவங்க மூலமா தான் நான் போனேன். எனக்கு பேசிக்கா ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்தது. பட் ஆனா அது எந்த வழியில எப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இல்ல. அந்த டைம்ல என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு,
1: பிரயாக் இருக்கு.
0: சோ அப்ப நீங்க வந்து இப்ப இதுல நீ வந்து போய் இந்த ஓரியன்டேஷன்ல கலந்துக்கோ, தென் யூ வில் பிகம் அ வாலண்டியர். அதுக்கப்புறம் நம்ம அங்க வந்து நீங்க இதைதான் பண்ணணும் அதைதான் பண்ணணும், தே வில் நாட் ரெஸ்ட்ரிக்ட். அவங்களுக்கும் நிறைய இருக்கு. இப்ப நீ சிலபஸ்ல யூ ஹாவ் டு ஹெல்ப் அப்படின்னா நீ அந்த அந்த இதுல மட்டும் இருக்கலாம். இப்ப டீச்சிங்ல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ டீச்சிங்ல போலாம்.
1: சோ அபி, பிரயாக் வந்து சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்றாங்க, ஆனா எந்த வழியில மணி கொடுக்குறீங்களா, இல்ல எப்படி வந்து அவங்களோட எஜுகேஷனுக்கு நீங்க ஒரு பாத் கிரியேட் பண்றீங்க?
0: ரெண்டுமே இருக்கு. சோ தேர் ஆர் 3 ப்ராஜெக்ட்ஸ் ஓகே மெயின்லி. அதுல வந்து ஆக்கம் ஒண்ணு, அடுத்தது ட்ரீம், அடுத்தது லீப். ஆக்கம் பாத்தீங்கன்னா வந்து மோரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல. இப்ப பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சோ இப்ப வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கூட ரெண்டு ஸ்கூல்ஸ் வந்து அடாப்ட் பண்ணி அங்க வந்து விண்டோஸ் டோர்ஸ் இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடு இருக்கிற அந்த ஹாப்பினஸ் தான் வந்து
1: சக்சஸ் ஆஃப் பிரயாக். சோ ஃபர்ஸ்ட் ஆக்கம்ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, சில்ட்ரனோட படிக்கிற இடமும் அவங்களுக்கு அந்த ஒரு ஹைஜீனா கிளென்லினஸா இருக்கணும்ன்றதுக்காக ஆக்கம் இருக்கு. சோ அடுத்து ஒரு பேர் சொன்னீங்க
0: ட்ரீம். ட்ரீம் வந்து என்னன்னா வந்து இட்ஸ் லைக் ஆர்ஃபனேஜஸ் எல்லாம் போய் வி ஆர் டேக்கிங் கிளாஸஸ். சோ அங்க வந்து நிறைய படிக்கிற பசங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் மணி வைஸ், அதனால அவங்க வந்து டவுன் ஆயிட்டே இருக்கலாம்.
1: படிக்கணும்னு ஆசைப்பட்டு படிக்க முடியாத அவங்களுக்கு,
0: அவங்களுக்குலாம் வந்து இப்போ வந்து சில பேர் ஸ்பான்சர் பண்ண ரெடியா இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வி ஜஸ்ட் இந்த கிட்டுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்லாம் இல்லை. நாங்க வந்து அவங்க அந்த கிட்ட பத்தி ஒரு ஃபுல்
1: டீடைல்ஸ்
0: கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த அவங்க ஸ்பான்சர் பண்றவங்களுக்கு வீல் இது
1: பண்ணுவீங்க.
0: ஆமா, அதுக்கப்புறமா வந்து லைக் அவங்களோட ரெகுலரான கரிக்குலம் எல்லாத்தையுமே வந்து வீல் அப்டேட் தி ஸ்பான்சர்ஸ்.
1: ஓகே ஃபைன். ஸோ அதனால அவங்களால நம்பிக்கையா ஓகே இது ஒரு ரைட் பர்சனுக்கு தான் போகுது, ஒரு ரைட் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் போகுதுன்ற ஒரு நம்பிக்கையில எவ்ரிபடி கேன் ஸ்பான்சர் தேம். ஸோ தேர்ட் ஒன்று சொன்னீங்க அபிநயா,
0: இட்ஸ் லீப். லீப் வந்து என்னன்னா அதான் மோர் ஆஃப் இதுல வாலண்டியர் ஒர்க் தான் இதுல ஜாஸ்தி. ஸோ சென்டர் நாங்க 3 சென்டர்ஸ் வந்து போயிட்டு இருக்கோம் இப்போ கரண்டா. ஒன்னு வந்து அணைக்கும் கரங்கள், இன்னொன்னு ராமகிருஷ்ணா மிஷன், அப்புறம் அவ்வைஹோம்.
1: சோ இந்த 3 ஆர்ஃபனேஜஸ் இப்ப பிரசன்ட்டா நீங்க பண்ணிட்டு இருக்கவங்க.
0: சோ இப்ப இந்த ஓரியன்டேஷன் வழியா வர வாலண்டியர்ஸ்க்கு தே லாஸ்ட் நீங்க டீச்சிங்ல இருக்கணுமா, சிலபஸ் ஹெட்டா இருக்கணுமா, இல்ல வேற ஏதாவது. சோ
1: வாலண்டியர்ஸ்க்கும் வந்து இது ஒரு பிடிச்ச ஒரு சர்வீஸா மாத்துறதுக்காக யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ்.
0: யா, அதனால சோ இப்ப நாங்க வந்து வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் போய் கிட்ஸுக்கு எடுப்போம். நாங்க ஒரு 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஆனா அதுல கிடைக்கிற சாட்டிஸ்பாக்சன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுவோம் அந்த 2 மணி நேரம். நம்ம அந்த பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லி தரோன்றது மட்டும்தான் நம்ம மனசுலயோ எல்லாத்துலயும் இருக்கும்.
1: ஐ திங்க் இட்ஸ் ஜாய். நம்ம ஒரு வெளியில போய் ஒரு ஹாப்பியா பார்ட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸோட போறது மைட் பீ ஒரு பிளஷரா இருக்கலாம், அப்போ ஒரு ஜாலியா என்ஜாய் பண்றதா இருக்கலாம். பட் எஜுகேட்டிங் நம்மளுக்கு முடிஞ்சதை ஹெல்ப் பண்றது இஸ் பிரில்லியன்ட் ஒரு வே ஆஃப் கெட்டிங் ஜாய், ஒரு இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வெல் செட். ஸோ நீங்க இப்போ அதுல இருக்க என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க, என்னென்ன விதமா நீங்க இத வந்து ரீச் பண்றீங்க, எப்படி எல்லாம் நீங்க என்ஜிஓ பிரயாக கொண்டு வந்திருக்கீங்க வெளியில?
0: நாங்க நிறைய ஈவென்ட்ஸ்லாம் வந்து வருஷம் வருஷம் லைக் ஈவென்ட்ஸ் வந்து
1: கண்டக்ட் பண்ணுவோம் டு
0: ப்ரோமோட் பிரயாக், பிளஸ் ஃபண்ட் ரைசிங்கும் கூட. சோ இப்போ நாங்க வந்து இப்போ ஆக்கம்லாம் பண்றோம்னா வி நீட் மணி. சோ அதுக்காக வருஷம் வருஷம் ஃபண்ட் ரைசிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணதுல வந்து கான்செர்ட் ஒரு வருஷம் பண்ணோம் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் நாங்க மாரத்தான் பண்ணோம். ஸோ அதெல்லாம்
1: கான்செர்ட் மாரத்தான்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ கண்டிப்பா அந்த ஒரு வாலண்டியர்ஸ் அதுல இருக்க ஒரு சீரியஸா அதை பண்ணணும்னு நினைச்ச வாலண்டியர்ஸ் இருந்தனாலதான்
0: பிரயாக்ல இருக்க வாலண்டியர்ஸ் தான் வந்து அதோட என்ன பண்ணாலுமே வாலண்டியர்ஸ் சப்போர்ட் வந்து அங்க ரொம்ப ஜாஸ்தி. எல்லாருமே ரொம்ப இன்வால்வ்டா இருப்பாங்க, யாருமே நீ செய் நான் செய்யலாம் இல்ல, எல்லாருமே சேர்ந்து அவங்க ஹெட்டும் அந்த அளவுக்கு வந்து எவ்ரி திங் தே வில் பிளான் நீங்க இதுக்கு. சோ நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணணும்ன்றதுக்கு நம்ம முழிக்க வேணாம், அவங்களே வந்து
1: நீங்க வந்து இப்போ கான்சர்ட் மேரத்தான் சொன்னீங்க, உங்களோட நேம் பிரயாக்ன்றது பிஹைண்ட் வுட்ஸோட சேர்ந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணீங்க, அதெல்லாம் வந்து ஒரு ரைட் கான்டெக்ஸ்ட் ரைட் விதமா யூஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம், சோ அது சொல்லுங்க ஹவு டிட் இட் ஹேப்பன், எதுக்காக, அதுவும் ஒரு ரீச்காகவா?
0: ஆமா, ஆக்சுவலி இது வந்து அது வந்து பிஹைண்ட் வுட்ஸோட சேர்ந்து அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் இயர் இந்த
1: ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ண ஒரு விஷயம்
0: பண்ணாங்க. ஸோ அப்ப வந்து லைக் பிரயாக் சம் வி காட்
1: நீடட் ப்ரமோஷன், ஒரு தேவை
0: கான்டாக்ட்ஸ் வந்து கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் நாங்க பேசி, ஸோ வி வேர் லைக் அவங்க ஷோவையும் நாங்க வாலண்டியர் பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ அதனால வந்து ரெண்டு பேர்த்துக்குமே அது ஒரு புது விஷயம் தான், பட் ஆனா சேர்ந்து become
1: so at last or poor uneducated people ku education plus avangalukana sponsorship ellathiyume organize pannirukom.
0: So and the behind woods valiya vanda na engalukku certain percentage irundichu, so adula vande we got tabs for the children. Naanga poi padikira poi solli thara pasangalukku vande naanga vande ipo vande naanga ipo naanga poi எஜுகே சொல்லி தரோம்னா வந்து லைக் நோட் புக்ஸ் அதெல்லாம் வச்சுதான் வில் டீச். ஸோ வில் ஏன்னா ப்ராப்ளம்ஸ் போட்டு கொடுத்துட்டு அவங்கள சால்வ் பண்ண சொல்ற அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ கிட்ஸ்க்கு சின்ன கிட்ஸ்க்குலாம் அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, தே வில் பி போர்ட், ஒரு பாயிண்ட்ல அவங்க போர் ஆகி அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் இந்த டேப்ஸ் இப்ப எல்லா பெரியவங்களே வந்து அந்த ஆப்பை வந்து அவ்வளோ இதுவா யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரி கிட்ஸ் அது இன்னும்
1: பாசிட்டிவா
0: யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நாங்க டேப்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நாங்க வந்து இப்போ நாங்க வீக்லி போற கிளாஸஸ்ல நாங்க டேப்ஸ் தான் யூஸ் பண்றோம், அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஸ் எல்லாத்தையும் பண்ணி.
1: ஸோ அவங்க அப்டேட்டடா இருப்பாங்க இந்த ஜென்ரேஷனுக்கு, சும்மா போய் சொன்னோம் இல்லாம ஒரு நியூ மெத்தட் ஆஃப் டீச்சிங்ல. வெரி குட். நீங்க இப்போ கிளாஸஸ் போறீங்க, சில்ட்ரன் எல்லாம் பாக்குறீங்க, எப்படி அவங்க ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை சப்போர்ட் பண்றாங்களா, இல்ல அவங்களுக்கு மணி இல்லன்றது, ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம், சோ எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறாங்களா, அவங்களுக்கு அது அவசியம் புரியுதா?
0: குடுக்கறாங்க எல்லா, இப்ப நாங்க போற எல்லா இதுலயுமே வந்து ஸ்கூலுக்கு போறாங்க, பட் ஆனா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போனாலுமே வந்து அந்த ஏஜ்க்கான அந்த இப்போ ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 to 50, 100 வரைக்குமாவது தே நோ டு ரைட். ஆனா சில பேருக்கு அது இருக்கிறது இல்ல, ஸோ எல்லாத்துக்கும் அந்த ஈக்குவலா அட்டென்ஷன் கிடைக்கிறது இல்ல. அதனாலதான் வந்து இப்போ ஒவ்வொரு கிட்டா வில் மானிட்டர், ஸோ பண்ணிட்டு இப்போ இந்த கிட்டுக்கு இவ்வளவுதான் தெரியும்னா அதுக்கேத்த மாதிரி வி ஹாவ் லெவல்ஸ், ஸோ அதுக்கேத்த மாதிரி வாலண்டியர்ஸ் நாங்க வந்து மேப் பண்ணி, ஸோ அவங்களுக்கு பேசிக்கான எஜுகேஷன் ப்ராப்பரா கிடைக்கணும் அப்படின்றது தான் வந்து.
1: ஸோ எல்லா எஜுகேட்டட் பீப்புள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து செய்யும் போது அந்த ஒரு பிரில்லியன்ட் வேல தான் அவங்க மூவ் பண்ணியிருப்பாங்க, அதோட ப்ராசஸ் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ அபி, நீங்கள் ஸ்பெண்டிங் பற்றி பேசுகிறீங்க, ஆனால் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் அவங்களோட ஃபேமிலியுமே ஃபினான்ஷியலாக இன்னும் செட்டில் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் கண்டிப்பாக எனக்கு இருக்க எஜுகேஷன் மற்றவங்களுக்கு தரணும்னு விருப்பப்படுவாங்க, அவங்களால ப்ரயாக் ஜாயின் பண்ண முடியுமா?
0: கண்டிப்பாக. இப்போ வந்து நான் சொன்னது ஃபினான்ஷியலாக மட்டும் ஐ டென்ட் மீன், முக்கியமா எங்களுக்கு வந்து வாலண்டியர் சேர்ந்துட்டாலே இது ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போலான்ற இது இருக்கு. ஸோ இப்ப வந்து அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டட்னா தே ஹாவ் டு அட்டெண்ட் அவர் ஓரியன்டேஷன், அவங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு. இப்போ சில பேர் வந்து வில் பி டீச்சிங்ல கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க, சில பேர் சிலபஸ் இப்படி இப்படி சொல்லி தரலான்ற ஐடியாஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபிளெக்சிபிளா அவங்களுக்கு என்ன விருப்பமோ அது பிரகாரம் தான் வில்.
1: ஸோ பேசிக்கா மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எஜுகேஷன் இருக்கனால அந்த எஜுகேஷனை கொண்டு
0: அவங்க நினைச்சு ஒரு சில்ட்ரன் அவங்களால எஜுகேட் ஆகுறாங்க, அவங்களால பெரிய ஆறாங்கனாலே வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் தான். இன்னைக்கு போய் நான் இதை சொல்லி கொடுத்தா அவனுக்கு இது புரிஞ்சுது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயம்,
1: ஒரு சாட்டிஸ்பாக்டரியான ஒரு விஷயம். ஸோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்ஜிஓஸ், பிரயாக், இங்க இருக்க பீப்புளுக்கு, இங்க இருக்க கம்யூனிட்டிக்கு, இங்க ஹெல்ப் பண்ணும் நிறைய பேர் இருப்பாங்க அந்த வழி தெரியாது, ஸோ பிரயாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பா சொன்னீங்கன்னா தே வில் பி வெரி யூஸ்ஃபுல்.
0: ஸோ இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எவ்வளவோ வகையில அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க, பட் ஆனா அவங்களுக்கு இதுல கிடைக்கிற ஹாப்பினஸ் வேற எதுலயுமே கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து தே ஷுட் ஹெல்ப், இந்த மாதிரி நடக்கிறதா அவங்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி இருக்காங்க, அவங்களால பண்ண முடியலனாலும் வீக்லி ஒன்ஸ் அவங்க ஒரு 2 hours இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சேஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா இன்னொரு சைட் ஆஃப் லைஃப் என்ன நடந்துட்டு இருக்கு, சொசைட்டில என்ன நடந்துட்டு இருக்குன்றது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம அபிநயாவை இன்ட்ரோ கொடுக்கும் போது என்ஜிஓ பிரயாக்னு சொன்னோம், ஏன்னா அது ஒரு ப்ரைட் நினைக்கிறேன். பட் அபிநயா பிஆர்க் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட், ஸோ அவங்க முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் என்ஜிஓக்காக ஒர்க் பண்றது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒரு என்ஜிஓஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அபிநயா தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ ஃபார் கமிங். கண்டிப்பா இங்க இருக்க பீப்புள் கண்டிப்பா பிரயாக் பத்தி தெரிஞ்சிருக்கும், பிரயாக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். Thank you so much for coming.
2: Okay, thank you. இப்ப யாராச்சும் வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா please visit www.joinprayag.com.
1: Thank you Abhinaya, thank you so much. Thank you Abhinaya, thank you so much. இப்போ இந்த ஒரு சேயிங் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன், இஃப் அ பர்சன் இஸ் அன்எஜுகேட்டட் ஹிஸ் ஹோல் லைஃப் வுட் பி யூஸ்லெஸ். இப்போ நம்ம என்ஜிஓ பத்தி இந்த கம்யூனிட்டியில இருக்கவங்க நிறைய பேர் கேட்டிருப்பாங்க கண்டிப்பா. அந்த கம்யூனிட்டி பீப்புள் இதை அந்த சில்ட்ரனுக்கு எடுத்துட்டு போறது நம்மளோட ஜாப் தான். அந்த சில்ட்ரன் ஒவ்வொருத்தருக்கும் என்ஜிஓ அப்படின்னு தெரிய வைக்கிறது இப்ப நம்ம கையில தான் இருக்கு. கம்யூனிட்டிக்கு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு எம்ஓபி மூலமா. நானும் அந்த ஒரு பார்ட் ஆஃப் என்ஜிஓ, பார்ட் ஆஃப் குழந்தைங்களை எஜுகேட் பண்றதுல நானும் இன்வால்வ் ஆயிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ தேங்க்யூ அபிநயா, இன்னைக்கு ஒரு வாலண்டியர் வந்து பேசினதுல இந்த கம்யூனிட்டி இஸ் யூஸ்ஃபுல் நவ். அகெயின் தேங்க்யூ சோ மச் அபிநயா. இந்த ஒரு ஹாப்பி நோட்ல, இந்த கம்யூனிட்டிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்ல இன்னைக்கு பேசியிருக்கோன்ற ஒரு ஹாப்பி நோட்ல, திஸ் இஸ் ஆர்ஜே ஹனிஷா சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட்.

0: நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கிம் அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிப்பட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பெல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரத்துக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோசத்திலேயே ஏதோ ஒன்று வந்து நன்றி வணக்கம்.
6: சுபதினம். திஸ் இஸ் சுபஸ்ரீ, அக்ஷயா அண்ட் ஸ்ருதி ஃப்ரம் பிகோம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், ஷிஃப்ட் 2, ஹியர் டு ரிசைட் பஜ் கோவிந்தம், ஏ ஃபேமஸ் சான்ஸ்கிரிட் டிவோஷனல் லிரிக்ஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆதிசங்கராச்சாரியா. ஹியர் வி கோ.

0: एतत् एमओपी सीआरएस 107.8 अस्माकम् आकाशवाणी अस्माकम् समुदायः अस्माकम् अभिमानः
1: வணக்கம். நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வீட்டுகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் இஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் பிளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.

0: ஹலோ நேயர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே அம்ரிதா. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஃபேமிலியோட தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. இதுல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாலும் நியூக்ளியர் ஃபேமிலியா இருந்தாலும் சரி. முன்னாடிலாம் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்னு ஒன்று நம்ம நாட்டில் ரொம்பவே பரவலாக இருந்ததுங்க. அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் பார்த்தோன்னா வந்து அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, குழந்தைங்க மட்டும் இல்லாமல் அத்தை, மாமா, மாமி, மாமா, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சைடில் இருக்க மனுஷங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ரொம்ப ஹாப்பியாக ஒரு என்ன சொல்கிறது, எந்த விதமான சாரோஸ் ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம்னா எல்லாருக்குமே வந்து ஒரு தேல் பி ஏபிள் டு லெண்ட் ஏ ஷோல்டர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் வந்து ஸ்லோவாக நம்ம நாட்டில் குறைஞ்சு குறைஞ்சு ரொம்ப கிராஜுவலாக குறைஞ்சு குறைஞ்சு வந்து இப்போ வந்து நம்ம நாட்டில் ஜாயிண்ட் ஃபேமிலினா எந்த அளவுக்கு மனுஷங்களோட மென்டாலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் ஃபேமிலியில் வந்து அப்பா அம்மா குழந்தைங்களை தவிர ஒரு தாத்தா பாட்டி இல்லாட்டி ஏதாவது ஒரு அடிஷ்னல் மெம்பர் இருந்தாலே அதை வந்து இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வாதம் விவாதம் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம்னா வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி வெர்சஸ் நியூக்ளியர் ஃபேமிலி. இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட வந்து வளர்ந்து வர கல்லூரி மாணவிகள் இருக்காங்க. ஜாயிண்ட் ஃபேமிலி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. வினித்ரா, வைஷ்ணவி மற்றும் கீர்த்தனா, வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாம் வேஸ்ட், நியூக்ளியர் ஃபேமிலி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. ஐஸ்வர்யா, ஷீரா மற்றும் தாவினி, வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஜாயிண்ட் ஃபேமிலியை சப்போர்ட் பண்றவங்க நீங்க முதல்ல சொல்லுங்க. வினித்ரா, நீங்க வந்து இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கீங்களா?
3: ஆமா, நான் ஜாயிண்ட்.
0: உங்க வீட்டுல வந்து எவ்வளவு மெம்பர்ஸ், யாரெல்லாம் இருக்கீங்க?
3: நான், எங்க அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, தாத்தாவோட தம்பி, அவங்க ஃபேமிலி, அப்புறம் அத்தை மாமா.
0: ஓ, ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இப்போ வந்து கேட்கறதுக்கே வந்து அத்தை மாமா அவங்களோட தம்பி இதெல்லாம் வந்து இப்போ வந்து ப்ரிவைலிங்கா இல்லவே இல்லை. ரொம்பவே நல்ல விஷயம். தொடர்ந்து நீங்க இப்படிதான் ஒத்துமையா இருக்கணும்னு நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம். வைஷ்ணவி, நீங்க சொல்லுங்க, உங்க ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்காங்க? நீங்களும் ஜாயின்ட் ஃபேமிலியில தானே இருக்கீங்க?
1: ஆமா, நானும் ஜாயின்ட் ஃபேமிலியில தான் இருக்கேன். என் ஃபேமிலியில வந்து நான், அப்பா அம்மா, அண்ணா, தாத்தா பாட்டி, அப்புறம் அம்மாவோட அக்கா அவங்க ஃபேமிலி, அண்ட் அப்பாவோட அண்ணா தம்பி அவங்க ஃபேமிலி.
0: தட் இஸ், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அம்மா சைட் ரிலேஷன்ஸ், அப்பா சைட் ரிலேஷன் எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க.
1: கண்டிப்பா,
0: ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். கீர்த்தனா, நீங்க சொல்லுங்க. கீர்த்தனா, நீங்க வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கீங்களா, இருந்தீங்களா, எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க.
4: இல்ல, இப்பவும் நாங்க ஜாயின்ட் ஃபேமிலியில தான் இருக்கோம். எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் பெரியப்பா பெரியமா அண்ட் அவங்க பசங்களும் இருக்காங்க.
0: அப்பாவோட அம்மா அப்பா,
4: அதுக்கப்புறம் அம்மாவோட அம்மாவும் இருக்காங்க.
0: ஓ, ரொம்ப அழகான விஷயம்.

0: தான் கல்யாணம் ஆனோடனே எங்க அப்பா சைடு அவங்களோட தான் ஃபேமிலி ஜாயிண்டா இதுல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்பிளிட் ஆயிட்டு இப்போ வந்துட்டு நானும் எங்க அம்மா அப்பா என் தம்பி இருக்கும்.
1: சோ நீங்களும் ஐஸ்வர்யா மாதிரி
0: ஆமா
1: ஒரு சின்ன ஹாப்பி ஃபேமிலி. தாமினி நீங்க சொல்லுங்க. தாமினி
2: இல்ல கல்யாணம் வந்து அப்பா அம்மா தனியா தான் இருக்காங்க. சோ நான் எங்க அக்கா அம்மா அப்பா.
1: சோ முதல்ல இருந்தே வந்து நீங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்ததில்ல. ஓகே ஓகே. அடுத்தபடியா நான் என்ன கேக்குறேன்னா வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கவங்க நீங்க சொல்லுங்க, ஏன் வந்து நீங்க வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? சேர்ந்து இருக்கணும், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஏன் அதை வந்து நீங்க சொல்றீங்க? கீர்த்தனா நீங்க சொல்லுங்க, ஏன் நினைக்கிறீங்க ஜாயிண்ட் ஃபேமிலி வந்து ஒரு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க?
3: நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து இப்போ வந்து கூட இருக்கச்சே வந்து நீங்க வந்து நல்லா ஷேர் பண்ணலாம். இப்ப வந்து சந்தோஷமா இருக்கட்டும் இல்ல துக்கமா இருக்கட்டும் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா வந்து என்னோட கசின் வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு.
1: சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு பீரியட்ல ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா
3: கஷ்டம் மட்டும் இல்ல சந்தோஷமையும் ஷேர் பண்ணிக்க இருக்காங்க.
1: சோ உங்க துக்கங்களையும் உங்களோட சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்ள வந்து ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
3: ஆமா.
1: ஓகே ஓகே. வைஷ்ணவி நீங்க சொல்லுங்க. வைஷ்ணவி ஜாயிண்ட் ஃபேமிலி பெஸ்ட் அப்படின்னு நீங்க எதுக்கு சொல்றீங்க?
4: குழந்தைங்க வந்து சின்ன வயசுல இருந்தே ஜாயிண்ட் ஃபேமிலியிலே இருந்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஷேரிங் அண்ட் கேரிங் வந்து நல்லா இருக்கும்னு சொல்ல நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட பொருள்களை மற்றவங்களோட ஷேர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வாழறதுக்கு தெரியும். ஸோ அவங்களால வந்து ஒரு எந்த விதமான சிச்சுவேஷன்லையும் அவங்களுக்கு வந்து அவங்கள அடாப்ட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா வந்து வீட்டுக்கு வெளியே தேடவே வேணாம், வீட்டுக்குள்ளே இவ்வளோ பேர் இருக்காங்க, கண்டிப்பாக வந்து எனி டைம் வந்து யார் வேணால் ஹெல்ப் பண்ணுவாங்க.
1: ஸோ பொதுவாக வந்து அன்பும் வந்து ஆதரவும் எப்பவும் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
4: நிச்சயமா.
1: வினித்ரா நீங்க சொல்லுங்க. வினித்ரா இது ஏன் பெஸ்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
5: இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கனால நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இல்லை பிரச்சனைனா யாராவது கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நம்பிக்கை இருக்கும். இப்போ தனியாக இருந்தால் திடீர்னு யாரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் தெரியனால நம்ம வெளில போனாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அடாப்ட் பண்ண.
1: ரொம்பவே அழகாக சொன்னீங்க. நம்ம வெளில போகும்போது நம்ம வந்து யாரையும் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு பர்சனை மீட் பண்ணுறோன்னா அவங்க கூட எப்படி பேசணும், அவங்களோட மைண்ட் செட் எப்படி, எதை பேசினா அவங்க புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயம். நியூக்ளியர் ஃபேமிலி சைட் வரும் இப்போ. ஷீரா நீங்க சொல்லுங்க. ஷீரா நியூக்ளியர் ஃபேமிலி பெஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அது உங்களோட வியூ எதனால அப்படின்னு?
0: இப்போ வந்து அன்பு ஆதரவு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கும் கிடைக்குது. ஆனா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நீங்க வந்துட்டு நியூக்ளியர் ஃபேமிலி உங்களுக்கு நீங்க சொந்தமா டிசைட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டான ஒரு குவாலிட்டி உங்களுக்கு தானவே வரும். ஆனா நீங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தீங்கன்னா இப்ப ஏதாவது சிச்சுவேஷன் இருந்தா ஐயோ நம்ம பாட்டி கிட்ட கேட்கணும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களதான் நீங்க டிபெண்ட் பண்ணி இருப்பீங்க. ஸோ நான் வந்து சொல்றேன்னா நியூக்ளியர் ஃபேமிலினா நீங்களே சொந்தமா திங்க் பண்ண முடியும்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க என்ன சொல்றீங்கன்னா வந்து டிபெண்டன்சி இருக்காது அப்படின்றீங்க. தட் இஸ் என்னால தைரியமா எனக்குன்னு ஒரு டெசிஷன் இருக்கும்போது நான் எனக்கு இருக்கேன் அப்படின்ற ஃபீலிங் இருக்கணும். அப்படி இருந்தா அப்பா அம்மா அவங்கதான் மெயின் அப்படின்னு அவங்களை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஐஸ்வர்யா நீங்க சொல்லுங்க. நியூக்ளியர் ஃபேமிலி தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
6: ஏன்னா பிகாஸ் வந்து இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ட், இவங்க ஷீரா சொன்ன ஒரு பாயிண்ட்டும் இல்லாம ஒரு இண்டிபெண்டன்ட் அட்டென்ஷன் கிடைக்கும். இப்போ நான் வந்து எங்க அப்பா அம்மா மட்டும் இருக்காங்க. ஸோ நாங்க ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு என்ன வந்து வேணும் அப்படின்ட்டு இப்போ வீட்டில் காலேஜ்ல இருந்தோ இல்லை ஒர்க் பிளேஸ்ல இருந்தோ வரும்போது எங்க அம்மா அப்பாலாம் வந்து எங்க அம்மா இருப்பாங்க கண்டிப்பா. அவங்க வந்து என் மூஞ்சியை பார்த்தே கண்டுபிடிக்கும். பட் இது வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஆகும்போது எல்லாரையும் பார்க்கணும். ஸோ ஒரு இண்டிவிஜுவல்
1: ஒரு ஃபேமிலியில இருக்கிற குழந்தை என்ன பண்ணுன்னா வந்து அந்த ரெண்டு சாக்லேட்டுமே தானே வந்து பதுக்கி வச்சு சாப்பிடணும்னு நினைக்கும். ஸோ அந்த டெண்டன்சி அவங்களுக்கு வராது. அதான் இவங்களும் சொன்னாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: டெண்டன்சி வராதுன்னு இல்லை, அவங்க வளர்க்கப்படுற முறை தான். இப்போ நம்ம இங்க நியூக்ளியர் ஃபேமிலியில இருந்தாலும் ஃபியூச்சர்ல எங்க நியூக்ளியர் ஃபேமிலி தான் போவோம் நம்ம ஒன்றும் பிளான் பண்ணியே வர்றது கிடையாது. போகும்போது அது ஜாயிண்ட் ஃபேமிலியாகவும் இருக்கலாம் இல்லை அது நம்ம இஷ்டப்பட்ட நியூக்ளியர் ஃபேமிலியாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம வளர்க்கப்படுற முறையில தான் இருக்கு. இப்போ நம்ம சொல்லி பேரண்ட்ஸ் நம்ம கத்து கொடுத்து வளர்த்தாதான் அந்த நியூக்ளியர் ஃபேமிலியா இல்ல நம்ம ஷேரிங் கேரிங் எல்லாமே இருக்கும்.
1: ஷேரிங் கேரிங் அப்பதான் இருக்கும் அப்படின்னு, தட் இஸ் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குற விதத்துல இருக்கு அப்படின்னு. வைஷ்ணவி

0: சொல்லுங்க, இந்த பாயிண்ட் வந்து நீங்க அப்போஸ் பண்ண விரும்புறீங்களா? ஏன்னா நம்மளும் நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல பாத்துருக்கோம் இல்லையா, நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி.
1: இப்போ வந்து அவங்க சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்னா அது வந்து லைக் அவங்க சொல்லி கொடுக்கறச்சே அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும், ஓகே நம்ம இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கணும், கேர் இதுக்கு இருக்கணும் அப்படின்னு. பட் அவங்க நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கிறச்சே அவங்க வந்து திங்ஸ் அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. பட் அதே அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா தே ப்ராக்டிஸ் ஆஸ் அண்ட் வென் தே லேர்ன். அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க நீ இதை வந்து உன்னோட கசின்ஸோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு உடனே அதை ப்ராக்டிஸ் பண்ணி மனசில் பதிய வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பட் நியூக்ளியர் ஃபேமிலியில் அப்படி இல்லை, அவங்க கல்யாணம் ஆகி போகிறது வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாவும் இருக்கலாம், இல்ல அதுவும் நியூக்ளியர் ஃபேமிலியா கூட இருக்கலாம். சோ அப்படி போறச்சே அவங்களுக்கு வந்து அது எவ்வளவு தூரம் அவங்க கத்துக்கிட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்றது கண்டிப்பா ஒரு கேள்வியா தான் இருக்கு.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்பதான் சூடு கலப்ப ஆரம்பிச்சிருக்கு நம்ம நிகழ்ச்சி. மேலும் பல விவாதங்களை வந்து இந்த ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே அம்ரிதா. இது வாதம் விவாதம் நிகழ்ச்சி.
2: என்ன பண்ணுவாங்க?
3: பண்ணுவாங்க.
4: வேலைக்கு போகும் பெண்கள் அலுவலகத்தை மட்டும் கவனிக்காமல் வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரையும் கவனித்தால் நன்றாக இருக்கும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே அம்ரிதா. இது வாதம் விவாதம் நிகழ்ச்சி. இந்த வாரம் வாதம் விவாதம் நிகழ்ச்சியில என்ன டாபிக் பத்தி பேசணும்னா வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி வெர்சஸ் நியூக்ளியர் ஃபேமிலி, இதை பத்தி தான். இப்போ வந்து நம்ம வைஷ்ணவி கிட்ட கேட்போம், அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலி சைட்ல, ஏன் நீங்க வந்து நியூக்ளியர் ஃபேமிலி, அதாவது தனிமையா இருக்கிற ஃபேமிலி வந்து வேணாம் அப்படின்னு ப்ரிஃபர் பண்றீங்க, அதுல அது என்ன தப்பு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: இதுக்கு வந்து நான் ஐஸ்வர்யா சொன்ன ஒரு விஷயத்த வந்து நான் எதிர்க்கணும்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க நியூக்ளியர் ஃபேமிலியில வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும், அந்த குழந்தைக்கு வந்து அது அவங்க வந்து ஏதாவது அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னா ஈஸியா போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. நான் இது வந்து ஏன் வேண்டாம், இது ஏன் தப்புன்னு நான் சொல்றேன்னா, அந்த குழந்தை வீட்டில் இதே மாதிரி ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா வெளியே எங்கேயாவது போய் அவங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கலன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி வந்துடுதுன்னு நான் ஃபீல் பண்றேன்.
0: அதாவது ஒரு
2: வைஷ்ணவி அந்த அர்த்தத்துல சொல்ல, நான் வந்து என்ன சொன்னேன், இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும் போது இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் வச்சு பார்த்தோம்னா, நம்ம வீட்டுக்குள்ள யாருக்கும் சொல்ல முடியல, வெளியிலயே நம்ம யாரும் எதிர்ப்பு, தனியா சோலோவா இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு தோணும். அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை, வீட்டுக்குள்ள யாராச்சும் நம்மளை சமாதானப்படுத்த இருந்தாங்க, நம்மளுக்கு ஒரு கேர் இருந்தாங்கன்னா, வெளியில ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கூட வி கேன் கம் அண்ட் ஷேர். நீங்க சொல்ற மாதிரி ரெண்டும் நடக்கல, நீங்க வெளியிலயே நீங்க அட்டென்ஷன் ஒன்றும் எதிர்பார்க்கல, உள்ளேயும் உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாம போகும் இல்லையா?
0: என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தனிமையான ஃபீலிங் வந்துடும் அப்படின்றாங்க.
1: வீட்டுல அவ்வளவு பேர் இருக்கிறச்ச எப்படி தனிமையா?
2: நீங்க கேட்ட க்வெஸ்சனுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எல்லாரும் அவங்கவுங்க வேலையிலே குறியா இருப்பாங்க, they'll be busy on their own work, இல்லனா அவங்களோட எல்டர்ஸ் பாக்கிறதுக்கு கவனிப்பாங்க. சின்ன பசங்க தானே அப்படினு சொல்லிட்டு they'll be like கொஞ்சம் அவங்களுக்கு பெரியசா பிரச்சனைகள் வராதுன்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் தாத்தா பாட்டி அவங்களா இருப்பாங்க, சோ அவங்கள பார்க்கவே அவங்களுக்கு செலுத்துவாங்க. சோ நம்மளுக்கு கவனம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அப்ப வந்து உங்களுக்கு அங்க சொல்ல முடியாது இல்லையா? வெளியிலே நீங்க சொல்லல, உள்ளேன்னு சொல்லல, you'll be in a depressed state.
0: ஒரு மாதிரி சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தானே? ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலின்னு வரும்போது வந்து எல்லாரும் வந்து அவங்களோட வேலையில தான் இம்பார்ட்டன்ட், கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா வந்து தாத்தா பாட்டி வயதானவங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது செய்யணும், அவங்களுக்கு டைம்லி ஃபுட் கொடுக்கணும், டைம்லி மெடிசன்ஸ் கொடுக்கணும், அதுல தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். குழந்தைங்கன்னு வரும்போது அவங்களோட ஃபோக்கஸ் வந்து கம்மியா இருக்கும், அன்லெஸ் அன்டில் அது ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிற வரைக்கும். ஸோ உங்களை மாதிரி டீனேஜர்ஸ் இல்லாட்டி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மேலாம் வந்து ரொம்ப கவனம் இருக்காது இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க சொன்ன பாயிண்ட் அப்போஸ் பண்ண நினைக்கிறீங்களா கீர்த்தனா?
1: சி, இப்போ வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படி வந்துச்சுன்னா வந்து நீங்க வந்து யார வேணா அப்ரோச் பண்ணலாம். இப்போ வந்து எங்க அம்மா வந்து இப்போ அங்க இல்லைன்னா நான் வந்து என்னோட பெரியமாவை வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கச்சே நான் வந்து என் பெரியமா கிட்ட வந்து சொல்லுவேன், இல்ல பெரியமா இல்லைன்னா பாட்டி கிட்ட சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, ஜாயிண்ட் ஃபேமிலியோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா வந்து இப்போ வந்து எல்டர்ஸ் வந்து இருக்காங்க ஃபேமிலியில, ஸோ அவங்களோட வேல்யூஸ் கூட வந்து அந்த அவங்க வந்து கத்து கொடுப்பாங்க அந்த வேல்யூஸ் எல்லாம் சைல்டுக்கு.
0: சோ வந்து என்னெல்லாம் தேவையோ லைஃப்ல அதெல்லாமும் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில வந்து அதை வந்து அந்த குழந்தையோட மனசுல வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. வினித்ரா நீங்க சொல்லுங்க. வினித்ரா
3: அவங்க சொன்னாங்க இப்போ வந்துட்டு ஜாயிண்ட் ஃபேமிலியில எல்லாம் அந்த பெரியவங்கள தான் பார்த்துப்பாங்க, நமக்கு வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட தனியாக பேசுறதுக்கு இது இருக்காதுன்னாங்க. அப்படி மட்டும் இல்லை, இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியில் ஏஜ் குரூப்லேயே நிறைய பேர் இருப்பாங்க, எனக்கு எல்டர் என் அண்ணா என் அக்கா கசின்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட கூட ஷேர் பண்ணிக்கலாம், அவங்கக்கிட்ட நான் இன்னும் ஃப்ரீயாக கூட ஷேர் பண்ணலாம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய
0: ரொம்ப அழகான விஷயம். என்னோட ஏஜ் குரூப்லேயும் இருப்பாங்க, ஸோ என்னோட மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. ஷீரா நீங்க சொல்லுங்க, அவங்க சொன்ன பாயிண்ட் நீங்க அப்போஸ் பண்றீங்களா?
4: நான் நினைக்கிற ஒரு மெயின் நெகட்டிவ் என்னன்னா, ஜாயிண்ட் ஃபேமிலியில இப்போ மாமியார் மாட்டு பொண்ணு அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சண்டை இருக்கதான் செய்யுது, யாரும் இது இல்லை. ஸோ அந்த குழந்தை தான் கண்ணுக்கு நேராகவே அவ்வளோ அவங்க சண்டை போலத பாக்குறது, அதனால அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் இல்லை படிக்கிறதுக்கு. இப்போ என் கசன்னா அவ ஜாயிண்ட் ஃபேமிலியில தான் இருக்கா, என்னன்னா தினமும் அவ வந்து சண்டை இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா, அவளால படிக்கிறதுக்கான ஒரு இதுவே இல்லை, அதனால அவ வெளியில போய் அவ ஃப்ரெண்டு வீட்டில் போய் படிக்கிறான். சோ
0: நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: இப்போ வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில வந்து சண்டை நடக்கும், ஓகே. ஆனா வந்து சண்டை நிறைய பேர் இருக்கிறதுனால வந்து அந்த அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும். இப்போ சண்டை நடக்குதுன்னா வந்து அவங்க எப்படியாவது பேட்ச் அப் பண்ணிப்பாங்க.
0: ஏன்னா மத்தவங்க எல்லாரும் இருக்காங்க அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்திலேயாவது.
1: ஆமா,
0: ஓகே.
1: இப்போ அந்த குழந்தை வந்து கத்துக்கும், இப்போ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு எப்படி நம்ம வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு.
2: இல்ல, இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, அமிர்தா எனக்கு சொல்ல வேண்டியது, நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்க, நான் என்னோட வீட்டிலேயே சொல்றேன், இப்போ அப்பா அம்மாக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா நம்ம வந்து நான் போகும்போவே அவங்க வந்து சொல்லுவாங்க உள்ள போ, இல்லைன்னா ஏதாச்சும் சொல்லுவாங்க, பிகாஸ் அவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம். ஸோ இது மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கும்போது வேல்யூ அவங்க சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க, பட் நம்ம இருக்கிற அவங்க பிரச்சனை சண்டை கல்யாணம் போனா மாமியார உடனே நான் வீட்டை விட்டு துரத்தணும்னே இருக்கா. சோ அவங்க இன்ஸ்டன்ட்டே அப்படிதான், ஏன்னா மாமியார் வந்து இப்படிதான் குடும்பத்தாரி அப்படின்னு ஒரு இதே இருக்கா. பட் எனக்கு வந்து எனக்கு அது என்னன்னு யாரு எப்படின்னு எனக்கு தெரியாது, ஏன்னா எங்க அம்மாவும் அவங்க கிட்ட அவ்வளவு நான் பாக்குறதுலேருந்து தனியா தான் இருக்காங்க. சோ வந்து எனக்கு அந்த ஒரு இது இல்ல. இவ என்னடானா அவங்க இப்படிதான் ரொம்ப நச்சு, எங்க அம்மா படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிக்கோள்ல போறனாலே நிறைய ஃபேமிலிஸ் வந்து இப்போ அந்த ஒரு
0: டிஸ்பியூட்.
2: ஆமா,
0: தாமி நீங்க சொல்லுங்க. தாமி,
4: இப்ப நியூ ஜாயிண்ட் ஃபேமிலினா இருக்கிறதுனால இப்போ எங்க அம்மாவோட மாமியார் எப்பயாச்சும் தான் வருவாங்க, மந்த்லி ஒன்ஸ் தான் வருவாங்க. அந்த மந்த்லி ஒன்ஸ் வர்றதுக்குள்ளேயே ஆயத்திட்டு பிரச்சனை பண்ணிட்டு அவங்க ஏதாச்சும் ஒரு சண்டை சச்சு
0: கலப்பி விட்டுட்டு
4: கலப்பி விட்டு போகும்போது ஏதாச்சும் ஒரு சண்டையோட தான் எங்க அம்மா அப்பாவை சண்டை போட்டு அது அவங்க சொல்யூஷன் சொல்றதான் கேட்கணும், நான் சொல்றதான் என் மருமக கேட்கணும். ஆனா இப்ப நம்மளுக்கு ஓன் திங்கிங் இருக்காது,
0: அதாவது ஒரு கண்ட்ரோல் இருக்கும் பெரியவங்களுக்கு சின்னவங்களோட. என்னதான் இருந்தாலும் வந்து சின்னவங்களோட அபிப்பிராயத்துக்கே அவங்க வந்து காது கொடுத்து
4: கேட்க மாட்டாங்க.
0: இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கீர்த்தனா?
1: இல்ல, இப்ப வந்து ஐஸ்வர்யா சொன்னாங்கல்ல, இப்ப வந்து மாமியார் வந்து மாட்டு பொண்ணோட சண்டை அதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நீங்க வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கச்சே உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கும், தெரியும். இப்போ வந்து மாமியார் வந்து மாமியார் கிட்ட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், மாமனார் கிட்ட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதெல்லாம் தெரியும். இப்ப நியூக்ளியர் ஃபேமிலியில அதெல்லாம் நீங்க கத்துக்கவே முடியாது.
0: கரெக்ட் தானே ஐஸ்வர்யா, அவங்க சொல்றது கரெக்ட் தானே. சப்போசிங் நீங்களே வந்து நாளைக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு தான் போறீங்க அப்படின்னும் போது வந்து உங்களால எப்படி வந்து அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி வந்து எப்படி உங்களால வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறீங்க?
4: நீங்க வந்து ஒரு சிச்சுவேஷன் அட்ஜஸ்ட் பண்ணதுன்னா ஒரு நம்மள மாதிரியான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு அது புரியும், அந்த மென்டல் மெச்சூரிட்டி இருக்கும். ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அந்த குழந்தை படிக்குதுன்னா அதுக்கு எதுவுமே புரியாது. ஆனா என்ன தெரியும், நம்ம வீட்டுல தினமும் சண்டை நடக்குது அப்படின்னா தெரியும்.
2: நாங்க வந்து அந்த குழந்தை
1: சண்டை வரும்போது
2: பட்ஜெட்டிங்ல சண்டை வரலாம், இல்லனா ஒரு டிரெஸ் அது இது, பட் ஆனா ஒரு ஈகோ கிளாஷோ இதெல்லாம் வந்து மாமியார் மருமக இல்லனா சிஸ்டர்ஸ் அதெல்லாம் தான் வரும். அந்த அது என்னன்னு கேக்க, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் குள்ள வருது வந்து நீ வந்து அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கிடையாது.
1: நினைக்கிறேங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் குள்ள ஈகோ கிளாஷ் இல்லன்னு. சுவரா ஈகோ கிளாஸ் இருக்கும்.
4: ஒரே நிமிஷங்க, அப்படியே ஈகோ கிளாஸ் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் நம்ம குழந்தைங்க இருக்கு, அவங்க முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்னு இருக்கும். ஆனா அது
0: கரெக்டான விஷயம் அவங்க சொன்னது. ஜாயின்ட் ஃபேமிலியில வந்து இந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க இல்லையா. அந்த குழந்தை முன்னாடியே வந்து நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல வந்து அந்த குழந்தை வந்து முன்னாடியே இருக்கும், அவங்க முன்னாடியே வந்து சண்டை வரலாம். சாப்பிடும் போது டைனிங் டேபிள் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுறீங்க, நீங்க ஜாயின்ட் ஃபேமிலி தான் சொல்றீங்க, ஏதோ ஒரு சண்டை வந்து ஆரம்பிக்குதுன்னா
1: ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில வந்து சண்டை வருது அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுட்டு இருக்கச்சே, அவங்க வந்து அவங்க ரெண்டு பேர் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க என்ன பேசுறோம், அவங்களுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து சண்டேல வந்து டிஃபீட் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான் இருக்கும். ஸோ அந்த சமயத்துல அந்த குழந்தை அங்க வந்திருக்கு, அந்த குழந்தை அங்க நிக்குது, அந்த குழந்தை சாப்பிட்டுதா தூங்குதா ஹோம்ஒர்க் பண்ணாதா எதுவுமே அவங்க கவனிக்க மாட்டாங்க. அதே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்ததுன்னா ஒரு ஒரு கப்பிள்குள்ள சண்டை அப்படின்னா பாக்கி எல்லாரும் எப்படியாவது அந்த குழந்தைங்களை என்கேஜ் பண்ணிட்டு அந்த குழந்தைய டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த கப்பிள் சமாதானம் ஆனதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய வந்து மறுபடியும் அந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம், அந்த மாதிரி ஏதாவது பண்றதுக்கு ஆள் இருக்கு. பட் நியூக்ளியர் ஃபேமிலியில அந்த அந்த வாய்ப்பே கிடையாது. அவங்க சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவங்க அப்செட் ஆகி அப்படியே போய் படுத்துருவாங்க, சமைக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த குழந்தையும் கவனிக்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அப்பதான் ஒரு சண்டை முடிஞ்சிருக்கு அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் கூட சண்டை போட்டுக்கச்சே, கண்டிப்பா அவங்களுக்கும் மனசு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஸோ அந்த குழந்தைய கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த சமயத்துல முடியாது.
0: அதாவது நியூக்ளியர் ஃபேமிலியில வந்து சண்டை வந்தா வந்து அந்த குழந்தைக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்கன்னா, ஜாயின்ட் ஃபேமிலின்னு போது வந்து நிறைய பேர் இருக்காங்க, பெரியமா பெரியப்பா அப்படின்னு இருக்கும்போது அம்மா அப்பாக்குள்ள நடுவில் சண்டை வந்தா கூட மற்றவங்க வந்து அந்த குழந்தைய கவனிச்சு சாப்பிட்டியா தூங்கினியா படிச்சு அப்படின்னு கேள்வியை கேட்கறதுக்கு இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ற சைடு உங்ககிட்ட வரேன், நீங்க ஏன் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி தேவையில்லை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்றீங்க?
2: அதுல வந்து எனக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்கு. அப்படிதான் எங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு ஒரு ஒரு ஃபேமிலி, அங்க வந்து கிட்டத்தட்ட 45 மெம்பர்ஸ் ஃபேமிலியில. ஸோ அங்கே வந்து இட்ஸ் அ பிக் ஃபேமிலி அண்ட் அவங்க நான் அப்போ இந்த சாப்பாடெல்லாம் வந்து அந்த ஜென் அவங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்காது, எந்த அந்த மெத்தட்லாம் எனக்கு தெரியாது இப்படி. ஸோ அதில் ஒரு பையன் வந்து சூசைட் பண்ணிட்டான். எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் ரூம்ஸு, அந்த ப்ரைவேட் எல்லாமே அவங்களுக்கு அவங்களுக்கு ரூமு, அந்த ரூமுக்குள்ளே டிவி அண்ட் ஜென்ரலாக என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக அந்த பாய் டீனேஜர்ஸ் எல்லாம் வெளியில் வர அவசியமே இல்லை, அப்படி ஒரு சிச்சுவேஷன் அங்கே சிச்சுவேஷன். அண்ட் ஒரு சூசைட் பண்ணிட்டாங்க. இந்த அம்மா வந்து அந்த பையன் சூசைட் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதே த தேர்ட் டே. இந்த பையன் வந்து லைக் இருந்தான், சாப்பிட்ருப்பான், முன்னாடி சாப்பிட்டான், பின்னாடி சாப்பிட்டான், சாப்பிட்ற கணக்கு வச்சு தான் அந்த லைக் அவங்களுக்கு தெரிய வரும் இவங்களெல்லாம் பார்த்தோன்ட்டு. ஏன்னா பிஸி, அங்கே நிறைய பேர் வந்து இந்த தே பி லைக் வேலை செய்கிறான், ரெண்டு மூணு பேர் வந்து வெளில போய் வேலை செய்கிறாங்க கேர்ள்ஸு, மிச்சம் எல்லாரும் வந்து கிச்சன். ஸோ ஒரு ஒரு வேலைக்கே அவங்களுக்கு வந்து யூ கேன் இமேஜின் 40-50-45 பேருக்கு குக் பண்ணுனா. ஸோ வந்து அவங்களுக்கு அந்த நோட் அந்த இதே இல்லை, யார் வந்தா யார் போனா அதெல்லாம் தெரியல. ஸோ அந்த தேர்ட் டே மட்டும் தச்சேலாம் ரெண்டு நாள் ஆச்சோ என்னை பார்த்து அப்படின்ட்டு, சரி சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னா ஹீ இஸ் லைக் ஹேங்க்ட். அப்பதான் அவங்களுக்கு வந்து தெரியறதே லைக் அவங்க பையன் வந்து இப்படி லெட்டர் ஒண்ணுமே இல்லை, இன்னும் அவங்களுக்கு தெரியாது எதனால அந்த பையன் இறந்து போனான் அப்படின்ட்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஹி ஹேட் லைக் சம் லவ்வர், ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டியிருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வரைக்கும் அவங்களுக்கு மேபி அந்த பிரச்சனை எனக்கு என்ன தோணுதுன்னா ஆஸ் அ பர்சனல் திங், அந்த பிரச்சனை முன்னாடியே தெரிஞ்சிருந்துன்னா அதே கூட ஏதோ சைக்காலஜிஸ்டோ எதுக்கோ கொண்டு போய் கவுன்சிலிங் எதை பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அதனால தட் இஸ் அ மெயின் டிஸ்அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஐ ஃபீல். தெரியல யாருக்கும் யாரோடையும் பர்சனல் அட்டென்ஷன் இல்லை.
0: ஓகே ஓகே, ரொம்பவே ஒரு துக்கமான சம்பவம் தான் இது. ஏன்னா வந்து இவங்க சொல்ற விஷயம் கரெக்ட் தானே. நீங்க ஜாயின்ட் ஃபேமிலி சைட் சொல்லுங்க, டீனேஜ் வயசுல இருக்கிற ஒரு குழந்தை வந்து சூசைட் பண்ணின்றது, அதை வந்து ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் அம்மாவுக்கு தெரிய வந்தது. அம்மாவுக்கு வந்து அது எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்கும் மனசுல. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா வந்து ஜாயின்ட் ஃபேமிலி 45 பேர் இருக்கும் போது கண்டிப்பா அம்மா வந்து ஷீல் பி ஃபோக்கஸ்ட் ஆன் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி கண்டிப்பா. அப்போ அந்த குழந்தை வந்து சாப்பிட்டுதா இல்லையா இருக்கா இல்லையான்னு கூட அவங்க அம்மாக்கு தெரியல. தேர்ட் டே தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ஆஃப் அண்ட் நடக்கும் இல்லையா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம்ல?
1: சி அது ஆஃப் அண்ட் ஆ நடக்கும்லாம் சொல்ல முடியாது. இப்போ வந்து நீங்க நியூக்ளியர் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா வந்து மோஸ்டா வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, பிகாஸ் வேற இன்கம் வந்து ரெண்டு பேரும் வேலை செஞ்சாதான் கிடைக்கும்.
2: தேவை
1: ஆமா. சோ வந்து அவங்க வந்து ரெண்டு பேருமே வேலை செய்யறச்சே வந்து குழந்தைகளை வந்து கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு, அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டுல. சோ அந்த குழந்தை தனியா இருக்கும். இப்ப வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தாங்கன்னா வந்து அப்பா மட்டும்தான் வேலை செய்வாங்க மோஸ்டா. சோ வந்து வீட்டுல வந்து நிறைய பேர் இருப்பாங்க. சோ வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க நல்லா ஷேர் பண்ணிக்கலாம், அது மாதிரி நிறைய ஷேர் பண்ணிக்கலாம்.
0: வைஷ்ணவி நீங்க சொல்லுங்க. வைஷ்ணவி,
5: இப்ப அந்த பையன் வந்து அவனோட பிரச்சனையை வந்து வேற யார்கிட்டயுமே சொல்லல அப்படின்னா அது அந்த பையனோட சொந்த கேரக்டரா கூட இருக்கலாம். பிகாஸ் சில பேர் வந்து அப்படி இருப்பாங்க மூடியா, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் யாரோடயும் ஷேர் பண்ணாம இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க சொல்லியிருக்கிறது வந்து படி பார்த்தா அது வந்து இட் கேன் ஹேப்பன் இன் எனி ஃபேமிலி. அது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்ததுனால தான் அப்படின்னு சொல்ல முடியாது.
0: நாட் நெசசரி தட் இட் மஸ்ட் பி எ ஜாயிண்ட் ஃபேமிலி. நியூக்ளியர் ஃபேமிலில வளரப்பட்ட பையன் கூட அப்படி இருக்கலாம் அப்படிங்க.
5: இப்போ எவ்வளவோ சூசைட்ஸ்லாம் நடக்குது, அது எல்லாமே வந்து ஜாயிண்ட் ஃபேமிலில தான் நடக்குதுன்னு நீங்க சொல்ல முடியாது இல்ல.
0: தாமினி நீங்க சொல்லுங்க தாமினி.
4: அது இப்போ அவங்க லாஸ்ட் டைம் சொன்னப்போ ஜாயிண்ட் ஃபேமிலில வந்து மூடி டைப்பா இருக்க முடியாது. அவங்க எல்லாத்துமே ஷேரிங், அவங்க எல்லாத்துமே இது பண்ணிப்பாங்க, இது அவங்க எல்லாத்துமே கலந்து உரையாடுவாங்க அப்படின்னாங்க. இப்போ எப்படி அப்போ ஜாயிண்ட் ஃபேமிலில அப்ப இந்த மாதிரி நடக்கிறதுக்கு
0: எல்லாருக்கும்
5: வந்து கேரக்டர் ஒண்ணு இருக்கு, அவங்களோட பர்சனாலிட்டி அப்படின்னு அவங்க அவங்களுக்குன்னு சில சில விதிகள் விதிமுறைகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. இப்போ என்னோட எல்லா விஷயத்தையும் நான் வந்து எல்லார்கிட்டயும் கண்டிப்பா சொல்லிட்டு இருக்க மாட்டேன். சிலது எனக்குன்னு பர்சனலா இருக்கும், அது வந்து இட்ஸ் அ பர்சனல் திங்.
1: இன்னொரு ஸோ வந்து சில விஷயம் வந்து நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பாவோட ஷேர் பண்ணாத விஷயங்கள் நீங்கள் வந்து உங்கள் கசின் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்க வந்து சேம் ஏஜ், தே வில் அண்டர்ஸ்டாண்ட் யூ பெட்டர்.
0: ஓகே, சோ சேம் மெச்சூரிட்டி லெவல் இருக்கும் அவங்களுக்கும் அப்படின்றீங்க.
1: ஆமா
0: தாமினி நீங்க சொல்லுங்க. தாமினி,
4: ஜாயின்ட் ஃபேமிலிக்கு எப்படி கசின்ஸ் அந்த அவங்க சேம் ஏஜ்ல இருக்காங்களோ அந்த மாதிரி இப்ப நாங்க நியூக்ளியர் ஃபேமிலியில எங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம ஏஜ்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் அவங்க சொல்றாங்க நியூக்ளியர் ஃபேமிலியில வந்து ரெண்டு பேர் ஒர்க் பண்ணணும்ட்டு. இருக்க போற மேக்ஸிமம் 3 or 4 மெம்பர்ஸ். அதுக்கு டூ ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கணும்னு ஒரு
0: அவசியம்
4: இல்ல.
1: பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா majority of the nuclear families பாத்தீங்கன்னா வந்து both the parents working ஆ தான் இருப்பாங்க.
4: அது வந்து ஃபியூச்சர் சேஃப்கார்டுக்காக. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, இந்த இப்போ ஒரு ஊர்லேருந்து இப்போ எங்கள் ஃபேமிலியை எடுத்துக்கிட்டா கூட ஊர்லேருந்து எங்கள் அப்பா அவங்க எங்கள் அம்மாவோட மாமியார் மாமனார் வரும்போது தான் எங்கள் அத்தை அவங்கெல்லாம் வருவாங்க. அந்த ரெண்டு அவங்க இருக்க ஒரு மாதத்தில் ரெண்டு மூணு நாள் எங்கள் அத்தைங்க வருவாங்க. வர்ற அந்த மூணு நாளே எங்கள் வீட்டில் வந்து ஒரு கலவரமே, ஐ மீன் ஒரு கலவரே நடக்கும். இவளுக்கு இது பிடிக்கல அதையே செஞ்சா, அவளுக்கு இதே பிடிக்கல, அவளுக்கு ஏன் இதையும் கொடுக்கல, இதையே வாங்க, இங்க அவங்க கேட்டது 10 வருஷம் ஆச்சு, அவங்க கேட்டு எதுவுமே வாங்கி கொடுக்கல, எங்கள் அப்பா தைய தக்கான்னு குதிப்பார். அது எதுக்கு அந்த மாதிரி சண்டை சச்சரவு வேணாம், நாங்கள் செப்பரேட்டாக போயிருக்கோம். ஸோ வி நீட் அ பீஸ் ஆஃப் மைண்ட் ஃப்ரம் த
3: சின்ன வயசுல இருக்கே வந்து கசின்ஸோட வளர்ந்துருப்பீங்க, அவங்களை தெரியும், நல்லா புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கும் அவங்களை பத்தி நல்லா தெரியும், உங்களுக்கும் அவங்க கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா தெரியும், சின்ன வயசுல இருந்தே இருப்பீங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இப்ப காலேஜ் போறீங்க, மோஸ்டா டீனேஜ் வயசுல தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இப்ப திடீர்னு ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போறீங்க, அவங்களுக்கு சுத்தி யாரும் தெரியாது, அவங்க காலேஜ்ல கொஞ்சம் நாள் ஆகும் பழகி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க. ஸோ அவங்களை நம்பி ஏதாவது சொல்லலாமான்னு உங்களுக்கு தெரியாது. அதே கசன்ஸ்னா நீங்க சின்ன வயசுல இருந்தா இருக்கனால அவங்களை நம்பி ஏதாவது சொல்லலாம்னு உங்களுக்கு தோணும்.
0: ரொம்ப அழகான விஷயம். கண்டிப்பா வந்து கசின்ஸோட இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒவ்வொருத்தர் வந்து வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி, ஏன்னா சின்ன வயசுலேயே சேமா வளர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு. கீர்த்தனா நீங்க சொல்லுங்க. கீர்த்தனா,
1: இப்போ வந்து அவங்க வந்து சொன்னாங்களே வந்து அவங்க நியூக்ளியர் ஃபேமிலி, இப்போ வீட்டுக்கு வந்து அவங்க தாத்தா பாட்டிலாம் வந்துச்சு, ரொம்ப ப்ராப்ளம்லாம் நிறைய வந்துச்சு. அது பிகாஸ் நீங்க வந்து இவ்வளோ நாளா வந்து நியூக்ளியர் ஃபேமிலியிலேயே இருந்திருக்கீங்க. ஸோ உங்களால ஜாயிண்ட் ஃபேமிலியில எப்படி இருக்கணும்னு தெரியாது. இப்போ நாங்க வந்து இப்ப ஜாயின்ட் ஃபேமிலில வளர்ந்துருக்கோம், சோ வி கேன் அட்ஜஸ்ட் டு நியூக்ளியர் ஃபேமிலி. என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க,
0: நாங்க புரிஞ்சுப்போம் அப்படின்றாங்க. ஐஸ்வர்யா, இத பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க?
2: இல்ல, இது நம்ம புரியறதுல பிரச்சனை இல்ல அமிர்தா. அது வந்து என்னன்னா, நம்ம எவ்வளவுதான் திங்க் பண்ணாலும், இப்போ தாமினி சொன்ன எக்ஸாம்பிள்னா, கொஞ்சம் கிராமத்துல இருந்து வந்துறாங்க, அவங்களும் நம்மள மாதிரி ஓபன் மைண்டடா இல்ல.
0: வைஷ்ணவி, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
5: நீங்க போற எல்லா இடத்துலயுமே வந்து உங்களுக்கு வேணுங்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நாளைக்கே நீங்க ஆபீஸ்க்கு ஒரு வேலைக்கு போறீங்க, நீங்க வந்து ஒரு ப்ரொபோசல் ஏதோ ஒன்னு சப்மிட் பண்றீங்க, அது உங்க பாஸ்க்கு பிடிக்கலன்னா அவர் ரிஜெக்ட் பண்ணுவாரு. நீங்க வந்து என் பாஸ்க்கு பிடிக்கல, அது எப்படி அவருக்கு பிடிக்காம போகும்? என் இஷ்டம், இதுதான் என் ப்ரொபோசல், நான் சப்மிட் பண்றேன் அப்படின்னு பண்ண முடியாது. நீங்க அது நீங்க போற எல்லா இடத்துலயுமே வந்து உங்களுக்கு வேணுங்கிறது தான் நடக்கும் சொல்ல முடியாது. நீங்க வந்து உலகத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சாதான் உங்களால வந்து வாழ முடியும்.
0: ஷீரா, இவங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தானே ஷீரா? நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் வந்து நம்மளுக்கு தான் எல்லாரும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு பிடிச்சதா எல்லாரும் செய்வாங்கன்றதும் சொல்ல முடியாது. சோ இதை பத்தி நீங்க என்ன சொல்ல இருக்கீங்க?
4: அதுக்கு தாங்க உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. உங்க பேரண்ட்ஸ் அவங்க பண்றாங்களோ இல்லையோ, அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க போற இடத்துல இந்த மாதிரி பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது. இட்ஸ் நாட் நெசரி தட் நான் ஜாயின்ட் ஃபேமிலியில இருந்தாதான் இந்த அட்ஜஸ்டபிலிட்டி கத்துப்பேன் அப்படின்றது இல்ல.
5: ஜாயின்ட் ஃபேமிலியில இருந்தா உங்களுக்கு அது இயல்பா வரும். உங்களுக்கு அது வந்து இயல்பா வரும் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க டெய்லி வாழ்க்கையிலேயே வந்து அந்த மாதிரி வளரப்படுறீங்க, அந்த மாதிரி வளர்க்கப்படுறீங்கன்றதுனால உங்களுக்கு அது வந்து நேச்சுரலா வரும். அது நீங்க போன உடனே கஷ்டப்பட்டு அதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க தேவையில்ல.
2: ஒரு ப்ரோக்ராம் ப்ரப்போசல சப்மிட் பண்ணும்போது அந்த ரெண்டும் டிஃப்ரெண்ட். நம்ம வந்து ஒர்க்கையும் பிளேஸையும் வந்து இது பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா வந்து வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் வந்து ஒரு என்னது, நான் இன்னைக்கு அத்தை வந்து நான் சாம்பார் வேணும்னு சொன்னா வேற யாராச்சும் வந்து எனக்கு காரக்குழம்பு தான் வேணும் அதுக்குன்னு ஒரு நிறைய இடத்துல எங்க வீட்டு பக்கத்துல வந்து அவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தாங்க. ஒரு இடம் பிரச்சனை, ப்ராப்பர்ட்டி, அந்த பிரச்சனைக்காக அவங்க வந்து வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து என்னோட அண்ணன் வந்து காசே கொடுக்கல அப்படின்னு நடு ரோட்ல இறக்கி விட்டாரு அப்படின்னு சொல்றாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அண்ணா சொல்ற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னவரு கடைசியில இப்படி அல்ல இப்படி சொல்றாரு. சோ அவங்களுக்கு வந்து அந்த மென்டல் அந்த இது பாருங்களேன். அப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் ப்ரப்போசல் அதெல்லாம் நம்ம வளர்க்கப்படுற இது பொறுத்துதான் இருக்கு. நம்மளா இதான் சொல்லி, இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கிறவங்க வந்து அப்படியே ரொம்ப திமிரா எல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ், அதுதான் நான் சொல்றேன், பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து இண்டிவிஜுவலா அதுக்கு நம்மளுக்கு வந்து இதுதான் சரியுது கண்டிப்பா அவங்கள சொல்லுவாங்க. ஜாயின்ட் ஃபேமிலியும் போது அவங்கள இம்போஸ் பண்ண இன்னொருத்தவங்க இருப்பாங்க. இப்ப எங்க அம்மா அப்பா என்ன தப்புன்னு சொல்றாங்க, இப்ப வந்து நான் அவங்க எதாச்சும் சொன்னேன், அம்மா நீ பண்றது சரியில்லைன்னு சொல்லலாம், அது ஒரு ஓகே. ஆனா வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில போது அவங்க சொல்ற அவங்களுக்கே தப்பு கரெக்ட், இன்னும் அவங்களுக்கு புரியல, இன்னும் அவங்களுக்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க வந்து நம்மளை எப்படி சொல்லுவாங்க?
0: கரெக்ட் தானே கீர்த்தனா? நீங்க சொல்லுங்க. இவங்க சொல்ற விஷயம் என்னன்னா வந்து அப்பா அம்மா செய்யறதே தப்புன்னு வந்து தாத்தா பாட்டியோ இல்லாட்டி வீட்டுல மத்த பெரியவங்களும் வந்து சொல்றாங்க. சோ அப்பா அம்மாவே அங்க கரெக்ட் இல்ல.
5: அந்த மாதிரி நேரத்துல தான் வந்து தாத்தா பாட்டி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா அப்பா அம்மாக்கு வந்து எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குன்னு நமக்கு தெரியாது, நம்ம வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி நேரத்துல தான் தாத்தா பாட்டி அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு, அவங்க வந்து குழந்தைங்களை வந்து கைட் பண்ணலாம், கரெக்ட் பண்ணலாம்னு நான் சொல்றேன். இப்போ வந்து உங்க அம்மா,
2: ஒரு நிமிஷம்
5: இப்போ வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு இல்ல. இப்போ வந்து சில விஷயத்துல உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாத விஷயத்துல வந்து இப்ப ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்ததுன்னா உங்க தாத்தா பாட்டி வந்து சொல்லுவாங்க.
2: அதுதான் அந்த இடத்துலதான் கீர்த்தனா, எனக்கு வந்து இப்ப பேரண்ட்ஸ் கண்டிப்பா எங்க அம்மா அப்பா எஜுகேட்டட் ரைட்டா, தாத்தா பாட்டி மோஸ்டா இப்போ நிறைய பேர் அன்எஜுகேட்டட் தான் இருக்காங்க. சோ அவங்க திங்க் பண்ற வே இப்ப எனக்கு இப்ப அதெல்லாம் விடுங்க. நான் இப்ப ஒரு மீடியா கோர்ஸ் எடுத்திருக்கேன், எங்க அம்மா அப்பாக்கு மீடியா கோர்ஸ் எடுக்கணும்னு ஒத்து, ஆனா எங்க தாத்தா பாட்டி வந்து இன்ஜினியரிங் போ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எங்க அப்பா அம்மா எனக்கு இது பண்ணனாலதான் நான் இங்கே எனக்கு இருக்கு. தாத்தா பாட்டினா எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட், எனக்கு மேத்ஸும் ஒரு வார்த்தை வராது. இன்ஜினியரிங் எடுத்தனா கண்டிப்பா நான் ஒரு செமஸ்டர் கூட நான் கிளியர் பண்ணிட மாட்டேன். ஸோ நான் எனக்கு பிடிச்ச எடுத்தனாலதான் எனக்கு வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அந்த ஓப்பன் அவங்க தாத்தா பாட்டி வந்து இட்ஸ் நாட் அப்ரோச்சபிள், அவங்க வே ஆஃப் திங்கிங் வந்து டிஃப்ரெண்ட்.
0: ஐஸ்வர்யா அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில செய்ய முடியாது, தாத்தாக்கு தான் பிடிக்கும், பாட்டிக்கு தான் பிடிக்கும், மாமாக்கு தான் பிடிக்கும், நான் இந்த கோர்ஸ் எடுத்தாதான் வந்து வீடு நிம்மதியா இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி வில் பி கான்சன்ட்ரேட்டட் ஆன் வீட்டோட இது சூழ்நிலையே தவிர உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து ஈஸியா உங்களால பண்ண முடியாது. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. இதை வந்து நீங்க அப்போஸ் பண்ண விரும்புறீங்களா?
3: அப்படின்லாம் இல்லை, இப்போ நான் இருக்கிறது ஜாயின்ட் ஃபேமிலி தான். இப்போ என் அண்ணா இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க, என்னோட ஒரு அக்கா வந்துட்டு அவங்களே வந்துட்டு இதே கோர்ஸ் இதே காலேஜில் தான் பண்ணாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது இருக்குது. இப்போ இவங்க இப்போ அந்த மாதிரி நிறைய இது எங்கள் தாத்தா பாட்டி பார்க்கறனால இப்போ என்ன வந்துட்டு யாரும் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, இதுதான் பண்ணும் அதான் பண்ணுன்னு. ஸோ அவங்களுக்கே தெரியுது இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இருக்குது, இது வந்துட்டு நல்லா வருது அப்படின்னு அவங்களுக்கே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ அவங்கள பார்க்கறனால சரி இன்ஜினியரிங் எடுத்தால் இந்த மாதிரி கஷ்டம் வரும், என்னால் படிக்க முடியாது, பிகாம் எடுத்தால் இந்த மாதிரி கஷ்டம் வரும், என்னால் படிக்க முடியாது, இந்த கோர்ஸ் தான் எனக்கு சூட்டபிள், எனக்கும் வந்துட்டு தெரியும் எந்த கோர்ஸ் எடுக்கணும்னு.
0: ஸோ வந்து அதாவது நம்ம வந்து வாழ்க்கையில வந்து நிறைய இது வளர வளர வந்து தாத்தா பாட்டிக்கும் வந்து புரியறது இந்த காலத்துல வந்து எதெல்லாம் குழந்தைங்களுக்கு இது எடுத்தா நல்லது.
3: மீடியாலாம் வந்துட்டு அதே அவங்களே சொல்றாங்க, நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு, காலேஜ் எல்லாம் டிவில வந்துட்டு காட்டுறதுனால தாத்தா பாட்டிக்கு புரியுது.
1: இப்போ வந்து அவங்க வந்து தாத்தா பாட்டிக்கு வந்து மோஸ்டா அன்எஜுகேட்டடா இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ வந்து அவங்களுக்கு தெரியும் இது பண்ணா வந்து இது சரி இல்லை. எஜுகேஷன்ன்றது வந்து எஜுகேஷன் எஜுகேஷன்
0: இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப்.
1: ஆமா,
0: இட்ஸ் நாட் ஓன்லி லைஃப் அப்படின்றீங்க.
1: ஆமா, எஜுகேஷன் நான் எஜுகேட்டடா இருந்தாதான் எனக்கு வந்து எது சரி எது தப்புன்னு தெரியும் அப்படின்னு இல்லை. நான் இப்போ வந்து என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் வந்து எது சரி எது தப்புன்னு நான் வந்து டிசைட் பண்ண எனக்கு தெரியும்.
0: ஸோ வாழ்க்கையே கத்து கொடுக்கும் அப்படின்றாங்க கீர்த்தனா. எனக்கு வந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்னு ஷீலா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
4: அந்த மாதிரி இருந்தா உங்களுக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்காது. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஐயோ எங்க தாத்தா பாட்டிக்கு இப்படிதான் இருக்கணும். இப்ப ஒண்ணும் இல்லை, நீங்க வந்துட்டு உங்க ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, ஜாயின் ஃபேமிலியில இருக்கீங்க, அங்க வந்து அவங்களாம் நீ இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வெளிய இடத்துல வரப்போ அந்த மாதிரி நீங்க ட்ரெஸ் போட்டு வர முடியாது. அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன கிளாஷ் வரும் உங்களுக்கு, அப்பவே ஒரு மைண்ட் செட் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவங்க அந்த காலத்துல இருக்கிற இதுலேயே தான் அவங்க இருக்காங்க. இப்போ இருக்கிறதுல இப்போ வந்து என் ஜாப் வந்து நான் நைட் டியூட்டி முடிச்சுட்டு தான் வரணும் அப்படி என் ஜாப் என்ன, அது அவங்களுக்கு புரியாது அப்போ.
2: ரொம்பவே
0: விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு நம்ம விவாதம். இப்ப வந்து நம்ம ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கலாம், தொடர்ந்து பேசுவோம். இது வாதம் விவாதம் நிகழ்ச்சி, நான் உங்க ஆர்ஜே அம்ருதா, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: காலை 5 மணிக்கு
1: அம்மா பால்,
0: காலை 8 மணிக்கு
1: அம்மு பேக்ல புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தியா? ஆ சரி, பத்திரமா பார்த்து போயிட்டு வானா.
2: பை மா.
1: பை.
0: காலை 10 மணிக்கு
2: மிஸ் உஷா, can I have you in the cabin?
1: Yes sir, coming.
0: மாலை 6 மணிக்கு
1: ஸ்கூல்லாம் எப்படி போச்சு? ஹோம்வொர்க்லாம் கொடுத்துருக்காங்களா? பண்ணுங்க, கடகடன்னு ஹோம்வொர்க் பண்ணோம்னா.
0: இரவு 8 மணிக்கு
1: சரி, தோசை சுடட்டா? நானு
0: நான் வேணா தோசை மாவு வாங்கிட்டேன்மா.
1: வேண்டாங்க, நான் வந்து மாவு அரைச்சிட்டேன் நேத்தே. நானு
0: இரவு 10:30 மணிக்கு
1: சரி, சீக்கிரமா தூங்கணும்னா குட் நைட். நான் அம்மா நாளைக்கு ஆபீஸ் போனோம்.
3: குட் நைட் மா.
4: இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போற அம்மாக்கள் எல்லாருமே சூப்பர் மாம்ஸா தான் இருக்கணும். ஆபீஸையும் சரி வீட்டையும் சரி சரிசமமா வச்சுக்கணும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி

0: வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே அம்ரிதா. இது வாதம் விவாதம் நிகழ்ச்சி. இந்த வாட்டி வாதம் விவாதம் நிகழ்ச்சியில என்ன டாபிக்கை பத்தி பேசுறோம்னா வந்து நியூக்ளியர் ஃபேமிலி வெர்சஸ் ஜாயின்ட் ஃபேமிலி, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். காலர்ஸும் வந்து இந்த விவாதத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், எங்களோட அவங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுத்து உடனே கால் பண்ணுங்கள். 6512133, அதாவது 6512133. ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஜாயின் ஃபேமிலி சைடு உங்ககிட்ட இப்போ நான் வரேன். என்ன சப்போர்ட் இருக்குது நீங்கள் ஜாயின் ஃபேமிலியில் இருக்கிறதுனால அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏதாவது இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கா?
1: இப்போ வந்துட்டு போன செக்மெண்ட்டில் ஐஸ்வர்யா சொன்னாங்க, வந்துட்டு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தால் இப்போ வந்துட்டு தாத்தா பாட்டி வந்துட்டு இது இன்ஜினியரிங் படி அது படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ஓன் இது பண்ண முடியாதுன்னு. இப்போ நான் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு ஃபஸ்ட்டு மீடியா கோர்ஸுக்கு வந்துட்டு ஒத்துக்கல. எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு பிடிக்கல. அதுவும் இல்லாமல் நான் லெவன்த்தில் வந்துட்டு காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல அவ்வளோவா வந்துட்டு. ஏன்னா வந்துட்டு காமர்ஸ் வந்துட்டு டோட்டலாக நியூ திங், உனக்கு வந்துட்டு எப்படி புரியும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஆனால் என் தாத்தாவும் என் ஆண்ட்டும் தான் இருந்து சப்போர்ட் பண்ணி, இல்லை பரவாயில்ல எடுக்கட்டும், அவளோட இன்ட்ரெஸ்ட் அதுனா அதே எடுத்து படிக்கட்டும் அப்படின்னாங்க. இதே இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில் இருந்தால் அவங்க அப்பா அம்மா அப்போஸ் பண்ணால் யாரும் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, அவங்க சொல்கிறது தான் கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ என் அப்பா அம்மா அப்போஸ் பண்ணியும் என் தாத்தா சப்போர்ட்டில் தான் நான் இப்போ என் தாத்தா கூட வந்துட்டு ரீசெண்டாக ஹிந்துவில் அந்த ஷட்டப் காம்படிஷன் அதெல்லாம் வந்து அவரே வந்துட்டு எடுத்து சொல்வார், இந்த மாதிரி காம்படிஷன் இருக்கு வா போய் போட்டோ எடுத்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்வார்.
0: ஸோ வந்து அப்பா அம்மாவுக்கு புரியாத பட்சத்தில் வந்து தாத்தா பாட்டியும் மற்றவங்களும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண இருக்காங்க அப்படின்றீங்க. உங்களோட எக்ஸாம்பிளை பார்த்து தாமி வந்து இதை அப்போஸ் பண்ண,
2: வினித்ரா சொன்னதை நான் எதிர்க்க விரும்புகிறேன். ஏன்னா நம்ம நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கும் போது நம்ம என்ன இஷ்டப்படுறோம் நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியும். நம்மளோட ஆசை விருப்பு வெறுப்புகளை எல்லாமே நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன கேட்டாலும் வந்து ஃபோர்ஸ் பண்ணாமல் நம்ம இஷ்டத்துக்கு சரி ஓகே நம்ம பிள்ளை ஆசைப்பட்டாங்க அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதே இது ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தால் அந்த தாத்தா பாட்டி அது என்ன நம்ம ஒரிஜினாலிட்டி போயிடும். அதுவும் இல்லாமல் நம்ம அப்பா அம்மா நம்ம சொல்கிறது கேட்பாங்க. ஆனால் தாத்தா அந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் நம்ம தாத்தா பாட்டி இருந்தால் அவங்க சொல்கிறதான் கேட்கணும். பெரியவங்க சொல்கிறாங்க கேளு, மரியாதை கொடு, மதிக்கணும், அது இதுன்னுவாங்க.
0: ஜாயின்ட் ஃபேமிலி சரி, இவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. தாத்தா பாட்டின்னு இருக்கும் போது வந்து பெரியவங்க அப்படின்னு அம்மா அப்பா சொல்லினாலும் நம்மளுக்கா ஒரு மரியாதை இருக்கும். அவங்க சொல்றாங்க நம்ம கேட்கணும் அப்படின்னு, அதனால வந்து நம்ம ஆசைப்பட்ட விஷயத்த நம்மளால பண்ண முடியாது. கீர்த்தனா இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
3: சரி, இப்போ வந்து அவங்க சொன்னாங்க நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கிறச்சே வந்து அம்மா அப்பா வந்து நம்ம விஷஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு. இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கிறச்சே கூட வந்து நம்மளுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. இப்போ வந்து நீங்க, நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில வந்து உங்க அம்மா அப்பா வந்து நீ இன்ஜினியரிங் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு மீடியா கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு இருக்கீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்ல. அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க? நீங்க மீடியா எடுப்பீங்களா இல்ல இன்ஜினியரிங் உங்க அம்மா அப்பா சொல்ற மாதிரி இன்ஜினியரிங் தான் எடுப்பீங்களா?
4: அது வந்து அது கரெக்டா. இந்த இது வந்து மீடியா கோர்ஸ்ல என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவளுக்கு வந்து பிபிஏ பண்ணணும்னு ஆசையா இருந்தது. ஸோ வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்து இன்ஜினியரிங் இது பண்ணனால அவ வந்து ஃபுல்லா அவங்க வந்து டோட்டலா அகேன்ஸ்டா இருந்தாங்க. ஃபுல்லா ஒரு ரெண்டு நாள் அவங்க கிட்ட உட்காந்து பொறுமையா வந்து சொல்லி புரிய வச்சு இப்ப வந்து அவங்க ஃபுல்லா அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுது. சி, சம்டைம்ஸ் வந்து நம்மளோட திங்கிங்க்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க நம்ம நல்லதுன்னு நினைப்பாங்க, பட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிளாஷ் இருக்கும். மேபி அவங்க அட் சம் பாயிண்ட் கரெக்டா இருந்திருக்கலாம், பட் வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்காதுன்றனால நம்ம சொல்லி அவங்க இதை சொல்லி இவனும் இவ்வளவு ஐடியாவை சொல்லி, ஏன்னா பிகாஸ் அம்மாவும் அப்பாவும் தானே அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்கள பார்த்தே பயம்பட்டு நம்ம அவங்க சொல்றத இதுல கண்டிப்பா இப்ப இருக்கிற தலை ஜென்ரேஷன் என்னன்னா ஃப்ரீ ஆஃப் ஸ்பீச் தான். நம்ம வந்து எப்பவுமே அவங்க கிட்ட பேசலாம், என்ன கஷ்டம்னாலும் பேசலாம். ஸோ நம்ம டைரக்டா போய் சொன்ன அம்மா என்னால முடியாதுமா இன்ஜினியரிங் தான் நீ என்ன நினைக்கிற சத்தியமா நான் முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு நாள் வந்து அவங்க ஒரே பிரச்சனை அதாவது இனி இல்லை பண்ணணும் அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சாங்க. நீ இதெல்லாம் நடக்கும் அப்ப இவ சொன்னா என்னால முடியாது நீங்க இது பண்ணி எனக்கு ஃபியூச்சர் தான் போகும் அப்படின்னு சொன்னப்போ அவங்களுக்கு தே அண்டர்ஸ்டுட் இவ்வளவு டீப்பா இதுல இருக்கு. அவளும் அவங்க என்ன நினைச்சாங்க இவ ஏதோ ரேண்டமா சொல்றா அப்படின்ட்டு. பட் இவளுக்கு என்ன பிளான் அதெல்லாம் தெரிஞ்சோன்னு ஷீ செட் எனக்கு எம்பிஏ பண்ணணும் அப்படின்லாம் சொன்னப்போ அவளை கிளியரா ஐடியா இருக்கு ஓகே தென் யூ கேன் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஓகே, இது வந்து நம்ம தாத்தா பாட்டி அவங்க நம்மளை சப்போர்ட் பண்ணாலும் அவங்க மனப்பூர்வமா சப்போர்ட் பண்ணலைன்னா யூ கான்ட் மூவ். அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாம யூ கான் மூவ்.
0: கரெக்ட் தான். நான் அங்க சொல்ற விஷயம், அப்பா அம்மா கிட்ட வந்து நம்ம அவங்கள உட்காந்து வச்சு அவங்கள வந்து நம்மளால வி கேன் மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா வந்து பாட்டி தாத்தா வந்து ஹவு கேன் வி மேக் தம் லைக் அண்டர்ஸ்டாண்ட்? அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்மளால செய்ய முடியாதுன்னு நிறைய சிச்சுவேஷன்ஸ் வீட்டுல வந்திருக்கு ஜாயின் ஃபேமிலியில இல்லையா?
3: இல்ல, இப்போ வந்து நீங்க வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா வந்து இவங்க சொன்னாங்களே எக்ஸாம்பிள் தட் அந்த பொண்ணு வந்து அம்மா அப்பாவோட பேசினா அப்படின்னு. சில டைம்ஸ் அந்த அம்மா அப்பா நினைக்கலாம் வந்து இது சின்ன குழந்தை, இவளுக்கு என்ன தெரிய போறது, நம்ம சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இப்போ பெரியப்பா பெரியமா அப்படிலாம் சொன்னாங்கன்னா இந்த அம்மா அப்பாவுக்கும் தெரியும் தட் அவங்களும் மெச்சோர்டா இருக்காங்க அப்படின்னு.
0: ஸோ கரெக்ட், ரொம்பவே கரெக்டான விஷயம். தொடர்ந்து பேசலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
5: என் பேர் வைத்தீஸ்வரி.
0: எங்க இருந்து கால் பண்றீங்க வைத்தீஸ்வரி?
5: நான் பெருவாயில இருந்து கால் பண்றேன்.
0: ஓகே வைத்தீஸ்வரி, நீங்க ஷோ கேட்டுட்டு இருப்பீங்க இல்லையா?
5: சோ
0: நீங்க வந்து சொல்லுங்க, நீங்க வந்து ஜாயின்ட் ஃபேமிலில இருக்கீங்களா இல்லாட்டி நியூக்ளியர் ஃபேமிலில?
5: நான் வந்து ஜாயின்ட் ஃபேமிலில தான் இருக்கேன்.
0: ஓகே ஓகே. உங்களுக்கு ஜாயின்ட் ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கா?
5: ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஜாயின்ட் ஃபேமிலில வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணாலும் அதை திருத்தறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் தேவைனா அது ஹெல்ப் பண்றதுக்கு, அப்புறம் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க.
0: ஓ, ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூட யாராவது எனக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. தேங்க்யூ ஃபார் காலிங் வைத்தீஸ்வரி.
5: தேங்க்யூ.
0: தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து நான் ஒரே ஒரு விஷயம்தான் வந்து உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். என்னன்னா வந்து இவங்க வந்து பேசின முக்காவாசி ஜாயின்ட் ஃபேமிலி சைடு என்ன பேசினாங்கன்னா வந்து ஷேரிங், அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு ஏதாவது கஷ்டம்னா வந்து தேர் ஆர் சோ மெனி பீப்புள் டு ஹெல்ப் மீ அவுட் அப்படின்றாங்க. ஆனா அதெல்லாம் வந்து நீங்க லூஸ் பண்றீங்க இல்லையா நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கிறதுனால. நாளே நாலு பேருன்னு இருக்கிற பட்சத்துல அப்பா அம்மா மோஸ்டா ஒர்க்கிங்கா இருக்காங்க, கூட இருக்கிறது அக்காவோ தம்பியோ அண்ணாவோ ஹூம் எவர் இட் இஸ். அண்ட் நிறைய சிச்சுவேஷன்ஸ் சிங்கிள் சைல்டா இருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாம போயிடுமே, லைஃபே வந்து ஒரு வெறுமையா ஆயிடாதா?
4: இல்ல, அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்போ பிரதர்ஸ் அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ் பிரதர்ஸ் ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுவாங்க. பிரதர்ஸ் இல்லைன்னா சிஸ்டர்ஸ், அவங்க கிட்ட நம்ம எப்பவுமே எது வேணா சொல்லலாம். பட் அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ்ல கூட இப்போ ஹெல்பிங் டென்டர், ஏன் அவங்க நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், அதுக்கப்புறம் வி ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஜாயின்ட் ஃபேமிலியில பார்த்தேன்னா இவங்க ஒரு குழந்தை எல்லாரும் எல்டர்ஸ் கிடையாது. ஸோ அதாவது ஆண்ட் அண்ட் அங்கிள்க்கும் ஒரு குழந்தை இருக்கும். ஸோ நான் அவங்க வந்து தே வில் பி பொசசிவ் ஆன் தேர் சைல்டு, கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க குழந்தையோட தான் இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம கிட்ட எல்லாரும் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு இது பிரச்சனைனா நம்ம அப்பா அம்மா தான் கண்டிப்பாக அவங்க கிட்ட சொல்லுங்க, லைக் அப்பா அம்மா தான் என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க, ரைட்டுங்களா? இப்போ வந்து அது ஆண்ட் அண்ட் அங்கிள் வந்து தே ஓன்ட் கிவ் த ஃபுல் ஃப்ரீடம் டு யூ, ஏன்னா பிகாஸ் இவே இது வந்து உன்னோட நெவ்யோ நீஸோ தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இதே வேண்டான்னு தோணும், அவங்களுக்கு வந்து அவங்க குழந்தை தான் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கிறனால ஃபுல்லாக ஹெல்பிங் அதெல்லாம் சொல்ல முடியாது, இருக்கலாம். பட் ஆனா வந்து இப்போ இருக்கிற வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியில இருந்தாலும் உள்ள ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி ஓடிட்டு இருக்கும். பல நியூக்ளியர் ஃபேமிலி ஓடினாதான் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க வெளியில.
0: ரொம்ப அழகா சொன்னாங்க ஐஸ்வர்யா. கண்டிப்பா இல்லையா, உங்களோட ஆண்ட் அங்கிள் எடுத்துட்டா கூட எல்லாருமே வந்து தே வில் பி ஃபோக்கஸ் மோர் ஆன் தேர் சைல்டு. என் குழந்தை வந்து நல்லா வரணும், என் குழந்தை வந்து அங்கேயே நிறைய பொறாம போட்டி இதெல்லாம் உண்டாகுது இல்லையா ஜாயின்ட் ஃபேமிலியில. வைஷ்ணவி நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கா?
6: பொறாம எல்லாம் கிடையவே கிடையாது, ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஒத்துமையா வளர்றோங்கிறதுனால. இப்போ நீங்க வந்து உங்களோட அண்ணாவோட நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க அண்ணாக்கும் வந்து பொறாம இருக்கா, என் அண்ணா வந்து பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்லாம் ஏதாவது இருக்கா? அதே மாதிரிதான் இங்க நீங்க வந்து எப்படி உங்களோட அண்ணாவோட எப்படி நீங்க வந்து ரோன் வளர்றீங்களோ அதே மாதிரி நாங்க கசின்ஸ் மாதிரியே அவங்களை நினைக்கல. சின்ன வயசுல இருந்தே ஒன்னா இருக்கிறதுனால அவங்களும் எங்களுக்கு வந்து ஒரு ஓன் பிரதர் ஓன் சிஸ்டர் மாதிரிதான் இருக்காங்க. அப்படி இருக்கச்சே எப்படி வந்து பொறாம இருக்கும்?
4: அதுதான் நான் சொல்றேன். இப்ப வந்து நான் எங்க அண்ணா கூட கண்டிப்பா பொறாம இருக்காது, பிகாஸ் நான் அது என்னோட சொந்த அண்ணா. பட் வந்து ஒரு கசின் போது உங்களுக்கு ஒன்னா வளர்ந்தீங்க அப்படின்னு இருந்தா கூட அந்த ஃபேமிலி அப்பா அம்மா இப்போ அதுக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்கு. அது வந்து என்னன்னா எங்க வீட்டு பக்கத்துல வந்து அக்கா தங்கச்சி, ஓகே, சோ அவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலில அக்கா தங்கச்சி வித் தேர் ஓன் ஃபேமிலிஸ் இருக்காங்க. சோ வந்து இந்த பொண்ணு வந்து ஏதோ கேட்டுச்சோ ஏதோ இது வந்ததுன்னா இவங்களுக்கு வந்து நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு லைக் ஒரு ஒரு நார்மல் ட்ரெஸ். ஸோ இது மேபி அவங்க தெரியாம எடுத்துக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம், பட் அவங்களுக்குள்ள என்னது என்ன என் பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ் இவ்வளோ ஒரு மேபி ஒரு 5 ரூபீஸ் கம்மியா இருக்கலாம். இப்போ 1000 ருபீஸ் இருந்தால் அந்த 1005 ருபீஸ் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த ப்ரைஸ் டேக் பார்த்து அவங்க வந்து ஆனாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாலே சரி தெரியாம பண்ணிருப்பான்னு அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு சின்ன ஒரு லைன் தானே லைஃப். ஸோ அதுல வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க தெரியாம பண்ணிருக்கலாம், பட் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அவங்க பொண்ணுக்கு மேபி அந்த நல்ல காஸ்ட்லியா இருக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், அவங்க வந்து அது பிரச்சனைப்படுத்துவாங்க. ஆனாலும் அவங்க பண்ணிருக்க வேண்டாமே அப்படின்னு இது ஒரு இது அப்படின்னா சின்ன சின்ன
7: ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளா சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கேன், இப்ப என் பாட்டிக்கோ தாத்தாக்கோ இவன் தான் என் செல்ல பேரன் அப்படின்னு இருப்பான், அவனுக்குன்னு ஸ்பெஷலா எல்லாம் நடக்கும், அதை நான் கண் கூட பார்ப்பேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அவன் மேல பொறாம வந்துதான் ஆகும்.
0: சொல்லுங்க வினித்ரா, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க?
1: சார், நான் அந்த ஹெல்ப் இதை பற்றி சொல்ல வந்தேன். இப்போ வந்துட்டு என்னோட லைஃப் இன்சிடென்ட்டே நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ் பேக் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ வந்துட்டு திடீர்னு எனக்கு வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு வீட்டுக்கு கால் பண்ணேன், எங்கள் அப்பா அம்மா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பா வெளில போயிருந்தாரு. ஸோ இப்போ என் அண்ணாவும் என் கூட இப்போ ஊரில் இல்லை, எங்கள் அண்ணா வந்துட்டு வெளியூர் போயிருக்காங்க படிக்கிறதுக்காக. ஸோ என் அத்தையும் மாமாவும் வீட்டில் இருந்தாங்க, தாத்தா பாட்டி இருந்தாங்க, அவங்க தான் ஃபோன் எடுத்து உடனே வந்துட்டு என்னை வந்து கூப்பிட்டு நான் அப்பா கால் பண்ணி அப்பா வீட்டில் இல்லாதனால அப்பா வந்துட்டு நான் இப்போ வீட் அப்பா வந்துட்டு வெளியில் இருந்தார். ஸோ வந்துட்டு எங்கே தூரமாக இருந்தனால அப்பாவால வர முடியல. உடனே வந்துட்டு அப்பா வீட்டுக்கு கால் பண்ணார். உடனே வீட்டுக்கு கால் பண்ணி இப்போ அத்தை மாமா இருந்தனால அவங்க வந்து என்னால் கூப்பிட்டு வந்து என்னை கூப்பிட்டு போனாங்க. இதே இது நியூக்ளியர் ஃபேமிலியில் இருந்திருந்தேன்னா நான் யாருக்கு போய் ஹெல்ப் கேட்டிருப்பேன்? என்னால ஒன்றும் பண்ணிருக்க முடியாது.
0: கரெக்ட், எல்லாரும் அவங்க அவங்களோட வேலையில இம்பார்ட்டண்டா இருந்திருப்பாங்க இல்லையா. ஓகே, சூடா போயிட்டு இருக்கிற நம்ம விவாதம் இதுக்கு நடுவில் வந்து இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க போறோம். தொடர்ந்து கேளுங்க, இது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க RJ அம்ரிதா, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வாதம் விவாதம் நிகழ்ச்சி.

0: உங்ககிட்ட முதியோர் இல்லத்தை பத்தி ஒன்னு ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிடாதீங்க, ஒரு நிமிஷம் இத கேளுங்க. முதியோர் இல்லத்துல ஒரு அம்மா சொல்றாங்க, கருவறையில உன்னை வச்சு நான் எப்படி கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டேன், ஆனா உன் வீட்டுல ஒரு இடம் எனக்கு இல்லன்னு சொல்லி குப்பை ஆட்டம் என்ன தூக்கி வெளியே எறிஞ்சியே அப்படின்னு ஒரு அம்மா கதறாங்க.
1: நம்ம பெத்தவங்களை வச்சு பார்க்க வேண்டிய இடம் முதியோர் இல்லம் இல்லைங்க, நம்ம அன்பான வீடுதான்.
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க RJ அமிர்தா. இந்த நிகழ்ச்சி வாதம் விவாதம். இந்த வாரம் வாதம் விவாதம் நிகழ்ச்சியில என்ன டாபிக்கை பத்தி பேசணும்னா வந்து தனி குடும்பம் வெர்சஸ் கூட்டு குடும்பம், இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலி வெர்சஸ் நியூக்ளியர் ஃபேமிலி. ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஜாயிண்ட் ஃபேமிலி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன். இவங்க மோஸ்டா சொன்ன விஷயம் நியூக்ளியர் ஃபேமிலி சைடு என்ன சொன்னாங்கன்னா, ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிறதுனால வந்து அவங்களோட ஒரிஜினாலிட்டியை வந்து அவங்க லூஸ் பண்றாங்க. தட் இஸ் அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு நான் தான் அப்படின்ற வைஷ்ணவினா இது அப்படின்னு காட்டிக்கிற சிம்பிள் வந்து போயிடுறது அப்படின்றாங்க. மத்தவங்களுக்கு பிடிச்சதான் நீங்க செய்யறீங்க அப்படின்றாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வைஷ்ணவி, சொல்லுங்க.
3: அவங்க வந்து ஒரிஜினாலிட்டி அப்படின்ற பேர்ல அவங்க வந்து ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்து, சப்போஸ் அந்த டிசிஷன் தப்பா போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து லைக் வாழ்க்கை, அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன்னா வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே போயிடுவோம். ஏதோ சின்ன டிசிஷன்னா பரவாயில்ல, திருத்திக்கலாம், தப்புல இருந்து கத்துக்கலாம், அதெல்லாம் சொல்லலாம். பட் ஒரு முக்கியமான டிசிஷன் வந்து அவங்க ஒரிஜினாலிட்டிங்கிற பேர்ல நான் எடுக்கிற முடிவு தான் என்னோட ஒரிஜினாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்து அது தப்பா போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே போயிடுற மாதிரி இருக்கு. இதே ஜாயிண்ட் ஃபேமிலியில வந்து அப்படி கிடையாது. இப்போ நான் ஒரு எனக்கு வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் நான் வாழ்க்கையில் எடுக்கணும் அப்படின்னா என்னோட அம்மா அப்பா தவிர நான் நிறைய பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கறேன். அப்படி இருக்கச்சே எல்லாரோட ஒப்பீனியனும் வரச்சே கண்டிப்பா வந்து தி பெஸ்ட் டிசிஷன் தான் வந்து நான் எடுப்பேன். ஸோ அந்த வகையில நான் வந்து தோத்து போறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை எனக்கு.
2: ரொம்ப அழகா சொன்னீங்க. தட் இஸ் எனக்கு வந்து எப்பவுமே எல்லாருமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நான் யார்கிட்ட வேணா போய் கேட்கலாம், எனக்கு இந்த உதவி செய்யுங்க, அந்த உதவி செய்யுங்க. அண்ட் இன்னொன்னு முக்கியமான விஷயம் நீங்க சொன்னதுல நேயர்களுக்கும் சரி எனக்கும் சரி என்ன புரிஞ்சிருக்குன்னா வந்து நான் வந்து பாதை தவறி போக மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா சொன்னீங்க. தாமினி, நீங்க இதை அப்போஸ் பண்ண விரும்புறீங்க இல்லையா, சொல்லுங்க.
4: அது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் வீட்டுல வந்து அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாங்க. அதுல ஒரு அவங்க மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ண பார்த்தா வரவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் அவங்க கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு.
2: சோ அப்படியே அந்த பொண்ணு வந்து கிளம்பி போயிட்டாங்க.
4: எது என்னன்னு கேட்டா அவங்க மாமியார் குடும்பம் அது இதுன்ட்டு ஒரு தப்பு போய் கேஸ் போட்டு இப்போ அவங்க டைவர்ஸ் கோர்ட்ல ஜட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு.
2: சோ இவங்க சொல்ற விஷயம் என்னன்னா வந்து தனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத அந்த வியூவே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றா. இதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன கீர்த்தனா, நீங்க சொல்லுங்க.
5: இப்போ நீங்க வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து இப்போ நியூஸ்ல வந்து நிறைய டிவோர்ஸ் எல்லாம் நிறைய வந்து கேசஸ் எல்லாம் வருது. ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்களால சால்வ் பண்ண முடியல. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலினா வந்ததுன்னா வந்து ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா வந்து கூட இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஏதாவது சொல்லி அட்லீஸ்ட் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்,
2: விட்டு கொடுத்து போவாங்க.
5: ஆமா, கரெக்ட், விட்டு கொடுக்கறது இருக்கு. இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில வந்து டைவோர்ஸ் கேசஸ் வந்து நிறைய போயின் இருக்கு. இப்போ அவங்க ப்ராப்ளம் ஏதாவது வந்ததுன்னா வந்து அவங்க வந்து விட்டு கொடுக்கறதெல்லாம் யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா வந்து கூட இருக்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் ஏதாவது சொல்யூஷன் கொடுப்பாங்க, அது மாதிரி. அதனால ப்ராப்ளம் வந்து போயிடும்,
2: அனுசரிச்சு போவாங்க. ரொம்ப அழகா.
6: ஒரு நிமிஷம்,
2: நீங்க சொல்லுங்க.
6: நான் வந்து அவங்க சொன்னதை வந்து கொஞ்சம் அப்போஸ் பண்றேன். என்னன்னா, ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்ததுன்னா இப்போ புதுசா கல்யாணம் ஆயிட்டு வந்திருக்கா அந்த பொண்ணு அப்படின்னா அந்த அந்த அம்மாவுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு தான் எல்லாரும் போவாங்க. இந்த ஒரு பொண்ணோட வியூ எப்படி இருக்கும், அவ கஷ்டப்படுறாளா என்ன படுறா அப்படின்லாம் இருக்காது. பெரியவங்க இப்படி சொல்றாங்க அந்த மாதிரி அப்படின்றதுனால எல்லாரோட சப்போர்ட்டும் வந்து ஒருத்தங்களுக்கு தான் இருக்குது ஜாயிண்ட் ஃபேமிலியில.
2: அதாவது விருப்பு வெறுப்புகளுக்கு வந்து இங்க வந்து இதே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றீங்க. கரெக்ட், நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து கரெக்டா. அடுத்தபடியா நியூக்ளியர் ஃபேமிலி உங்ககிட்டே நான் வரேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலி இவங்க சொல்றதை கேக்குறீங்க இல்லையா, சித்தப்பா சித்தி மாமா மாமி அத்தை எல்லாரோடையும் நாங்க சேர்ந்து இருக்கும் போது எங்களுக்கு ரொம்ப வந்து ஒற்றுமை ஒற்றுமைத்தன்மை ரொம்பவே அதிகமா இருக்கு, எங்களுக்கு இருந்தாலும் நாங்க நிறைய வேல்யூஸ் கத்துக்கிறோம் அப்படின்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்ப வந்து உங்களுக்கே வந்து ஃபீல் ஆலையா, அட்லீஸ்ட் நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸாவது இருப்பாங்க, அட்லீஸ்ட் உங்களுக்கு இருக்கிற ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்டாவது வந்து ஜாயின்ட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து டெய்லி இந்த மாதிரி சொல்லும் போது என் வீட்டுல எனக்கு இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு சொல்லும் போது நீங்க வந்து அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல கூட உங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்ததே இல்லையா, நம்மளும் இருந்திருக்கலாம் ஜாயின்ட் ஃபேமிலியில ஒற்றுமையா இருந்திருப்போமே நம்ம, அந்த ஒற்றுமைன்ற ஒரு இதை வந்து நீங்க மிஸ் பண்றீங்க இல்லையா?
6: ஒற்றுமையா, அந்த ஒற்றுமைன்னு ஒரு ரீசன் நான் இருந்தாலும் அந்த ஒற்றுமைனால நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைங்க வருது. நாங்க வந்து இப்ப இருக்கிறதுனால வரப்போற ஃபியூச்சர்ல வரப்போற ப்ராப்ளம்ஸ் அந்த ஃபேஸ் பண்றதுக்காக தான் நாங்க இப்போ நாங்க ஒரு கடைக்கு போனா இப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்கவோ இல்ல ஹோட்டலுக்கே போனா கூட அவங்களுக்கு என்ன பிடிக்கும் இவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு பிடிச்சதா வாங்கணும், ஆனா நம்ம பட்ஜெட் பார்க்க மாட்டாங்க அவங்க. அவங்களுக்கு தேவையானது இப்போ காசு அவங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவங்க பாட்டு செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ நகை ட்ரெஸ் கடை நகை கடன் போனா கூட இப்போ எங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் நாங்க பண்ண முடியும். ஸோ அது நியூக்ளியர் ஃபேமிலி தான் பெஸ்ட், அதுக்கு ஒற்றுமையா இருக்கணும்னு இது இல்லை.
2: ஐஸ்வர்யா நீங்க சொல்லுங்க, ஐஸ்வர்யா உங்க கருத்து என்ன?
7: இப்போ இதெல்லாம் நிறைய பேர் ஜாயிண்ட் ஃபேமிலியில அவங்க வந்து சொல்லும் போது எனக்கு அதுல ஒரு ஆசை அது மாதிரி ஒன்னும் வர்றது இல்லை. ஏன்னா பிகாஸ் இப்போ ஏதாச்சும் நடக்குதுன்னா, இப்போ இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னே வச்சுக்கோங்க, நான் வந்து எங்க அப்பா கிட்ட காலையில அப்பா நைட் எனக்கு வந்து படத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அப்பா புக் பண்ணி நாங்க படத்துக்கு போகணும். இதே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில அதெல்லாம் முடியாது. முக்கியமான என்டர்டெயின்மெண்ட்ஸ் அதெல்லாமே அவங்க மிஸ் பண்றாங்க. அதுவும் இல்லாம இப்ப நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அது மாதிரி எல்லாம் நடக்கும்போது ஒரு ஃப்ரெண்டை வந்து நான் என் வீட்டில் வந்து தங்க வைக்கணும்னா அது ஒன்றும் பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்க அம்மா அப்பாவுக்கு அண்ணா கிட்ட சொன்னா போதும். பட் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலினா நம்ம வந்து அவங்க கிட்ட அவங்க கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணி வரதுக்குள்ளே விடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு தங்க வேண்டிய அவசியமே இருக்காது.
2: ஷீரா நீங்க சொல்லுங்க. ஷீரா
6: இவங்க சொன்னாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில நிறைய வேல்யூஸ் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலிலாம் அந்த குழந்தைக்கு தெரியும் குடும்பம் எந்த சூழ்நிலையில இருக்கு, அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எவ்வளோ இருக்கு, நம்ம இதுக்கு மேல செலவு பண்ணலாமா வேணான்றது நல்லா தெரியும். அந்த குழந்தைய கூட்டிட்டு போவாங்க, நீ போய் கடையில போய் வாங்கினா அந்த நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கிற குழந்தைக்கு தெரியும் ஒரு இது பாக்கெட் பால் நம்ம வாங்கறது கரெக்டா பண்றோமா இல்லையா. ஆனா ஜாயிண்ட் ஃபேமிலியில அப்படி இருக்காது, குழந்தைங்களுக்கு தெரியாது நம்ம என்ன சூழ்நிலையில வளர்றோம் அப்படின்றது. ஏன்னா எல்லாரும் இருக்கறனால அவங்களுக்கு வந்து இந்த மணி வேல்யூன்றது அப்படி இருக்காது.
2: நிச்சயமா நிச்சயமா ஒரு முக்கியமான விஷயத்தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. பேராசையும் எதுக்கும் பட மாட்டாங்க கண்டிப்பா. கீர்த்தனா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இவங்க பாயிண்ட்டுக்கு அப்போஸ் பண்ண?
3: இப்போ வந்து ஐஸ்வர்யா வந்து சொன்னாங்கல்ல அதுக்கு நான் அப்போஸ் பண்ண விரும்புகிறேன். இப்போ இதுலதான் வந்து நீங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில வந்து விட்டு கொடுக்கறது அது வந்து நீங்க கத்துப்பீங்க, அதோட அழகு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில தான் தெரியும்.
7: இல்ல கீர்த்தா இல்ல, அது வந்து என்னன்னு ஆசை பேசிக்கா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது படத்துக்கு போகணும், இல்ல ஒரு ஃப்ரெண்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம எனக்கு அந்த படம் பாக்கணும்னா அவங்களை விட்டு கொடுத்து போறதுல அதுல என்ன ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்குன்னு எனக்கு சத்தியமா புரியல. நாம விட்டு கொடுத்து போறதுனால வெளி உலகமே தெரியல, என்ன தெரியும் அட்ஜஸ்ட் பண்ண தெரியும், கடைசியில வந்து அட்ஜஸ்ட் பண்ண தெரியும். ஒண்ணுமே நம்மளுக்கு பேசிக்கா எந்த ஒரு நாலேஜும் இல்லாம நம்ம ஏன் வளரணும், ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்காது. இப்போ ஒரு நாலு இடத்து இப்ப நியூக்ளியர் ஃபேமிலினா நாலு இடத்துக்கு போவா அப்படின்னு இருக்கும். பட் ஜாயிண்ட் ஃபேமிலினா நம்மளுக்கு ரீசன் இருக்கும், ஏன் இந்த எதுக்கு போறா எதுக்கு வர அதெல்லாம் இருக்கு. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலினா இவ்வளவு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது போறா அவங்களுக்கு தெரியும், அம்மா கால் பண்ணி கேட்பாங்க விட்டுருவாங்க, அம்மாக்கும் தெரியும் நான் எங்க இருக்கேன் இந்த டைம்ல நான் எங்க இருந்தேன் இங்கேருந்து கால் வந்தது அப்படிதான் இருக்கும். பட் ஜாயிண்ட் ஃபேமிலியில போனாலும் என்ன ஆகுறது அவங்களுக்கு இந்த வேலையில பிஸி ஆயிடுவாங்க. சோ நான் எங்க இருந்தா அவங்க மனசுல ஓடிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு கவனி கால் பண்ணவோ கடகடன்னு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது.
3: சோ வந்து நீங்க வந்து இப்போ சொல்றச்சே நீங்க யூஸ் பண்ணது நான்
5: நான் இது பண்றேன் நான் அது பண்றேன் அப்படி நீங்க ரொம்ப உங்களோட இது வந்து நீங்க
7: நீங்களும் அதான் யூஸ் பண்ணீங்க நாங்க அப்படின்னு யூஸ் பண்ணீங்க நீங்க உள்ளா இருந்தா யூஸ் பண்ணீங்க
5: நான் என்ன சொல்றேன்னா வந்து நீங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேண்டியதான் யோசிக்கிறீங்க மத்தவங்களுக்கும் இது இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு இது வேணும்னா உங்களுக்கு அதுதான் வேணும்
7: ஆமா ஆமா என்னோட ப்ரிஃபரன்ஸ் தானே பிகாஸ் அவங்க வாழ்க்கை இப்ப தாத்தா பாட்டி யார் வந்து என்கிட்ட சொன்னாலும் அவங்க வாழ்க்கைய அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க ஓகேங்களா அப்ப அவங்க வந்து என் வாழ்க்கை நான் ஏதாச்சும் இப்போ என்னோட ஃபேமிலி எடுத்துக்கோங்க கசின் ஒருத்தவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை ஓகே ஸோ அவங்க அரேஞ்ச் பண்ணி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு கொண்டு போயிட்டாங்க எல்லாம் கடைசியில் வந்து அந்த பொண்ணு வந்து எனக்கு இந்த இவர் கூட வாழ முடியல அப்படின்னு வந்து சொல்லும் போது அவங்க வந்து சொன்ன நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஏன்னா வந்து வாழ்க்கை இப்படிதான் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அவ வந்து டெய்லி கண்ணீர் மாமியார் குடும்பம் லைக் ஹஸ்பண்ட் வந்து எல்லாரும் சொல்றத கேட்கும்போது ஹஸ்பண்டோட வாய்ஸ் இல்லை அவருக்குன்னு ஒரு வாய்ஸ் கிடையாது ஸோ வந்து என்ன சொல்றது அவருக்கு அவ வந்து என்ன அட்ஜஸ்ட்

0: அதுக்காக உங்களை நீங்க வந்து மாத்திக்கிற மாதிரி இருக்கு. அடாப்ட்னா நீங்க வந்து அவங்களோட இணைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு. சோ நீங்க வந்து நாட்கள் போக போக நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே வராது, அடாப்ட் தான் நீங்க பண்ணிப்பீங்க. சோ அதனால உங்களுக்கு வாழ்க்கை வந்து இன்னும் கூட ஈஸியா தான் போகும். உங்களுக்கு வந்து ஒரு பர்டனாவே இருக்காது, நான் இவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ற ஒரு மென்டாலிட்டியே உங்களுக்கு இருக்காது.
1: இப்போ நான் இது வந்து நான் என்ன ஒப்போஸ் பண்ண வந்ததே நான் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ சொன்னதுனாலதான் இவங்க ஒப்போஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அதே நான் திருப்பி பண்றேன், நீங்க அடாப்ட் பண்ணும் போது ஃபுல்லா நீங்க சரி எனக்கு படம் அந்த ஒரு கான்செப்டே உங்களுக்கு வராது. கண்டிப்பா அடாப்ட் பண்ணும்போது நீங்க லைஃப் வாழ்க்கை இப்படிதான் சொல்லிட்டு காலையில வர்றது போறது அந்த ஒரு கண்ணோட்டத்திலே போவீங்க. பெருசா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு என்ன சொல்றது, உங்க ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ள ஜாயிண்ட் ஃபேமிலின்னு ஒரு சர்க்கிளை போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்க அடாப்ட், நீங்க டிஃப்ரெண்ட் நேம்ஸை போக அதுக்கு கால் பண்றீங்க, அட்ஜஸ்டோ அடாப்டோ ஏதோ ஏதோ சொல்றீங்க. ஸோ அந்த சர்க்கிள்குள்ளேயே நீங்க இருக்கீங்க. இப்போ ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில அந்த ஒரு சர்க்கிளே இல்லை, யூஆர் ஃப்ரீ. பிகாஸ் நான் அவங்க சொன்ன பாயிண்ட் நான் பேசும்போது நான் இருக்கேன், அதே மாதிரி எல்லாரும் தான் பேசுவாங்க. அம்மா நான், அம்மாவும் சொல்லுவாங்க நான் அப்படின்னு சொல்லு, அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்பாவும் நான் சொல்லுவாங்க. ஸோ நானும் வரும்போது நம்ம ஆயிடும்.
0: என்ன வேணுங்கறத பாத்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப செல்ஃப் சென்டர்டா போயிட்டு இருக்காங்க.
1: அதுதான் நான் சொல்றேன், நீங்க அதே அடாப்ட் அட்ஜஸ்ட் இதே சொல்றேன். நான் அப்படின்னு சொல்லும் போது நான் அவங்களும் சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு தெரியும் அவங்க என்னப்பட்ட கேரக்டர், அவங்களுக்கு தெரியும்.
0: நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்கே நான் வரேன். நீங்க வந்து நாலு பேரும் சேர்ந்து ஒரு படத்துக்கு போலாம் டிசைட் பண்றீங்க. ஓகே, உங்க நியூக்ளியர் ஃபேமிலியில நாலு பேர் படத்துக்கு போறீங்க. ஒரு இன்டர்வல் வந்ததுன்னா ஒரு ரெண்டு பாப்கார்ன் வாங்குவீங்க, நாலு பேர் ஷேர் பண்ணுவீங்க, திருப்பி வீட்டுக்கு வந்துடுவீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சுது. இதே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் சேர்ந்து படத்துக்கு போச்சு, அதுவே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கே வந்து அப்படி ஒரு சீன் நீங்க வந்து இமேஜின் பண்ணி பாக்கிறச்சு அது எவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கும். அங்க தியேட்டர்ல என்ன மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒருத்தருக்கும் என்ன மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்னு உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுதா?
2: அதெல்லாம் வந்து எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் எதுவும் சொல்ல, ஆனா அது உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைக்காது. நீங்க எல்லாரையும் கேட்டு புக் பண்றதுக்குள்ளே முடிஞ்சிடும்.
3: விஷயம் என்னன்னா வந்து சப்போசிங் ஜாயின்ட் ஃபேமிலி வந்து உங்களுக்கு போகணும்னு ஆசை இருக்கு, ஆனா வந்து உங்களோட கசினுக்கோ அவங்கள சார்ந்தவங்களுக்கோ வந்து இல்ல அப்படின்னா
1: உங்களோட அமிர்தா இப்ப அவங்களும் நாங்க இப்ப அவங்களும் அந்த நான் கான்செப்ட்ல தான் நான் வந்த எனக்கு பிடிச்சனால, ஆனா மத்தவங்களை இவங்க இப்ப பாக்கலையே அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அந்த கூட்டத்துல ஒருத்தருக்காச்சும் அந்த படம் பிடிக்காம இருக்கலாம், வரது பிடிக்காம இருக்கலாம். நீங்க சொன்ன ஒத்த கால இல்ல நீங்க சொன்ன ஒரு விஷயத்துக்காக அப்ப நீங்களும் நான் அந்த இந்த கான்செப்ட்ல தான் வருது. உங்களுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாலும் நியூக்ளியர் ஃபேமிலியா இருந்தாலும் உங்களுக்கு அந்த நான் இருக்கு. அது எப்படி நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுக்கலன்னா மத்தவங்க கொடுப்பாங்களா நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கே? அப்ப என்ன சொல்றது, உங்களுக்கும் உங்க மேல ரெஸ்பெக்ட் இல்ல, உங்களுக்கு உங்க மேல உங்களே உங்களுக்கு புரியல, கான்பிடன்ஸ் இல்ல உங்க மேல. உங்களுக்கு உங்களை புரியாம நீங்க மத்தவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க என்ன சம்பாதிக்க போறீங்க? உங்களுக்கு உங்களை தெரியல, உங்களை உங்களுக்கு புரியல, கான்பிடன்ஸும் இல்ல. மத்தவங்களை அட்ஜஸ்ட் லைஃப் லாங் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன ஒரு இது இருக்கு? இப்ப என் ஃப்ரெண்டு எங்கேயும் படத்துக்கு வர மாட்டான், கேட்டா வீட்டுல விட மாட்டேன் சொல்றாங்க, பட் ஆனா அவளுக்கு வரணும்னு இஷ்டம் இருக்கும். இப்ப நம்ம அதெல்லாம் எல்லாம் சொல்ல முடியும், அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? அவ அட்ஜஸ்ட்னு ஒரு வாழ்க்கையில இருக்கா, ஃபேமிலியில பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட இதுல வந்து அவளுக்கு இருந்தாலும் விட மாட்டாங்க, அவ அதை அடாப்ட்
3: பண்ணிக்கலாம். மனசளவுல அவ்வளவு ஆசை இருக்கு அந்த குழந்தைக்கு, ஆனா வந்து அந்த ஃபேமிலி சிச்சுவேஷன்
1: அப்படி இருக்கு.
3: ஹி ஹஸ் பீன் ஃபோர்ஸ்ட் இன்டு யா
1: see அந்த சிச்சுவேஷன். அப்ப வந்து அந்த பாயிண்ட்ல யோசிப்பால நான் வந்து at least some point she must be in a nuclear family ல இருந்திருக்கலாமோ.
4: அம்ஷம் அதே சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து நியூக்ளியர் ஃபேமிலிலயும் நடக்கலாம்.
1: எங்க நடக்கும்?
4: இல்ல உங்க அப்பா அம்மா வந்து இது ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கிறச்சே அவங்களும் நினைப்பாங்க இப்ப வந்து படத்துக்கு எல்லாம் போக கூடாது.
1: அவங்கள ரெஸ்ட்ரிக்ட், அப்பா அம்மா கூட ஒரு குழந்தை பேசுறதும் விருது, அப்பா அம்மா எவ்வளவு ட்ரெடிஷனலா இருந்தாலும் குழந்தை ஒரு ரெண்டு வாட்டி சொல்லுவோம் மூணாவது வாட்டி கேட்பாங்க.
4: ஆமா அதேதான் வந்து இப்ப
1: நியூக்ளியர் ஃபேமிலில ஒரு 20 வாட்டி நீங்க சொல்லணும், யார்கிட்ட எல்லாம் சொல்லணும் ஜாயிண்ட் ஃபேமிலில?
4: இப்போ வந்து நாங்க வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போனோம், அதுலயே வந்து அந்த கன்சல்ட் பண்ணோம் எல்லாரையும், அதுலயே எங்களுக்கு ஒரு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும்.
2: அந்த சந்தோஷம் வந்து
1: சந்தோஷத்துல நடுவுல அட் சம் பாயிண்ட் யூ வில் பி மிஸ்ஸிங் லாட் ஆஃப் திங்ஸ் இன் லைஃப். தட் சின்ன சின்ன ஒரு அந்த ஒரு பிக் சந்தோஷம் உங்களுக்கு பேசிக்கா ஒரு சந்தோஷம் இருக்கோ. ஒரே நிமிஷம், வார்த்தைக்கு சொல்றீங்களோன்னு எனக்கு தெரியாது, அது இட் டிபெண்ட்ஸ் உங்க பர்சனல் ஒப்பீனியன். பட் வந்து சந்தோஷம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல

0: அட்லீஸ்ட் ஒரு விஷயங்களாச்சு அது எப்படிங்க அட்ஜஸ்ட் பண்றோம். ஒரு நிமிஷம் வைஷ்ணவி, அட்ஜஸ்டோ அடாப்டேஷனோ உங்க சொந்தம் விஷயம், உங்க யாரா இருந்தாலும் உங்களுக்குன்னு சொல்றீங்களானோ சம் பாயிண்ட் யூ ரிக்ரெட். யாரு என்ன, நம்ம ஒரு மனுஷன் தான், நம்ம அப்படியே ஒன்னும் ஒரு உணர்ச்சிகளே இல்லாம நம்ம வரல கிடையாது. நம்ம அட்லீஸ்ட் வி ஷுட் பி லைக், நான் சொல்றதுல அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் அடாப்டேஷன் என்ன வார்த்தை நீங்க யூஸ் பண்ணாலும், நான் நிறைய விஷயங்கள் லாஸ் பண்றேன். அட்லீஸ்ட் ஒரு விஷயங்காச்சு வாழ்க்கையில நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு விஷயாச்சும் நீங்க இறந்துருப்பீங்க. அதை தான் நான் சொல்றேன். அது எங்க எங்க பக்கம் இருக்கு, ஜூலியா ஃபேமிலில இருக்கு இல்லன்னுலாம் சொல்லல,
1: புரிஞ்சுப்பாங்க.
0: ஆனா கம்பாரிசம் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலில இன்னும் ஜாஸ்தியா இருக்கு.
1: இவங்க கம்பாரிசன் அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும். உங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில வந்து நீங்க நிறைய பேர் சேர்ந்து இருக்கீங்க அப்படின்றீங்க. சோ அப்ப கம்பாரிசன், நீங்க வந்து நல்லா படிக்கிறீங்க இல்லாட்டி நல்லா படிக்கல, உங்க கசின் வந்து ரொம்ப நல்லா படிக்கிறான், அப்படிப்பட்ட கம்பாரிசன்ஸ் நிறைய வரும் இல்லையா லைஃப்ல, அதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
2: இது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில மட்டும்தான் கம்பாரிசன் வரும்னு இல்லை. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில பார்த்தாலும் நீங்க வந்து உங்க அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அந்த ஃப்ரெண்டோட பொண்ணும் சேம் கிளாஸ்ல படிக்கிறாள்னாலும் அதே கம்பாரிசன் தான் வரும்.
1: இல்ல
2: கம்பாரிசனை வந்து நம்ம வந்து கரெக்டா எடுத்துட்டு நம்ம அதை வச்சுட்டு முன்னேறலாம்.
1: கரெக்ட், நீங்க சொல்றது ரொம்பவே கரெக்ட். அந்த கம்பாரிசன் வச்சுட்டு முன்னேறலாம். ஆனா வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிற பட்சத்துல டெய்லி டெய்லி உங்களை கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா. இது வந்து என்னைக்காவது ஒரு நாள் உங்க அம்மா வந்து அந்த ஃப்ரெண்டை பார்த்தா அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஆனா உங்களுக்கு இது டெய்லி சிச்சுவேஷன் பேசிஸ்ல எப்படி நீங்க இதை ஹேண்டில் பண்றீங்க வைஷ்ணவி, நீங்க சொல்லுங்க.
3: நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் நல்லா படிக்கிறேன், என்னோட கசின் வந்து நல்லா படிக்கல அப்படின்னா அவங்க கம்பேர் பண்றாங்க அப்படின்னு தோணுன உடனே நான் வந்து போய் சப்போர்ட் பண்ணுவேன் என்னோட கசினுக்கு. நான் வந்து அவனுக்கு சொல்லித்தர ட்ரை பண்ணுவேன், அவன் எந்த கான்செப்ட்ல வீக்கா இருக்கா எந்த கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்த்து ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் ஹிம். நான் வந்து அந்த இடத்துல போயிட்டு ஆமா நான் அவனோட பெரிய ஆளு எல்லாரும் சொல்றாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் தட்டிட்டு இருக்க மாட்டேங்க. பிகாஸ் ஐ ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் அ மைண்ட் செட்.
1: சோ உங்களுக்கு வந்து பொதுவா நீங்க வந்து சின்ன வயசுல வளரப்படுற இது என்னன்னா வந்து ஹெல்பிங், அந்த இது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது யாருக்காவது ஒரு கஷ்டம் இல்லாட்டி படிப்புலயே இருந்தா கூட நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க.
3: கண்டிப்பா.
1: தாமி நீங்க சொல்லுங்க.
4: அவங்களுக்கு கசின் ஹெல்ப் பண்ணா எங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க, பிளட் ரிலேஷன், ஐ மீன் ஒரே, ஐ மீன் கூடவே.
2: ஒரு நிமிஷம், நீங்க வந்து பிளட் ரிலேஷன் சொல்றீங்களே, கசினும் பிளட் ரிலேஷன் தான். நாங்க வந்து கசினையும் எங்க கூட பிறந்த தம்பி மாதிரி எடுத்துக்கிறோம்.
0: அதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, வைஷ்ணவி இப்போ சொன்னாங்கல்ல அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்தது, நான் நல்லா படிக்கிறேன்னா என் கசின் நல்லா படிக்கலன்னா அப்படின்னு தான் கொடுத்தாங்க. அவங்கள உயர்வா பார்த்தா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மள உயர்வா சொன்னாங்கன்னா அட எனக்கு என்ன பிரச்சனை, நம்மள தட்டம் தட்டினாக்காலும் எனக்கு பிரச்சனை.
2: இப்ப அதே மாதிரி என்னோட கசின் உயர்வா இருந்தானா
0: சொல்லுவாங்க. ஒரு வட்டியாச்சும் நீங்க நினைப்பீங்களா, மனசை தொட்டு சொல்லுங்க. நீ அமிர்தா, நீ உங்க பொசிஷன் எடுங்க, ரெண்டு பேர் இருக்கீங்க, உங்களை வந்து ரொம்ப மட்டம் தட்டி சொல்றேன். என்ன பொண்ணு என்ன, நீ எப்பவுமே ஒரு இது மட்டும் இப்ப அவ்வளவா நடந்துக்கல. ஆனா அக்காவோ யாரோ ஒருத்தங்க வந்து உங்களை இதை பண்ண உங்களுக்கு ஒரு இது இருக்கா, என்னையா நம்மளே எப்பவுமே நம்மளே மட்டம் தட்டுறாங்க, அவங்கள மட்டும் உயர்வா நினைக்கிறாங்க
1: அப்படின்னு.
2: நியூக்ளியர் ஃபேமிலியில பிறந்ததுனால நீங்க அப்படி சொல்றீங்க. நீங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில பிறந்தீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி இருக்கவே இருக்காது. நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க
1: என்ன டைப் ஆஃப் வெறுப்பு வருதோ பொறாம வருதோ அதே பொறாம தான் உங்களுக்கும் வரும். ஏன்னா குழந்தைங்க எல்லாருக்குமே ஒரே மைண்ட் செட் தான் பொதுவா. சோ இதை வந்து நீங்க இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பா வேலிடே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அடுத்தபடியா கடைசி இதான் நான் என்ன கேட்க வரேன்னா, வந்து நியூக்ளியர் ஃபேமிலிஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து டைம் கான்சியஸா நீங்க வந்து என்னைக்குமே இருக்க மாட்டீங்க அப்படின்றது தான் ஜென்ரலா வந்து வர குற்றச்சாட்டு. இதே ஜாயின்ட் ஃபேமிலி பாத்தீங்கன்னா வந்து காத்தால 6 மணிக்கா டான், எல்லாரும் 20 பேர் இருக்காங்கன்னா வீட்டுல 6 மணிக்கு டான் எழுதுவாங்க, 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், அது கண்டிப்பா நடக்கும் இல்ல, அது கண்டிப்பா நடக்கும். படத்துல கூட நீங்க பாத்திருப்பீங்க, எல்லா படத்துலயும் டெபிக் பண்றது எப்படின்னா வந்து ஜாயின்ட் ஃபேமிலினா இப்படிதான் எல்லாம் இருக்கும், ஒற்றுமையா இருந்து எல்லாரும் காத்தால பல்டேக்கர்ல எல்லாருமே வந்து ஒற்றுமையா பண்ணுவாங்க. நைட்டு டின்னர் போய் நைட்டு பால் குடிச்சு நைட்டு படுக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் அதே ஒரே டைம் தான் ஸ்கெடியூல் தான் ஃபாலோ ஆகும். இந்த மாதிரியான விஷயத்த வந்து நீங்க ஃபாலோ பண்ணது கிடையாது, டைம் கான்சியஸா இருக்கிறது இல்லையா நீங்க, அதுக்கான ரீசன் என்ன?
4: பிளானிங் சொன்னாலே நியூக்ளியர் ஃபேமிலி தாங்க வரும். ஏன்னா அங்கே இருக்கிற கம்மி மெம்பர்ஸ் அவங்களுக்கு தெரியும் டைம் எவ்வளோ இது வேல்யூபிள் அப்படின்னு சொல்றது. ஒரு இடத்துக்கு கிளம்புறதுலேருந்து என்னவா இருந்தாலும் நியூக்ளியர் ஃபேமிலி தான் பர்ஃபெக்டா அந்த டைம் சொன்னோன்னா சொன்ன டைம் கிளம்பும். நாலு பேரா அவங்க எப்பவுமே அந்த ஃபேமிலி எப்பவுமே டைம் பஞ்சுவாலிட்டி இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு அந்த கேங்க கிளப்புறதுக்குள்ள ஒரு ஒரு படுற பாடு இருக்கே, அது என்ன சொல்றேன்.
1: நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நாலு பேர் தான் அப்படின்னும் போது எப்ப வேணா நம்ம செஞ்சுக்கலாமே அப்படின்ற ஒரு அலட்சியம் வரும். கரெக்டா? ஆனா ஜாயின் ஃபேமிலி அப்படி வராது. நம்மளால மத்தவங்களோட ஸ்கெட்யூல் வந்து எங்கேயாவது வந்து தப்பா ஆயிடலாமோ, நம்மளால அவங்க அஃபெக்ட் ஆவாங்களோ, அந்த தாட் தான் எல்லாருக்குமே வரும். ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாதே, நாலே நாலு பேரான பட்சத்துல எங்க அக்கா தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அம்மா தானே நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ற மென்டாலிட்டி தானே உங்ககிட்ட வரும்.
4: எப்படிங்க வரும்ன்றீங்க? இப்போ எனக்கும் தெரியும் இந்த காரியம் முடிச்சாகணும்னு, நான் கண்டிப்பா எழுந்திரிச்சு போவேன். அப்ப கண்டிப்பா
2: என்ன கிளம்புவீங்க, உங்க அக்காவும் எழுந்து போவாங்க.
4: எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான வர்க், ஐ மீன் ஒரு இம்பார்ட்டன்டான அக்கேஷன், நாங்க கிளம்பி போவோம். நாங்க டைம் டேட் அதெல்லாம் நாங்க பாக்க போறது இல்ல. ஒரு அந்த நியூக்ளியர் ஃபேமிலியில அந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு தப்பான இது வந்து முக்காவாசி பேர் ஒர்க்கிங்கா இருப்பாங்க, சோ அவங்களுக்கு டைமோட வேல்யூ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். வீட்டுல இருக்கவங்களுக்கு வேணா தெரியாம இருந்திருக்கலாம். ஐ மீன் ஜாயின்ட் ஃபேமிலிஸ்ல நிறைய இந்த மாதிரி சான்சஸ் இட்ஸ் ஹேப்பனிங்.
0: நீங்க சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து மேபி ஒரு ஒரு வேற சண்டேயோ சாட்டர்டேயோ போகும்போது அந்த டைம்ல வந்து சரி ஏதாச்சும் யாரும் ஃபங்க்ஷனை போகும்போது நம்ம கொஞ்சம் லேட்டா போகலாம் அப்படின்னு இருக்கும். பட் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலினா இந்த அஞ்சு மணிக்கு வானா அஞ்சு மணிக்கே போவாங்க அப்படி இருக்கு எனக்கு, நான் அதை ஒத்துக்கிறேன். பிகாஸ் அவங்க அவங்க இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு இது, காலையில ஒரு ஜாப் மாதிரி 9 to 5 ஜாப் மாதிரி, இது லைஃப் லாங் ஜாப் அது மாதிரி இருக்கு. இது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் எல்லாத்துக்கும், ஒரு ஹரிபரி இல்லை. ஏன்னா எல்லாரும் கேரக்டரும் தெரியும் ஓகேங்களா, அப்படின்னு தெரியும். அப்போ எல்லா ஷெட்யூல் பண்ணும்போதும் ஒருத்தரோட இது அனுசரிச்சு தான் ஷெட்யூல் போய் போவோம். ஒருத்தர் எல்லாருமே வீட்டில் வந்து ஒரு 8 மணிக்கு மேல தான் எழுந்துக்கிறாங்கன்னா எங்கேயாச்சும் வெளியில போறதே 9 o'clock தான் ஷெட்யூல் பண்ணுவாங்க, அதுக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிடும். இப்போ அது ஒரு கிளாஸே எடுத்துக்கோங்களேன், ஒரு கிளாஸ்ல 40 பேர் இருக்காங்கன்னா எல்லாரும் கரெக்டா வந்துட மாட்டாங்க.
1: கரெக்ட் கரெக்ட்
0: ஓகே. அவங்கள மேய்க்கிறதும் ஒரு டியூஷன் சென்டர் இல்ல ஒரு 5 பேரை வச்சு மேய்க்கிறதும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா?
1: ஓகே வினித்ரா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
5: இல்ல, இவங்க சொல்றாங்க நியூக்ளியர் ஃபேமிலினா எல்லாருக்கும் தெரியும் இவன் இந்த மாதிரி இவன் இந்த மாதிரின்னு. ஜாயின்ட் ஃபேமிலியிலும் தெரியும் அவங்க பிளட் ரிலேஷன் தான், என்ன வேற யாரையாவது கூப்பிட்டு வந்தா ஒன்னா இருக்கீங்க, அவங்களுக்கும் தெரியும் உங்களை பத்தி.
4: அவங்க உங்களை பத்தி தெரியல, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான். இப்ப நீங்க வெளியே ஏதாச்சும் ஒரு அக்கேஷனுக்கு போனீங்கன்னா, இப்ப தூரத்து சொந்தத்துல ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, ஏதோ ஒரு ஒன்னு விட்டோ இன்னொரு ஒன்னு விட்டோ சித்தப்பாக்கு போறீங்க, அங்க போகும்போது உங்க இப்ப நீங்க கிளம்புறது உங்க ஜாயின்ட் ஃபேமிலி தெரியும். மத்தவங்களுக்கு எப்படி என்னடா சொன்ன டைமுக்கு, இப்ப நீங்க வேலைக்கே கிளம்புறதா இருந்தது கூட நீங்க இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியில உங்ககிட்ட எல்லார்ட்டிருந்து கார்ல உழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறது ஒரு 1 hour ஆயிரும்.
5: அவ்வளவு நேரம் ஆகாது.
2: சொன்னா நாங்க வெள்ள போறச்சே வந்து ஆசீர்வாதம்
4: ஆசீர்வாதம் வாங்க, அது நல்ல காரியத்துக்கு போகும்போது
1: நியூக்ளியர் ஃபேமிலி நான் இருக்கிறதுனால வந்து எனக்கு இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருந்திருக்கு. அம்மா அப்பா அம்மா வந்து என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, அக்கா வந்து எனக்கு வந்து இவ்வளவு இது பண்றாங்க, அப்பா எனக்கு இவ்வளவு பண்றாங்க, கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, அதெல்லாம் சரி. என்னைக்காவது 1 point இன் யோர் லைஃப் நீங்க ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா நியூக்ளியர் ஃபேமிலியில இருந்ததுல? மனசால உண்மையே சொல்லணும் தயவு செஞ்சு, அதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது.
2: இல்லவே இல்ல, நான் ரிக்ரெட் பண்ணவே மாட்டேன். இப்ப நியூக்ளியர் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா வந்து அம்மா அப்பா பிரதர் 3 பேர் தான் வந்து இது பண்ணுவாங்க. ஜாயின்ட் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்களை பத்தி கேர் பண்ணுவாங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு நிறைய பேர் விரும்புவாங்க.
1: ஓகே, அதேதான் நான் நியூக்ளியர் ஃபேமிலி கிட்டயும் கேட்கறேன். என்னைக்காவது அட் 1 point ஆஃப் டைம் நான் உங்க ஃப்ரெண்ட்ஸையோ யாரையோ பார்க்கும் போது நானும் ஜாயின்ட் ஃபேமிலியில இல்லையே, எனக்கும் வந்து சித்தப்பா சித்தி கசின்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா ஐஷா, நீங்க சொல்லுங்க.
0: இல்ல எனக்கு அப்படி இல்லை, எனக்கு நியூக்ளியர் ஃபேமிலி தான். ஏன்னா என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேட்டே எனக்கு அது ஜாயின்ட் ஃபேமிலி விருப்பம் இல்லை.
1: ரெண்டு தரப்பையும் கேட்டும் போது எனக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க ரெண்டு பேருமே வந்து அட் 1 point ஆஃப் டைம் கண்டிப்பா ரிக்ரெட் பண்ணிருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்துலயாவது. அட்லீஸ்ட் இவங்க சொன்ன மாதிரி வந்து படத்துக்கு வந்து ஜாயின்ட் ஃபேமிலி வந்து
4: ஒரு நிமிஷம் அமிர்தா, எங்களுக்கு நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து தனியா இருக்கணும் அப்படின்றதுலாம் இல்ல, நாங்களும் எல்லாருக்கூடையும் ஐ மீன் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், பட் நாட் டெய்லி. நாங்க ஒண்ணு டெய்லி இல்ல இது பண்ண
2: மாட்டோம். நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றதுல இருக்கிற ஹாப்பினஸ் வந்து அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது.
0: ரொம்ப இனிப்பு சாப்பிட்டா கசக்குங்க. அதாவது ரெண்டு மாசம் லீவ்ல எல்லாம் வந்து அந்த கோவில் போகும்போது அப்போ லைக் வீல் ஹாவ் அந்த ஃபேமிலி கெட் டுகெதர் இருக்கும்ல அந்த ஒரு 2-3 டேஸ் that will be fun because யாருக்கும் நம்ம யாருக்கும் oppose பண்ண யாரும் சண்டை எல்லாம் போட வரல. இட்ஸ் ஜஸ்ட் ஃபன் ஃபன் ஃபன் ஃபன் ஃபுல் ஆஃப் ஃபன். சோ தட் டைம் இட்ஸ் நைஸ் பட் ஃபார் டெய்லி பேசிஸ் ஃபார் டெய்லி லைஃப் அது ஐ டோன்ட்
1: கஷ்டம் நிறைய உண்டாகும் சொல்லி
2: ஐ ஃபீல். நீங்க நியூக்ளியர் ஃபேமிலியில நியூக்ளியர் ஃபேமிலி லைஃப் இஸ் வெரி போரிங்.
1: சோ நம்ம ஷோட முடிவுக்கு வந்தாச்சு. என்னதான் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி வந்து என்னதான் சொன்னாலும் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி இஸ் த பெஸ்ட், எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கதே எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு அவங்க சொன்னாலும், மறுபக்கம் வந்து இவங்க நியூக்ளியர் ஃபேமிலி என்ன சொன்னாங்கன்னா, அம்மா அப்பா என்னோட கூட பிறந்தவங்களோட இருக்கிறதா எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு சுகர் கொடுக்கறது அப்படின்றாங்க. கடைசியா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா வந்து, நீங்க வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கீங்களோ இல்லாட்டி ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கீங்களோ, ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா வந்து அம்மா அப்பாவை என்னைக்குமே வந்து மறந்துடாதீங்க. இப்போ நம்ம சென்னையில வந்து சென்சஸ் எடுத்து பார்த்தோம்னா, வீடு வீடா தேடி போய் பார்த்தோம்னா வந்து ஒரு அம்மா அப்பா அதாவது பாட்டி தாத்தா இல்லாத வீடு வந்து அவ்வளோ இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப குவைட் காமனா ஆயிட்டு வருது. அம்மா அப்பான்றவங்க வந்து நம்ம லைஃப்ல இன்னைக்குமே ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து எப்பவுமே முக்கியத்துவம் கொடுத்து அவங்களாலதான் நம்ம இன்னைக்கு லைஃப்ல வந்து முன்னேறி இருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம மனசுல என்னைக்குமே வந்து வச்சுக்கணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நம்ம கண்ட்ரிலனே பார்த்தோம்னா வந்து ஓல்டேஜ் ஹோம்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நான் வந்து இப்ப பிளேம் பண்ண விரும்ப இது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலினாலதான் வருது, நியூக்ளியர் ஃபேமிலியாலதான் வருது. இது என்னன்னா வந்து குடும்பத்துக்குள்ள நடக்கிற நிறைய சண்டைகள்னால ஒரு வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை. அதெல்லாம் வந்து ஒழிஞ்சு நம்ம நாடு வந்து என்றைக்குமே வந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் நாங்களும் வேண்டுறோம். இந்த நிகழ்ச்சியை வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா ஆக்கினதுக்காக வந்து நான் வந்து நான் கல்லூரி மாணவிகளான வினித்ரா, வைஷ்ணவி, கீர்த்தனா, ஐஸ்வர்யா, ஷீரா மற்றும் தாமினிக்கு வந்து என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதே மாதிரி அடுத்த எபிசோட் ஆஃப் வாதம் விவாதம்ல சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே அமிர்தா. நீங்கள் கேட்டுட்டு இருந்தது வாதம் விவாதம் நிகழ்ச்சி. இது MOP சமுதாய வானொலி 107.8.

0: 더러운데.
1: പൊതുനലം കരുതി വെളിയിടുവോർ MOP സമുദായ വാനൊലി 107.8.

0: ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ் அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
1: டேய் டேய் டேய், முள்ள போடா.
0: சரிமா.

0: நான் சொல்கிற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியாக இருந்திருக்கும்ல. இனிமேல் டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: நான் உமா பத்மநாபன் பேசுறேன். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரஷர் எல்லாம், அவங்களுடைய அகாடமிக்ஸே வந்து ரொம்ப பெரிய பிரஷர், அதெல்லாம் தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் நடத்திட்டு இருக்காங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் இந்த மாதிரி சமுதாய வானொலி அப்படின்னு பேர் வச்சு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சமுதாய வானொலிய நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. அட்வைஸ் அப்படின்றது பொதுவா எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம். அதனால பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கொள்கை. அதனால நான் பொதுவா யாருக்கும் அட்வைஸே கொடுக்கறது இல்ல. அதனால இன்னைக்கு நான் எதுவும் அட்வைஸோ மெசேஜோ உங்களுக்காக கொடுக்க போறது இல்ல. ஆனா நான் இப்போ ஒரு 15 வருஷமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என்னுடைய இந்த கெரியர்ல வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய பேரை, இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு முக்கியமான பாடம் Never say die, never give up, just have confidence in yourself. உங்களுடைய திறமை மேல இதனால முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா எங்க இந்த நாட்டுல எங்க அதுக்கெல்லாம் மதிப்பே இல்ல, எங்க இனிமே ஆச்சு வயசாச்சு இனிமே எங்க, அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் கான்பிடன்ஸ மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ண

0: நடிகர் விக்ரம். விக்ரம் எனக்கு நல்ல நண்பர். முதல்ல மீரால அதிமுகமாகி அப்புறம் உல்லாசம் அப்படின்னு ஒரு பெரிய படம் எல்லாம் பண்ணினாரு. அந்த காலத்துல இருந்தே எங்களுக்கு எல்லாம் அவர் நல்ல நண்பர். ஆனா அவருடைய கெரியர்ல என்னமோ அவரால் அந்த ஒரு காலகட்டத்துல அதுக்கு மேல பெருசா முன்னேற முடியல. ஒரு பெரிய பிரேக். இது வந்து நான் சொல்றது எந்த காலகட்டம்னா வந்து திரையுலகத்துல அவருக்கு ஒரு படம் கூட கிடையாதப்போ எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்து எந்த டிஸ்கஷன்லயும் அவர் பேரே வந்து அந்த காலத்துல யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல. அந்த ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்து வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை ரொம்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டு சின்ன சின்ன வேலைகள் டப்பிங்கா இருக்கட்டும் அந்த மாதிரி திரையுலகத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு. ஆனா இதோ நாளைக்கு பாருங்க கமலஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ஆக்டர் அதுல இருந்து உருவாவாங்களோ, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ ஸ்டைலிஷ் ஹீரோ, அதே சமயம் இன்னைக்கு உலக நாயகன் புகழ்றோம் நடிப்புக்காக அந்த கமல் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினா எப்படி ஒரு ஹீரோ வருவாங்களோ அந்த மாதிரி ஹீரோவா நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காரு, நிஜமாவே ஒரு செகண்ட் லீஸ் வந்து ஒரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவருக்காக கவலை கூட பட்டிருக்கோம். ஆனா சேதுவுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஜேம்ஸ் வசந்த். இப்ப சமீபத்துல கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு மூலம் தமிழ்நாட்டை இல்ல இந்தியாவே இல்ல இன்னைக்கு கனடா ஆஸ்திரேலியா எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் எந்த உலகத்துல எந்த மொழியில வாழறாங்களோ அங்க எல்லாமே வந்து இட்ஸ் டாப் ஆஃப் தி சார்ட்ஸ் அப்படிங்கறது அந்த பாடல். அவருக்கும் வந்து 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 18 வயசுல 20 வயசுல எல்லாம் வந்து புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலயும் வந்துட்டே இருக்காங்க. அதுவும் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் பர்சனா வந்து எல்லாருக்கும் அறிமுகமானவர். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொரு பழக்கம் என்னன்னா வேற ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை இன்னொரு ப்ரொஃபஷன்ல அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல ஆக்சுவலா மியூசிக் தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன் நான் இசையமைக்க போறேன்னு சொன்னா யார் இவரை சீரியஸா எடுத்துப்பாங்க? இவருக்கு அப்படி ஒரு நல்ல பிரேக் எங்கிருந்து கிடைக்கும்? பிரேக் கிடைச்சாலும் அந்த முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்ததே கிடையாது. எனக்கான காலம் என்னுடைய நாற்காலி அங்க எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா நம்பினாரு. போன வருஷம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், சரி இந்த வருஷம் நம்ம எல்லாம் இங்கே உட்கார்ந்து கைத்தட்டிட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் கைத்தட்டுவீங்க, நான் அந்த மேடையில ஏறி அந்த அவார்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த நிஜமாவே ஒரு ஜோக்கா நினைச்சா சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சோம். இந்த வருஷம் சாங் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை அவர் மேடை ஏறி வாங்க நாங்க எல்லாம் நிஜமாவே கண்ணில் தண்ணியோட கைத்தட்டினோம். ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யோர் செல்ஃப். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த சமுதாய வானொலியை நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: MOPCR 107.8 இது உங்க ஏரியா FM.
1: ஹலோ, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 எம்ஓபி சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை. 1977 17 வயது பட்ரிஷா தாமஸ் வீட்டுக்கு மூத்த பொண்ணு, குவீன் மேரிஸ் காலேஜ்ல படிச்சு வந்தாங்க. நாராயண ஒரு பிராமின் வாலிபரோட காதல் மலர்ந்தது. நாராயண ஒரு பிராமின் ஃபேமிலி இருந்ததுனாலையும், பட்ரிஷா தாமஸ் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியன் வந்ததுனாலையும் வீட்டுல ஒத்துக்கல. பெற்றோட சம்மதம் இல்லாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே நாராயணோட உண்மையான முகம் தெரிய வந்தது. அவர் வந்து போதை பொருளுக்கு அடிமையா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் ரொம்ப நாளுக்கு நீடிக்காததுனால, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இல்லாம ரெண்டு குழந்தைங்க பாத்துக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ரிஷா தாமஸோட தலையில வந்து விழுந்தது. அவங்களோட கல்யாண வாழ்க்கை நிலை குலைந்து போறதை அவங்க கண்ணு முன்னாடி பார்த்தாங்க. இப்ப அவங்களோட சமையல் ஆர்வத்துக்கு தீனி போடுற மாதிரி சொந்தமா ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு அவங்க முடிவு செஞ்சாங்க. அவங்க அம்மா கிட்டே இருந்து 100 ரூபாய் முதல்ல வாங்கி அவங்களோட சின்ன ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. அந்த பிசினஸ்ல அவங்க ஊர்கா, ஜாம், ஜெல்லி, ஸ்குவாஷஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தானே சுயமா செஞ்சு விற்க தொடங்கினாங்க. June 21, 1982 ரெண்டு மாற்றுத்திறனாளிகளோட சேர்ந்து ஒரு தள்ளு வண்டியில மெரினா பீச்ல கட்லெட், சமோசா, ஃப்ரெஷ் ஜூஸ், காஃபி, டீ அந்த மாதிரி பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல் நாள்ல அவங்க பிசினஸ்ல 50 பைசா மட்டும்தான் லாபம் வந்தது. 50 பைசால இருந்து அடுத்த நாள் அவங்க 600 to 700 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த மெரினா தள்ளு வண்டியில 23 வருஷம் கடுமையா உழைச்சு இப்ப அவங்க ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இந்த வியாபாரத்தோட சக்சஸால ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுல ஒரு கேட்டரிங் அசைன்மெண்ட் எடுத்துட்டாங்க. அந்த கேட்டரிங் அசைன்மெண்டால அவங்களோட மாச சம்பளம் 20,000 ரூபாவா உயர்ந்தது. ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் கேட்டரிங் அசைன்மெண்ட் முடிஞ்ச அப்புறமா அவங்க அடுத்தது 300 பேருக்கு டெய்லியும் சாப்பாடு போடுற மாதிரி பேங்க் ஆஃப் மதுரையில் ஒரு கேன்டீனில் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. 300 பேர் 700 பேரை ஆக்கணுன்ற ஆசையில் தினமும் நேஷனல் போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஸ்கூலில் சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கணும்னு அவங்க நினைச்சாங்க. அதனால அவங்க அந்த பேங்க் கேன்டீனை விட்டுட்டு இதையே அவங்களோட ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டாங்க. மெரினாவில் தள்ளுவண்டியில் சம்பாதிச்சதையும் ஸ்கூல் கேன்டீனில் சம்பாதிச்சதையும் சேர்த்தா 1 வாரத்துக்கு 1,00,000 மேல வந்தது. அதனால தைரியமா ஸ்கூல் கேன்டீனை நிறுத்தினாங்க 1998. 2004 தன்னோட பையன் பிரவீனோட தானே ஒரு உணவகம் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தது. பட்ரிஷாவோட பொண்ணும் அவங்களோட மாப்பிள்ளையும் ஒரு சாலை விபத்துல இறந்தாங்க. அவங்களோட பொண்ணோட ஞாபகார்த்தமா பட்ரிஷாவும் அவங்க பையன் பிரவீனும் ஒரு அந்த உணவகத்துக்கு அவங்களோட பட்ரிஷாவோட பொண்ணோட பேரையே வைச்சாங்க. இப்ப அந்த உணவகம் சென்னையில 14 branches இருக்கு. மெரினால தள்ளுவண்டியில ஒரு நாளைக்கு 50 பைசா சம்பாதிச்சுட்டு இருந்த பட்ரிஷா இன்னைக்கு 1 நாளைக்கு 2,00,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. பெட்ரிஷாவோட பொண்ணு இறந்த நாள் அன்னைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் டெட் பாடிஸை எடுத்துட்டு போக மாட்டோன்ற சொன்னதுனால பெட்ரிஷாவோட பொண்ணு ஒரு காட்டி கீழே கொண்டு வரப்பட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் வேற யாருக்கும் நடக்க கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல பெட்ரிஷா நிறைய பேருக்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. 2010 பெட்ரிஷா நாராயணனுக்கு FICCI Women Entrepreneur of the Year Award வழங்கப்பட்டது. 30 வருஷமான கடுமையான உழைப்பு, 14 உணவகங்கள், 200 தொழிலாளிகள் அவங்க கீழே ஒரு நாளைக்கு வேலை செய்யறாங்க. 1 நாள் சம்பாத்தியம் 2,00,000. பட்ரிஷியா கடுமையான உழைப்புக்கு உதாரணமா நிக்கிறாங்க. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நிக்கணுங்கிற நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டா இருக்காங்க. பட்ரிஷா நம்மளுக்கு வகுத்த வழியில நம்ம இன்னைக்கு நிறைய விமனை எதிர்பார்க்கலாம். அதனால நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு விமன் ஆண்டர்பிரனர்ஸ்.
2: கேட்டுக்கொண்டிருப்பது உங்க MOP சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க RJ இஷிதா. நம்ம நிகழ்ச்சிக்கு இனிமை சேர்க்க மிஸ்ஸஸ் மகாலட்சுமி சரவணனை நான் வரவேற்கிறேன். வணக்கம் மேம்.
3: வணக்கம்.
2: இவங்களை பத்தி நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாங்க. இவங்க இந்தியன் டர்ன்ஸ் பிங்க் அம்பாசிடர்ல செலக்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டில் பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ்க்கு ஒரு துவக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு மனசு வரும் பாத்துக்கோங்களேன். இவங்க March 2015 வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல நடந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே செலிப்ரேஷன்ல ஒரு பேனலிஸ்டா கூட இருந்திருக்காங்க. ஆக்டர் பிரபு, இளைய திலகம் பிரபு அவர்கள் இவருக்கு SSM Education Institutionல பெஸ்ட் விமன் என்டர்பிரினர் அவார்டும் வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய நேர்காணல் கலைஞர் டிவி, சன் நியூஸ் போன்ற தொலைக்காட்சிகள்ல வெளிவந்திருக்கு. பிப்ரவரி 2013ல விமன் என்டர்பிரினர் இந்தியாவை இவங்க துவக்கி வச்சிருக்காங்க. இவங்களுடைய மாஸ்டர் டிகிரிஸ் எல்லாத்தையுமே அவினாஷி கோயம்புத்தூர்ல படிச்சிருக்காங்க. SRM யூனிவர்சிட்டியில 4 வருஷம் வேலை பார்த்திருக்காங்க. இவங்களோட ப்ரொஃபைலே ரொம்ப நீளமா போயிட்டு இருக்கு. மேம், உங்களுடைய அமைப்பை நீங்க எந்த மாதிரி அமைச்சிருக்கீங்க?
3: என்னுடைய அமைப்பு வந்துட்டு விமன் என்டர்பிரினர்ஸ் இந்தியா. நான் பிப்ரவரி 2013ல ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் SRMல வந்து லெக்சரராக 4.5 வருஷம் வேலை பார்த்தேன். அப்போ வந்து நான் ஃபியூச்சரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட், உனக்கு நிறையா திறமை இருக்கு, நீ சாதிக்க முடியும், நீ வந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு மோட்டிவேட் பண்ணாரு. ஒரு பயத்தில் தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஆரம்பித்தப்ப வந்து நாமளும் பிஸ்னஸ் ஓனர் தான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் பிஸ்னஸ் லைவாக பண்ணும்போது தான் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஸ்டமர்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ ஸ்கில்ஸ் நமக்கு வேணும், அதெல்லாம் வந்து தெரிஞ்சால் தான் நம்மளால பிஸ்னஸில் நல்லா முன்னேற முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. ஏன்னா நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், பேசிக்கலாக உணவு சம்மந்தப்பட்ட துறை எடுத்திருந்தேன். நான் காலேஜ் படிக்கும்போது SRMலையும் அதே துறையில் தான் வேலை பார்த்தேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு IT கம்பெனி தொடங்கிறதுக்கு என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, IT கம்பெனி வந்து ரெண்டுமே சம்மந்தம் இல்லாத ஒரு இது, ஒரு நியூட்ரிஷனிஸ்டாக இருந்து IT கம்பெனி தொடங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு IT பத்தியும் அவ்வளவு நாலேஜ் இல்ல, ஆனாலும் தன்னம்பிக்கையோட என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாசத்துல வந்துட்டு நான் ஆன்லைன்ல எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதாவது 2009ல் ஆன்லைன் எல்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இன்டர்நெட் தெரியும், ஆனா அதுல எப்படி நம்ம பிசினஸ் வந்து டாப்ல கொண்டு வர்றது அந்த மாதிரி ஐடியாலாம் கிடையாது. ஸோ அந்த டைம்ல எனக்கு வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், அது வந்து ஒரு டெக்னிக், மார்க்கெட்டிங் டெக்னிக், அது இப்போ நிறைய ஃபேமஸா இருக்கு, அப்போ அவ்வளோக்கா கிடையாது. ஸோ அந்த ஸ்கில் நான் வந்து கத்துக்கிட்டேன். 2 நாள் தான் ஆச்சு கத்துக்கிட்டு. ஒரு 1 வீக்ல வந்து என்னுடைய கம்பெனியில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 2 மாசத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய நிறுவனமானது இந்தியா ஃபுல்லா நம்பர் 1ல இருந்தது. ஒரு பர்டிகுலர் வார்த்தைக்கு, கண்டென்ட் ரைட்டிங் இந்தியா அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்பர் 1ல இருந்தது. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்தது. நம்ம ஒண்ணுமே தெரியாம வந்திருந்தாலும் ஒரு ஸ்கில் கத்துக்கிட்ட பின்னாடி அதை சரியான முறையில் அப்ளை பண்ணும் போது சக்சஸ் கட்டாயம் உண்டு அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிய வந்தது. ஸோ போக போக நான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டேன். பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது எப்படி நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் தனியாக வச்சுக்கணும், கம்பெனி ஃபினான்ஸ் எப்படி தனியாக வச்சுக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன், ட்ரேட் மார்க், அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு தொழில் முனைவோராக இருக்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், ஆனால் அந்த ஒவ்வொரு சேலஞ்சுமே வந்து நாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டோன்னாக்கா நம்ம வந்து தொடர்ந்து நிலைச்சு நிற்க முடியும். ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட் தான் என்னுடைய மோட்டிவேஷனுக்கு காரணம். அண்ட் அதுவும் இல்லாமல் என்னுடைய ஃபேமிலியும் நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் நான் வந்து ஆரம்பித்தேன். அண்ட் என்னுடைய பார்ட்னர் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமியார். ஸோ இது வந்து கொஞ்சம் எல்லாருமே காம்ப்ளிகேட்டடாக நினைப்பாங்க, ஏன்னா மாமியார் மருமகள் சேர்ந்து நடத்துகிற இது நினைப்பாங்க. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஒரு மாரல் சப்போர்ட், அவங்க இருக்கிறதுனால தான் இன்னும் நல்லா சஸ்டெயின் பண்ணி பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுது.
2: ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய எஜுகேஷனுக்கும் உங்களுடைய IT ஃபீல்டுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் தொடங்கும் போது உங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது?
3: ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுங்கிற ஐடியா சுத்தமாக கிடையாது. ஸோ அது ஒரு 3 மாதம் கஷ்டப்பட்ட பின்னாடி தான் தெரிஞ்சது. பிஸ்னஸ்னால் ஒரு சில வேலை நம்ம பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ண பின்னாடி நம்ம எப்படி கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருனாக்கா, நீ ட்ரை பண்ணு, எதுவுமே நான் என்கிட்ட எதிர்பார்க்காது, அதனால என்ன ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு சுயமாக திங்க் பண்ணுற மாதிரி விட்டுட்டாரு. ஸோ அந்த மாதிரி விஷயம், ஏன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணதான் நமக்கு வந்து நாலேஜ் கிடைக்கும். எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. ஏன்னா என்ன தனியாக வந்து செய்ய விட்டுட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா கடைக்கு கூட என்ன அமைச்சது கிடையாது ஒரு பொருள் வாங்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தேன் நான். MSc படிக்கிற வரைக்குமே வந்து எனக்கு ரோடு கிராஸ் பண்ண தெரியாது. அப்படி இருந்தேனா சென்னை வந்த பின்னாடி கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட் விமன், ஒரு எம்பவர்ட் விமன், ஒரு அதிகாரமுள்ள ஒரு பெண் பெண்மணியா மாத்தினது வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தான் சேரும். ஸோ கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரு சவால் பார்த்தீங்கன்னா, எனக்கு இடம் இருந்தது, ஆட்கள் இருந்தாங்க, எனக்கு வேண்டிய வசதி எல்லாமே இருந்தது, ஆனா எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியல எனக்கு. ஸோ 2009 வந்து என்னுடைய சேவையை எப்படி என்னுடைய கஸ்டமருக்கு நான் வந்து வெளிப்படுத்த முடியும், நான் இந்த மாதிரி பிசினஸ் ரன் பண்றேன் அப்படின்னு என் கஸ்டமருக்கு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற சேலஞ்ச் வந்து எனக்கு இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 நாங்கள் வந்து பயிற்சி எடுத்த பிற்பாடு எந்த மாதிரி வந்து ரீச் பண்ணலாம் கஸ்டமரு. ஸோ எனக்கு வந்து இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் தெரிஞ்சதுனால இன்டர்நெட் மூலியமா என்னுடைய பிசினஸை வந்து நல்ல முறையில் வெளிப்படுத்தினேன். கோடிக்கணக்கான வெப்சைட்ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா விமன் ஆண்டர்பிரினர்ஸ் இந்தியா வந்து கோடிக்கணக்கான வெப்சைட்ல 1 ரேங்கிங்ல இருக்கு. அதை பார்த்து இந்தியா மாத்திரம் கிடையாது, உலக அளவில் வந்து நிறைய பெண்கள் என்ன வந்து காண்டாக்ட் பண்றாங்க. சோ இந்த அளவுக்கு வந்து என்னால ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டை கொண்டு வர முடிஞ்சதுக்கு காரணம் நான் 2009 கத்துக்கிட்ட அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ். அதுவும் அப்ப கத்துக்கிட்டு அப்படியே விட்டுட கிடையாது, ஒவ்வொரு நாளும் வந்து கத்துக்கிட்டே இருக்கணும். இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். நாம ஒரு விஷயம் கத்துக்கிட்ட உடனே கத்துக்கிட்டு அப்படின்னு விடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த டெக்னாலஜி யாரால பாத்தீங்கன்னா, நாம ஒவ்வொரு நாளும் நம்மள அப்டேட் பண்ணணும், நம்மள சுத்தி என்ன நடக்குதுங்கிற விஷயம் தெரியணும், நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கணும், நிறைய பேரை மீட் பண்ணணும். அண்ட் இன்னொரு சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்போ நான் நிறைய நெட்ஒர்க்கிங் எல்லாம் பண்ண கிடையாது. நான் வந்து நான் உண்டு, என் வீடு உண்டு, என் குழந்தை உண்டு, கஸ்டமர்ஸ் வந்து வெப்சைட் பார்த்து வருவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வீட்டை விட்டு வெளியில போறோமோ, நம்ம வீடு கம்ஃபர்ட் ஜோன், அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வெளியில வரமோ அப்பதான் நம்ம குரோத் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு நெட்ஒர்க்கிங் ஈவெண்ட் நானும் அட்டன் பண்ணேன். அதுல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, வந்த குரூப்ல நான் ஒருத்தி தான் பெண்ணா இருந்தேன், என்னால வந்து பேச முடியல. 2009 நடந்த இன்சிடென்ட் சொல்லிட்டு இருக்கேன் நான். என்னால அந்த நெட்ஒர்க்கிங் ஈவெண்ட்டை நம்ம ஒருத்தர் போய் பேசணும், நம்ம அறிமுகம் செய்யணும், இந்த பிசினஸ் பண்றோம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிவிக்கணும், அவங்கள பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், இப்படி எல்லாம் இருக்கும். நான் நெட்ஒர்க் ஈவெண்ட்ல போயிட்டு ஒரு கார்னர்ல உட்காந்துட்டேன். ஏன்னா அப்ப எனக்கு அனுபவம் கிடையாது இந்த மாதிரி நம்ம இன்டராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து நான் ரியலைஸ் பண்ண, அது பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்கக்கூடாது, நல்லா நெட்ஒர்க்கிங் பண்ணணும், நிறைய பேரை மீட் பண்ணணும், பீப்புளை மீட் பண்ணணும். பிசினஸ் நடத்தும் போது நம்ம பீப்புள் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கஸ்டமர் எந்த மாதிரி கஸ்டமர், ஒவ்வொரு வெண்டர் எந்த மாதிரி, கிளையண்ட் எந்த மாதிரி. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நம்ம பெண்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சர்வசாதாரமா நம்பிடுறாங்க, ஆனா பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நம்ம கொஞ்சம் கூட அந்த ஹியூமன் சைக்காலஜி வந்து தெரியணும். நம்ம இன்ட்யூஷன் சொல்லும், இவர் வந்து கட்டாயமா நம்ம கிளையண்டா வர வாய்ப்பு இருக்கு, இவர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா வந்து எனக்கு வந்தது. இனிஷியலா வந்து நிறைய தப்பு பண்ணிட்டேன் நான், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா இந்தந்த கிளையண்ட் வந்து பொட்டன்ஷியல் கிளையண்ட், இவங்க கிட்ட போனா நம்ம பிசினஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து கிராஜுவலா தான் லேர்ன் பண்ண முடிஞ்சுது. பட் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு இன்டர்நெட் மூலியமா நிறைய குரூப்ஸ் மூலியமா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பெண்கள் எப்படி வீட்டில இருந்தபடியே தொழில் துவங்கலாம், எப்படி வந்து குறைந்த முதலீட்டில் நிறைய பிசினஸ் நிறைய பணம் சம்பாதிக்கலாம், என்னென்ன மாதிரி டெக் ஸ்கில்ஸ் நமக்கு வேணும். ஸோ இது எல்லாமே இன்டர்நெட்ல இருக்கு, நிறைய மீடியாவில் சொல்றாங்க, நிறைய மக்களை மீட் பண்றாங்க. பட் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி அப்படி கிடையாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நிலைமையை வந்து மாறிட்டு வருது. இருந்தாலும் பெண்கள் வந்து அவங்கள வந்து நம்பணும், அந்த செல்ஃப் பிலீஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள நம்பினாதான் வாழ்க்கையில வந்து முன்னேற முடியும். ஸோ அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வந்து ஒரு புஷ் வேணும், அதாவது நீங்க இதை பண்ண முடியும், மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். சில பேர் வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்காங்க, பட் சில பேருக்கு வந்து நாம சொல்லணும், நீங்க இதுல பிரமாதமா இருக்கீங்க, இந்த லைன்ல போங்க, அவங்க பொட்டன்ஷியல் என்னன்னு அவங்களுக்கே தெரியல, அவங்க செல்ஃப் வர்த், அவங்க எந்த அளவுக்கு வந்து கேப்பபிள் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த நெட்ஒர்க்கிங் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, ஆண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 7 மேல ஆனா கூட இரவுல வெளியில போக முடியுது, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண முடியுது. பட் பெண்களுக்கு வந்து குடும்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கிறதுனால குழந்தைய கவனிக்கணும், ஹஸ்பண்ட் கவனிக்கணும், இதெல்லாம் இருக்கு, இந்த சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குதான். ஆனா எப்படி நாம அதை ஓவர் கம் பண்ணணும், இந்த சவால்களை எப்படி நாம எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ வீட்டில் குழந்தை இருக்கு, குழந்தை ஸ்கூலுக்கு போறான்னு பாத்தீங்கன்னா, அந்த 9 3 வரைக்கும் குழந்தை வர வரைக்கும் அந்த டைம் பீரியட்ல என்னென்ன ப்ரொடக்டிவா பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி காலங்காத்தால வந்து நாம இந்தந்த வேலை பண்ண போறோம், காலை எந்திரிச்ச உடனே ஓகே இந்த 24 நேரத்துல நான் என்னென்ன பண்ண போறேன், அந்த ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி நம்ம போட்டு வைக்கணும். அது நம்ம பெண்கள் அதை கூட எழுதுறதுக்கு நேரம் கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நாம இருக்கோம். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு தொழில் முனைவோர் ஆகணும்னாக்கா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், அலாம் கிளாக் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறோம் இல்லையா காலையில், அது வந்து நம்ம நாளுடைய ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். ஸோ அப்படி நம்ம ஆரம்பிக்க கூடாது, முன்னாடியே பிளான் பண்ணணும். அடுத்த நாள் சீக்கிரமா எந்திரிக்கணுமா, ப்ரீவியஸ் டே வந்து நல்லா தூங்கிக்கணும், அடுத்த நாள் அலாம் வச்ச டைமுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்திரிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். 21 நாள் இதை தொடர்ந்து பண்ணீங்கன்னா உங்க பயாலஜிக்கல் கிளாக், அதாவது நம்ம உடம்பே வந்து அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை வந்து எழுப்பி விட்டணும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் காலங்காத்தால் எந்திரிச்ச உடனே ஃபேஸ்புக் பாக்குறதுக்கு பதிலாக ஒரு பேப்பர் பேனா எடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க எழுதி வைக்கலாம். இன்னைக்கு வந்து எனக்கு என்னென்ன வேலை இருக்கு, ஒரு 10 வேலை எழுதி வைங்க. எழுதிட்டு ஒவ்வொன்னா சக்சஸ்ஃபுல்லா ஆகிறப்போ நீங்க வந்து அந்த சந்தோஷப்படுவீங்க. ஒரு பெரிய கோல் காலை எந்திரிச்சுனா என்ன பண்ணணும் தெரியாமலே அது இது ஃபோக்கஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு விட ஃபோக்கஸ்டா பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களால ஒரு வேலையை செய்ய முடியும். அண்ட் அந்த அந்த அன்னைக்கு நைட் வந்து என்னென்ன வேலை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கீங்க அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணும், ரிவ்யூ பண்ணும், ஒரு வாட்டி பார்க்கணும். பார்த்த பின்னாடி உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம மக்களுக்கு வந்து இது ரொம்ப நம்ம சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு, செல்ஃப் அப்ரிசியேஷன். நம்ம கட்டாயமா நம்ம செல்ஃப் இன்னர் செல்ஃபை வந்து நாம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும், நம்மளை மோட்டிவேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த தன்னம்பிக்கை வந்து கூடும், செல்ஃப் பிலீவ் வந்து அதிகமாகும், நம்மளாம் நிறைய பேரை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த மார்க்கெட்டிங் சேலஞ்சை வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டு ஓவர் கம் பண்ணிட்டேன். இந்த பிஸ்னஸ் ஸ்கில்ல வந்துட்டு கிராஜுவலா நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் வீட்டில் வந்து எனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே குழந்தையும் பிறந்துட்டான். ஸோ அவள் 7 மாசம் குழந்தையா இருக்கும் போதே நான் கிட்டத்தட்ட எல்லா கான்ஃபரன்ஸுக்கும் எடுத்துட்டு போயிருக்கேன் அவளை. ஸோ அந்த மாதிரி நீங்க உங்க சிச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க, எப்படி நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. வீட்டில் வந்து நிறைய சப்போர்ட் சிஸ்டம் உருவாக்க ட்ரை பண்ணுங்க. நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம சிம்பிளா எடுத்துட்டு அதுல என்ன பாசிட்டிவா இருக்குன்னு பார்த்தாலே வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும்.

0: ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்குனாக்கா உங்கள் சப்போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபேமிலியிலேருந்தே வரும். அண்ட் எல்லாத்தோட பெரிய சேலஞ்ச் என்னன்னா, நான் தொழில் முனைவோரம் ஆகிறேன்னு சொல்லும்போது என்னுடைய அப்பா வந்து என்ன எதிர்த்தாரு, நீ வந்துட்டு ஒரு குவாலிஃபைட் ப்ரொஃபஸர், நீ ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் எக்ஸாம் எல்லாம் எழுதியிருக்கு, நீ ஏன் வந்துட்டு இந்த பிஸ்னஸில் வர, பிஸ்னஸ் வந்து புலிவாலை பிடிச்ச கதை, உனக்கு வந்து காசு வரலன்னு என்ன பண்ணுவ, லீகல் இஷ்யூஸ் நிறையா இருக்கு, இந்த மாதிரி சொன்னார். ஆனாலும் நான் அப்பாவுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்தேன், அப்பா நான் சிறந்தபடியாக பண்ண முடியும், நீங்கள் நல்லா எனக்கு எஜுகேஷன் கொடுத்துருக்கீங்க, அந்த கல்வி தான் எனக்கு ஃபவுண்டேஷன். ஸோ நான் படித்தது எல்லாமே சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் தான், அதனால் அந்த கம்யூனிகேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த கம்யூனிகேஷன் வச்சு என்னுடைய உழைப்பு வச்சு என்னுடைய முயற்சி வச்சு என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் என்னை வந்து அப்பா அக்செப்ட் பண்ணவே இல்லை, நீ வந்து என் பேச்சை கேட்காம நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது வருஷத்துல எப்போ என் கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சோ அப்பத்திலிருந்து என்னுடைய அப்பா எல்லாருக்குமே வந்து என்னுடைய பெண்ணும் வந்து என்னுடைய கேர்ள் டாட்டரும் வந்து ஒரு தொழில் முனைவோராக இருக்காங்க, ஷீ இஸ் அன் ஆண்டர்பிரினர், எனக்கு வந்து கிளையன்ஸ் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி வேணாம்னு சொன்னவரை வந்து நான் வந்து திரும்பி என்னுடைய சப்போர்ட்டுக்கு வந்து என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி சவால்கள் இருக்கத்தான் செய்யும், அந்த சவால்களை எப்படி எதிர்கொள்ளலாம், ஃபர்ஸ்ட் நமக்கு மைண்ட் செட் கிளியராக இருக்கணும், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி வரணும். எனக்கு இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சுனா எனக்கு நல்லா தெரியும் இந்த வேலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு, அண்ட் லைஃபுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கறத நான் டிஸ்கவர் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நிறைய பெண்களுக்கு உதவணும், அவங்க வந்து லைஃப்ல மேலே வரணும், பிசினஸ்ல ஆகட்டும் பர்சனல் லைஃப்ல ஆகட்டும், அதுதான் என்னுடைய குறிக்கோள். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு குறிக்கோள் வச்சுட்டு ஃபோக்கஸ்டா பிளான்டா விடாமுயற்சியோட ட்ரை பண்ணாங்கன்னா நிறைய சக்சஸ் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு சவால் பார்த்தீங்கன்னா, இனிஷியலா பினான்சியல் ஸ்ட்ரகிள் இருந்தது, நாம ஏன்னா பெரிய பில்டிங் எல்லாம் வச்சிருந்தோம், அட்வான்ஸ்க்கு சேலரிக்கு ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருந்தது. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் எனக்கு பயமா இருந்தது, என்னடா நம்ம காசெல்லாம் செலவாயிட்டு இருக்கு எப்படி எதிர்கொள்ள போறோம்னு சொல்லிட்டு. ஆனா பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் தனியா, பர்சனல் மணி தனியா, தனித்தனியா வச்சு கரெக்டா பிளான் பண்ணி ஒவ்வொரு நாளும் எவ்வளவு செலவு பண்றோம் அந்த மாதிரி பினான்சியல் பிளானிங் பண்ணதுனால என்னால வந்து நல்லபடியா கம்பெனி எடுத்துட்டு வர முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி சவால்கள்லாம் இருக்கும், சவால்களுக்கு நாம ஒரு சிறந்த ஒரு மென்டார் இல்ல கைடு வந்து அப்ரோச் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான இருக்கிறவங்கள ரீச் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. அது இல்லைனா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, இப்போ எங்களை மாதிரி ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருக்கோ எங்ககிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண முடியும், ஃபண்டிங் ஆகட்டும் இல்லை மார்க்கெட்டிங் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி சவால்களை வந்து என்னால் நல்ல முறையில் எதிர்கொள்ள முடிஞ்சுது. ஏன்னா நிறையவே பாசிட்டிவ் தாட்டோட என்னால் ஒரு வேலை செய்ய முடியும், என்னால் நிரூபிக்க முடியும், அந்த தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட நான் இன்னும் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கிறது காரணம் வந்து இந்த சவால்களை நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிற அந்த நேச்சர் தான்.
1: மேம் இப்போ நீங்க சொன்னீங்கன்னா எத்தனையோ சேலஞ்சஸை வந்து எதிர்கொள்ளிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒவ்வொரு சேலஞ்சிலையும் நீங்க துவண்டு போகாம நீங்க மறுபடியும் ஏஞ்சி மேலே வரதுக்கு என்ன காரணமா இருந்தது?
0: நிறைய சவால்கள் வந்தப்போ அந்த மணி சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கிறப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் அப்பப்போ வந்து எட்டி பார்க்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இல்லை நம்மளால நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை முதல்ல. ப்ளஸ் என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட், ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க, அவர் 300 பர்சனாலிட்டி ஸ்கெச் பண்ணியிருக்காரு, அவர் யூஐ யூஎக்ஸ் டெவலப்பர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தார். எனக்கு டெக்னாலஜி தெரியாது, எனக்கு வந்து அந்த பிஸ்னஸை எப்படி கூகுளில் டாப்பில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் தெரிஞ்சிருந்தது. ஸோ டெக்னாலஜி மூலமாக சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. என்னுடைய மாமனார் மாமியார் வந்து உன்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து எங்களுக்கு பண கஷ்டங்கள் வந்தப்போ கூட பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த மாமியாரும் வந்து இந்த மாதிரி லாஸ் ஆச்சுன்னாக்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய மதரின்ல ஃபாதரின்ல பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே பிளஸ்டுன்னு யோசிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தகுந்த நேரத்தில் வந்து சப்போர்ட் சிஸ்டமாக வந்து இருந்திருக்காங்க. அண்ட் அது கூட என்னுடைய குழந்தையும் வந்து என் கூட ரொம்ப கோஆப்ரேட்டிவாக, உங்களால் அதாவது எனக்கு தடங்கள் செய்யாமல் அம்மா இந்த வேலை செய்கிறானாக்கா விட்டுடுவாங்க, நான் என்னுடைய மனசு கஷ்டமாக இருந்தா அவள் வந்து ஆறுதல் சொல்லுவா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது வந்து நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணுற அந்த திறமை இருந்ததுனாக்கா எந்த பெரிய விஷயமா இருந்தாலும் நமக்கு சாதாரண விஷயமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ஓவர் கம் பண்ணிக்கிட்டேன்.
1: உங்களுடைய அந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் எப்படி வந்து பெண்களை நம்ம அமைப்பில் சேர்க்கணும், ஸோ பெண்களுக்கு நம்ம இது செய்கிறோம் அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் எப்படி ரீச் பண்ணீங்க எல்லாருக்கும்?
0: என்னுடைய அமைப்பு விமன் ஆண்டர்பிரினர்ஸ் இந்தியா பாத்தீங்கன்னா என்னுடைய குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு சேவை செய்யணும். அது வந்து என்னுடைய பிளட்லயே இருக்குன்னு நான் சொல்லுவேன். சின்ன வயசுல இருந்தே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். இப்போ போன வருஷம் கூட 6 குழந்தைங்களுக்கு அண்டர் பிரிவிலேஜ் சில்ட்ரனுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கேன் எஜுகேஷனுக்கு. அந்த மாதிரி நான் பாக்குறவங்களுக்கு எல்லாம் வந்து என் நாலேஜ் ஷேர் பண்ணுவேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ற நேச்சர் என்னுடைய நேச்சர். சோ அதன் மூலமா இந்த விமன் ஆண்டர்பிரினர்ஸ் இந்தியா மூலமா வர பெண்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை உருவாக்க முடிஞ்சது. என்னால என்ன பார்த்து பேசுறாங்க, என்கிட்ட வராங்கன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றத வந்து அந்த நம்புறாங்க. ஏன்னா என்னால அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ண முடியுது, அண்ட் அவங்களுக்கு தேவையான அட்வைஸ் கொடுக்க முடியுது, அவங்களுடைய சேலஞ்ச் என்னன்னு சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுது. ஸோ அதனால மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் திங் நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் தான் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். இந்த காலகட்டத்தில் நம்ம பிஸ்னஸ் வந்து யாருமே ஏமாத்தி பண்ண முடியாது. ஸோ என்னுடைய பிஸ்னஸ்க்கு அடித்தளமாக இருந்தது வந்து அந்த ரிலையபிலிட்டி. மகாலட்சுமி மேமை பார்த்தோன்னாக்கா நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், என்ன மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு சொல்லுவாங்க, எங்க ஃபண்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்க, எப்படி நம்ம பொருட்களை விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கிடைக்கும், ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்காக வராங்க. ஸோ சில பெண்கள்னால பைசா கொடுத்து ட்ரைனிங் எல்லாம் கத்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு வந்து நாங்கள் நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் ட்ரைனிங். ஸோ நிறைய பேர் ஸ்மார்ட் போன் வச்சுட்டு இருக்காங்க, ஆனால் எப்படி பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்றது அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயாகவே வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த டெரஸ் கார்டனிங், இப்போ இந்த தோட்டக்கலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு முகாங்கள் மூலமா நிறைய வந்து வாய்ப்புகள் கொடுக்குறோம் நாங்கள். அண்ட் நிறைய கார்பரேட் விமன் இருக்காங்க இல்லையா, வேலை கார்பரேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தவொடனே வேலையை விட்டுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விமன்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு வேலை வாய்ப்பும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு அவங்க தேவையானது வந்து சிறந்த கம்யூனிகேஷன். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருந்ததுனாக்கா அவங்களுக்கு வந்து வீட்டிலிருந்தே குறைந்தது 25,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா பூரா ஒரு 15 கார்பரேட் விமனுக்கு வந்து கார்பரேட் ட்ராப் அவுட்ஸ்க்கு என்னால் வேலை வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க நீட் என்ன, அவங்களுக்கு என்ன வேண்டியது இருக்கு, அவங்க பொட்டென்ஷியல் என்ன, உங்களால் என்ன ஆக முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எங்கள் கம்பெனிக்கு நிறையா விமன் வருவாங்க. வரும்போது நான் கேட்பேன், அம்மா நீங்கள் மாதத்துக்கு எவ்வளோ வருமானம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டாங்கனாக்கா ஒரு 5,000-10,000 அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே வந்து யோசிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. உங்கள் பொட்டென்ஷியல் வந்து உங்களுக்கே தெரியல. நீங்கள் வந்து 5,000 ரூபாய் இல்லை, நீங்கள் 50,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா நல்ல கலை வல்லுநர்களாக இருப்பாங்க, நல்ல சமையல் வித்தகர்களாக இருப்பாங்க, நிறையா திறமை இருக்கும். ஆனால் அந்த திறமைக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கு, எங்கே வந்து நம்ம கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயம் நாங்கள் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது தன்னம்பிக்கை வருது. ஸோ எங்ககிட்ட வராங்க வந்து எங்களுடைய கம்பெனியை நம்பி வராங்க. அது ட்ரஸ்ட் ஃபேக்டர்னு சொல்லுவோம் இல்லையா. அண்ட் நிறைய கைடன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். எங்களுடைய குழுவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பெண்கள் இந்தியா பூரா இருக்காங்க, அண்ட் வெளிநாட்டிலேருந்து கொஞ்சம் விமன் இருக்காங்க. ஸோ போன வருஷம் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. ஒரு US கம்பெனி கூட சேர்ந்து விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு வாய்ப்பு தான். ஸோ நம்ம வாய்ப்பு இப்போ கிடைக்கலனாக்கா வெயிட் பண்ணுங்க. நீங்கள் எப்படி ஒவ்வொரு நாளும் ஆனால் கற்றுக்கணும், ஏதாவது புதுசாக வந்து கற்றுக்கணும். பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் சரி, இல்லை நம்மளுடைய பர்சனாலிட்டியை வந்து எப்படி நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு மீட்டிங்கு போகிறோம்னாக்க எப்படி நம்மளை ப்ரெசென்ட் பண்ணுறது, எப்படி நம்ம பேசுறது, ஒரு டீல்னாக்க எப்படி நம்ம நெகோஷியேட் பண்ணுறது, கம்பெனினாக்க எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும், ட்ரேட்மார்க் வந்து எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும், எங்கேருந்து நமக்கு ஃபண்டிங் வருது, கவர்மெண்டில் என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. ஸோ பிஸ்னஸ்ன்னு வரும்போது நம்ம நாலேஜ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா ரொம்ப ரிஸ்க். அதனால நமக்கு தேவையான நாலேஜ் நம்ம வந்து வளர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கைடன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால எங்க பெண்கள் வந்து எங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக வராங்க. ஒருத்தர் மூலமா ரெஃபர் பண்ணி நிறைய பேர் வந்திருக்காங்க. அண்ட் நம்ம சொன்ன மாதிரி எங்க வெப்சைட் கோடிக்கணக்கான வெப்சைட்ல page 1 இருக்கு. அதன் மூலமா நிறைய பேர் ஆன்லைன்லேயே வந்து எங்களுக்கு வராங்க. அதன் மூலமா சிங்கப்பூர்ல இருக்கிற யூனிவர்சிட்டிகளை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களே சப்போர்ட் பண்றோம். அண்ட் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா கோரமண்டல் முருகப்பான்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுடைய பெண்களுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்றோம். நிறைய என்ஜிஓஸ்க்கு சப்போர்ட் பண்றோம். இதெல்லாம் வந்து நாங்க ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, பெண்களுக்கு வந்து உதவறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அதுவும் தொழில் முனைவோரை உருவாக்குறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். சோ அதனால பெண்கள் வந்து எங்களை நல்லா நம்புறாங்க, எங்களை தேடி வராங்க.
1: அதாவது பொருளாதாரமாகட்டும் ஒரு இமோஷனலாகட்டும் நீங்க இப்ப ரொம்ப இண்டிபெண்டா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு என்ன நன்மைகள் நடந்திருக்கு?
0: பொருளாதார ரீதியில நம்ம இண்டிபெண்டா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் திங் வந்து தன்னம்பிக்கை. யாரையுமே நம்ம நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீ இண்டிபெண்டாக என்ன வேணா பண்ணிக்கோ. அதாவது நான் முன்ன சொன்ன மாதிரி எனக்கு நிறையா பயம் இருந்தது உள்ளுக்குள்ளாரு பிஸ்னஸ் தொடங்குறப்போ. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் பயம் எல்லாம் வந்து நீக்கிட்டு வந்துட்டேன். நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி எம்பவர்ட் விமனாக இருக்கும்போது நம்ம சுற்றி உள்ள விமனையும் வந்து நாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். நாலு பேருக்கு வந்து நாம் நாலு பேருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், அவங்களுக்கு வந்து நல்ல விஷயம் சொல்லி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த தன்னம்பிக்கை, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு எக்கனாமிக்கலி இண்டிபெண்டா இருக்கும்போது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி நாம அடுத்தடுத்து முன்னேறலாம், அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனா இருந்திருக்கு. ஏன்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நிறைய பேர்னால டாலரேட் பண்ண முடியாது. எப்படி நாம அதை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயமும் தெரியாது. ஸோ அதுக்கு வந்து நமக்கு என்ன வேணும், ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வேணும். ஒன்ஸ் அந்த எப்படி நம்ம காசு எங்க செலவு பண்றோம், இப்ப பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் பைசாவே இல்லைன்னா கூட கடன் வாங்கியாவது பெரிய கல்யாணம் எல்லாம் செய்யறாங்க. அது அவசியம் இல்ல. நாம வந்து அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம வாழல. நாம வந்து நம்மனால என்ன முடியுமோ அதை தான் நாம பண்ணணும். சோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கூர்ந்து வந்து முதல்ல இருந்தே நம்ம பாத்துக்கணும். பிசினஸ் ஆரம்பிக்கும் போதே எங்க நிறைய செலவு போகுது, நமக்கு இந்த செலவு அவசியமா, அவசியம் அற்ற செலவுகளை வந்து தவிர்த்தாலே வந்து நம்மளால ஃபினான்ஷியலா சவுண்டா இருக்க முடியும், நல்லா காசு சேர்த்து வைக்க முடியும். சோ எக்கனாமிக்கலி இண்டிபெண்டன்ட் இருக்கிறது வந்து என் குடும்பத்துக்கு, குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணது, நாட்டில் உள்ள பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு என்னால் சப்போர்ட் பண்ண முடியுங்கிற சந்தோஷம் வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ அட் தி எண்ட் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், நம்ம மன நிறைவு தான் வந்து நம்மளை சந்தோஷமா வைக்க போகுது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸ் கோல்ஸ், எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கணும், நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற விஷயம்தான்.
1: மேம், இப்போ 1990s இல்லைனா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வீட்டுக்கு வெளியே வரதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து லைக் எல்லாரும் எல்லாருக்கூடிய பழக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இப்போதான் பெண்கள்லாம் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம சமுதாயம் பெண்களுடைய வேலைக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை லைக் பெண்களுக்கு வந்து இன்னும் அட்வான்டேஜஸ் அவங்க கொடுக்கணும், இன்னும் பெண்களை வந்து அவங்க மோட்டிவேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா?
0: இதுல ரெண்டு க்வெஸ்சன் நீங்க கேட்டிருக்கீங்க. ஒன்னு வந்து வேலைக்கு போற பெண்கள் வந்து சொசைட்டி அக்செப்ட் பண்ணுதான்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம சொசைட்டி அவங்கள மோட்டிவேட் பண்ணுமான்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே பதில் தான், பெண்களாகிய நாம வந்து நம்மளுடைய சுயமரியாதை அண்ட் நம்ம கான்ஃபிடண்டா இருக்கிறதுக்கு நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து டெஃபினட்டா வெளியில வந்து ஆகணும். உங்களுக்கு நல்ல திறமை இருக்குனாக்கா, உங்களால நாலு பேர்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும்னாக்கா ஒரு வேலையை வந்து தேடி போல் தப்பே கிடையாது. நம்ம சொசைட்டி வந்து அக்செப்ட் பண்றாங்க, அதுல எந்த விட தடங்களும் கிடையாது. பெண்களுக்கு தடங்கள் வந்து அவங்க ஓன் மைண்ட் செட்டு தான். ஸோ அவங்க தெளிவா இல்ல வேலைக்கு போகணுமா இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுமா, அந்த குழப்பத்திலேயே இருக்காங்க. ஸோ அந்த குழப்பத்தை வந்து குழப்பத்தின் வெளியில வந்துட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு எது சரியா படுதோ அதை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ பிசினஸ் நீங்க சப்போஸ் ஒரு லேடி ஸ்டார்ட் பண்றாங்க, அவங்களால மாசத்துக்கு 5000 ரூபாய் தான் பண்ண முடியுது அப்படின்னாக்கா அவங்க வேலைக்கு தாராளமாக போகலாம். 5000 ரூபாய் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய பிசினஸ் கிடையாது. என்னைக்குமே நம்ம ஒரு பெரிய ட்ரீம், ஒரு பெரிய கோலோட நம்ம ஆரம்பிக்கணும். ஒரு குறைந்தது ஒரு 50000 ரூபாயாவது நம்ம மாதத்துக்கு என்னால் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் நம்ம காசு பண்ணணுங்கிறது பிசினஸ் கிடையாது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்ன சொல்ல வரேன்னாக்கா, நம்ம கனவு வந்து பெருசா இருக்கணும். இப்போ வேலைக்கு போறப்ப வந்து நமக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, நம்ம காலையில எந்திரிச்சு போகணும், அட்டெண்டன்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. 9 to 5னாக்கா அங்கேயே இருக்கணும். ஆனா நம்ம ஒரு தொழில் முனைவோர இருக்கும் போது நமக்கு வந்து நாம நினைச்ச நேரத்துல நாம என்ன விஷயம் செய்ய முடியும். ஆனா அதுவே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரு நம்ம கம்பெனி தானே லேட்டா போலாம், நம்ம ஒர்க் தானே லேட்டா பண்ணலாம் அப்படின்னு வந்து வேலையை தள்ளி வைப்பாங்க. சோ எப்படி ஒரு வேலைக்கு போகும்போது நம்ம மேல ஒரு பாஸ் இருக்காரு, அவர் வந்து எப்படி நம்மள மானிட்டர் பண்றாரோ, நாம வந்து நம்மளே மானிட்டர் பண்ணோம். நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருக்கோமா இந்த வேலையை, இன்னைக்கு என் பிசினஸ் கோல் என்ன, சின்ன சின்ன ஸ்டெப்பா ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே பெரிய ஸ்டெப்பா ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மூலமா ஆரம்பிச்சோம்னாக்கா பெரிய கோல் வந்து டெஃபினட்டா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். சோ வேலைக்கு போற பெண்களும் வந்து ஆண்டர்பிரினியல் மைண்ட் செட்டோட இருந்தாங்கன்னா டெஃபினட்டா வந்து அவங்களும் ஆண்டர்பிரினர் தான். பிசினஸ் தொடங்கினா தான் ஆண்டர்பிரினர் அப்படின்னு கிடையாது. ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கிறவங்க அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கையில எடுத்துப்பாங்க, மத்தவங்களை பிளேம் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா. ஒரு லீடரா இருக்கிற வந்துட்டு லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாஸ் வந்துட்டு கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால ஆண்டர்பிரினரா இருக்கிறவங்களும் லீடர்ஸ் தான். அண்ட் கார்பரேட் வேலைக்கு போனாலும் அவங்களால நல்ல ஒரு விஷனோட, ஒரு கிளாரிட்டியோட, ஒரு பர்பஸோட நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி வேலையை பண்ண முடியும். ஒரு பேஷனோட, ஒரு விருப்பத்தோட வந்து அந்த வேலையை பண்ணாங்கன்னா அவங்களும் ஆண்டர்பிரினர் தான். ஸோ அதனால் சொசைட்டி வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அண்ட் நிறையா மோட்டிவேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நிறைய பெண்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே நிறைய வாய்ப்பு கொடுத்துட்ருக்கு. அதெல்லாம் வந்து இருக்குங்கிற விஷயம் நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ நம்ம சொசைட்டி வந்து பிளேம் பண்ணக்கூடாது. நாம அஸ் அன் இண்டிவிஜுவல், நாம ஒரு லேடியாக இருந்தோம்னாக்கா எங்கெங்க இந்த வாய்ப்புகள் இருக்குது அந்த முயற்சி எடுக்கணும். எந்த மாதிரி ஆர்கனைசேஷன் அப்ரோச் பண்ணலாம், கவர்மெண்ட் நமக்கு என்னென்ன ஃபண்டிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ நிறையா 1 கோடி

0: எனக்கு சப்போர்ட்டிவ் ஃபேமிலி இருக்காங்க, பட் அதே மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் என்ன பண்ணலான்னாக்கா, நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ உங்கள் கணவர் வந்து ஆல்ரெடி வேலைக்கு போகிறாங்க, நான் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது, வீட்டில் இருந்தபடியே பண்ண முடியும்னாக்கா வீட்டில் இருந்தபடியே பண்ணுங்க, இல்லை நான் வந்து ஹஸ்பண்டுக்கு ஈக்குவலாக நானும் சம்பாதிப்பேன் அந்த மாதிரி எண்ணமெல்லாம் வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து உங்களை அனலைஸ் பண்ணணும், உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு வேலையும் வந்து நீங்கள் ஃபுல் டைம் ஜாப் போகணுங்கிற அவசியமே கிடையாது. ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து, அப்புறம் கோச்சிலேருந்து, மென்டர் கன்சல்டிங் ஜாப் வந்து நிறைய இருக்கு, நீங்க வீட்ல இருந்தபடியே பண்ணலாம். உங்களுக்கு டாலி நிறைய தெரியும்னாக்கா வீட்ல இருந்தபடியே பண்ணலாம். சோ அந்த மாதிரி உங்களால வெளியில போய் பண்ண முடியலனாலும் உங்க வீட்ல இருந்து பண்ணுங்க. அண்ட் உங்க வீட்ல உள்ள மெம்பர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஏன் வந்து நான் இத பண்றேன், பிசினஸ் எவ்வளவு முக்கியம், இதன் மூலமா என்ன நன்மைகள், குடும்பத்துக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது, நீங்க மோட்டிவேட் பண்ணீங்க இன்னும் நல்லா பெட்டரா பண்ண முடியும், இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ஃபேமிலியை வந்துட்டு ஒரு பாண்டட் ஃபேமிலியா நீங்க வச்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ இல்ல சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும், ஆனா அதையே வந்து நீங்க கேரி பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒரு சண்டை முடிஞ்ச பின்னாடி திரும்பவும் வந்து யாராவது ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கணும். நாம என்ன பண்றோம், சண்டையா அவ்வளவுதான், ரெண்டு நாள் பேசுறது கிடையாது, மூணு நாள் பேசுறது கிடையாது, அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம லைஃப் வந்து நாம தான் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம சுத்தி உள்ள ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு மாமியார் சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால குழந்தைய பத்தி கவலைப்படுறதே கிடையாது, ஏன்னா அவங்க குழந்தைய பாத்துக்கிறாங்க. சோ அந்த மாதிரி உங்களோட வந்து ஒரு ரெண்டு பேர் சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னா நீங்க பிசினஸ் நல்ல முறையில பண்ண முடியும். அதுக்கு வந்து நீங்க நிறைய விஷயம் பாசிட்டிவா எடுத்துக்கணும், ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். சோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணும் தெரிஞ்சாலே நீங்க வந்து ஓவர் கம் பண்ணிடலாம். உங்க ஃபேமிலிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
1: உங்களுடைய கம்பெனியில நீங்க என்ன விதமான

0: பிசினஸ்க்கு பிசினஸ் தொடங்குறதுல இருந்து அடுத்த லெவல் போற வரைக்கும் நாங்க வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அவங்களுக்கு முக்கியமான சேலஞ்ச் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங், எப்படி வந்து பொருட்களை விற்பனை பண்றதுங்கிற விஷயம் தெரியாது, எங்க கஸ்டமர் வந்து பிடிக்கிறதுன்னு தெரியாது. இப்ப பூக்கடைக்காரமா இருக்காங்கன்னா நாமளா போய் வாங்கிப்போம், ஆனா சேவை துறையில் இருக்கிறப்ப நாம இந்த சேவை செய்யணும் அப்படின்னு தெரியப்படுத்தினாதான் வந்து அவங்களால பிசினஸ் வந்து நமக்கு உள்ளார வரும் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு பிசினஸ்க்கு தேவையான அத்தனை சர்வீஸ் நம்ம ஆஃபர் பண்றோம் அண்ட் நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம். நாங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா குஷன் மேக்கிங், அந்த நம்ம சோஃபால எல்லாம் வைப்போம் இல்லையா குஷன், அந்த மாதிரி குஷன் மேக்கிங், அப்புறம் டெரஸ் கார்டனிங், அப்புறம் டெரகோட்டா ஜுவல்லரி, அப்புறம் கேக் மேக்கிங், சாக்லேட் மேக்கிங், இது தவிர நிறைய நாலேஜ் பேஸ்ட் ஒர்க் ஷாப்ஸ், அதாவது என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு நீங்க ஒரு பிசினஸ் தொடங்கும் போது, பேட்டன்ட் வாங்குறது, லைசன்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு ஃபுட் ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ்னாக்க ஃபுட் லைசன்ஸ் என்னென்ன வாங்கணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துமே எங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கும்போது இப்போ என்னை நம்பி வரவங்களுக்கு என்னால் கரெக்டான சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து ரிப்பீட் கஸ்டமர்ஸ் ரிப்பீட்டடாக வந்து நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க. அண்ட் பிஸ்னஸில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே நமக்கு வந்து ஃபண்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வீட்டில் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், லோன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை உங்ககிட்ட இருக்கிற காசுல வந்து பாதி அமௌண்ட் பிஸ்னஸ்க்கு வச்சுக்கோங்க, பாதி அமௌண்ட் பேக்கப்பா வச்சுக்கோங்க. அந்த பாதி அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுல வந்து நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க, எவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கொஞ்சம் கொஞ்சமா மணி இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம். எடுத்தவொடனே பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஒரு 25 லட்சம் 50 லட்சம் போட்டு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு உங்களுக்கு திறமை இருந்தா ஓகே, பட் இதுக்கப்புறம் தான் நீங்க தொழில் முனைவோர் பத்தின விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எடுத்தவொடனே பெரிய ஒரு பிசினஸ் ஆரம்பிக்காதீங்க, சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நாங்கள் சொல்றோம், எங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமா நிறைய வேல்யூ நாங்கள் ஆட் பண்றோம் எங்க விமென்க்கு. ஸோ அந்த மாதிரி வேல்யூ நாங்கள் ஆட் பண்ணறதுனால தான் எங்களுக்கு வந்து நிறைய விமென் வந்து எங்களுக்கு பார்த்து வராங்க.
1: இப்போ உங்களுடைய விமென் என்டர்பிரினர் ஆஃப் இந்தியா வந்து சொசைட்டிக்கு எந்த விதமான ஹெல்ப் கொடுத்துருக்கு?
0: நான் முன்ன சொன்ன மாதிரி நிறைய என்ஜிஓஸ்க்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்குறோம், ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோம், ஸ்மார்ட் ஃபோன் ட்ரைனிங், டெரஸ் கார்டனிங் இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அவங்கள வந்து ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு பெண்களாக உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனை முயற்சியும் நாங்கள் வந்து பண்ணுறோம். அண்ட் அவங்களுக்கு ஃபண்டிங் சப்போர்ட்லேருந்து, மார்க்கெட்டிங் சப்போர்ட்லேருந்து, ட்ரைனிங்லேருந்து, எப்படி நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டெல்லாம் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் இதெல்லாமே நாங்கள் வந்து கொடுக்குறோம். இந்த அட்வைஸ் எல்லாம் நாங்கள் சார்ஜ் பண்ணது கிடையாது, எல்லாமே வந்து ஃப்ரீ அட்வைஸாக கொடுக்குறோம். ஸோ எங்களுக்கு என்னென்னா பெண்கள் வந்து முன்னேறணும், பெண்கள் அவங்க தன்னம்பிக்கையா இருக்கணும், நாட்டின் முன்னேற்றம் வந்து பெண்களின் முன்னேற்றத்தில் தான் இருக்கு அப்படிங்கறது என்னுடைய வியூ.
1: நாட்டின் முன்னேற்றம், பெண்களின் முன்னேற்றம் பத்தி நீங்க சொன்னீங்க. சோ வந்து பெண்கள் முன்னேறணும் அப்படின்னா பெண்களுக்கு கல்வி கண்டிப்பா அவசியம். சோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பெண் கல்வியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: பெண் கல்வி வந்து மிகவும் முக்கியமானது. ஏன்னா நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் படித்தவங்களாக இருந்தாங்கன்னா வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ பெண்களுக்கு வந்து எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளஸ் டூ வரைக்குமாவது வந்து பெண்கள் படிச்சிருந்துருக்கணும். இப்போல்லாம் வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நம்ம கரஸ்பாண்டன்ஸில் படிக்கலாம், நிறையா கோர்சஸ் இருக்குது. முன்ன மாதிரி டெக்ஸ்டைல் இல்லை ஃபேஷன் அந்த மாதிரி இல்லாமல் புது புது கோர்சஸ் வருது. சைபர் செக்யூரிட்டிங்கிறாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறாங்க, பிக் டேட்டா அப்படிங்கிறாங்க, அந்த மாதிரி புது புது துறை வந்து வந்துட்டு இருக்கிறதுனால என்னென்ன துறைகளில் போனால் நல்லா சக்சஸ்ஃபுல்லாக வரலாம் அப்படிங்கிற இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கல்வி வந்து தான் ஃபவுண்டேஷன், அது இல்லைனாக்கா நமக்கு வந்து தன்னம்பிக்கையும் வராது, அடுத்த லெவலும் போக முடியாது. ஸோ பெண் கல்வி வந்து மிகவும் மிக முக்கியமானது. இதை கேட்டுக்கிற எல்லாருமே வந்து பெண்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க தான் டெஃபினட்டாக ஸ்கூலுக்கு அனுப்புங்க, ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்காதீங்க. ஏன்னா பெண்கள் படித்தாங்கன்னா தான் நாடு முன்னேறும், அதனால் பெண் கல்வி வந்து மிகவும் அவசியம்.
1: ரொம்ப தேங்க்யூ மேம், நீங்க சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்க்ளூடிங் அஸ். ஸோ எல்லாருக்குமே வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா என்ன விதமான துறைகள் இருக்கு, நீங்க ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க இந்த ஷோ மூலமா. ஸோ ரொம்ப தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.
0: எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல ஷோ, நிறைய பேருக்கு இன்னும் ரீச் ஆகணும் அப்படின்னு நான் விஷ் பண்றேன். ஸோ இன்னும் தமிழ்நாடு லெவல்ல, இந்தியா லெவல்ல எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் ரேடியோ வந்து வளரணும்னு என்னுடைய விருப்பம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ.
1: தேங்க்யூ மேம்.
0: You are listening to MOP Community Radio 107.8, Our Community, Our Pride. This is Mahalakshmi Saravanan, founder of Women Entrepreneurs India. The empowered women is powerful beyond measure and beautiful beyond description.
1: This is Mahalakshmi Saravanan.

0: ஜெயலலிதாவினுடைய நேர்காணல கேட்டோம். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்ல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை கற்றுக்கிட்டேன். மேரேஜஸ், பர்த்டேஸ்க்கெலாம் கிஃப்ட்டு எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலையே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்கள் ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணி தான் பாப்போமே, நம்ம கேண்டில் எல்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

0: இப்போது கேட்கலாம். இது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. இது உங்க விமன் என்டர்பிரெனர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு இனிமை சேர்க்க சிவதன்யா அவர்களை நம்ம வரவேற்கிறோம். சிவதன்யா அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் வெற்றிகரமா பெஸ்ட் வெட்டிங் பிளானரா திகழ்றாங்க. இவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பத்தியும் இவங்களுடைய அமைப்பை பத்தியும் நிறைய செய்தித்தாள்கள் வெளிவந்திருக்கு. தி ஹிந்து, டெக்கன் கிரானிக்கல், டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தித்தாள்கள் வெளிவந்திருக்கு. சிவதன்யா அவர்கள் தி நாட் ஈவன் பிளானர்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு கோ-ஃபவுண்டரா இருக்காங்க. இவங்க சொல்றாங்க, I love creating something that everyone can enjoy. As an artist, it's important to me. அப்படின் இவங்களை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடலாம். ஜஸ்ட் மூணே வார்த்தை: authentic, dedicated, insightful. அவ்வளவுதான். இதேதான் அவங்களுடைய கெரியர்லயும் கூட. இவங்களுடைய கெரியர்ல ஒரு வெட்டிங் பிளானரா மட்டும் இல்லாம ஒரு இன்டீரியர் டிசைனராகவும் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல தேனாம்பேட்டையில இவங்களுடைய வெட்டிங் பிளானர் மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டா ஒரு ஹோட்டல் கூட நமக்கு வரப்போகுது. அதுக்கு பேரு கபாப் அலாஜி. தி நாட் வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து தன்னுடைய ஆர்கனைசேஷனை தி ஃபீட் அப்படின்ற ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட டைப் பண்ணிருக்காங்க. தி ஃபீட் அப்படின்ற நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் என்ன மாதிரி வேலை பண்ணுது அப்படின்னா, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு சேர்ற மாதிரி ரொம்ப அழகா இந்த ஆர்கனைசேஷனை அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அதாவது வெட்டிங்ல வேஸ்ட் ஆகிற ஃபுட் ஆகட்டும், இல்லனா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்ல வேஸ்ட் ஆகிற ஃபுட் ஆகட்டும், எல்லாத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணி யாருக்கு உண்மையா தேவையா இருக்கோ அவங்களுக்கு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இது வந்து அவங்க தனியா பண்றாங்க. சோ இதனால நம்மளுடைய சொசைட்டிக்கும் சரி நம்மளுடைய நாட்டுக்கும் சரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. வணக்கம் சிவதன்யா அவர்களே.
1: வணக்கம். வணக்கம்.
0: நீங்க பொருளாதாரமா சுதந்திரமா இருக்கிறதுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு ஊக்கம் கொடுத்தது?
1: ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் முடிச்சப்போ ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் ஜாப்ஸ். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு ஜாபும் கிடைக்கல. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸ் வந்து எனக்கு பேங்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ தட் இஸ் வென் ஐ ரியலைஸ்ட், ஓகே, வாட் எம் ஐ, வாட் இஸ் மை செல்ஃப் வொர்த். ஸோ ஐ வுட் சே தட் செல்ஃப் வொர்த் அதுதான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரிங் அண்ட் மோட்டிவேட்டடா இருந்துச்சு. யூ நோ வாட் யூ ஆர், வாட் யூ வாண்ட் டு பி. ஸோ எனக்கு அப்போ தெரிஞ்சிச்சு, சரி, ஐ ஹேட் டு செட் அ கோல் அண்ட் மை கோல் வாஸ் டு பி இண்டிபெண்ட். ஸோ யா, ஐ வுட் சே தட் செல்ஃப் வொர்த் இஸ் வாட் மோட்டிவேட்டட் மீ.
0: ஆரம்ப காலத்தில் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி கொடுத்தது, இல்லைனா ஒரு சேலஞ்சா இருந்தது உங்களுக்கு?
1: சேலஞ்ச் அக்செப்டிங் ஃபெயிலியர். இப்போ வந்து I got into the business with romba nariya curiosity, apro okay, not even knowing much about my competitors. I thought seri romba easy a irukum, it'll be a piece of cake and all that, but accepting your failures is what challenged me the most. Ipo vanda ஒரு 100 நோஸ்ல வந்து ஒரு எஸ் கிடைச்சாலே ஒரு பெரிய விஷயம் மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் லைக் அ ப்ராக்ரெஸ் ஃபார் மீ. ஸோ எவ்ரி டே ஒரு நாள் அது ஒரு சேலஞ்சா இருந்துச்சு எனக்கு. அந்த ஃபெயிலியர், அக்செப்டிங் த ஃபெயிலியர் வாஸ் மை சேலஞ்ச்.
0: ஒரு சேலஞ்ச்லயும் உங்களுக்கு எந்த விஷயம் வந்து மோட்டிவேட்டடா இருந்தது, லைக் நான் இது விடக்கூடாது, நான் திரும்பியும் இதை பண்ணணும் அப்படின்னு நீங்க எதை வச்சு உங்களை என்கேஜ் பண்ணிக்கிட்டீங்க?
1: ஸோ எப்படி சொல்றது, இப்போ எவ்ரிதிங் இஸ் நாட் பர்ஃபெக்ட், சரியா? ஸோ நான் கன்வின்ஸ் பண்ணிப்பேன் என்னைய, சரி இதெல்லாம் பர்ஃபெக்டாகவே இருக்க முடியாது, நீ எப்பயாச்சும் யூ இஃப் இட்ஸ் ஆல் பர்ஃபெக்ட் தென் யூ கேனாட் லேர்ன் ஆர் யூ கேனாட் க்ரோ. ஸோ நானே கன்வின்ஸ் பண்ணிப்பேன், சரி இது பர்ஃபெக்ட் இருக்காது, ஸோ நீ இது லேர்ன் பண்ணுன்னா இட் ஹேஸ் டு பி லைக் திஸ், யூ ஹாவ் டு லேர்ன் வித் யர் மிஸ்டேக்ஸ். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன்.
0: இப்போ நீங்கள் ஒரு எக்கனாமிக்கலாக இண்டிபெண்ட்டாக இருக்கீங்க, இந்த விஷயத்தினால நீங்கள் எதில் ரொம்ப ஹப்பா நான் எக்கனாமிக்கலாக இண்டிபெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க?
1: உங்களுக்கு அந்த எக்கனாமிக்கா இண்டிபெண்டா இருந்தாவே உனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்களை உங்க செல்ஃப் எஸ்டீம் பூஸ்ட் பண்ணும். எல்லாமே அந்த எக்கனாமிக்கல் இண்டிபெண்ட் வேர்டே அது வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் மாதிரி. ஸோ அது உங்க என்ன சொல்றது, உங்க எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, உங்க ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே அப்படி இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ ஐ வுட் சே தட் அது மோர் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இஸ் வாட் பிளேஸ் இன் திஸ் வேர்ல்ட்.
0: உங்களுடைய ஃபேமிலி நீங்க எக்கனாமிக்கலா இண்டிபெண்டா இருக்க சப்போர்ட் பண்ணாங்களா இல்லையா?
1: நாட் டு அன் எக்ஸ்டென்ட், கொஞ்சதான் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, சரி நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம், ஆனா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது, ஆம்பிஷியஸ் கோல்ஸ்லாம் இருக்கலாம், ஆனா ரொம்ப கோல்ஸ் இருக்கக்கூடாது. எதுக்குன்னா உனக்கு மேரேஜ்னு வரப்போ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, I'm aspired to, you know, just stick to my marriage goals. So, edhu endha decision ah irundhalo enakku vandu marriage vechu dhaan andha decision edukkra maari irundhuchu. So, family support only to a certain extent enakku irukku, not so much.
0: Ippo common ah பெண்களை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ஒர்க் போறதுக்கும் இல்ல சேவை செய்யறதுக்கும் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க
1: நினைக்கிறீங்க? முன்னாடிலாம் இப்போ எப்படி நடந்துச்சுன்னா, விமன் ஒர்க் பண்ணாலே அது வந்து மேல் ஸ்டீரியோ டைப்பிங் மாதிரி ஆயிடுச்சு. லைக், ஓ ஷீ இஸ் அ உமன் ஆண்டர்பிரனர், அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்காங்க, ரொம்ப கோல்ஸ் இருக்கு, அந்த ஸ்ட்ரென்த் வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க, அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து ஐ திங்க் த சொசைட்டி இஸ் மோர் ஓபன் டு விமன் ஒர்க்கிங், பட் ஐ ஸ்டில் ஃபீல் தட் அந்த மேல் ஸ்டீரியோ டைப்பிங் இன்னும் இருக்கு, ஓ ஷீ இஸ் அன் ஆண்டர்பிரினர் அந்த மாதிரி. ஸோ பட் இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு ஐ திங்க் இட்ஸ் மச் மோர் பெட்டர், லைக் தேர் மோர் ஓப்பன் டு பீப்புள், ஐ மீன் விமன் ஒர்க்கிங், பிகாஸ் அவங்க வந்து ஃபேமிலின்னு வந்தா தே ஹாவ் டு சப்போர்ட் த ஃபேமிலி ஃபினான்ஷியலி. இப்போ வந்து ஒரு பேக்கிங் கிளாஸ்க்கு போனா கூட உங்களுக்கு பணம் வேணும், ஆனா அதே அந்த பேக்கிங் கிளாஸ் போயிட்டு நீங்க ஒரு பேக்கரி ஆரம்பிச்சாலும் அந்த the amount you earn, so that makes a lot of difference. So ipala ladies look at all of that also, so it's changed a lot. I'll say
0: ipo vande irukra inda situation vida innu inda awareness irukano neenga nanikireengla?
1: Definitely irukano
0: illa actually vande நம்மளுடைய நாட்டு மக்கள் வந்து பெண்களை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அவங்களும் வேலை பார்க்கணும்ன்ற அந்த மென்டாலிட்டி எந்த மீன்ஸ்ல அவங்களுக்கு வரும், அது நம்ம எப்படி அந்த அவேர்னஸ் மூலமா நம்ம அவங்களுக்கு சொல்லலாம், பெண்களும் இட்ஸ் தே ஆர் ஜஸ்ட் ஆல்சோ ஹியூமன் பீயிங், அந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றது?
1: இப்ப வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஸ்கூல்ல பேசுறாங்க, காலேஜ்ல பேசுறாங்க, பட் தட்ஸ் நாட் இனஃப். ஐ ஃபீல் அந்த ஃபேமிலி is the most important internal you know that interest avanga kudukano and the motivation kudutha da and the pen girl vandu veliya po edacho panna thonum. Ipa neenga kalyanam aayittu neenga poringa, maamiyar vandu solranga seri neenga ingala po koodada idala work panna koodada veetle vecha ungalku adhe apdi and ella conference apdi poirum, adhe maamiyar vandu neenga yen veetle irkinga edacho po vela pannunga adu pannunga and the confidence in the whatever you've experienced, like neenga school la enna padichingalo college la enna padichingalo, suppose you did visual communication mass la, seri na the experience and knowledge and technical knowledge use panna edacho pananum solittu you'll want to keep yourself busy, ஏதாச்சும் போய் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், உங்களுக்கே ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் வரும். ஸோ ஐ ஃபீல் அது வந்து எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் வித் இன் த ஃபேமிலி, தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்.
0: ஸோ இந்த விமன் எம்பவர்மெண்ட் ஆர் நீங்க சொல்ற இந்த விஷயம் நம்ம சொசைட்டிக்கு எந்த விதமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்?
1: சொசைட்டிக்கு வந்து இஃப் விமன் ஆர் ஒர்க்கிங் தென் டெஃபினெட்லி அது வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப
0: குடும்பத்துல ஏற்படுற ஒரு ஊக்கம்.
1: யா எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து இட் வில் பி ஹையர், தெல் பி ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் உங்கள் சில்ட்ரன் உங்கள் ஃபியூச்சர் ஜெனரேஷன் கூட வில் ரெஸ்பெக்ட் யூ. சரி எங்கள் அம்மா ஒர்க் பண்ணுறாங்க, இவ்வளோ பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. ஸோ இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் வென் த விமன் ஆஃப் த ஃபேமிலி ஒர்க்ஸ்.
0: ஹவு டு விமன் கெட் மோட்டிவேட்டட் ஃப்ரம் சொசைட்டி?
1: ஐ வுட் சே இட் ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் எஜுகேஷன். அவங்க எஜுகேஷனில் அவங்கள when they are part of their education itself and the education program le nariya na school la padicha poi abadi da irundhuchu, like women need to do this, women need to do that, they need to build their empire. Yeah, so education is a very important thing for a woman. Neenga enna panalo you should never forget that a woman of the society needs that particular education she requires. It's they need to come out of their house thinking that okay we are just bound to the house mari. So and the education plays a very important, so adu vande it plays a big role in the society, because ipa pathina half the workforce of the women avanga they started earning, and when you start earning there's economic terms la vande there's higher productivity. Okay, so if a woman works with the right education, then I think that's how it will motivate her from the society point of view. So society should definitely motivate her and inspire her for her education first.
0: Okay, ipo as the economically independent women, enna mari organizations, enna mari schemes panirkinga?
1: So like what I've done for the society, right?
0: Yeah.
1: Okay, fine. So ipo since I have a wedding planning company, the least I could do is tie up with an organization called FEED. Actually, it's my friend. Her name is Aksha. She studied in MOP2. So, avalku vandu she has a non-profit organization. Avanga enna pannuvaanga, all the food which goes wasted in the wedding, social events, adala eduthu collect panni, we have volunteers. Avanga vandu, they'll go give it to the people who are in need. on the roads for that night. Yaaru avanga whoever is hungry for that night avangalukku poi feed pannradhu andha mari. We don't really focus on orphanages or schools like that, more for the people who are in need on the roads andha mari. So we tied up with their organization. So ella weddings or social events ko I call the volunteers and they come and collect the food. Personal front la vandu na I make sure that I go to the orphan during occasions. I distribute food and then I go to Blue Cross. I donate food for the cattle and animals and things like that. So personal front la vandu idu konjo, but organization vandu we tied up with a thani organization mari.
2: So ungalaudeya company la irundhu neenga partnerships eppadi tie up pannirkeenga?
1: Enakku oru partner irukku. His name is Gautam Reddy. So நம்ம ரெண்டு பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து வி ஸ்டடிட் இன் லேடி ஆண்டால். ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வி தாட் ஓகே சரி, ஹிஸ் மாம் ஹேஸ் ஃபர்ன்ஸ் அண்ட் பெட்டல்ஸ். அது வந்து ஒரு ஃப்ளாரிஸ்ட் கம்பெனி. ஸோ அவங்க சொன்னாங்க சரி, இன்ஸ்டெட் ஆஃப் சப்ளைங் ஃப்ளவர்ஸ் ஃபார் வெட்டிங்ஸ் ஏன் நம்மளே வெட்டிங் பிளான் பண்ணிட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வி போத் ஃபார்ம் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அண்ட் தட்ஸ் ஹவ் இட்ஸ் ரன்னிங் நவ். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் டூ ஆஃப் அஸ்.
2: விமன் எஜுகேஷன்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க. சோ இப்ப இருக்கிற விமன் எஜுகேஷன் வந்து லைக் விமன் எம்பவர்மெண்ட்க்கு போதுமானதா இல்ல இன்னும் அந்த எஜுகேஷனை நீங்க முன்னேற்றணும் நினைக்கிறீங்களா?
1: டெஃபினட்டா இன்னும் முன்னேற்றணும். எதுக்குன்னா எஜுகேஷன் தேர்ஸ் நோ an end to an education, right? Ellame neenga inikku kuda or education mari da. Every day you keep learning, you should never stop. So women ku na thaniya sola mata, but everybody should learn every day. So education ku vanda there is no limit. So definitely muneeta, there should be more programs, there should be more talks, whatever you could do to just improve yourself technically and economically, I think it's fine.
2: நீங்க ஃபீட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட டை அப் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஃபீட் ஆர்கனைசேஷன் பத்தி சொல்லுங்க.
1: ஸோ எங்க என் ஃப்ரெண்ட் வந்து ஒன்ஸ் ஷீ லெஃப்ட் காலேஜ் அவ ஷீ ஆல்வேஸ் வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. ஸோ ஷீ கெப்ட் ஆஸ்கிங் மீ, ஸோ கேன் கிவ் மீ ப்ளூ கிராஸஸ் நம்பர், நான் அனிமல்ஸ்க்கு ஏதாச்சும் பண்ணணும். தென் ஐ டோன்ட் திங்க் இட் ஒர்க் அவுட் பிகாஸ் இட் வாஸ் சோ மெனி ஆர்கனைசேஷன். ஸோ ஷீ வாண்ட் டு டூ சம்திங் எல்ஸ். அண்ட் தேர் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து ஆர்ஃபன்ஸ்க்குலாம் போய் சாப்பாடு கொடுக்கறது, பணம் கொடுத்தா அவங்களே சாப்பாடு கொடுக்கற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ வந்து ஏதோ டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு யோசிச்சா. ஸோ ஷி செட் சரி, இப்போ வெட்டிங்ஸ் ஹோட்டல்ஸ்ல கூட நிறைய ஃபுட் வேஸ்ட் ஆகுது, நம்ம ஏன் அந்த ஃபுட் போய் கலெக்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் பண்ணக்கூடாது, அந்த ஃபுட் ஏன் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ தட் வாஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் ஹர் சைட் அண்ட் ஐ ரியலி சப்போர்ட்டட் ஹர். ஸோ நான் தான் அவளுக்கு, சின்ஸ் ஐ எம் ஹர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஸோ ஷி கேம் டு மீ ஃபர்ஸ்ட் அண்ட் ஷி செட் சரி I'll tie up with your organization and see எப்படி இது ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இட் ஹேஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் தென் ஆன். லைக் வி டைட் அப் எல்லா இவெண்ட்ஸ்க்கும். லைக் இப்போ மண்டபத்தில் இவெண்ட் நடக்குதா, தேர் சோ மச் ஆஃப் ஃபுட் விச் கோஸ் வேஸ்டட்ல. லைக் ஸோ அந்த ஃபுட் எல்லாம் ஆப்வியஸ்லி நாட் த யூஸ் ஃபுட் பட் ஆல் த வேஸ்டட் ஃபுட் விச் இஸ் இன் தி அண்டா, வி ஜஸ்ட் டேக் இட் ஆஸ் அ ஹோல் பேக்கெட் அண்ட் குட்டி குட்டி பாக்ஸஸ்ல பேக் பண்ணி வீல் கிவ் இட் ஆஃப் டு த பீப்புள்.
2: உங்களுடைய சர்வீஸ்ல இல்லை நீங்கள் பண்ண இந்த மேரேஜ் வெட்டிங்ஸ்ல ஏதாவது நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி ஷேர் பண்ணுங்க.
1: இது வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். ஆக்சுவலா இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இவெண்ட். அந்த இவெண்ட் வந்து என் கசின் பிரதர் தான். இட் வாஸ் இஸ் என்கேஜ்மெண்ட் அண்ட் ஃபுல் ட்ரஸ்ட். சரி இவ பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஐ செட் பிளீஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் இவெண்ட், நீ தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி கேவ். அப்புறம் த இவெண்ட் இன் டர்ன் அவுட் டூ வெல் பிகாஸ் நம்ம டைம்ல முடிக்கல. The event was at 5:30 and till 3:30 we were doing the stage. So and that too the wife, I mean his fiance appa, she got very furiated and she was like enadhu idhu inno mudikala idu pannunga adu pannunga, and she got so pissed off with me. Appro enakku romba hurtful ah irundhuchu. Obviously family member she is putting you down and andha mari konjo family le nariya instances nandhudhu. So and the incident nala we've learnt time management. Like we finish all our events 2 or 3 hours before it and namma clients kitta kodutharadu because it's their big day. சரியா இப்ப நம்ம நாங்க உங்க கல்யாணத்துல வந்து நம்ம ஸ்டேஜ் முடிக்காம வச்சிருந்தா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆவீங்க? ஸோ யூ ஸ்பெண்ட் சோ மச் மணி. ஸோ வி தாட் ஓகே வி நீட் டு அந்த இம்பார்ட்டன்ஸ் காமிக்கணும். அந்த பிரைட் விட you know the only big day for her pictures la kamika podu adu. So we worked on our time management, try to get the hall munadi nale mudichittu ellame or 3 hours 2 hours munadi kuduttu. That's how we learn time management. So and the incident is still there with me. Like every event ippa kuda I'll be like okay இந்த ஹால் முன்னாடியே வாங்கி இதே பண்ணிடணும், ஈவன் ஒன் ஹவர் பிஃபோர் த திங்லாம் கொடுக்காதீங்க, பிகாஸ் லாஸ்ட் மினிட் பிரைட் வில் பி லைக் சரி இது மாத்துங்க, லைட்டிங் இது நல்லா இல்லை இந்த பிக்சர்ல. ஸோ அதுக்கு நம்ம பிளான் பி வச்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி லைக் முடிச்சு கொடுத்தானா தென் வாட் எவர் சேஞ்சஸ் அவங்களுக்கு தேவைப்படுது நம்ம பண்ணி கொடுத்துடலாம்.
2: ஸோ இப்போ நீங்க லைக் இந்த மாதிரி சேலஞ்சஸ்ல சப்போஸ் நீங்க ரொம்ப துவண்டு போயிட்டீங்கன்னா உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு லைக் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு எந்த விஷயம்?
1: மை பார்ட்னர் தனியா, டோன்ட் வரி, வில் கெட் திஸ் டன், பிளீஸ் டோன்ட் கெட் அப்செட் ஆர் எனி திங், பிகாஸ் ஹீஸ் தி ஒன்லி சோல் ஐ ஹாவ் லைக் த பார்ட்னர். ஆப்வியஸ்லி த வெண்டர்ஸ் ஆர் நாட் கோன் பி லைக் யூ நோ வாட் கம் வில் டூ இட் வில் டூ இட், பிகாஸ் நம்ம சொல்றது தான் வெண்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இஃப் ஐ எம் லோ ஹி கம்ஸ் அண்ட் டெல்ஸ் மீ யூ நோ டோன்ட் வரி அபவுட் இட் தானே, வில் கெட் திஸ் டன், இட்ஸ் ஜஸ்ட் திஸ் மச், இவ்வளோதான் ஃபிளவர்ஸ் போடணும், ஆனால் அவ்வளோ ஃபிளவர்ஸ் இருக்கும், இவ்வளோதான் போடணும் தானே, முடிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ வென் ஹீஸ் ஆல்சோ டவுன் சேயிங் ஓ மை காட் இது இது மெஸ் பண்ணிட்டோ தானே, அது என்ன பண்ணது, பரவாயில்ல இட்ஸ் ஓகே, இது மாத்திருங்க, பிளான் பி எப்பவுமே பிளான் பி வச்சிருப்போம். ஸோ தட் வில் ஆல்வேஸ் பி தேர். ஸோ மோட்டிவேஷன் பார்த்தனா மை பார்ட்னர் ஓன்லி.
2: இப்போ இந்த சொசைட்டிக்கு நீங்க எந்த விதமான அட்வைஸ் கொடுப்பீங்க?
1: ஐ வுட் சே ஜஸ்ட் டோன்ட் லெட் எனி திங் ஸ்டாப் யூ, லைக் என் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நான் சொல்றேன், டோன்ட் பேஸ் யுவர் டிசிஷன்ஸ் ஆன் மேரேஜ் ஆர் யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ். உங்களுக்கு இப்போ என்ன தோணுது, இப்போ என்ன பண்ணணும், இப்போ நீங்க இந்த ரூம் விட்டு வெளியே போறீங்க, வாட் டிஃபரன்ஸ் யூ கேன் மேக் இன் யுவர் லைஃப், வாட் டிஃபரன்ஸ் நீங்க காமிக்க முடியும், அதுதான் இம்பார்ட்டன்ட். தட்ஸ் அட்வைஸ் ஐ வுட் கிவ், பிகாஸ் எவ்ரி டே இட் ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் டே இஸ் வாட் ஐ ஃபீல். நீங்க சேம் திங்ஸ், அதுதான் எனக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்லே பிடிச்ச திங், லைக் எவ்ரி டே எவ்ரி வெட்டிங் வில் பி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு டெய்லி லைஃபோ டெய்லி ருட்டீனோ அந்த மாதிரி தான் இருக்கணும். யூ ஷுட் மேக் அ டிஃப்ரென்ஸ் எவ்ரி டே. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் தட் எவ்ரிபடி லுக்ஸ் அட் ஈச் டே அஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் டோன்ட் பேஸ் யூர் டெசிஷன்ஸ் ஆன் ஃபியூச்சர் ஆர் மேரேஜ்.
2: தேங்க்யூ மேம், ஆக்சுவலாக நீங்கள் பேசுனது வந்து ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்தது. உங்கள் பிஸி ஷெட்யூலில் உங்களுடைய கான்ட்ராக்ட்ஸ்க்கு நடுவில் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ,
1: ரொம்ப நன்றி.
3: பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்கள் சொந்த கால நிக்கிறதுக்கு சுய தொழில் ரொம்ப அவசியம். கடுமையா உழைச்சி யாரையும் எதிர்பார்க்காம தன் வாழ்க்கைய தானே நடத்த தைரியம் ஒரு ஒரு பொண்ணுக்கும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்டோட இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு முடிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தயாரிச்சு வழங்கினது ஸ்ருதிஷா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தான். அவங்க பேசினதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனித்தேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படி தான் இருக்கான். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்காக பேசுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ண முடியும், என்னால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ் நம்ம இப்ப வி ஆர் டோட்டலி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட், வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூனோ நாட் ஸ்பாயில் தி எர்த். வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான். கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
2: யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாரங்கள் பூமியை காக்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே கீர்த்தனா. இன்னைக்கு வாருங்கள் பூமியை காக்க நிகழ்ச்சியில நம்ம வந்து இயற்கை சீற்றங்களை பத்தி தான் கேட்க போறோம். நான் நேத்துக்கே சொன்னேன், இயற்கை சீற்றம் அப்படின்னு சொன்னோன்னா சுனாமி எப்படி பெரிய

அலையா வந்ததோ அதே மாதிரி இயற்கை சீற்றங்களை பத்தி பேசுறதுக்கு மக்களும் பெரிய பெரிய அலைகளா மோதிட்டு வந்தாங்க. சோ அவங்க எல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதுதான் இந்த நிகழ்ச்சியிலயும் நீங்க கேட்க போறீங்க. வாங்க கேட்கலாம்.

0: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
0: சரண்யா.
1: நீங்க என்ன பண்றீங்க?
0: நான் பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
1: இயற்கை சீற்றத்தை பத்தி உங்க கருத்து என்ன? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க?
0: இயற்கை சீற்றம்னா என்னங்க? நேச்சுரலா நம்ம உலகம் அழியிறது, காற்றழுத்தத்தால் தாழ்வத்தால நிறைய மழை பெய்யறது, சுனாமி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்ததே இது ஒரு பெரிய இயற்கை சீற்றம். அப்புறம் பாத்தீங்கன்னா நிலநடுக்கம், ஃப்ளட்ஸ், இதெல்லாம் ஜென்ரலான இதை பத்தி தான் எனக்கு தெரியும்.
1: இதுக்கு என்ன காரணங்கள் நீங்க நினைக்கிறீங்க?
0: இதுக்கு இயற்கை சீற்றத்துக்கு காரணம்னா இயற்கை தான். நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சுனாமி நிலநடுக்கத்துனா நம்மளால எதுவும் பண்ண முடியாது, அது இயற்கையாவே நடக்குது.
1: இல்ல, நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி மனுஷனாலதான் நிறைய இயற்கை சீற்றங்கள் வருது அப்படின்னு. அதாவது வந்து வாகனங்கள்ல இருந்து வர புகைகள், அதாவது மனுஷன்தான் முக்கிய காரணம் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. இத பத்தின உங்களுக்கு கருத்து என்ன?
0: ஆமாங்க, கண்டிப்பா. இப்ப டூ வீலர்ஸ்ல இருந்து புகை எல்லாம் நிறைய வரும். அந்த புகை வர்றதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய நம்ம டே லைஃப்ல நிறைய நம்ம சந்திக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா மரத்தை நிறைய வெட்டி நம்ம இயற்கை மக்களான நாமளே வந்து நிறைய சீரழிக்கிறோம். மரத்தை வந்து வெட்டி வெட்டி நம்ம நிறைய உபயோகப்படுத்துறோம். நம்ம வீட்டுக்கே வந்து ஜன்னலு, பெஞ்சு இந்த மாதிரி தேவையில்லாம அதை வந்து மரத்தை வெட்டி பண்றோம். இதனால மரங்கள்லாம் அழியுது. இது வந்து மக்களான நம்ம செய்யற தப்பு தான். இது கூட ஒரு இயற்கை சீற்றத்துக்கு ஒரு வழியாகும்.
1: சுனாமி பூகம்பத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணிருக்கீங்களா?
0: கண்டிப்பா. நான் வந்து 10th படிக்கையில சுனாமி வந்தது. அப்போ வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால என்ன முடியுமோ அதை பண்ணோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ஏரியால இருக்கிற பக்கத்துல இருக்கிற துணிமணி, அரிசி, கோதுமை, எங்களால முடிஞ்ச கலெக்ட் பண்ணி கொஞ்சம் மணி இதெல்லாம் கொடுத்தோம். காசு கொஞ்சம் கொடுத்தோம். அதிகமா பாத்தீங்கன்னா நாங்க கலெக்ட் பண்ணதுல துணி தான் நிறைய நாங்க கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். துணி எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்க ஏரியால மட்டும் இல்ல, மத்த ஏரியால இருந்தும் நாங்க துணி கலெக்ட் பண்ணி கொடுத்தோம்.
1: அதுக்கப்புறம் இந்த சுனாமி பூகம்பம் வரத்துக்கு முன்னாடி நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் பத்தி சொல்றாங்க. நாய் கொலைக்கும், மாடு எல்லாம் ஓடும், விலங்குகளுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றாங்க. இத பத்தின உங்க கருத்து என்ன? இதை நீங்க நம்புறீங்களா?
0: ஆமாங்க, சாதாரண விஷயம் கூட வந்து இயற்கை சீற்றம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிருகங்களுக்கு, அதாவது அனிமல்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும்னு சொல்றாங்க. நமக்கு முன்னாடி 15 நிமிஷமோ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தெரியும் சொல்றாங்க. அது உண்மை தாங்க.
1: ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றிங்க.
1: வணக்கம். உங்க பேர் என்ன?
2: சௌமியா.
1: இயற்கை சீற்றத்தை பத்தி உங்க கருத்து என்ன? அப்படின்னா என்னன்னு நீங்க
2: நினைக்கிறீங்க? இயற்கை சீற்றம்னா பாத்தீங்கன்னா நம்ம நேச்சுராவே நம்ம நேச்சர்ல இருந்து வரக்கூடிய டிசாஸ்டர் தான் நம்ம வந்து இயற்கை சீற்றங்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து அதுக்கு மெயினான நீங்க காசுன்னு பாத்தீங்கன்னா மக்களும் அதுக்கு ஒரு பெரிய காசா இருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்மளும் வந்து இயற்கை சீற்றம் ரொம்ப துணிதலா இருக்கும். நம்ம வந்து கவர்மெண்ட் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அது வந்து யாரும் வந்து பயன்படுத்துறதே இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து டிராபிக்ல வந்து அவங்களால வந்து ஒரு 2 நிமிஷம் கூட அவங்களால வந்து இன்ஜின்லாம் ஆஃப் பண்ணி வைக்க முடியல. அவங்களுக்கு முன்னாடி நிறைய வண்டி சிக்னல்ல நிக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க வந்து ஹார்ன் வச்சுட்டு சும்மா இல்லாம அதையும் அடிச்சுட்டு இருந்துட்டு நாய்ஸ் பொல்யூஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற இப்ப ஹேர் கண்டிஷனர் எல்லாத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிஎஃப்சின் வந்து இருக்கு, அதாவது குளோரோஃபுளோரோ கார்பன்றது வந்து நம்ம அது வந்து ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸா வந்து இது பண்ணிட்டு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பூமிக்கு மேல வந்து போய் வந்து படந்து நம்ம பூமியில இருக்க ஹீட்டை வந்து வெளியில போக விடாம தடுத்துட்டு இருக்கு. அதனாலதான் இப்ப வந்து குளோபல் வார்மிங் அதுவும் வந்து இப்ப நம்ம மக்களாலதான் இதுவாயிருக்கு. நம்ம மக்கள் பண்றதுனால இயற்கைக்கு பாதிப்புன்னு தெரியாமே பண்றாங்க. நிறைய பேர் அப்படியும் பண்றாங்க, சில பேர் தெரிஞ்சும் வந்து கேர்லெஸ்ஸா அதை வந்து விட்டுட்டு இருக்காங்க. இதனால வந்து என்ன ஆபத்து வரப்போது பின்னாடி வந்து நம்மளுக்கே தெரியல. ஏன்னா இப்ப வந்து கொஞ்சம் தான் பாத்துருக்கோம். பாத்தீங்கன்னா சுனாமி, நிலநடுக்கம் இதெல்லாம் முன்னாடி காலத்திலேயே வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியல. ஆனா நான் இப்ப வந்து நேரடியா பார்த்தது பாத்தீங்கன்னா 2004 வந்து நிலநடுக்கம் வந்தது. நான் நிலநடுக்கம் வரும்போது பாத்தீங்கன்னா எங்க வீட்டுலதான் நாங்க எல்லாரும் படிச்சுட்டு இருந்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வெளியில எல்லாம் ஒரே சத்தமா இருந்தது, வீடு அதிருது வீடு அதிருதுன்னு. அதுக்கப்புறம் தான் நாங்கவே வந்து அதை வந்து உணர்ந்தோம். அதுக்கப்புறம் வந்து நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குஜராத்ல வந்து பெரிய நிலநடுக்கம் ஆகி அங்க வந்து நிறைய பேர் வீட்டெல்லாம் இழந்து அங்க எவ்வளவோ பணக்காரவங்களா இருந்தவங்க வந்து அந்த 1 நிமிஷத்துலயே வந்து எல்லாருமே வந்து வீடு நிலம் இல்லாம எதுவுமே இல்லாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்ப அப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்

0: சுனாமி பூகம்பம் வரதுக்கு முன்னாடி நாயெல்லாம் கொலைக்கும், மாடு எல்லாம் ஓடும், ரொம்ப விலங்குகள்லாம் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும். மூட நம்பிக்கைகள பத்தி எனக்கு தெரியல, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவும் உணர்ந்தது இல்ல. பட் ஆனா சயின்டிபிக்கா சொல்றாங்க அந்த மாதிரி வர வைப்ரேஷன்ஸ் வந்து இன்செக்ட்ஸுக்கு அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து தெரியும்ன்றத பத்தி சொல்றாங்க. பட் ஆனா நான் இது வரைக்கும் அப்படிலாம் எதுவும் உணர்ந்தது இல்ல.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: வணக்கம், உங்க பேர் என்ன?
1: வணக்கம், என் பேர் ரோஷன்.
2: நீங்க என்ன பண்றீங்க?
1: நான் படிச்சுட்டு இருக்கேன்.
2: இயற்கை சீற்றத்தை பத்தி உங்க கருத்து என்ன? அப்படின்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: இயற்கை சீற்றம்னா அது இயற்கை நடக்கிறது, இந்த மாதிரி பூகம்பம், அப்புறம் அந்த எர்த்குவேக், வால்கேனோ, அப்புறம் சுனாமி, இதெல்லாம்.
2: இதுக்கு என்ன காரணங்கள் நீங்க நினைக்கிறீங்க?
1: அது வந்து நம்ம பூமிக்குள்ள இருக்கிற என்ன சொல்ல மூமெண்ட்ஸ்னால அது மாதிரி வருது.
2: அப்பனா இதுக்கு மனுஷன் காரணம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: ஆமா, மனுஷன் காரணம், மனுஷன் ஒரு விதத்துல காரணமா இருக்கலாம். ஏன்னா இந்த பொல்யூஷன் எல்லாம் ஆக்குறதுனால குளோபல் வார்மிங் அந்த மாதிரி எல்லாம் வருது. சோ அதனால அந்த மாதிரி சுனாமி ரொம்ப பூமி வந்து ஹீட் ஆகுது. ஏன்னா பொல்யூஷன், ஓவர் பொல்யூஷன்ல, அதனால மனுஷன் கூட ஒரு விதத்துல காரணமா இருக்கலாம்.
2: இந்த மாதிரி பூகம்பம் சுனாமியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணிருக்கீங்களா?
1: ஆ, பண்ணிருக்கேன். கொஞ்சம் அந்த மாதிரி சேரிட்டிக்கு வந்து காசு அனுப்பியிருக்கேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு.
2: அதுக்கப்புறம் இந்த பூகம்பம் சுனாமி வர்றதுக்கு முன்னாடி வந்து நிறைய விலங்குகளுக்கு எல்லாம் வந்து அது தெரியும்னு சொல்றாங்க, அதவால உணர முடியும்னு சொல்றாங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க இதை நம்புறீங்களா?
1: ஆமா, நான் கூட நம்புறேன்.
2: ரொம்ப நன்றி.
1: நன்றி.
2: வணக்கம், உங்க பேர் என்ன?
3: என் பேர் ஈஸ்வரி.
2: நீங்க என்ன பண்றீங்க?
3: நான் பயோடெக்னாலஜி படிச்சிருக்கேன்.
2: இயற்கை சீற்றத்தை பத்தி உங்க கருத்து என்ன? அப்படின்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: இயற்கை சீற்றம்னா ஆக்சுவலா அது சுனாமி பூகம்பம் அதனை சொல்ல வரீங்க?
2: ஆமா.
3: அது வந்துட்டு இயற்கையாகவும் ஏற்படலாம், இல்லைனா மனுஷங்களாலவும் ஏற்படலாம். இந்த பொல்யூஷன், இந்த டயர் எல்லாம் எரிக்கிறதுனால ஏற்படுற ஒரு அந்த புகையினாலையும், இல்லைனா வீடெல்லாம் அங்கங்கே பத்திட்டு எரியுது ஒரு ஒரு வெயில் காலத்துலலாம், அதுக்கப்புறம் இல்லைனா வால்கனோ எல்லாம் வெடிக்குது, ஸோ அதனால ஏற்படுறது, இதெல்லாமும் ஒரு காரணம். இயற்கையும் காரணம், மனுஷனும் காரணம்னு நான் நினைக்கிறேன்.
2: அப்போ இதுக்கு வந்து எல்லாருமே காரணம், மனுஷங்க மட்டும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
3: கண்டிப்பா, இயற்கையும் ஒரு விதத்துல காரணம் தான். இயற்கை சீற்றத்துக்கு இயற்கையும் காரணம், மனுஷனும் காரணம்.
2: இந்த மாதிரி சுனாமி பூகம்பம் இதுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணிருக்கீங்களா?
3: பண்ணிருக்கேன். வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு என்னோட பழைய ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னால முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு, ஏதாவது மணி அந்த மாதிரி கொடுத்துருக்கேன்.
2: சரி, அதுக்கப்புறம் நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு. அதாவது வந்து பூகம்பம் வரதுக்கு முன்னாடி விலங்குகளுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்க கருத்து நீங்க நம்புறீங்களா? இதை
3: கண்டிப்பா நான் நம்புறேன். என் அம்மா சொல்லியிருக்காங்க, அதனால நான் நம்புறேன். ஒரு சில நாய் கொலைக்கும், ஒரு ஃபிளாட்ல எல்லாம், பெரிய ஃபிளாட்ல எல்லாம் நாய் வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பூகம்பத்துக்கு முன்னாடி கொலைச்சது. எங்க வீடு கிட்ட ஒரு கொஞ்சம் ஸ்லைட்டா பூகம்பம் வந்தது, அதுக்கு முன்னாடி எல்லாம் நாய், நிறைய காக்கா எல்லாம் பறக்கும், அந்த மாதிரி ஒரு சில இது காமிக்கும், சிம்டம்ஸ் காமிக்கும். சோ அதை நான் நம்புறேன்.
2: ரொம்ப நன்றி.
3: ரொம்ப.
2: வணக்கம், உங்க பேர் என்ன?
4: என் பேர் ஷாலினி.
2: நீங்க என்ன பண்றீங்க?
4: நான் ஸ்டூடெண்டா இருக்கேன்.
2: இயற்கை சீற்றத்தை பத்தி உங்க கருத்து என்ன? அப்படின்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: இயற்கை சீற்றமா பாதி உலகத்தை வந்து மனுஷன் அழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப இயற்கையை வந்து நிறைய அழியுது, இயற்கையால உலகம் அழியுது. அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா இப்போ பூகம்பம், சுனாமி, நிறைய எர்த்குவேக் இதனால வரதுனால நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. என்னோட குடும்பத்துல கூட நிறைய பேர் வந்து சுனாமினால எல்லாம் இறந்து போயிருக்காங்க. சும்மா சுனாமின்னு சொல்லும் போது தான் பாத்தீங்கன்னா நிறைய அந்த தண்ணி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உயிர் போயிடுச்சு. அப்புறம் வருஷம் தண்ணி வருதோ இல்லையோ எர்த்குவேக் வருது, அதுலயே நிறைய பேர் போறாங்க. இதுல வேற நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வேற இருக்கு, இந்த மாதிரி உலகம் சீக்கிரம் அழிஞ்சு போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால என்ன பண்ண முடியும்னா, இந்த உலகத்தை வந்து காப்பாத்த வந்து குளோபல் வார்மிங்ல இருந்து தடுக்கலாம். அதாவது இந்த சுற்றுச்சூழல் வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கலாம். இந்த போகி அப்பெல்லாம் வந்து பொருள் எல்லாம் எரிக்காம பாத்துக்கிட்டாலே போதும். கவர்மெண்ட் எவ்வளவுதான் சொன்னாலும் வந்து நிறைய பேர் கேட்க மாட்டேன்றாங்க. அதுக்கு நம்ம தேவையான ஆக்ஷன் எடுக்கலாம். அவர் ஸ்டூடெண்டா இருந்து என்னால எடுக்க முடிஞ்ச ஆக்ஷன் நான் எவ்வளவு எடுப்பேன். நான் கூட நிறைய பேர்கிட்ட எல்லாம் போய் அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவேன், சொல்லி அவங்க ஊக்கப்படுத்துவேன். இந்த மாதிரி இந்த இதெல்லாம் எரிச்சா வந்து இந்த மாதிரி நிறைய விளைவு எல்லாம் வரும், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் வந்து சில பேர் கேட்க மாட்டாங்க. கேட்கவங்க கிட்ட கேட்கறவங்க கேட்காதவங்க கிட்ட கேட்கற மாதிரி சொல்லி புரிய வைக்கணும். அப்புறம் சுனாமி வந்ததுக்கு வந்து நம்ம தான் காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடல் சீரழிவு அப்படின்றது வந்து அது இயற்கையாவே வந்தது. உலகம் வந்து என்னமோ சொன்னாங்க, அது எனக்கு என்ன காரணம்லாம் தெரியல, ஆனா மறுபடியும் சுனாமிலாம் வரக்கூடாதுன்னு தோணுது. அதுல ஒரு 50% ஆஃப் பீப்புள் இறந்து போயிட்டாங்க. இது சுனாமி அதுக்கு ஒரு பக்கம்னா ஃபிளட் அப்புறம் தண்ணி சரிவு அதெல்லாம் வந்து இப்போ நிறைய இருக்கு. இப்போ நம்ம சென்னையில இல்ல, ஆனா அதை தவிர ஆந்திரா ஒரிசா அங்கெல்லாம் வந்து நீல்கிரிஸ் அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஃபிளட்ஸ்லாம். அதனால வந்து நிறைய பேர் இறந்து போறாங்க. அவங்களுக்கு வந்து சரியான வாழ்க்கை கிடைக்கிறது இல்ல, ஒரு சரியான வீடு இல்ல, சாப்பாடு இல்ல. நம்ம இப்ப எவ்வளவு நல்லா இருக்குமோ அவங்க வந்து நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்க. அது நினைச்சாலே ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க நம்மளால வந்து இயற்கை அழிவுலாம் காப்பாத்த முடியாது, தடுக்க முடியாது. ஆனா நம்மளால முடிஞ்சது கொஞ்சம் செய்யலாம், இந்த உலகத்துக்கு கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம்.
2: இந்த மாதிரி சுனாமி பூகம்பத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணிருக்கீங்களா?
4: உதவி பண்ணிருக்கேன். நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல சுனாமியில வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. தப்பிச்சவங்களுக்கு அதுல இருந்து மீண்டு வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து சாப்பாடு எல்லாம் நிறைய கொடுத்தாங்க. அதுல வந்து நானும் வந்து டீமா இருந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு டெபாசிட் பண்ணி காசு எல்லாம் போட்டு இந்த டவுன் ரோட் ஏரியாஸ் பீப்புள்ஸ்க்கு எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் வந்து காசு எல்லாம் போட்டு சாப்பாடு வேலை 3 வேளை வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்துருக்கோம். அது நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் பண்றாங்க, இப்ப பண்ணிட்டும் வராங்க. அது சுனாமி பக்கம். இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபிளட் இருக்குல்ல, அதுல கூட பண்றாங்க. இல்லன்னு சொல்ல முடியாது, நம்ம நாட்டுல வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. உலகம் அழியுதுன்னா அவங்க என்ன பண்ண முடியும்?
2: இந்த மாதிரி பூகம்பம் வரத்துக்கு முன்னாடி விலங்குகளுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றாங்க, இத பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க நம்புறீங்களா இத?
4: இது சயின்டிபிக்கா நம்புறேன்னு தெரியாது, ஆனா மூலதனமா வந்து எங்க பாட்டி எல்லாம் கூட நம்புவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பேய் வர்றது கூட நாய்க்கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எங்க வீட்டுல நாய் எல்லாம் வளர்க்குறோம், பூனையும் வளர்க்குறோம். பூனைக்கு வந்து தெரிஞ்சாலும் அது வந்து சொல்லாது, அது கண்ணுல காட்டி கொடுக்கும். பட் இது உண்மையானு தெரியாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஆனா பூகம்பம் வரத்துக்கு முன்னாடி, சுனாமி வரத்துக்கு முன்னாடி நிலநடுக்கம் வந்துச்சு இல்லையா அன்னைக்கு காலையில, அப்ப வந்து எங்க வீட்டு நாய் கொலைச்சிட்டே இருந்தது ரொம்ப கண்டினியூவா, என்னன்னே தெரியல, ஜானி அது பேரு, கொலைச்சிட்டே இருந்தது. நிறுத்தினதான் சொல்லும்போது கொலைச்சிட்டு அப்படி ரோட்ல எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு கத்திட்டு. பீச் பக்கம் நாங்க வாக்கிங் போலான்னு நினைச்சோம், அது எங்களை யாரும் விடவே இல்லை. எங்க வீடு பீச் பக்கத்துல இருக்கு, சோ விடவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வந்து நிலநடுக்கம் வந்தது, அதுக்கப்புறம் சுனாமி வந்தது. எங்க நாய் ரொம்ப பயந்து போயிட்டு எல்லாரையும் அப்படியே பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு, வாயால இழுத்துட்டு போயிடுச்சு. சோ நாய்க்கு வந்து கண்டிப்பா தெரியும், நாய்க்கு வந்து உலகத்தோட அழிவு கூட தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது கண்ணுல இருக்கிற பவர் அப்படின்னு எனக்கு சின்ன வயசுல இருந்தே பாட்டி சொல்லி வளர்த்துறாங்க. அது உண்மையான தெரியல, ஆனா மூலாதாரமா அது உண்மைன்னு தெரியும். அப்புறம் மரத்து பக்கம் வந்து நிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலமரம் பக்கத்துல வந்து நிலநடுக்கம் அப்ப நின்றா அதோட பாதிப்பு வந்து நிறைய இருக்கும், அது வந்து நல்லா தெரியும். இந்த மாதிரி எர்த் குயிக் வரப்போகுதுன்னு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்த விலங்குகளை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, நாய் பத்தியும் பூனை பத்தியும் தெரியும்.
2: ரொம்ப நன்றி.
4: தேங்க்ஸ்.
2: வணக்கம், உங்க பேர் என்ன?
5: என் பேர் நிஷா.
2: நீங்க என்ன பண்றீங்க?
5: நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
2: இயற்கை சீற்றத்தை பத்தி உங்க கருத்து என்ன? அப்படின்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க?
5: இயற்கை சீற்றம்னா அந்த பூகம்பம், நிலநடுக்கம், கனமழை, அதெல்லாம் தான். நாமி எல்லாமே
2: இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
5: இதுக்கு காரணம் ரெண்டு பேர் இருக்காங்க, இயற்கையும் இருக்கு மனுஷனும் இருக்கு. இயற்கைனா அந்த மரம் வெட்டுறது, இயற்கையா இருக்க இதெல்லாம் வந்து அழிக்கிறது, அழிக்கிறது அழியறதும். அப்புறம் மனுஷங்க வந்து இந்த வண்டி ஓட்டுறனால வரப்போக, அப்புறம் அதிகமா ஏசி யூஸ் பண்றது, ரெஃப்ரிஜிரேட்டர், அதுல இருந்து வர எமிஷன், CFC கார்பன் சொல்லுவாங்க, அந்த இதனால இந்த பொல்யூஷன்னால இதாவது.
2: இந்த மாதிரி சுனாமி நிலநடுக்கத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணிருக்கீங்க?
5: அவங்களுக்கு வந்து வேலை இல்லனா வேலை வாங்கி கொடுத்துருக்கோம், எங்க கம்பெனில வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். துணிலாம் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கோம், காசு கொஞ்சம் எல்லாத்திட்டே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம்.
2: இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு, அதாவது சுனாமி பூகம்பம் வரத்துக்கு முன்னாடி இந்த விலங்குகளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு, இத நீங்க நம்புறீங்களா?
5: இல்ல நம்பல, அவ்வளவு.
2: தேங்க்ஸ்.
6: என்ன நேயர்களே, கேட்டிங்களா? ஆனா இயற்கை சீற்றங்கள் நிகழ்ச்சி இதோட முடியல, நாளைக்கு அடுத்த பாகம் வரும். சோ தவறாம கேளுங்க. இது வாருங்கள் பூமியை காக்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: எக்ஸாம் எப்படிடா பண்ண?
1: சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ஸில் வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லேயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனால் அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்லேருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாதம் மாதம். நம்மளாலலாம் அங்கே படிக்க முடியுமா?
1: ஆனால் அம்மா, உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறையா படிக்கணும், நிறையா மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாமல் கவலையே படாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோனுக்கு பேரில் நிறையா ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க, நீங்களும் உங்கள் குழந்தைய படிக்க வைக்கலாம். திஸ் பிஎஸ்ஏ வாஸ் ப்ராட் யூ பை எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ சர்வீஸ் 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலவடை 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான் 5ஆம் படை டைரக்டர் பத்ரி தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது எம்ஓபி இன் சமுதாய வானொலி 107.8.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.

சென்னை, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே ஆர்த்தி. நம்ம கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி பெண்ணே உனக்காக. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு நிறைய பேர் பழமொழிலாம் சொல்லுவாங்க. ஆனா என்னதான் பழமொழிலாம் சொன்னாலும் நம்ம அழகா இருக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோமா? அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அழகுன்றது முகத்துல மட்டும் இல்லை, நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. நம்ம நம்மளோட கேரக்டர், அடுத்தவங்க கிட்ட எப்படி பேசுறோம் பழகுறோம், அதை பொறுத்து தான் இருக்கு. என்னடா இவ இப்படிலாம் சொல்லிட்டு அழகு பத்தி சொல்றாளேன்னு இல்லை, நம்ம ஹெல்த்தை எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்னையும் வந்து நல்லா பாத்துக்கணும். நம்மளோட ஹேர், நம்மளோட லிப்ஸ், நம்மளோட ஃபேஸ் அதெல்லாம் வந்து நல்லா பாத்துக்கணுன்றதுக்காக தான் இந்த பியூட்டி டிப்ஸ் நிகழ்ச்சி. இப்ப நம்ம கிட்ட பியூட்டி டிப்ஸ் சொல்றதுக்காக மூணு கேர்ள்ஸ் வந்திருக்காங்க, பவித்ரா, ஞானநந்தினி, திவ்யா.

0: இன்னொரு ரீசன் என்னன்னா, மூஞ்சில வந்து பிம்பிள்லாம் இருக்கும், ஏன்னா ஒரு ரெண்டு தான் இருக்கும். அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிள்ளி அப்படி ஸ்ப்ரெட் ஆகும், அந்த பிம்பிளே கிள்றதால ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. இதுதான் மூணு ரீசன். இந்த மூணு ரீசனால தான் வர வாய்ப்புகள் இருக்கு.
1: ஓ, பிம்பிள் வரதுக்கு இதெல்லாம் தான் ரீசன் நீங்க சொல்றீங்க. சரி, வந்தவங்க வந்து என்ன பண்ணா அதெல்லாம் போகும்?
0: வந்தவங்க வந்து மோஸ்ட்லி நல்ல ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள் மோஸ்ட்லி எடுத்துக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட விரும்ப மாட்டாங்க, வெஜிடபிள் சாப்பிட விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்க விரும்பாதவங்க, எல்லா வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஐஸ் இருக்குல்ல, பிம்பிள் இருக்க இடத்துல செஸ் ரப் பண்ணலாம், ரப் பண்ணால் போக வாய்ப்பு இருக்கு. சரி, அதுவும் பண்ண முடியாதவங்க அணி யூஸ் பண்ணலாம். அது பிம்பிள் இருக்கிற இடத்துல மட்டும் போடணும், மற்றபடி முடி இருக்கிற இடத்துல போடக்கூடாது. இந்த பிம்பிள் இடத்துல போட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரையும் இருந்து அந்த அணி அப்ளை பண்ணி வாஷ் பண்ணலாம். சரி, அது வந்து அணிக்காக சில பேர் பயப்படுவாங்க, மூஞ்சி என்ன ஆகிடுமோனு. சரி, அதனால பயப்படுறவங்க லெமன் யூஸ் பண்ணலாம், லெமன் ஆலிவேரா அது யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேல நல்ல பியூட்டி ப்ராடக்ட்ஸா யூஸ் பண்ணும். சில பேர் வந்து இது சீப்பா இருக்கு வாங்கிடலாம் நினைப்பாங்க, பட் அது மாதிரி இருக்காம நல்ல குவாலிட்டியான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்.
1: ஓ, நம்ம பவித்ரா வந்து பிம்பிள் வராமல் இருக்கிறதுக்காக நிறைய டிப்ஸ்லாம் நம்மளுக்கு சொன்னாங்க. அதே மாதிரி என்னன்னா, பெண்களுக்கு அழகுன்றது முடிதான், அந்த முடி வந்து கொட்டுது, ஃபியூச்சர்ல வந்து நம்மளுக்கு முடியே இருக்காதோ அப்படின்லாம் சிலர்லாம் கவலைப்படுறாங்க. அவங்களுக்காக நிறைய டிப்ஸ் சொல்றதுக்காக நம்ம ஞானநந்தினி வந்திருக்காங்க. சொல்லுங்க ஞானநந்தினி, ஹேர் ஃபால் வந்து ஏன் ஆகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: பொதுவாக பார்த்தீங்கன்னா, பெண்கள் காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து வெளியில் சுற்றிட்டு வருவாங்க, வீட்லேயும் நிறைய வேலை இருக்கும், அது பண்ணுறதுனால அவங்களால தலையை உடம்பெல்லாம் பார்த்துக்க முடியாது. வெளியே அவங்க உடம்பு வந்து ஹீட் ஆனாலும் முடி கொட்டும், அதே மாதிரி வெளில பொல்யூஷன் நிறையா இருக்கு இப்போது, அதனாலையும் முடி கொட்டும். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்கும், இந்த வேலை இப்போ செய்யணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதனாலையும் நிறையா முடி கொட்டும்.
1: இதனால தான் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. சரி, இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆனவங்க வந்து என்ன பண்ணால் முடி வந்து திருப்பி வளரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: முதல்ல என்ன பண்ணணும், எல்லாருமே கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி நிறைய தண்ணி குடிக்கணும். டெய்லி 6-7 லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. அப்புறம் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கணும். சில பேர் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேன், கீரைலாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. கீரை எல்லாமே சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா தான் அது நமக்கு உடம்புக்கான விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் உடம்புக்கு அடிச்சு முடியும் நல்லா வளரும், உடம்பும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மந்த்லி இப்போ ஒரு மாதத்துக்கும் வந்து முடியோட முனைகள்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா முடி நல்லா வளரும், ஸ்பிளிட்டன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். டெய்லி வந்து தலை நல்லா தலை எண்ணெய் தடவி வாரி விடணும். அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து தலை எண்ணெய் தடவ மாட்டேன்னு சொல்லுவாங்க, அதனால ஈவினிங்கே என்ன ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு எண்ணெய் தடவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு தலை க்ளீன் ஆன மாதிரியும் இருக்கும், எண்ணெய் தடவன மாதிரியும் இருக்கும். டெய்லி வந்து தலை சில பேர் டெய்லியும் தலை குளிப்பாங்க, அது வந்து ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஷாம்பு யூஸ் பண்ணால் வந்து கெமிக்கல்ஸ் நிறையா இருக்குது, அதனால சிகக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல்ஸ் தலை க்ளீனாக ஆகும், இது சேஃபும். ஆலிவ் ஆயில லைட்டாக சூடு பண்ணிட்டு அதை வந்து தலையில போட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு 1 hour கழிச்சு நீங்க தண்ணி விட்டு ஷீக்கா போட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முடி நல்லா வளரும்.
1: ஆயில் வந்து சூடு பண்ணிட்டு தடவலாங்களா?
2: ஆயில் வந்து லைட்டா சூடு பண்ணிட்டு தடவிட்டா ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் லெமன் ஜூஸும் கோகோனட் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் மூணுத்தையும் சேர்த்து தலைக்கு போட்டு அப்புறமா அதுவும் 1 hour கழிச்சு நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பொடுகு பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கும். அதே மாதிரி பொடுகு போறதுக்கு தயிர்ல வந்து லெமன் போட்டு தலையில அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணா கூட பொடுகு எல்லாம் போயிடும்.
1: ஹேர் ஃபால் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம ஞானநந்தி நம்மளுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி கருவளைய வர்றதுனால சில பேர் கவலைப்படுறாங்க, ஏன்னா கருவளைய வந்ததுன்னா போட்டோஸ் எடுத்துக்க மாட்டேன், ஐயோ என் ஃபேஸ் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு நான் போக மாட்டேன் அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்காக டிப்ஸ் சொல்றதுக்கு நம்ம பவித்ரா வந்திருக்காங்க. சொல்லுங்க பவித்ரா, கருவளைய வந்து ஏன் வருது?
0: சில பெண்களுக்கு வந்து மை போட்டுக்க பிடிக்கும், அது போடுறதால ஒன்றும் தப்பில்ல. ஆனால் மை நைட்டு வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த வாஷ் பண்ணால் நல்லது, ஏன்னா வாஷ் பண்ணலன்னா அப்படி கூட வர வாய்ப்பு இருக்குது. செகண்ட் என்ன ரீசன்னா, கண்ணை ரொம்ப ரப் பண்ணக்கூடாது, ஏன்னா இது கொஞ்சம் மெல்லியதாக இருக்கும், இங்கே இருக்கிறதில்ல அங்கே மெல்லியதாக இருக்கும், ஸோ ரப் பண்ணால் கூட வர வாய்ப்பு இருக்குது. மூணாவது என்ன ரீசன்னா, நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்களே, ட்ரிங்க்ஸ் பண்ணால் கூட வாய்ப்பு இருக்குது.
1: ஓ, இதெல்லாம் பண்ணா கருவளையம் வரும் அப்படின்னு சொல்றீங்களா?
0: இதெல்லாம் தவிர்த்தா வர வாய்ப்பு இல்ல.
1: ஏற்கனவே வந்தவங்க என்னெல்லாம் பண்ணாக்கா அந்த கருவளையம் போகும்?
0: வெள்ளரிக்காய் வந்து பீஸ் பீஸா கட் பண்ணி கண்ணு மேல வைக்கலாம், இல்லனா அது பண்ண முடியலன்னா அதை ஜூஸ் பண்ணி அந்த கருவளையம் இருக்கிற இடத்துல போட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரையும் வெயிட் பண்ணிட்டு வாஷ் பண்ணலாம். சரி, இது வாங்க கஷ்டப்படுறவங்க வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு, வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கும், உருளைக்கிழங்கு இல்லாமல் ஒரு வீடும் இருக்காது, அதை வந்து மிக்சியில் வந்து அரைச்சி கண்ணில்

0: அந்த கருவிலியத்துல அப்ளை பண்ணி பேக் மாதிரி போட்டு அப்ளை பண்ணி அதே 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரையும் கழித்து வாட்டர்ல வாஷ் பண்ணா போக வாய்ப்பு இருக்கு.
1: ஓ, இதெல்லாம் பண்ணா கருவளையம் போயிடும் அப்படின்னு நீங்க
0: சொல்றீங்க. சில பெண்கள் வந்து வேலைக்கு போற பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ரோஸ் வாட்டர் வந்து கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் விற்பாங்க. அது வந்து தூங்கத்துக்கு முன்னாடி அந்த கண்ணில் இருக்க கருவிலியம்ல அப்ளை பண்ணி தூங்க போயிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்துட்டோன்னே வாஷ் பண்ணால் நல்லது. அது மாதிரி பண்ணால் கூட போக, இது வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணால் சீக்கிரம் போக வாய்ப்பு இருக்கு.
1: நீங்க சொன்னது நிஜமாலே எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கூட ட்ரை பண்ணலான்னு தான் இருக்கிறேன்.
0: எல்லாத்துக்கும் மேலே டெய்லியும் 6 ஹவர்லேருந்து 7 ஹவர் வரையும் தூங்கணும். அதான் ரொம்ப முக்கியம். தூக்கம் இல்லாதனாலேயே வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது தூங்கணும், நல்லா தூங்கினாலே போதும், இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை.
1: அடுத்ததான் ஏர் ஃபால், கருவளையம் அந்த மாதிரி ஹைப்ரோஸ் கம்மியா இருக்குன்ட்டு சிலர்லாம் கவலைப்படுறாங்க. அதை பத்தி நம்ம ஞானநந்தினி சொல்ல வராங்க.
2: ஐப்ரோஸ் வளர்த்துக்கு ஒரே ஒரு டிப் தான் இருக்கு, அது என்னன்னா ஐப்ரோ வளர்த்துக்கு ஒரே ஒரு டிப் இருக்கு, ஈஸி டிப். டெய்லி நைட் தூங்கும் போது கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் எடுத்து நம்ம ஐப்ரோஸ்ல அப்ளை பண்ணிட்டு நம்ம தூங்கிட்டோம்னா நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாளே ஐப்ரோஸ் நல்லா வளரும்.
1: ஓ, அது அழகா ஷேப்பா வளர்றது நம்ம கையில தான் இருக்குது, நம்ம போடுற விதத்துல தான் இருக்கு. அதே மாதிரி நெயில்ஸ்லாம் கூட ஒரு சிலர் வந்து பெருசா வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா வந்து அது கொஞ்சம் வளர்ந்தோடனே உடஞ்சிரும் அப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. அது உடையாம இருக்க உங்களுக்கு எதா டிப்ஸ் சொல்லுங்க.
2: நெயில்ஸ் வந்து எப்பவுமே கிளீனாக வச்சுக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் லென்த்தியாக வச்சுக்கலாம், அதுக்குன்னு ரொம்ப லென்த்தியாக வச்சுக்கூடாது. நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு நெயில்ஸ் நல்லா கிளீனாக வச்சுக்கிட்டிங்கனாலே நெயில்ஸ் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் வந்து நைட்டு தூங்கும் போது நெயில்ஸில் ஹேண்ட்ஸ்லாம் மசாஜ் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா கூட கை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
1: ஓ, இதெல்லாம் பண்ணால் நெயில்ஸ் வந்து உடையாமல் இருக்கும்னு சொல்கிறீங்க.
2: அப்புறம் மில்க்ல பவுல்ல வந்து மில்க் எடுத்துக்கிட்டு அதுல வந்து ரெண்டு ஹேண்ட்ஸ் டிப் பண்ணிட்டு நெயில்ஸ் இதுல படுற மாதிரி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்க தூங்கிட்டீங்கன்னா, அதை எடுத்து தூங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நெயில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்.
1: இதே மாதிரி ஹேர் ஃபால் அந்த மாதிரிலாம் குறைகள் இருக்கிறத தவிர்த்து ஃபேஸ் வந்து பிரைட்டா இருக்கணும்னு சிலர் வந்து நினைப்பாங்க. அந்த மாதிரி பிரைட்டா இருக்கிறத பத்தி நம்ம திவ்யா சொல்ல போறாங்க. சொல்லுங்க திவ்யா.
3: ஃபேஸ் ஆக்சுவலாக வந்து க்ளோவாக இருக்கணும்னா எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னாடி காஜல்லாம் வச்சுருப்பாங்க. அது வைக்கும் போது அது அப்படியே தூங்குறதுனாலையும் நம்மளுக்கு கருவலையும் அந்த மாதிரிலாம் வரும். அதை அவாய்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த காஜல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வாஷ் வாட்டரில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிட்ட பிறகு ரோஸ் வாட்டரில் நல்லா ஃபேஸை வந்து ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணினா செம்ம க்ளோவாக இருக்கும் ஃபேஸ். அதுக்கப்புறம் நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்கு ஃபேஸ் க்ளோ ஆகிறதுக்கு. இல்லை சிலது வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். மில்கோட ஏடு எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் செம்ம க்ளோவாக இருக்கணும். அது வந்து வாஷ் பண்ணும் போது வந்து சோப் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாமல் வெறும் அந்த ஏடு போட்ட பிறகு அது காஞ்ச பிறகு அப்படியே வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டொமேட்டோவை கட் பண்ணிவிட்டு அது ஃபேஸில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டா கிளீன் ஆகிடும் ஃபேஸு. அது ஃபேஸில் உள்ள டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும் டொமேட்டோ. அதுக்கப்புறம் கடலை மாவு, மஞ்சள், அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் போட்டால் ஃபேஸில் உள்ள டர்ட்லாம் ரிமூவ் ஆகி ஃபேஸ் செம்ம க்ளோவிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் சாண்டில் அண்ட் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணலாம். பட் இதெல்லாம் இந்த மாதிரி பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம ஃபேஸில் போடும்போது அது நல்லா ஒரு திக்கான பேக்காக போடணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா லூஸாக இருந்ததுன்னா ஃபேஸில் வந்து அது கரெக்டாக அப்ளை ஆகாது. அதனால ஒரு திக்கான பேக் மாதிரி அதை போடணும். அதுக்கப்புறம் ஹனி அண்ட் லெமன் யூஸ் பண்ணால் கூட ஃபேஸ் செம்ம க்ளோவிங்காக இருக்கும். ஹனி யூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணும், பிகாஸ் அது ஐப்ரோஸ் அந்த மாதிரி சைடில் உள்ள ஹேர்ஸ் எல்லாம் படாமல் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓட்ஸ் அண்ட் மில்க் கூட யூஸ் பண்ணலாம். ஓட்ஸ் அண்ட் மில்க் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் செம்ம சாஃப்ட் ஆகிடும். ஸோ ஓட்ஸ் அண்ட் மில்க் வந்து ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் ஆலிவ் ஆயில் போட்டு நம்ம ஃபேஸை மசாஜ் பண்ணோன்னா ஃபேஸ் செம்ம க்ளோவிங்காக இருக்கும். மசாஜ் பண்ணும்போது நம்ம எப்போவுமே மேல் நோக்கி மசாஜ் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டைட் ஆகும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு நல்ல அப்பீரியன்ஸ் இருக்காது, ஏஜ் லுக் சீக்கிரமாக வரும். அதனால எப்போவுமே மசாஜ் பண்ணும்போது ஃபேஸை வந்து மேல் நோக்கி மசாஜ் பண்ணணும்.
1: நம்ம திவ்யா சொன்ன டிப்ஸை வந்து நம்ம நார்மலாக வீட்டிலே கூட பண்ணலாம். எங்கேயும் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ கூட இதெல்லாம் பண்ணிட்டு போகலாம். நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதே டைமில் நம்ம லிப்ஸும் வந்து பிரைட்டாக இருக்கணும்னு சிலர் நினைப்போம். இருக்கும்ல, அதை பத்தி திவ்யா நீங்க சொல்லுங்களேன்.
3: லிப்ஸ் வந்து நல்லா பிங்கிஷாக இருக்கணும் அப்படின்னா பாதாம் ஆயிலில் வந்து லிப்ஸில் நல்லா போட்டு ரப் பண்ணால் லிப்ஸ் நல்லா பிங்க் ஆகிடும். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆலிவ் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பீட்ரூட் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் கூட லிப்ஸ் வந்து நல்லா பிங்கியாக அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும்.
1: ஓ, இப்படிலாம் வந்து அழகாக இருக்கிறதுக்கு பற்றி இத்தனை டிப்ஸ் இருக்குது. ஆனால் வந்து சிலர் வந்து வெயிட்டாக இருக்கிறதே வந்து ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறாங்க. குண்டாக இருக்குமே நம்ம, எப்படி வெளியில் போகிறது, வெளியில் போகிறதுக்கே தயங்குறாங்க. ட்ரெஸ் சூட் ஆகலை, இந்த ட்ரெஸ் எனக்கு போட முடியாது அப்படிலாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்களுக்காக நீங்கள் எதாவது டிப்ஸ் சொல்கிறீங்களா?
3: வெயிட் லாஸ் பற்றி சொல்லணுன்னா நிறைய பேர் வந்து அவங்க கான்ஃபிடென்ட் லெவல்லையும் லூஸ் பண்ணுறாங்க வெயிட் நிறையா இருந்தால். அதெல்லாம் வந்து போகணும் அப்படின்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ரீசெண்டாக டேப்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அது வந்து நம்மளுக்கு நல்லது கிடையாது, இதனால நிறைய பேரை இறக்கவும் செய்கிறாங்க இப்போலாம். ஆனால் நம்ம வந்து நேச்சுரலான வேயில் போயிட்டோன்னா ப்ராப்ளம் எதுவும் வராது. டெய்லியும் யோகா பண்ணலாம், அதுக்கப்புறம் ஜாகிங் அந்த மாதிரி ஃபிசிக்கலாக அதாவது பண்ணலாம். அதுக்கப்புறம் மெயினான விஷயம், ஹாட் வாட்டரில் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணி டெய்லியும் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும் போது வெயிட் லாஸ் ஆகும்.
1: ஓ, இதெல்லாம் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம பவித்ரா, ஞானநந்தினி, திவ்யா வந்து நம்மளுக்காக நிறைய டிப்ஸ்லாம் சொன்னாங்க. நீங்களும் இதெல்லாம் வீட்டில் செஞ்சு பயனடைங்க. நான் வந்து கிளம்புற நேரம் வந்துடுச்சு. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஆர்த்தி. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஆர்த்தி. டாடா, பை பை.

0: இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலை இல்ல, எவ்வளவு தெரியுமா?
1: நானா வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்சா போயிடுவ.
0: ஏய் ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
2: குழந்தைகளை
1: பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் பற்றி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி காரை அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி ஊமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
2: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு இந்த பூஞ்சோலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கேன். நான் உங்க ஆர்ஜே பாலமீனாட்சி. சரி நேர்களே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில ஒரே பாட்டை டிஃப்ரெண்டா ரெண்டு பேர் பாட போறாங்க. அதாவது ஒருத்தர் தனியா பாட போறாரு, இன்னும் மூணு பேர் சேர்ந்து பாட போறாங்க. ஃபர்ஸ்ட் தனியா பாட போறாரு, என்ன பாட போறாருன்னு கேட்கலாம். என்ன பாட போறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: யோகவேந்தன்.
2: சரி, என்ன பாட்டு பாட போறீங்க?
3: செந்தமிழ்நாடு முதுநிலை.
2: சரி, ஓகே. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
3: கலைமுகில் வித்யாலயம்.
2: சரி, பாருங்க.
3: செந்தமிழ்நாடு என்னும் பொதினிலே இன்ப தென்மந்து பாயுது கதினிலே, எங்கள் தந்தையர் நாடு என்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது முச்சினிலே, வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உய வீரம் செறிந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் பிரம்பயர் போலிங்க கண்ணிய சுந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகிக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சையலும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, நிலத்திரை கடல் ஓரத்தில் குமரியலை வட மாமல்ல குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பலவிதமாய் என சாத்திரத்தின் மனம் பாறைங்கும் வீசும் தமிழ்நாடு.
2: யோகவேந்தன், ரொம்ப நல்லா பாடுனீங்க. சரி, ஓகே, இதே பாடல ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் நம்ம கேர்ள்ஸ் பாடுறத கேப்போம்.
4: வரராமா, அந்த நாய் அடிக்கலாமா?
5: ஏய், அடிச்சா அந்த நாய் எப்படி கத்துது பாரு.
4: சூப்பர்டா. ஹேய், இந்த பெரிய கால் இதால அடிப்போம்.
6: பாலு, விளையாடுனது போதும், வந்து சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கு.
4: டேய், இதோ வரமா. டேய், நான் நாளைக்கு வரேன்டா.
6: பாலு, சாப்பிட்டு முடிச்சாச்சுல, டிவி எல்லாம் பார்க்காம நேரா தூங்க போ.
4: சரிமா, குட் நைட்.
6: குட் நைட் பாலு.
4: கனவுல என்னது இது? இன்னைக்கு நான் நடிச்ச நாயா அது? இந்த நாய் எப்படி என் கனவுல வருது?
5: ஆமா, நான் அதே நாய் தான். என்னால உன்ன திருப்பி அடிக்க முடியாதுங்கிறதுனால தான் என்ன நீ எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தின. ஏற்கனவே எனக்கு ஒரு கால் ஊனும், இப்போ என்னோட இன்னொரு காலும் எலும்பும் உடைஞ்சிருச்சு, கால்ல இருந்து ரத்தமா சொட்டிக்கிட்டு இருக்கு, என்ன அக்கறையா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக கூட யாருமே இல்ல, உன்ன ஸ்கூல்ல உன்னோட டீச்சர் அடிச்சா எப்படி வலிக்கும்?
4: ஐயோ சொல்லாத, எனக்கு பயமா இருக்கு.
5: இவ்வளவு பெரிய ஹியூமன் பீயிங் உனக்கே பயமா இருக்கிறப்போ எனக்கு எப்படி இருக்கும்?
4: சாரி சாரி சாரி டாக், ஐ அம் ரியலி சாரி.
5: ப்ளீஸ், இனிமேலாவது என்ன மாதிரி அனிமல்ஸ் ஹார்ம் பண்ணாதீங்க. ப்ளீஸ்
4: பி குட் டு அனிமல்ஸ், தே ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.
2: வெல்கம் பேக் நேர்களே. இவ்வளோ நேரம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து யோகவேந்தன் பாடினதை கேட்டோம். அடுத்து இப்போ வந்து கேர்ள்ஸ் பாட போறாங்க. சரி, உங்க பேர்லாம் சொல்லுங்க.
7: வி மோனிஷா.
8: எஸ் ஆர்த்தி.
7: டி ஜிஜி.
8: சிந்தமி.

0: ஒரு சக்தி பிறக்குது மூச்சினில், ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே.
1: மூணு பேருமே ரொம்பவே அழகா பாடினீங்க. இந்த செந்தமிழ் நாடனம் பாட்டியை நம்ம வந்து ரெண்டு விதமா கேட்டோம் இல்லையா? சோ இந்த பூஞ்சலை நிகழ்ச்சி இங்க முடியுது. இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. உங்க எல்லாரையும் வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில திருப்பியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு இந்த பூஞ்சலை நிகழ்ச்சியில இன்ஃபன்ட் ஜீசஸ் ஸ்கூல்ல இருந்து பெண்களை பத்தி பேசுறதுக்காக ஒரு மாணவி வந்திருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஆர் லாவண்யா.
1: சரி, பேசுங்க.
2: நாடு, மொழி, இனம், மாறுகள், கல்வி, செல்வம் எல்லாமே நம் நாட்டில் பெண்ணின் பெயர் பெற்று கண்ணின் உயிர் உற்று விளங்கும் காட்சிகள் தான். மங்கையராய் பிறப்பதற்கே மண்ணில் மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று கவிமணியும், சக்தி வடிவே என்று பாரதியும், இயேசுபிரானும் நபிகளும் கூட பெண்ணினத்தை பற்றி போற்றியுள்ளனர். இருந்தும் பெண் சமுதாயம் ஏன் பிற்பட்டு கிடக்கிறது? இடைக்காலத்தில் பெண்களுக்கு பெருமைகள் குறைய தொடங்கின. மதங்கள் பொதுவாக பெண்களை பேதையர்களாகவும் பின்னறிவு கொண்டவர்களாகவும் மாற்றின. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்னும் நிலையை அடித்து தள்ளி பெண்களுக்கு சட்டங்களும் பட்டங்களும் சொல்லித்தர வேண்டும் என பாரதி தம் பாட்டில் திட்டவட்டமாக எடுத்துரைத்தார். புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் தலைவாரி பூசூட்டி பாட சாலைக்கு போ என அன்பானை இட்டார். இன்று பெண்கள் கல்வி எனும் கண்கள் பெற்று முன்னேறுகின்றனர். கல்வியில்லா பெண்கள் கலர் நிலம், அங்கு புட்கள் முளைத்திடலாம், நல்ல புதல்வர்கள் முளைப்பதில்லை. இன்று கணக்காயர் முதல் கணிப்பொறியாளர் வரை பெண்கள், மருத்துவம், பொறியியல் வல்லுநர் போன்ற எல்லா துறைகளிலும் பெண்கள் ஈடு இணையற்று ஏற்றம் பெறுகின்றனர். மாதர்களே, தம்மை இழிவு செய்யும் மடமையை முதலில் கொளுத்த வேண்டும். பெண்கள் முதலில் தன் இனத்தை தான் பகைக்கும் புன்தன்மையை போக்க வேண்டும். பொன்னகை, புடவை, சொத்து போன்றவற்றின் ஆசைகளை அழித்து அல்லது அடக்கி அறிவின் தீபங்களாய் தங்களை அலங்கரித்து காட்ட வேண்டும். பெண்கள் அழகே அறிவுதான் என்பதை நிலைநாட்டி, கவர்ச்சி பொருட்கள் அல்ல என்பதை நினைவூட்டி வெற்றி மேல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: லாவண்யா, ரொம்ப அழகா பெண்களை பத்தி சொன்னீங்க. அதாவது நீங்க சொன்னதுல அந்த அழுத்தம் திருத்தம், உங்களுடைய மாடுலேஷன் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. நீங்க இன்னும் இந்த திறமையை நல்லா வளர்த்துக்கோங்க. சரி, உங்களுக்கு இதை யார் ட்ரெயின் பண்ணா? ஸ்கூல்ல இதை பத்தி முன்னாடியே பேசிருக்கீங்களா?
2: எங்க மம்மி.
1: ஓகே, உங்க மம்மிக்கு நல்ல பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். இப்போ வந்து இவ்வளோ நேரம் லாவண்யா நல்லா பேசிட்டு இருந்தாங்க பெண்களை பத்தி. அடுத்து வந்து அபுபக் பேச வராரு, ஆனா ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம்.
3: இந்த டிராயிங் நல்லா இருக்கா?
4: ஏய், சீரியல் பாத்துட்டு இருக்கல, உயிரை வாங்காத போ.
3: அப்பா, இந்த டிராயிங் நல்லா இருக்கா?
5: முக்கியமான கால் பேசிட்டு இருக்கல, போ.
3: அம்மா, நான் ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன், நான் வெளியில போய் விளையாடுறேன்.
4: அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வீட்டிலே இரு.
3: அப்ப நான் வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு வரேன்.
5: சரிடா கண்ணா, போயிட்டு வா.
6: உங்க குழந்தை நீங்க பாராட்டாம வேற யார் பாராட்டுவாங்க? ஒரு பெற்றோரா உங்க கடமையில இருந்து தவறிடாதீங்க.
7: சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும்.
1: வெல்கம் பேக் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வணக்கம் அபுபக், என்ன எதை பத்தி பேச போறீங்க?
8: ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு.
1: ஓகே, பேசுங்க.
8: நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்று தெரியுமா? ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு என்ற தலைப்பு. ஆம், ஒரு கை தட்டினால் ஓசை வராது, இரண்டு கைகள் ஒன்று பட்டால் தான் ஓசை வரும். அதுபோல என் இந்திய விடுதலை வீரர்கள் ஒன்றுபட்டுதான் என் நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்தனர். கூடி வந்தால் கோடி நன்மை என்ற பழமொழியை எண்ணில் பலரும் அறிந்துள்ளவரும் அல்லவா? சமூகத்தில் சில நினைப்பார்கள் ஒன்றுபட்டால் சமூகத்தில் சிக்கல்கள் வரும் என்று நினைப்பார்கள். இல்லவே இல்லை. ஒன்றுபட்டால் அன்பு, பாசம், பண்பு ஆகிய அனைத்தும் நம்மிடம் வந்து சேரும். எனவே மாணவராகிய நாம் பாரமற்று கண்களை நட்டு நாட்டின் நலப்பணிக்காக பாடுபட வேண்டும். ஒன்றுபடுவோம், நன்மை செய்வோம். கடைசியாக உங்களிடம் ஒரு கவிதையை கூற விளைகிறேன். கண்ணே, கண்மணியே, கனி அமுதே, கற்கன்றே என்று கொஞ்சினால் மட்டும் போதுமா? மகிழ்ச்சி ஒன்றினாலே குமரனாகிவிட முடியுமா? அதுபோல என் நாடு, இந்நாடு, புலவர் போற்றும் திருநாடு என்று பாராட்டினால் மட்டும் போதுமா? நாட்டை பேணி காப்பது என்னை போன்ற மாணவர் கையில் இருக்கிறது என்பதை கூறி வாய்ப்பளி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி என்று கூறி என் இடத்தில் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: அபுபக் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நேர்களே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அதாவது நீங்கள் இந்த இடத்துல வந்து அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த பேச்சுக்கு தகுந்த மாதிரி அவருடைய அபிநயங்களும் ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. அபுபக் யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தந்தாங்க?
8: எங்கள் அக்கா.
1: ஓகே, உங்க அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க. நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க. அவங்க சொல்லி கொடுத்ததை விட நீங்க இன்னும் நல்லா இங்க சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய மேடைகள் ஏறணும், நிறைய பரிசுகள் வாங்கணும். நன்றி. இவ்வளோ நேரம் நம்ம அபுபக் வந்து உணர்ச்சி பெருக்கோட ரொம்பவே அழகாக பேசினார். அதாவது அவர் பேசினதுலேயே வந்து அவர் தேசப்பற்று அவருக்கு எவ்வளோ இருக்குன்னு நம்மளால் நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதாவது நீங்கள் வெறும்னா கேட்டாலும் கூட உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஒரு பேச்சை பார்ப்போம்.
9: என் பேரு ராஜா, என்னோட வயசு 15. எனக்கு 10 வயசு இருக்கும்போது நான் ஒரு டீ கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் வேலை செய்வேன். ஒரு நாள் என்னோடய தோள்பட்டையில் அடிபட்டுருச்சு. அதனால் அந்த கடையில் என்னால் வேலையை தொடர முடியல. அப்புறம் நான் சென்னைக்கு வந்துட்டேன். எனக்கு ஒரு வேலையை தேடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எழுத படிக்க தெரியாது. எனக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு ரொம்ப இஷ்டம். சின்ன வயசுலேருந்தே என்னோட கனவு லட்சியமெல்லாம் ஒரு டாக்டர் ஆகணும்னு தான்.
6: எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு அழகான கனவு உண்டு. அவர்கள் கனவுகளை வென்றிட கை கொடுங்கள் அல்லது கற்றுக் கொடுங்கள் கொடுங்கள்.
1: வெல்கம் பேக் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இவ்வளோ நேரம் வந்து நம்ம ரெண்டு விதமான தமிழ் ஸ்பீச் பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு, அதாவது இன்னைக்கு அவர் பிறந்தாலுங்கிறதுனால அவரை பற்றி இங்கிலீஷில் பேச வராங்க கவிதா. வாங்க கேட்கலாம்.
10: I am speaking from life of Jawaharlal Nehru. Jawaharlal Nehru was born on November 14, 1889 in Allahabad, Uttar Pradesh, born with the proverbial silver spoon. Jawaharlal had a western upbringing and studying in the famous Harrow School and Trinity College in England. In 1916, at the age of 27, Jawaharlal married Kamala Kaul and the following years saw the birth of their only child Indira Priyadarshini. After an initial brush with legal practice, Jawaharlal Nehru joined the Indian Nation Congress and started his political career under the tutelage of Father Motilal. After the successful champion and Kheda Satyagraha, Mahatma Gandhi himself as the and spurred leader of the Moses and Nehru's son become one of his trusted aides. Under Gandhi's influence, Nehru's son is western lifestyle and traveled extensively to garner resistance against the British. Through the 1920, Jawaharlal Nehru entered accolades for his passionate anti-British stance and was elected Congress Party President in the 1929 Lok Sabha session.
1: ரொம்ப நன்றி கவிதா. கவிதாக்கு எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாமா? இவ்வளோ நேரம் கவிதா வந்து ஜவஹர்லால் நேரு அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக சொன்னாங்க. நீங்கள் இவ்வளோ நல்லா பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. இந்த பூஞ்சோலை நிகழ்ச்சி இங்கே முடியுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஃபேவரட் அஜய் பாலமினாக்ஷ். நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு இந்த பூஞ்சலை நிகழ்ச்சியில நம்ம 3 விதமான ஸ்பீச் பார்க்க போறோம். 3 பேர் தமிழ்ல பேச போறாங்க. முதல்ல பேச போறது யோகவேந்தன். எதை பத்தி யோகவேந்தன் பேச போறீங்க?
11: காமராஜரை பத்தி
1: பேசுங்க.
11: காமராஜர் 1903 July 15 விருதுநகரில் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். தன் 6 வயதிலேயே தன் தந்தையை இழந்து போதிய கல்வி கற்கும் வசதியற்ற சூழ்நிலையில் வளர்ந்தார். பின்னர் தன் மாமாவின் துணிக்கடையில் வேலையில் அமர்ந்தார். அங்கிருக்கும் பொழுது பே வரதராஜலு நாயுடு போன்ற தேச தலைவர்களின் பேச்சுக்களில் கவரப்பட்டு தன்னுடைய 16 வயதிலேயே காங்கிரசின் உறுப்பினராக ஆக்கி கொண்டார். 1954 சென்னை மாகாணத்தின் முதலமைச்சரானார். 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் பதவி வகித்தார். அங்கிருக்கும் பொழுது காமராஜர் ஆண்ட காலத்தை தமிழ்நாட்டின் பொற்காலம் என்பார்கள். காமராஜர் முதலமைச்சர் ஆகி செய்த சாதனைகள் எண்ணில் அடங்காதவைகளாகும். பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு, பள்ளி இலவச சீருடை போன்ற திட்டங்களை அமுல்படுத்தினார். 1974 இயற்கை எய்தினார். பின்பு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது.
1: முடிஞ்சிருச்சா? எல்லாரும் கைத்தடுங்க யோகவேந்தனுக்கு. அழகா சொன்ன தம்பி, நன்றி. ஓகே, ஒரு சிறு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம அடுத்து இன்னும் ரெண்டு பேச்ச பாப்போம்.
12: சில்ட்ரன், டுமாரோ ரைட் தி மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஆஃப் 11 அண்ட் 12 ட்வைஸ் இன் யுவர் நோட்புக்.
13: எஸ் டீச்சர்.
6: ராஜா, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்?
14: மேக்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேம்மா.
6: கண்ணு, இப்ப அப்பாவால வேலைக்கு போக முடியாது கண்ணு. அந்த சம்பளம் இல்லைன்னா நம்மளால வீட்டுல ரெண்டு வேலை கஞ்சி கூட குடிக்க முடியாது ராசா. இப்பதான் அப்பாவோட முதலாளி கூட பேசிட்டு வந்தேன், அவருக்கு பதிலா உன்னை வேலைக்கு வர சொல்றாள்ரா. நீதான் வீட்டுக்கு தலைச்சம்புள்ள, போயிட்டு வாமா. அம்மா மேல கோவிக்காத ராசா.
14: அப்ப இனிமே ஸ்கூலுக்கு போக முடியாதா?
6: முடியாது ராசா, என்ன மன்னிச்சிடு, எனக்கு வேற வழி தெரியலடா.
14: கவலைப்படாதம்மா, நாளையில இருந்து நானே வேலைக்கு போறேன். குட் மார்னிங் மேடம்.
15: என்னது குட் மார்னிங் மேடமா? ஐஎஸ் வேலைக்கு வந்திருக்கிற பாரு, இது மெக்கானிக் ஷெட். வந்தோம்னா வணக்கம் முதலாளிமான்னு சொல்லணும், புரியுதா? போப்போ, உள்ள போ. வந்துட்டாங்க காலங்காத்தல்லையே.
16: சைல்ட் லேபர் இஸ் நாட் எ கிரைம், இட்ஸ் இன் ஹியூமன், பிகாஸ் டு எர்த் இஸ் ஹியூமன்.
1: வெல்கம் பேக் நேர்களே. இப்போ இங்க திலகராஜ் வந்திருக்காரு. இவர் வந்து பாரதியாரை பத்தி பேச போறாரு.
17: சிற்பியாக இருந்து எங்களை சிலையாக வடிவமைக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதற்கண் வணக்கம். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல், இளமை பொழுது சோராத்திருத்தல் என்னும் கொள்கை முழக்கமிட்ட மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஆவர். இவர் 1882 டிசம்பர் திங்கள் 11 தூத்துக்குடி மாவட்டத்து எட்டையாபுரத்தில் பிறந்தார். இவர் பெற்றோர் சின்னசாமி ஐயர், இலக்குமி அம்மாள். சுப்பிரமணியன் இளமையிலே பாப்புண்ணையாற்றலும் பெற்றிருந்தமையால் கலைமகள் என்னும் பொருள் தரும் பாரதி என்னும் சிறப்பு பெயர் பெற்றார். தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் ஒருவன் இல்லையெனும் வசை நீங்க வந்து தோன்றியவர் பாரதியார். அவர் பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை பாலித்திரச் செய்தவர். பண்டிதர்களின் கரடுமுரடான நடையில் தேங்கி கிடந்த தமிழை பலரும் படித்தறியும் வகையில் எளிய இனிய பாக்களாக வடித்து உழவு விட்டவர் பாரதியார். இவர் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் எனவும், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் எனவும் தமிழ்மொழி பரவிட விளைந்த தமிழ் பாவலர் ஆவார். ஆன்மீக விடுதலை, பெண் விடுதலை, சமுதாய விடுதலை முதலான விடுதலைகளை உள்ளடக்கிய நாட்டு விடுதலையை விளைந்த விடுதலை கவிஞர் ஆவார். 20 இலக்கிய மறுமலர்ச்சி வித்திட்டவர் இவர். கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு என்னும் பெரு பாடல்களையும் நாட்டு பற்று, மொழி பற்று, சமுதாய சீர்திருந்த உணர்வுகள் ஊட்டுகின்றன. நூற்றுக்கணக்கான பாடல்களையும் பாடியதோடு அமையாது நாணயத்தும் தராசு முதலான உரைநடை இலக்கியங்களையும் படைத்து தமிழனைக்கு வளஞ்சேர்த்தவர் ஆவர். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி, வங்காளம், பிரெஞ்சு, அரபு முதலான பல மொழிகளில் புலமை பெற்றிருந்த மகாகவி யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாக தெங்கு காணும் என பாடி தமிழ் மொழியின் பெருமையை உலகறிய செய்தவர். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என தொழுது பாடித்திடடி பாப்பா என பாப்பாவுக்கு கூறுவது போல் பலருக்கும் கூறி தமிழ் பற்றை வளர்த்த மாபெரும் கவிஞர் ஆவார்.
1: திலகராஜ், ரொம்ப நல்லா சொன்னீங்க. திலகராஜ், கை தட்டலாமா? இவ்வளவு நேரம் திலகராஜ் வந்து பாரதியரோட அருமை பெருமைகளை பத்தி ரொம்ப அழகா சொன்னாரு. அடுத்தது யார் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் நேர்களே. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இவ்வளவு நேரம் நம்ம ரெண்டு பேர் பேசுறத பத்தி கேட்டோம் இல்லையா? அடுத்தது வந்து இப்போ ராதாகிருஷ்ணன் அவர்கள் பத்தி பேச வந்திருக்காங்க.
18: டாக்டர் ராதாகிருஷ்ணன் 1888 செப்டம்பர் மாதம் 5 திருத்தணியில் பிறந்தார். இவரது தந்தையார் திரு வீராசாமி ஐயர், தாயார் திருமதி சீதாம்மாள். கற்க கசடை என்பதற்கு தொடக்கல்வியை திருத்தணியிலும் திருப்பதியிலும் சிறப்பாக கற்றார். தம் உயர்கல்வியை வேலூரிலும் சென்னையிலும் சிறப்பாக கற்றார். பின்னர் மைசூர் பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியரானார். 1921 மைசூர் பல்கலைக்கழகத்தில் இருந்து பிரிய விடை பெற்றார். மைசூர் பல்கலைக்கழகமே திரண்டு வந்து அவரை வணி அனுப்பியது. மாணவர்கள் வண்டியில் இருந்த குதிரையை அவிழ்த்து தொடர்வண்டி நிலையம் வரை இழுத்துச் சென்றார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை நம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் 17 டாக்டர் பட்டம் பெற்றவர். இவர் இந்திய குடியரசுத் தலைவராக பதவியேற்றார்.
1: முடிச்சிட்டீங்களா? ரொம்ப அழகா சொன்னீங்க. கை தட்டுங்க எல்லாரும். ஓகே, ராதாகிருஷ்ணன் அவர்களை பத்தி ரொம்பவே அழகா சொன்னீங்க. அடுத்து நம்ம கூட இங்க விக்னேஷ்குமார் இருக்காங்க. அவங்க மறுபடியும் காமராஜரை பத்தி சொல்ல போறார். கேளுங்க.
19: ஆலமரத்தில் அமைந்திருக்கும் நடுவருக்கும் அதன் விழுதுகளாயிருக்கும் ஆசிரியருக்கும் இன்றைய தூக்கி நாளில் நாடு காக்கும் என்ன போன்ற மாணவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் இங்கே யாரை பற்றி பேச உந்தலன்னு தெரியுமா? அவர் தான் நம் இருவும் தலைவர் கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தி, தென்னிந்திய தலைவர், படிக்காத மெதை என வணங்கும் எம் தலைவர் யார் தெரியுமா? கர்ம வீரர் காமராசர். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலி நன்றி என்ற திருவுருக்களுக்கு ஏற்றவாறு எம் தலைவர் கர்ம வீரர் காமராசர் வாழ்ந்திருக்கிறார். 1905 July 15 அன்னை சிவகாமிக்கும் தந்தை குமாரசாமிக்கும் இம்மண்ணின் மைதனாய் பிறந்தார். புகழும் பெருமையும் தேடி தந்தார் அவர். தனது 6 தந்தையை இழந்தார். தந்தை இழந்த பிறகு அவரால் சரியாக படிக்க இயலவில்லை. தாம் தான் படிக்கவில்லை என்றாலும் இனி வரும் குழந்தைகளாகவும் படிக்க வேண்டும் என்ற உணர்வுடன் பள்ளிக்கூடங்களுக்கு இலவச உணவு, சீருடை, புத்தகம் என வழங்கினார். அப்படிப்பட்ட என் தலைவர் கர்ம வீரர் காமராசர் இம்மண்ணை விட்டு மறைந்தாலும் அவருடைய புகழும் இப்பூ உலகில் நிலைத்திருக்கும். நன்றி. எனக்கு
1: ரொம்ப அழகா சொன்னீங்க விக்னேஷ்குமார். நன்றி, வணக்கம். பூஞ்சோலி நிகழ்ச்சி இங்கு முடியுது. இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. வணக்கம். வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு இந்த பூஞ்சோலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கேன். நான் உங்க அஜய் பாலமீனாட்சி. நம்ம இந்த நிகழ்ச்சியில வெவ்வேறு பாடல்கள், நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லையா? அதாவது பேச்சு எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது டிஃப்ரெண்டானது, அதாவது பாட்டு தான். ஆனா அதுலயே நம்ம விவேகானந்தருடைய பாட்டை பத்தி பார்க்க போறோம். சரி, நீங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க, உங்க எல்லாருக்கும் விவேகானந்தரை பத்தி என்ன தெரியும்? ஏதாவது சொல்லுங்களேன்.
20: அவர் வந்து இளைஞர்களுக்கு நல்ல கருத்தெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு.
1: சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் வந்து விவேகானந்தருடைய பேட்ச் குத்திருக்கீங்க இல்லையா? எது குத்திருக்கீங்க?
20: அவருடைய பாட்டு பாடுறதுக்காக நாங்க குத்திருக்கோம்.
1: ரொம்ப சந்தோஷம். சரி, பாடுங்க.

0: 스팀이랑안다니고있는
1: ரொம்பவே அழகா பாடுனீங்க விவேகானந்தரை பத்தி. நன்றி, வணக்கம். இப்போ வந்து நம்ம இவ்வளவு நேரம் விவேகானந்த

0: இந்த பாட்டை பத்தி பார்த்தோம் இல்லையா, ஒரு சிறு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தேசிய பாடலை பத்தி பார்ப்போம்.
1: அது சரக்கு நச்சுதான் இருக்கு கிட்ட வந்து.
2: Do not drink and drive.
0: வெல்கம் ஆஃப்டர் தி பிரேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ நம்ம தேசிய பாடலை கேட்கலாம். பாடுங்க, முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: கே காரியம்மா.
4: எஸ் சண்மேகா.
5: சி சாதனா.
6: எம் ரூத்.
7: என் நந்தினி.
8: சுதந்திரம் சுதந்திரம் பாடு.

0: நாங்க.
1: சூப்பர், நல்லா பண்ணீங்களே. இது வந்து ஒரு சினிமா பாட்டோட மெட்டு இல்லையா, ரொம்பவே அழகா அதே மாதிரியே பாடினீங்க, நன்றி. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்பவே அழகா வந்து ஒரு தேசிய பாடல் கேட்டோம் இல்லையா, இப்ப திருப்பியும் நம்ம வந்து விவேகானந்தரை பத்தியே பாட்டு கேட்க போறோம். ஆனா இதை வந்து ஒரு வேற மெட்ல பார்க்க போறோம், கேளுங்க.

0: Nen.
1: ரொம்பவே அழகா பாடுனீங்க. நீங்க இதுல சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கடைபிடிப்பீங்களா?
2: பிடிப்போம்.
1: ஓகே, ரொம்ப சந்தோஷம். ரொம்பவே அழகா பாடுனீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: தேங்க்ஸ்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கிட்டு இருக்கேன். நான் உங்க ஆர்ஜே பாலமீனாட்சி. இப்போ இந்த பூஞ்சோலை நிகழ்ச்சியில நம்ம வந்து ஒரு அழகான மழலைகளோட கவிதையை கேட்க போறோம். இங்க நாலு பேர் நம்ம கூட இருக்காங்க. வாங்க, நாலு பேர் உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் என்ன?
3: என் மகாலட்சுமி.
4: ஆர் கீர்த்தனா.
5: ஆர் ஆர்த்தி.
6: என் ருக்ஷாபி.
1: சரி, இப்போ நீங்க நாலு பேரும் கவிதை சொல்ல போறீங்க இல்லையா? வரிசையா நீங்களே அழகா சொல்லுங்க பாப்போம் எல்லா கவிதையும்.
3: சுகந்திர சரித்திரம். வெள்ளையனே, வணிகம் செய்ய வந்த உன்னை தென்றலாய் நாங்கள் வரவேற்றோம். ஆனால் நீயோ புயலாக மாறுவாய் என்று நினைக்கவில்லை. புயலே, உன்னால் புழுதிகளை மட்டும்தான் அழிக்க முடிந்தது. அகிம்சை என்னும் மாலமரத்தை உன்னால் அசைத்து கூட பார்க்க முடியவில்லையே. கிருஷ்ண பரமாத்மா கூட ஆயுத பாணியாகத்தான் நின்றார். ஆனால் எங்கள் காந்தி மகானோ நிராயுத பாணியாகத்தான் நின்று வென்று விட்டார். பாரத் மாதாவுக்கு ஜெய்.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா சொல்லுங்க. அடுத்து நீங்க சொல்லுங்க பாப்போம்.
7: உலகில் எத்தனை கடவுள் இருந்தாலும் உன்னை எனக்கு நண்பனாக தந்த உன் அன்னை தான் எனக்கு பெரிய கடவுள்.
1: சூப்பர், ரொம்ப அழகு. சின்னதா இருந்தாலும் ரொம்ப கியூட்டா சொன்னீங்க. அடுத்து சொல்லுங்க.
8: கனவில் ஒரு முகம், முகத்தில் ஒரு சிரிப்பு, சிரிப்பில் ஒரு பாசம், பாசத்தில் ஒரு நேசம், நேசத்தில் ஒரு இதயம், அந்த இதயத்தில் என் உயிர் நண்பன் நீ.
1: சூப்பர். உங்க ஃப்ரெண்ட் யார்? உங்க ஃப்ரெண்ட் பேர் என்ன?
8: ஆஷிகா.
1: சரி, ஓகே, நன்றி.
9: Birth is one time, death is one time, love is one time, marriage is one time, friendship is long time.
1: சூப்பர், இவங்க நாலு பேரும் ரொம்பவே அழகா சொன்னாங்க. நம்ம மூணு தமிழ் கவிதைகள் கேட்டோம். இவ்வளவு நேரம் இந்த குட்டி சூப்பரா கவிதை சொன்னாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எல்லாம் வந்து ரொம்பவே உணர்ச்சி பெருக்க அந்த தமிழ்லயும் கேட்டோம், இங்கிலீஷ்லயும் கேட்டோம் இல்லையா. அடுத்து இங்க நமக்காக ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இவங்க ஒரு கலந்துரையாடலுக்கு வந்திருக்காங்க. அது இங்கிலீஷ்ல பேச போறாங்க. குரூப் டிஸ்கஷன் கேட்போமா? உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
10: எஸ், ஆர்த்தி. ஏ பூஜா.
1: சரி, பேசுங்க.
9: When was Nehruji born and where was he born?
10: Nehruji was born and place of the born in number 14, 1889 in Allahabad, Uttar Pradesh.
9: Where did he finish his schooling?
10: He finished his schooling in the famous Sarah School and Greenity College in England.
9: When and to whom was Nehruji married?
10: In 1916, at the age of 27, Nehruji married Kamala Kaur.
9: How many children did Nehruji have?
10: Nehruji had only one daughter. She's name was Indira Priyadarshini.
9: Who was his father?
10: Nehruji's father name was Motilal Nehru.
9: When was Nehru elected as the Congress Party President?
10: Jawaharlal Nehru was elected as the Congress Party President in AD 1929.
9: When did the Salt Satyagraha take place?
10: And this all Satyagraha take place in 1930.
9: When did Nehruji assign post as the first Prime of India?
10: On August 15th, 1947.
9: When did the Chinese attack India during Nehruji period?
10: In 1962, the Northeastern States.
1: ஓகே குட்டீஸ், ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு நேருஜியோட பிறந்த நாளுங்கிறதுனால எல்லாரும் அவரை பத்தி அந்த தகவல்களை கஷ்டப்பட்டு சேகரிச்சு அழகாவே பேசுறீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் இந்த பூஞ்சோலை நிகழ்ச்சி ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது இல்லையா? மழலைகள் வந்து அவ்வளவு அழகா அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நமக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இந்த நிகழ்ச்சி இங்க முடியுது. உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க அர்ஜே பாலமீனாட்சி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நன்றி, வணக்கம், பாய்.

0: You're listening to MOP 107.8 FM.
1: போறேன் கொஞ்ச நேரத்துல திருப்பி வந்துடுவேன்.
2: வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேன் லைட் மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
3: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்ல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை கற்றுக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெலாம் கிஃப்ட்டு எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி

நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்டை அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நம்முடைய எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சமுதாயத்துல பலவிதமான ஹாபிஸ் எல்லாருக்கும் இருக்கு. ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல இருக்கும் போது அந்த ஃப்ரீ டைம்ல பாட்டு கேட்கறேன்னு சொல்லிட்டு நல்லா சத்தமா அவங்களுடைய ரூமே அதிர்ற மாதிரி வச்சு பாட்டு கேட்பாங்க. இது அவங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா பரவாயில்ல, அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் சரி பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கும் சரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஆனா மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒவ்வொருத்தர் ஹாபிஸ் வச்சிருக்காங்க. சொல்ல போனீங்கன்னா, எங்க வீட்டுலதான் வந்து புக்ஸ் படிக்கிறதுங்கிறது எல்லாரும் வந்து என்கரேஜ் பண்ற ஒரு விஷயம் தான். ஆனா அந்த புக்ஸை வீட்டுல எடுத்து வச்சா அவங்களுக்கு அவ்வளவு பெரிய கோவம் வரும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீடு அடைச்சிட்டு இருக்கு, இந்த மாதிரியான நிலைமையில எதுக்கு நீ வந்து புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க, முதல்ல எடுத்துட்டு போய் இடையில போடு அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் சில பேர் இதே ஹாபியாக வச்சுருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் இந்த ஹாபி யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இவங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு இன்னும் பல பேருக்கு இந்த ஹாபி மூலமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த வகையில நம்மளுடைய நேயர் ஒருத்தர் நம்மளுடைய நிலையத்துக்கு வந்திருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா, அவரோட ஹாபியா ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. இது மத்தவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது அவரை பத்தி அவரே நமக்கு இன்ட்ரோ கொடுக்க போறாங்க. ஹலோ சார்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார். இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களை பத்தின ஒரு பர்சனல் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க சார். உங்களை பத்தி சொல்லுங்க எங்களுக்கு.
2: முதல் புத்தகத்தை காலிக்கிற அனைவருக்கும் எனக்கு முதல் வணக்கம்.

0: வணக்கம்மா. முதல் புத்தகத்தை காதலிக்கிற அனைவருக்கும் என் முதல் வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க சார்.
0: என் பேரு நூல் பாண்டியன்.
1: ஓகே சார், எங்க இருந்து வந்திருக்கீங்க?
0: நான் கேக்கினர், சென்னை கேக்கினர் இருந்து வந்திருக்கேன்.
1: ஓகே சார், இப்போ உங்களோட ஹாபி பத்தி எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச மாதிரியே நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணும். அதனால உங்களோட ஹாபி என்ன, நீங்க அதை எப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்றது சொல்லுங்க சார்.
0: எனக்கு வந்து புத்தகங்கிறது என்னோட உயிர் மூச்சு மாதிரியா, என்னுடைய ஃபர்ஸ்ட் லைஃபே வந்து புத்தகம் தான். இதை வந்து சாதாரணமாக நான் ஒரு கலெக்ட் பண்ணுறது எனக்கு ஒரு டைமிங், ஒரு ஆர்வம். நான் என்ன வேலை செய்யணும் இல்லை எங்கேயோ போகிறனோ இல்லையோ, மேக்ஸிமம் புக்கு கலெக்ட் பண்ணுறது என்னுடைய ரேர் காஃபி, டிமாண்ட் புக்ஸு, எங்கேயுமே

0: இல்லாத புக்கு, ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸு, இந்த மாதிரி ஒரிஜினல் கலெக்ஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது என்னோடய ஹாபி.
1: ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி ஹாபிஸ் வச்சுருக்கவங்கள ஒத்துக்க மாட்டாங்க. முதல்ல வந்து வீட்டு இடம் இடத்துல வந்து அடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி வந்து இந்த ஐடியா கிடைச்சிது? இப்போ நீங்கள் ஐடியாவே வச்சுருந்தீங்கன்னா கூட நம்ம வீட்டில் இருக்கவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணுச்சு? உங்களுக்கு இந்த ஐடியா எங்கேருந்து கிடைச்சிச்சு?
0: எனக்கு ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த ஐடியா வந்து நான் திடீர்னு எடுத்த முடிவு தான் இந்த புத்தகங்கிறது. அதாவது என்னுடைய ரிலேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பதிப்பகங்கள். என்னோடய சர்க்கிளில் ரிலேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பதிப்பமாக தான் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து நகரத்தார் வகைகள், அதனால் எங்கள் எல்லோரும் பதிப்பதுனால எனக்கு வந்து இந்த நான் மயிலாப்பூர் பிஎஸ்எஸ்எஸ்குள்ளே படித்தேன்.
1: ஓகே,
0: அதை படிக்கும்போது எனக்கு அந்த புத்தகத்து மாதிரி அப்பப்போ கொஞ்சம் தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்தது, ஏதாவது எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பேன், லைப்ரரி போவேன். இப்படி நான் கொஞ்சம் கொஞ்சம் மாதமாக ஒரு 10 புக்கு 20 புக்காக கலெக்ட் பண்ண ஆரம்பித்தது. அப்புறம் நான் பல தொழில்கள் போய் வேலையும் பார்த்து படிக்கும்போதே இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது நான் அந்த புத்தகத்தையே ஒரு தொழிலாக செய்வோம் அப்படின்னு நானாக எடுத்து முத முத ஆரம்பிச்சது தான்.
1: இப்போ நீங்கள் புத்தக கடை வச்சுருக்கீங்க இல்லையா?
0: ஆமாம்.
1: ஓகே சார், இப்போ உங்ககிட்ட வந்து புக்ஸை மட்டும் நீங்கள் வந்து விற்கிறதையோ வேலையாக வச்சுருக்கீங்களா, இல்லாட்டி வேலைக்கும் தனியாக போகிறீங்களா?
0: வேலைக்கு ஃபுல் முழு நேரம் புத்தகம் தான்.
1: ஓகே சார், இப்போ இந்த மாதிரி நீங்கள் புத்தகங்கள் வந்து எங்கே இருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க?
0: இன்றைய நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை தேடி புத்தகம் வந்துடுது. ஆனால் ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டம், இதை தேடி நாங்கள் அதிகமாக அலைஞ்சிருக்கோம். அப்போல்லாம் புத்தகம் கிடைக்காது, அவ்வளோ சீக்கிரம் யாரும் போட்டுற மாட்டாங்க. அதை வந்து பொக்கிசமாக சில வீட்டில் பாதுகாத்து வச்சுருப்பாங்க. ஏதோ 105% தான் அதை வேண்டாத பொருளாக தூக்கி போட்டுருவாங்க வழியை. அப்போ வந்து ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் தேடி கஷ்டப்பட்டு அலைஞ்சு ஒரு நாள் ஃபுல்லாக தேடி அலைஞ்சு ஒரு 10 புக்கு கிடைக்குன்னு வச்சுங்க. இப்போ என்ன தேடி புக்கு நிறையா வருது.
1: ஓகே சார், இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு என்ன அளவுக்கு நீங்கள் போய் பேசியிருப்பீங்க, யார் யார்கிட்டலாம் அதை கேட்டிருப்பீங்க? ஏன்னா இப்போ வந்து ஒரு லெண்டிங் லைப்ரரினா அவங்க வந்து பல பேர்கிட்ட பேசி தான் அதை வாங்குவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எப்படி அதை வந்து உங்ககிட்ட வர வச்சுருக்கீங்க?
0: இதுக்கு வந்து நீங்கள் ஆரம்பத்தில் நான் வந்து புத்தகம் வந்து எனக்கு ஒரு பெரிய உலகம், அதுக்குள்ளே என்ன ஏதுன்னு முதல்ல எனக்கே வந்து அவ்வளோ தெரியாது. அந்த புத்தகம் தான் எனக்கு வழிகாட்டுனுச்சு, இதை தேவை, இதை எடுத்து வைக்கலாம், இதை வாங்குவாங்க, இது இன்னொருத்தருக்கு உபயோகப்படும் அப்படின்னு அந்த புத்தகமே எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தனால நான் அதை வச்சே படிப்படியாக முன்னேறி இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் தேடி அதிகமாக எடுத்து அலைய ஆரம்பித்தேன்.
1: ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் என்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் வச்சுருக்கீங்க?
0: அதாவது இது வந்து பேபி அப்படின்னா அவங்க கை குழந்தையிலேருந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய இதுலேருந்து நம்ம கடைசி காலம் வரைக்கும் படிக்கக்கூடிய அளவுக்கு எல்லா வகையான புத்தகம், தமிழ் ஆங்கிலம் லிட்ரேச்சர்ஸ் எஜுகேஷன்ஸ் லெவல் ஜென்ரல் நாலேஜி வேற ரிலீஜியஸ் புக்கு வேற காவியம் காப்பியம் இலக்கியம் இலக்கணம் பொழுதுபோக்கு எல்லா வகையான புத்தகம் கலெக்ட் பண்ணுறது.
1: இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக்ஸை கலெக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புக்ஸ் மேலே ஆர்வம் இருந்திருக்கணும், அதை படிக்கிறதுல வந்து ஆர்வம் இருந்திருக்கணும். என்ன மாதிரியான புக்ஸை நீங்கள் ரொம்ப விரும்பி படிப்பீங்க?
0: எனக்கு அதிகமாக ஆன்மீக தேடல்.
1: ஓகே சார்,
0: ஆன்மீக தேடலே நம்மளுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம எதையெல்லாம் பின்பற்றிட்டு இருக்கோம், இன்னும் நம்ம இதனால் எதை இன்னும் கடைப்பிடிக்காமல் விட்டுக்கிட்டு இருக்கோம், இதை நம்மளால் முடிஞ்ச என்ன ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் ஆன்மீக தேடலை தான் புத்தகம் படிச்சுட்ருக்கேன்.
1: ஓகே சார், இப்போ உங்ககிட்ட வந்து என்ன மாதிரியான கஸ்டமர்ஸ் வருவாங்க? ஏன்னா வந்து எல்லா கஸ்டமர்ஸும் இப்போ படிக்கிறது கிடையாது, ஏன்னா படிக்கிற ஹேபிட் வந்து நிறைய குறைஞ்சு போயிருக்கு. இந்த நேரத்தில் எல்லாம் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க, இ மேகசின்ஸ் வந்துட்டுருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கையில் எப்படி உங்ககிட்ட வந்து கஸ்டமர்ஸோட ரீச் இருக்குது?
0: அதாவது இப்போ ஒரு என்னுடைய 30 வருஷம் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் நல்ல கலெக்ஷன்ஸ் மூமெண்ட் இருந்தது. அப்போல்லாம் நாவல் படிக்காமல் தூங்கினதே கிடையாது. அப்போ நான்லாம் கடையை வந்து 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறேன்னா 7:30 to 8 மணிக்குள்ளே எனக்கு எடுத்து தர முடியாது, அவ்வளோ கூட்டம் வந்துடும். அந்த நைட்டு படிக்கும்போது படுக்கும்போது நாவல்லாம் படிக்கிறவங்க நிறைய பேர். அப்போ இப்போ நாவல் ஒரு நாள் சர்க்குலேஷன் கிடையாது, போகிறதுங்க ரீடிங் கம்மி. அதுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய டைம் யூஸ் டிவி மீடியா இதெல்லாம் நிறையா வந்துச்சு. ஆனால் இன்றைக்கும் புத்தக காதலிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, படிக்கிறவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. என்ன அவங்களுக்கு சரியான முறையில் சில இது கிடைக்கல, எங்கே இருக்குங்கிறது சில பேருக்கு தெரியல. இப்போ வரதெல்லாம் வந்து ஒரே மாடர்ன் ஆஃப் புக்ஸ், ஷார்ட் புக்ஸு, செல்ஃப் டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி தான் வந்தது ஒழிய இலக்கியம் இலக்கணங்கள் கட்டுரை காவியங்கள் இந்த மாதிரி எதுவுமே வந்து வெளியே எங்கே கிடைக்குது? இன்னையுள்ள நிலைமையில் புது புத்தகங்களை எல்லாம் தேடி போய் அலைய முடியாது. எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடைக்கிறதும் கிடையாது. இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி எங்கள்கிட்ட இருக்கிறதுனால அதை கொஞ்சம் கொஞ்சமாக தேடி தேடி வரவங்களுக்கு கண்டிப்பாக அது போய் கிடைக்குது.
1: ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா ரீடிங் ஹேபிட்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, இதை வந்து நீங்கள் லெண்டிங்காகவும் கொடுப்பீங்களா?
0: அதாவது தொடர்ந்து வரக்கூடிய கஸ்டமர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ரொம்ப வெகு தூரத்தில் இருக்கவங்க, ரொம்ப நாள் கழித்து வரவங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு நம்ம ரீடிங் இது பண்ண முடியாது, கொடுப்போம். ரொம்ப ரேர் காஃபியாக இருந்தால் அவங்கள்ட்ட நாங்கள் திருப்பி கேட்டு வாங்கிக்குவோம். நார்மலாக ரொட்டேஷன் நிறைய லைவ் ஓடுற காஃபியாக இருந்தால் அவங்களுக்கே கொடுத்துருவோம் நாங்கள்.
1: ஓகே சார், இப்போ நீங்கள் வச்சுருக்கிறதுலேயே ரொம்ப பழமையான புத்தகம் அந்த மாதிரி என்ன புத்தகம்லாம் வச்சுருக்கீங்க சார்?
0: மேக்சிமம் நம்ம தமிழுடைய ஆராய்ச்சி, தமிழ் லிட்ரேச்சர்ஸ், தமிழ் இலக்கியம், ஓலைச்சுவடிகளுடைய ரிலேட்டிவ் புக்ஸு, வைத்தியம், இந்த மாதிரி பழைய லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் 1826 அப்படின்னு அந்த எடிஷன்லேருந்து நான் வச்சுருக்கேன்.
1: மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா?
0: ஓரளவுக்கு வச்சுருக்கேன், எல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு வச்சுருக்கேன்.
1: ஓகே சார், இப்போ வந்து இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி புத்தகங்களில் வந்து ஆங்கில புத்தகங்கள், இப்போ அந்த அந்த அந்த ஆங்கிலத்தை படிக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா தமிழ் லிட்ரேச்சர் வந்து படிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது, அதை வாங்கி வாங்கி கண்டிப்பாக படிப்பாங்க. ஆங்கிலத்தை பற்றின அந்த மாதிரியான புத்தகங்கள் எந்த இதில் மூவ் ஆகுது? அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆங்கிலத்தில் வந்து படிக்கிறவங்க மோஸ்ட்லி என்ன மாதிரியான புத்தகங்கள் வாங்குறாங்க?
0: இது பர்சன்டேஜ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 5% தான் லிட்ரேச்சர் படிக்கிறவங்க.
1: ஓகே சார்,
0: நாவல்ஸ் லிட்ரேச்சர். மீதி 20% சப்ஜெக்ட் ஆஃப் ரீடிங் படிக்கிறவங்க.
1: ஓகே சார்,
0: மீதி 78% குயிக் டெவலப்மெண்ட், இன்னைக்கு படித்து சாயங்காலத்துக்குள்ளே பெரிய ஆளாயிடும், இன்றைய கோடீஸ்வரன் யார் அப்படின்னா உடனே அந்த புக்கு விற்கும்.
1: ஓகே சார், இப்போ வந்து இந்த மாதிரி புத்தகங்களை பற்றி நம்ம மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்றது, அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மற்ற எல்லா விஷயமும் மீடியா மூலம் கிடைக்குது, மற்ற மீடியா அப்புறம் வந்து இன்டர்நெட் அப்படி நிறைய விஷயம் கிடைக்கும் போது அவங்க வந்து புக்கை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுது. ஆனால் இந்த புத்தகத்தோட அருமை வந்து அந்த புத்தகத்தை நேசிக்கிறவங்க கிட்ட தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: அது எனக்கு ரொம்ப நாளாக உள்ள ஒரு கவலை. என்ன என்ன, இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நீ ஏ எழுது, பி எழுது, 1, 2, 3 எழுது, வேர்டு எழுது அப்படின்னு குயிக்காக கற்றுக் கொடுத்துட்றாங்க. ஆனால் ஒரு ஸ்டோரியை படித்து காட்டு, இந்த கதையை பற்றி சொல்லு அப்படின்னு அந்த குழந்தைய படிக்க வைக்கிறது இல்லை. முதல்ல எனக்கு அது ரொம்ப நல்ல கவலை. நம்ம நிறைய குழந்தைகள்கிட்ட வந்து அந்த ஆரம்ப கல்வி அப்படின்னா ரீடிங் ஆஃப் ஸ்டோரி, ரீடிங் ஆஃப் ஏதாவது ஒன்று கொடுத்து படிக்க வைக்கணும். இப்படி படிக்க வச்சோம்னா நிச்சயமாக பிற்காலத்தில் அது நல்லா படிக்கணும்னு என்ன வரும். இப்போ எல்லாருமே மீடியா கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி அதில் ஏ பார் பி பார் அது சொல்லுது பார் அப்படிங்கிற கான்செப்டை போயிடுறாங்க. அதையும் தாண்டி அந்த குழந்தைங்களுக்கு படிக்கணும்னு இப்பயே தூண்டினா அடுத்த ஜெனரேஷன் நிச்சயமாக ரீடிங் இருக்கு இல்லாம இல்லை, படிக்கிறதுக்கு ஆள் இருக்கு, படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதான் உண்மை. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து முன்ன ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னா ஒரு 4 புக்கு ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க, 4 புக்கு 5 புக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து டீப்பாக எழுதணும் அப்படின்னு எழுதிப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது, ஷார்ட் பேட், மினி கைட், இன்னும் 4 எக்ஸாம்ல இன்னைக்கு நைட் படிக்கிறாங்க, அந்த மாதிரி கான்செப்ட் வந்துட்டாங்க. அதனால அந்த மீடியாவில் இருக்கிற வரைக்கும் அவங்க கொஞ்சம் டீப்பாக எழுதணும். அப்போ எஜுகேஷன் ஆய்வாளர்களே இதை வந்து சிந்திச்சு கொஞ்சம் இன்னும் பசங்கள்கிட்ட எஜுகேஷன் நல்ல வழியாக போய் சேர்றதுக்கு டீப்பான புக்காக எடுத்து படிக்க சொல்லி அவங்களே ஆர்வத்தை தூண்டணும். இந்த ரைட்டர் எடுங்க, இதுதான் பெஸ்ட் ஆஃப் ரைட்டர் அப்படின்னு சொல்லணும் அவங்க. அதுக்கடுத்து அடுத்து வயதானவர்களுக்கு அப்படி மாதிரினா புக்கு போய் கிடைக்கல, அதை வாங்கி கொடுக்க ஆள் இல்லை, சப்ளை பண்ண முடியல, சர்வே பண்ண முடியல, எடுத்து வந்து கொடுக்க முடியல யாராலையும், அவங்களும் தேடி போக முடியல. அவங்கள மாதிரி யாருக்கு குறிப்பிட்ட அந்தந்த பகுதியில் இங்கே யாராவது ஒரு சர்க்குலேஷன் யாராவது வந்து பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்க படிக்க வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புக்ஸ் வந்து நீங்கள் வெளியே கொடுக்குறீங்க, இதை வந்து நீங்கள் சர்வீஸாக பண்ணுறீங்களா இல்லாட்டி உங்களோட ஹாபிக்காக பண்ணுறீங்களா?
0: இது என்னுடைய முழு எண்ணம் சர்வீஸ் தான். இது வந்து என்னென்னா என்னுடைய கடையில் படித்தவங்க நிறைய பேர் இன்றைக்கி பெரிய பெரிய லெவலில் ஆளாக இருக்காங்க, நிறைய பேர் இன்றைக்கி அவங்க என்ன வந்து பார்த்து தான் போகிறாங்க, சொல்லிட்டு தான்
1: போகிறாங்க.
0: அதாவது நான் எடுத்து என்னுடைய இதில் வந்து நான் எடுத்து கொடுத்து இந்த புக்கு எடுங்க, இந்த ரைட்டர் எடுங்க, இந்த எக்ஸாம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி படித்தவங்க சைன் பண்ணவங்க நிறைய பேர் என்னை வந்து நேராக வாழ்த்து சொல்லிகிட்டே போயிருக்காங்க. அதாவது இந்த கடந்த வருடமே எனக்கு நான் என்னுடைய குரூப்பில் நான் எடுத்து ஐஐடி கொடுத்த பசங்க 3 பேர் செலக்டருக்குள்ளே போயிட்டாங்க இப்போ என்னுடைய கடை மூலமாக.
1: பெரிய விஷயம்.
0: அதே மாதிரியா நான் கொஞ்சம் ஐக்கியவாக கொஞ்சம் சில புக்கெலாம் எடுத்து கொடுப்பேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் எடுங்க, இந்த சப்ஜெக்ட்டுக்கு இதை எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லுவேன். அது என்னுடைய இன்ட்ரெஸ்ட். அதையும் செலக்டிவாக எடுத்து கேட்குற பசங்க 100% பாஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷம் சொல்லிட்டு தான் போகிறாங்க.
1: ஓகே சார், இப்போ வந்து இந்த மாதிரி பல ரொம்ப வந்து ப்ரீஷியஸான புக்ஸ் இருக்கும். அதாவது காசு கொடுத்து வாங்க முடியாது அந்த மாதிரி கொஞ்சம் ஏழ்மையான பசங்க கூட இந்த மாதிரி வந்து லெண்டிங் லைப்ரரிஸ் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் கிடைக்கிற இடத்துல தான் போய் கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க இந்த மாதிரி சர்வீஸ் பண்றதன் மூலமா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
0: நான் வந்து எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பசங்க வரதை வச்சு நான் பார்ப்பேன், ரொம்ப கொஞ்சம் வசதி இல்லாமனாக்கலாம், அதனால நான் அவங்ககிட்ட வந்து அந்த புத்தகத்துக்குரிய என்ன காசு அப்படின்னா அதை மட்டும்தான் வாங்குவேன், அவங்ககிட்ட லாபத்தை பார்க்க மாட்டேன். ஏன் கேட்டிங்கன்னா இவங்களால் வாங்க முடியலன்னு நம்மள்கிட்ட வராங்க, அவங்கள்ட்டையும் நம்ம லாபத்தை பார்க்கணும். தேடி வரவங்க வேற, கிடைக்காம தேடி வரவங்க வேற, இவங்க வந்து இயலாமையில் வராங்க, அதனால் அவங்கள்ட்ட கண்டிப்பாக நான் பணம் வாங்க மாட்டேன் அவ்வளோவா. அந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 100-150 பேருக்கு நான் கண்டிப்பா கொடுக்குறேன்.
1: ஓகே சார், இப்ப நீங்க வந்து ஒரு தொழில்ற மாதிரியே இதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன என்ன டைமிங்ஸ்ல உங்ககிட்ட வந்து புக்ஸ் எல்லாம் கிடைக்கும் சார்?
0: இது நேரம் சொல்ல முடியாம இன்றைய நிலைமையில, அதாவது அந்த காலத்துல நம்ம கோர்ஸ் முடிச்சோம், சரி எனக்கு பயன்பட்டது அதனால இப்ப யாரோ கொடுப்போம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தை கொண்டு எங்களை மாதிரி கடையில போடுறவங்க உண்டு. பாதி பேர் அதை பேப்பர் கடையில் போட்டுருவாங்க, அது யாருக்கும் பயனில்லையாமல் போயிடும். இப்போ உள்ள காலத்தில் வந்தீங்கன்னா காலையில் வாங்கி புக்கு ஒன்று படிக்கிறாங்க, சாயங்காலம் அதை எங்கே வைக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியல, ஏன்னா அது மினி ஷார்ட் புக் ஆயிடுச்சு, லைஃப் லாங் புக். நானே வரவங்கள்ட்ட சொல்லுவேன், உங்கள் வீட்டில் அலமாரியில் புத்தகத்தை அடிக்கி வைங்க, எல்லாத்தையும் அடிக்க வைக்காதீங்க, உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன தேவைப்படும் அதை ஏம் பண்ணி அதை வீட்டில் அடக்குங்க, மற்ற பிறர் கொடுத்து பயனடைங்க, எங்கிட்ட தான் இல்லை யாருக்காவது கொடுத்து பயனடைங்க. அதான் என்னுடைய கடையில் நான் எழுதியிருக்க வாசகமே, நாம் படித்ததை பிறர் கொடுத்து பயன்பெறுவோம்.
1: படித்ததை பிறருக்கு கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய விஷயம் சார். இப்போ கூட காலேஜஸ்ல எல்லாம் அந்த மாதிரி ஒரு இயக்கம் வச்சு அதுக்காக புக்ஸ் எல்லாம் கூட கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நீங்க கலெக்ட் பண்றீங்க, பிறருக்கு அதை வந்து கொடுக்குறீங்க, விற்கிறதன் மூலமா வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்குது, அது போக வந்து முடியாதவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து ஒரு நீங்க சர்வீஸ் மோட்டிவ்ல பண்றீங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது நீங்க எதிர்கொள்ற சில பிரச்சனைகள்?
0: இதில் எங்களுக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று
1: கரையான், புக்ஸ் இருக்கிற இடத்துல
0: கரையான் கண்டிப்பாக இருக்கும், கரையான் ஒன்று. ரெண்டாவது நாங்கள் இந்த எடுத்து வைக்கிற இதில் வந்து டேமேஜும் சிலதெல்லாம் ஆகும், முக்கியமான சில ரொம்ப கிடைக்காத புத்தகங்கள் டேமேஜ் ஆகும், அதை பாதுகாக்க முடியாமல் சில இடத்துல வருத்தமாயிருது. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம புக்கு வந்து சிலபஸ் அப்போ அப்போ மாறும்போது எங்களுக்கு அந்த புக்கு போச்சேங்கிற வருத்தம் ஒன்று, ஆனால் அதை எடுத்து யாரும் படிக்க மாட்டாங்க, சிலபஸ் மாறிச்சு விட்டுறாங்க, ஆனால் அந்த கான்செப்ட் இன்னைக்கு இருக்குது, அந்த சப்ஜெக்ட் இருக்குது, அதை எடுத்து யாரும் ஃபாலோ பண்ணல, அது பிடிச்சி போச்சு எனக்கு அடுத்த எடிஷன் தான், ரீப்ரிண்ட் நியூ புக்கு அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஓல்டில் நிறைய விஷயம் மறைஞ்சிருக்கு, அதை எடுத்து படிக்க ஆள் கிடையாது.
1: ஏன்னா எடிட்டர் தானே அடுத்ததில் வர போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே இதே தான், நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்கன்னா அந்த படிக்கிற காலத்தில் அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் படித்தா போதும்னு, அவங்களோட மூளையை வந்து இது வரைக்கும் போனாலும் போதும் படிவாரம் பண்ணி விட்ட மாதிரி போயிட்டு இருக்காங்க. இதனாலேயே வந்து அவங்க மற்ற இதுக்கு போக மாட்டேங்கிறாங்க. இப்போ இருக்கிறதோட நிலைமை வந்து ஸ்கூல்லையே இந்த மாதிரி அடைச்சி வச்சிடற மாதிரி. ஸோ இது மாறுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம்?
0: அதாவது எல்லா ஸ்கூல்லையும் கண்டிப்பாக லைப்ரரி பீரியட்னு ஒன்று வைக்கணும், எஜுகேஷன் லெவலில் லைப்ரரி பீரியட்னு வைக்கணும் கண்டிப்பாக. அவங்கவுங்க ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரியா, காலேஜ் லெவல்னா ஏதாவது ஒரு பயோகிராஃபி எடுத்து படிச்சு அதனுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன சாதிச்சாங்க என்னது இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் டைப்ஸ், இல்லை அவங்க என்ன ஒவ்வொருத்தரையும் ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி அவங்களே எழுத சொல்லணும், ஒரு புக்கை எடுத்து நீங்கள் ஒரு ஆர்டோகிராஃபி எழுதுங்க, இல்லை அது மாதிரி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. பேசிக் ஸ்கூல்னால் ஸ்டோரியை கேட்கலாம், தமிழ்னா இலக்கிய இலக்கணங்களை படித்து அதை விளக்கம் சொல்லலாம், இது பாடத்தில் இருக்குது, இதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு.
1: ஸ்கூல்ல இருக்க பசங்களுக்கு வந்து அந்த புக் வரைக்கும் இருந்தா போதும், அதனால
0: அதையும் தாண்டி கொஞ்சம் இருக்கு. அதாவது அதையும் தாண்டினா அவங்களுக்கு வந்து இப்போ எல்லாருக்கும் பாடங்கிறதுக்கு வந்து பேசிக்கல போயிடுச்சு, அதையும் தாண்டி பஞ்சதந்திரம் வாழ்க்கையில் நிறைய இருக்கு, மறைஞ்ச சின்ன சின்ன கதைகள் அந்த மாதிரிலாம் எடுத்து அவங்கள சொல்லி அதில் என்ன கருத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு. ஸ்கூல் லெவலில் போயிட்டா யாருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படிச்சு அதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லை நான் எவ்வளோ சயின்டிஸ்ட் இருக்காங்க அந்த மாதிரியோட வாழ்க்கை வரலாறு எடுத்து அவங்களுக்கு இது வந்து உந்து முயற்சி தான். இதை மாதிரி படிக்கும்போது நம்மளே ஏதோ செய்யலாம் செய்ய முடியும் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அதுக்கடுத்து காலேஜ் லெவலில் பெரிய பெரிய பெரிய பெரிய ஆளுங்களுடைய புக்கெல்லாம் எடுத்து போய் டீச்சர்ஸ் மாதிரி பண்ணலாம், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணலாம், ஏன்னா ஜேர்னலிசம்னு ஒன்று இருக்குது அதில் நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அது மாதிரிலாம் நிறைய பண்ணலாம். ஆரம்ப கால படிப்பு இதை பண்ணலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில விஷயங்களை படித்து நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிறோம், அது வந்து பிறருக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி நம்ம படித்து சில அனுபவங்களை வெளியே யார்கிட்ட சொல்லணும், அது நிறைய பேர்ட்ட கிடையாது. இதை ஏன் இப்படி சொல்லணும்னு, ஏன்னா ஆதாரங்கிறது உங்க கையில புக்கு இருக்கு, நான் இந்த புத்தகத்தில் இதை படித்தேன் நல்லா இருந்தது நீ படிச்சு பாரு அப்படின்னு சில கொடுக்கணும், அப்ப அடுத்தவங்களும் படிக்க தோணும். இன்னைக்கு உள்ள காலத்துல தொலைக்காட்சி ஒன்று இருக்கு, வீட்டில் பற்றாக்குறை ஒன்று இருக்கு, இதையெல்லாம் தாண்டி பொழுது புக்குக்கு செலவழிக்கிறது கம்மியா இருக்கு.
1: ஆமா சார், இப்போ வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் பத்தி நீங்க சொல்லிட்டீங்க, இப்போ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இதுக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுவாங்க?
0: ஆரம்ப காலத்தில் எனக்கு சப்போர்ட் இல்லை. என் பேரண்ட்ஸ் வந்து உனக்கு இந்த புத்தகம் லைன்லாம் என்ன செட் ஆகாது, நீ இன்னும் எங்கேயாவது வேலைக்கு போயிருந்தா அங்கே சேர்த்து வர்றீங்க, இதில் நீ புக்கு லைன்லங்கன்னா உனக்கு லைப்ரரி எங்கேயாவது சேர்த்து வர்றேன்னு சொல்லி எல்லாம் ட்ரை பண்ணாங்க, முயற்சியும் செய்தாங்க. எனக்கு வேலை வாய்ப்பும் கிடைச்சது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஆனால் நான் வந்து இல்லை, எனக்கு இது தனிப்பட்ட ஒரு சுதந்திரத்தில் நான் இந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டனால நான் அந்த வேலையை வேணான்ட்டேன். அதையும் தானே இன்றைய காலத்தில் என் ஒய்ஃப் அவங்களால கொஞ்சம் எனக்கு 100% ஹெல்ப்பு, ஏன்னா என்னுடைய இன்னைக்கு என்ன என்னுடைய மூடோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போ நான் வீட்டில் கடையில் வைக்கிற முடியாத புக்கை வீட்டில் வச்சுன்னா அதை அவங்களே பாதுகாத்துக்கிறாங்க.
1: இதுதான் சார் முதல்ல பிரச்சனை, வீட்டில் இடம் பத்தலைன்னு சொல்லி ஒரு பிரச்சனை.
0: 100% இடம் பத்தலை தான், அது உண்மை. ஆனால் அதே மாதிரி நாங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு நான் கொஞ்சம் விலையை பார்க்க மாட்டேன், ஏன்னா விலையெல்லாம் பார்த்துன்னா இன்றைக்கி யாருக்கும் எதுவும் கிடைக்காது. அதனால் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சி கஸ்டமர் கேட்கறதுக்கே கொடுத்துருவேன். நான் சில ரேர் டிமாண்ட் காஃபி கலெக்ஷன்ஸ் இது மாதிரிலாம் நிறைய வச்சுருக்கேன், அதெல்லாம் வீட்டில் பாதுகாப்பாக வச்சுருப்பேன், யாராக கேட்குறாங்கன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவேன் அதை. அதனால் அந்த இதெல்லாம் வந்து ஒய்ஃபுடைய இதில் விட்டுருவேன், நீ பார்த்து பாதுகாத்துக்க, நான் வரவங்க யாராவது அனுப்புனா சொல்கிறேன் அவங்களுக்கு இந்த புக்கை கொடுத்துருங்க அப்படின்னு. பசங்க ரெண்டு பேர் அவங்களும் எனக்கு ஏற்ற மாதிரியே புத்தகத்தை பாதுகாக்கினா பாதுகாத்துக்குவாங்க, அடிக்க வைங்க, சேஃப்டி பண்ணுங்க, லைக் அதுக்கு நீட்டாக வைங்க, புத்தகத்தை பொறுமையாக பாருங்கள், எல்லாம் எடுத்து அவங்களும் பார்ப்பாங்க, எடுத்து அட்ல திருப்பி வைங்க, இதெல்லாம் அவங்கள்ட்டையும் சொல்கிறாங்க, அவங்களும் அந்த புக்கை பாதுகாத்துக்கிறாங்க.
1: ஓகே சார், நீங்கள் பாதுகாப்புன்னு சொல்லும்போது தான் நீங்கள் வந்து முன்னாடி சொன்ன விஷயம் ஞாபகம் வந்தது, கரையான்கள். கரையான்கள்னால உங்களை உங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அதாவது முக்கியமான புத்தகங்கள் எடுத்து வச்சு
0: நிறைய போயிருச்சு. அதாவது நான் ஒரு காலத்தில் இந்த சித்தர்களுடைய பாடல்கள் நிறைய வச்சுருந்தேன், அது ரொம்ப பழமையான புத்தகம், புத்தகமே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும், அதெல்லாம் ரீப்ரிண்ட் கிடையாது. அந்த மாதிரி புத்தகம்லாம் நான் இங்கே வெளியே ஏதாவது நடுவில் வச்சோம்னா ஏதாவது போயிடும், டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு மூளையில் உரமாயிப்போம், அது ஃபுல்லாக ஒரு மாதிரி போயிடுச்சு. அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு 3 நாள் நான் அதனால் சாப்பிடவே இல்லை,
1: அந்த அளவுக்கு உங்களோட வருத்தத்தை
0: பாதிப்பு, ஏன்னா அதெல்லாம் மறுபதிப்பு கிடையாது.
1: ஆமாம் சார்,
0: அந்த மாதிரியா. ரெண்டாவது கரையானை வந்து நீங்கள் அழிக்கணும் முடியுன்னா முடியாது, அது ஒன்று. ஆனால் இன்னொன்று,
1: பழைய புத்தகங்கள்னு இருக்கும்போது அது கரையான,
0: அது வந்து என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு புத்தகம் நம்ம செல்ஃபில் வைக்கிறோம் அப்படின்னா அசையாமல் ஒரு 6 மாதம் இருந்தால் கண்டிப்பாக அதில் பூச்சி வந்துடும். அதை நீங்கள் ஷேக்னஸ், அதாவது எடுத்து படிக்கவோ, இல்லை எடுத்து தட்டி வைக்கவோ, இல்லை தூசி தட்டவோ, இல்லை எடுத்து ஒரு எடுத்து கீழே வச்சுட்டு திருப்பி தட்டிட்டு திருப்பி வைக்கணும், அந்த ஒரே அசைவே இல்லாம அந்த இடத்துல இருந்தா நிச்சயமா கண்டிப்பா கரையா வரும்.
1: ஓகே சார்,
0: அந்த புத்தகத்தை நீங்க எடுக்கணும் படிக்கணும் அப்படின்னு கூட இல்லட்டாலும் எடுத்து பார்க்கவா செய்ய, பார்த்து திருப்பி அப்படி ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி வைங்க, ஷேக் ஆகும்போது அதுல பூச்சியோட உணர்வுகள் வரவே வராது, அது அப்படியே அடர்த்தியா கெட்டியா காற்றோட்டமே இல்லாம இருந்தா அந்த இடத்துல நிச்சயமா கரையா வரும்.
1: ஓகே சார், இப்போ வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து பழைய புத்தகங்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க, இப்ப வரக்கூடிய புத்தகங்கள் எப்படி இருக்கு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நான் சொல்றது படிக்கிறத தவிர்த்து, அதாவது படிப்புக்கு யூஸ் பண்றதை தவிர்த்து இப்ப வரக்கூடிய லிட்ரேச்சர் அந்த மாதிரி நான் கேட்கறேன், இப்ப வரக்கூடிய நாவல்கள், சிறுகதைகள், இதை பத்தி நீங்க
0: நிறைய வருது. இப்ப ஏகப்பட்ட புத்தகம் வருது, மாத பத்திரிகை, நாவல்ஸ், இங்கிலீஷ் நிறைய வருது. ஆனா எல்லா ரைட்டரும் ரீச் ஆக மாட்டாங்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ரைட்டருடைய புக்ஸ் மட்டும்தான் அதிகமாக ஒரு ஒரு ஃபாஸ்ட்டாக வருது, வேகமாக விறுவிறுன்னு ஒரு 6 மாதம் 3 மாதம் ஓடுது, திருப்பி அதை அப்படியே டவுன் ஆயிடுது.
1: இதுக்கு காரணம் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்வம் கம்மியா இல்லையா, இதனால இல்லாட்டி அந்த ரைட்டரோட திறமை கம்மியாக இருக்கிறதுனாலயா சார்?
0: இல்லை அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அன்னைக்கு சுச்சுவேஷன் அங்கே 6 மந்த்ல என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட், என்ன ஒரு பாப்புலர் ஆயிடுச்சு, எது பற்றி ரீச் பண்ணி எழுதியிருக்காங்க, நம்ம ஒரு ஏதோ ஒரு அனுமாசியம் ஒன்று ஒன்று இருந்தால் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருந்தா, அதை ஒரு மாதிரி ரிசர்ச் மாயையாக எழுதியிருந்தா உடனே அந்த புக்கு பாப்புலர் ஆகுது. அப்புறம் க்ரைம் அப்படின்னா அப்புறம் வேர்ல்டு ஃபேஸ், அதை பற்றி ஏதாவது ஒரு அழிவு பற்றி ஏதோ ரிசர்ச் பண்ணி எழுதியிருந்தா, ஓ இதனால் கரண்ட்டாக ஏதாவது பாதிப்பு வரப்போகுதுன்னா அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி, அந்த மாதிரி ஒரு
1: அப்படின்னு
0: அந்த மாதிரி ஏதாவது எழுதினாலும் அதை பற்றி அதிகமாக ஓடுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைமிங் ஏற்ற மாதிரி அந்த நேரத்தில் என்ன நடக்குதோ அதை பற்றி எது ரிலேட்டிவாக புக்கு வருதோ அதை எழுத்தாளர் பயன்படுத்திக்கிறாங்க, அதை பற்றி வரக்கூடிய புத்தகங்கள் அதிகமாக விற்கிது. ஆனால் தொடர்ந்து அது கிடையாது,
1: நிலையானது கிடையாது.
0: நிலையானது கிடையாது. அந்த நேரத்துக்கு சொல்லுவாங்க டைமிங் ஆஃப் சேல்ஸ் மாதிரி அந்த நேரத்துக்கு ஓடுது.
1: இந்த மாதிரி நீங்க வந்து புக்கெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, அப்போ உங்களை என்கரேஜ் பண்ணது யாரும், உங்களுக்கு ஏதாவது டிஸ்கரேஜ்மெண்ட் ஏற்பட்டிருக்கா? அதான் வீட்டில் இருக்கவங்க வந்து அந்த மாதிரி

0: வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆனால் டிஸ்கரேஜ்மெண்ட்னு ஏதாவது நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா?
1: நிறையா இருக்கும். எத்தனையோ நாள் ஏமாற்றங்களோட வீட்டுக்கு போயிருக்கேன். எத்தனையோ பேர் தனக்கு தேவையானது கிடைக்கலன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிடும்போது இவங்களுக்கு தேவை என்ன, இன்னும் என்ன எடுக்கணும்னு என்ன எதிர்பார்க்குறாங்க, இதையெல்லாம் தேடி நான் போய் அலைஞ்ச காலம் அதிகம். அப்போ என்கிட்ட என்னுடைய இது ஒரே குறிக்கோள், என்கிட்ட எந்த புத்தகம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் அதுக்காக சிரமப்பட்டு அதிகமாக அலைஞ்சேன்.
0: அதாவது உங்ககிட்ட கேட்டு வர புத்தகம் உங்ககிட்ட இல்லைனாலும் அதை போய் எப்படியாவது கண்டுபிடிச்சி.
1: ஆமாம், இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகவே இவங்க இதை புக்கு கேட்குறாங்க, இல்லைன்னு சொல்லவே கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் கலெக்ஷன் தேடி அலைஞ்சேன். ரெண்டாவது, நான் வந்து இந்த ஆன்டிபயாட்டிக் கொடுக்குற மாதிரியா நீங்கள் இதை கேட்குறீங்க, அதுக்கு ஈக்குவல் இதில் இருக்குது பாருங்கள் அப்படின்னு கண்டென்ஸு சிலபஸ்ஸு சாப்டர்ஸு இல்லை அவங்க கேட்குற ஆர்டிக்கல் இல்லை அவங்க கேட்குற கற்பனை இல்லை என்ன எழுத்து தன்மை இல்லை யாரை பற்றி கேட்குறாங்க அந்த மாதிரி ஏதாவது இவங்க இந்த ஆத்தர் இந்த பதிப்பும் கேட்குறேன்னா அதே இது வந்து இந்த புத்தகத்தில் இதில் இந்த பதிப்பகத்தில் இருக்குது பாருங்கள், அதோட கொஞ்சம் டீப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு 100% ஒரு 70% கண்டிப்பாக இருக்க பாருங்கள் அப்படின்னு செலக்டிவாக எடுத்து கொடுத்த காலம் அதிகம்.
0: சார், உங்களோட படிப்பை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு புத்தகங்களை பற்றி யாரும் காட்டுறீங்கன்னா உங்களோட படிப்பை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் சார்.
1: நான் வந்து 10th டிஸ்கண்டினியூ தான், பிஎஸ்எஸ் ஸ்கூல் மயிலாப்பூரில் தான் படித்தேன்.
0: ஆனாலும்
1: என்னுடைய அனுபவம் வந்து என்னுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து புத்தகம் தான், புத்தகத்தை நான் எடுத்து எடுத்து புரட்ட புரட்ட எனக்கு படிப்பு அறிவு நான் தானாக வந்துருச்சு.
0: அனுபவ கல்வி,
1: அனுபவ கல்வி கண்டிப்பாக அதிகம் எனக்கு.
0: ஓகே சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா இதை பற்றிலாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ சொல்லி முடித்த பிறகும் கூட இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம மக்கள்கிட்ட நல்லா போகணும், புத்தகங்களை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வந்தீங்கன்னா என்ன விஷயமா இருக்கும் அது?
1: டெய்லி நியூஸ் பார்க்க அரை மணி நேரம், டிவியை பார்க்கறதுக்கு 1 மணி நேரம், சீரியல் பார்க்க அப்படின்னு என்ன மணி நேரம் தொடுக்கிற மாதிரியா, தினமும் 1/2 மணி நேரம் யாராவது படிக்க ஏதாவது ஒரு புத்தகத்துக்குன்னு ஒரு ஒதுக்குங்க. அது உங்களுக்கு எந்த விதமாக ஆர்வம் எந்த புக்கு இருக்குனாலும் சரி,
0: நியூஸ் பேப்பரே படிக்கிறாங்கன்னா கூட ஹெட்லைன்ஸ் இருக்குதான் சார்.
1: ஆமாம், ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பேரா இல்லை ஒரு காலம் ஒரு கிராஃப்ட் ஒரு சாப்டர்ஸ் அது சப்ஜெக்டோ இல்லை ரிலீஜியஸோ இல்லை லைஃபோ இல்லை மெடிசன்ஸோ இல்லை அலாச்சியோ எது வேணால் இருக்கட்டும், எந்த சப்ஜெக்டான எனி சப்ஜெக்ட் எனி ஆர்டிக்கல் எது இருந்தாலும் சரி, ஒரு கிராஃப்ட் இல்லை ஒரு 2 பக்கம் 4 பக்கம் தினமும் 1/2 அவர் அதுக்கு படிக்கணும் அப்படின்னு ஒதுக்குங்க. இதை படிக்கும்போது நீங்கள் உங்களுடைய உணர்வுகள் நீங்களே பகிர்ந்து பழகிக்கிறீங்க, அதிகமாக தெரிஞ்சுக்கிறீங்க. தெரியாத விஷயம் எழுத்துப்பூர்வமாக படிக்கும்போது அதிகமாக நம்மள்கிட்ட கிடைக்கும். பார்க்கறத விட பார்க்கறது 50% தான், கேட்கறது 20%, பார்க்கறது 50%. ஆனால் இப்போ எழுத்துப்பூர்வமாக பார்த்து படிக்கிறது 100%.
0: நமக்கு அது அப்படியே
1: மனசில் பதியும், நம்மளே பார்த்து நம்மளே படிக்கும் போது அது நம்மளுக்கு 100% பதியும்.
0: இப்போ வந்து உங்ககிட்ட எத்தனை எவ்வளோ புக்ஸ் வச்சுருப்பீங்க சார் இப்போ வரைக்கும்? இந்த இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு நிலைமைக்கு உங்கள் கடையில் எவ்வளோ புக்ஸ் வச்சுருப்பீங்க?
1: சப்ஜெக்ட்னு பார்த்தா நிறையா எல்லா விதத்துலையும் வச்சுருக்கேன் நான், என்கிட்ட எல்லா சப்ஜெக்டும் கிடையாது. நுழைவுத் தேர்வு, ஆரம்ப கல்வி, மெடிக்கல் சப்ஜெக்ட், இன்ஜினியரிங்கு, இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்டு, டோட்டல் ஆஃப் சப்ஜெக்ட் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனையும் வச்சுருக்கேன். எல்லா கலெக்ஷனும் எல்லா வெரைட்டி ரைட்டர் ஆத்தர்ஸ் எனக்கும் மேக்ஸிமம் நான் கவுண்டிங் பண்ணி சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு கவுண்டிங் பண்ண நேரம் கிடையாது அந்தளவுக்கு புக் இருக்கு.
0: எஸ் சார். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் கவுண்டிங் இல்லாமல் புக்ஸ் இருந்தாலும் கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம், நீங்கள் இது வரைக்கும் படித்ததுலேயே ரொம்ப பிடிச்சது?
1: எனக்கு பிடிச்ச ஆன்மீகம் அதிகமாக படிப்பேன். ரெண்டாவது, நான் வந்து இந்த சிவனுடைய வைணத்தலவங்கள் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதிகமாக படிப்பேன். அர்த்தமுள்ளமை இந்த மாதிரி ரொம்ப எண்ணப்பட்டு என்னை வந்து படிக்க வச்சது, சிந்திக்க வச்சது. அதில் இருக்க சில விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப என் மனசை பாதித்தது. இன்றைக்கி சமுதாயத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அங்கே தான் தோணுது.
0: ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து எங்களுக்காக உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துட்டீங்க, இதுக்காகவே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் நேயர்கள் வந்து நீங்கள் சொன்னதை கேட்டுட்டு கண்டிப்பாக வந்து அவங்களோட ரீடிங் ஹேபிட்ஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இன்னும் படிக்க எவ்வளவோ விஷயங்கள் புத்தகங்கள் மூலம் ஒளிஞ்சிருக்கு. இன்டர்நெட் மட்டும் வாழ்க்கையில், டிவி மட்டும் வாழ்க்கையில, நியூஸ் பேப்பரில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாதிக்கு மேலே ஆட் இருந்தால் தான் அந்த நியூஸ் பேப்பரே விற்குது, நிறைய விஷயம் இருந்தால் அது அந்தளவுக்கு விற்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியான நிலைமையில் நீங்கள் வந்து புத்தகங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, புத்தகங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்னன்றது உங்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நேயர்களும் தெரிஞ்சிட்ருப்பாங்க. இங்கே கூட வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.
1: நன்றிம்மா, வணக்கம்.

0: And so, you're listening to MOP Community Radio 107.8, the best entertainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
1: கடைக்கு போயிட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
3: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏ, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லாயிருக்கு.
3: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே. அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
3: 50.
1: அது கொடுக்காத.
2: யார் அது?
1: என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
3: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
1: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
2: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
3: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
1: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
3: என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லைன்னா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது பிக்சட் ரேட்னு அவசியம் இல்ல, அதை நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me? யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வீட்டுகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ அ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் எவ்வளவு?
1: அது வாங்க 800 ரூபா.
2: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
0: இங்க இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ல ISI மார்க்கே இல்லையே.
1: அதுங்களா?
0: ISI மார்க் இல்லைன்னா ஸ்டெபிலைசர் வாங்க மாட்டேன்.
3: நேயர்களே, ISI மார்க் உள்ளதே மட்டும் வாங்குவோம், அதுவே தரத்திற்கு உத்தரவாதம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல் வுமனா நீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு 2 லைன் சொல்ல முடியுமா?
6: சக்சஸ்ங்கிறது அவங்க அவங்களோட அளவுகோல் தான். எனக்கு இன்னும் பார்த்தா என்னோட சக்சஸ் போர்லேன்னு கூட தோணலாம். உங்களுக்கு என்ன பார்க்கும்போது நான் சக்சஸ்ஃபுல் உமனா தோணலாம். நான் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்ட்டு தேவையில்லாம மண்டையை போட்டு உடைச்சிட்டுலாம்.

0: அதனால வந்து சொசைட்டில இருக்கிற பல பிரச்சனைகள் நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வாழ்க்கை என்னன்னு என்னால இன்னும் கூட படிக்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது. அது மூலமா என்னுடைய நெட்வொர்க் கொஞ்சம் பெருசாச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு ரீச் லாட்ஸ் ஆஃப் பீப்புள், அந்த பீப்புள் ஆர் ஏபிள் டு ரீச் மீ. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் உதவிகள் அது பண்ண முடிஞ்சது. அது பெரிய சோசியல் ஒர்க்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அது வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, ஒரு மனிதனா பிறந்தவன் வந்து 5 ஜீவராசிக்கு உணவு வைக்கணும்பா, அதே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு ஈ, எறும்பு, காக்கா, நாய், நரி, நிறைய பிடிக்க முடியாது இப்பெல்லாம். அதனால காக்கா ஒண்ணா பிடிச்சிக்கலாம், நாய் அந்த மாதிரி, பூனை, மாடுக்கு இது கொடுக்கறது, அப்படி சக மனிதர்களுக்காவது உணவு கொடுக்கணும், யாராவது ஒருத்தருக்காவது கொடுக்கணும்னு அந்த காலம் மாதிரி சிவனடியார்களுக்காக காத்துட்டு இருந்து அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட முடியுங்கிற நிலைமை இல்ல. அரிசி வைக்கிற வேலையில யாராவது வராங்கனால கதை சாத்திர அப்புறம் நம்ம சாப்பிட்டு கூப்பிடலான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே இல்லையா. சோ அட்லீஸ்ட் இத வந்து பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாமே ஒரு ரொட்டேஷன்ல போய்கிட்டு இருக்கும். நம்ம அதுவே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான், ஒரு உறவும் ஒரு ஒருத்தருக்கு உணவு கொடுக்கறதுமே. இன்னொன்னு நீ சொல்லணும்னா, சின்ன வயசுல எங்களுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்தாங்க, அவங்கள பார்த்து நாங்கெல்லாம் வளர்ந்தது. உதாரணத்துக்கு லால் பகதூர் சாஸ்திரி, அவங்க பேரே நீங்க எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா. அவர் வந்து திங்கக்கிழமைகள்ல மாத்திரம் ராத்திரியில எல்லாருமே ஒருவேளை உணவை தவிர்த்து கோதுமையோ ஏதோ அந்த மாதிரி கம்மியா சாப்பிட்டு அந்த உணவை வந்து நீங்க சேர்த்து வச்சு ஏழைகளை கொடுக்கலாமே அப்படின்னாரு. அது வந்து ஐ வாஸ் வெரி யங் தட் டைம், மைண்ட்ல நல்லா பதிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே, 3 சாப்பிட்டா ஓகே, முதல் வேளை சாப்பிடுறவங்க வந்து யோகி, 2 சாப்பிட்டா அவங்க வந்து போகி, 3 சாப்பிட்டா ரோகி, 4 சாப்பிடுறவன் தேச துரோகிகள்லாம் அந்த நாட்டுல இருக்காங்க. சோ அது முதல்ல அதுல கட் பண்ணாலே, பேசிக்கா வயிற்று ரொப்பிட்டாலே, எல்லாருக்கும் பசிங்கிறது அடங்கி போனாலே உனக்கு அடுத்த தாட் வர ஆரம்பிக்கும். என்ன செய்யணும், உதவி செய்யணுமா, படிக்கணுமா, நம்ம முன்னுக்கு வரணுமா, நம்ம என்ன செய்யணும்னு பேசிக்கா அதுக்குண்டான வழியை வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுக்குறாங்க எங்களுக்கு எல்லாம். இந்த காக்காக்கு வைய, இப்ப வந்து குழந்தைகளுக்கு பர்த்டே பொழுது கோவை கிஃப்ட் மாதிரி கொடுன்னு குடுக்கறது பழக்கறாங்க. அந்த குடுக்கறதுங்கிறது பழகினால உங்களுக்கு வந்து அந்த சோசியல் கமிட்மெண்ட் வந்துருது.
1: உங்களோட ரோல் மாடல் இதுக்கெல்லாம் யாரு சொல்ல முடியுமா?
0: என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே. எனக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. சாதாரணமா வீட பெருக்க வரவுளும் சொல்லி கொடுக்கலாம், நாம யார்கிட்ட என்ன பாடம் கத்துக்கிறோம்ங்கிறது தான். ஏன்னா எல்லார்கிட்டயும் எல்லா நல்லதும் இருக்கு, நம்மளை விட அதீதமான தெளிவுகளும் இருக்கு. வாழ்க்கையை பார்த்தவங்க கிட்ட அவங்க எந்த மட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்க எல்லாம் ரோல் மாடல் தான் எனக்கு.
1: உங்களோட எந்த ஏஜ்ல இருந்து இதை நீங்க இன்கல்கேட் பண்ணா இதெல்லாம் பண்ண?
0: சின்ன வயசுல இருந்து. ஏன்னா அந்த காலத்து வாழ்க்கை முறையே வேற, இந்த ஒரு 20 ரொம்பவே மாறி போச்சு. இன்னொன்னு என்னன்னா, முன்ன வந்து ஒரு சர்வோதயா பானைன்னு எல்லார் வீட்லயும் இருக்கும். சங்கர மடத்துல இருந்து கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த பானையை வாங்கிட்டு போவாங்க. தினமே நம்ம அரிசி போடும் பொழுது ஒரு கைப்பிடி அரிசி அதுல போட்டுடணும். சோ மாச கடைசியில பார்க்கும் போது ஏதோ ஒரு கொஞ்சமா சேர்ந்துரும். 10 வாங்கிக்கிட்டங்கனால அந்த அரிசி வந்து எல்லாருக்குமே ஆகும். ஏன்னா வேத பாராயணம் படிக்கிற பசங்க அப்பெல்லாம் வந்து ரொம்பவே ஏழ்மை இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த அரிசியை வாங்கிட்டு போவாங்க. இந்த தாட்டு லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி ஒரு பெரிய தலைவர் சொன்ன தாட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டு கேட்டு சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்ந்த விதம் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. இந்த சோசியல் கமிட்மெண்ட் என்னும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும், அதனால இந்த எங்கேயாவது பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ரோடை கிளீனா வச்சுக்கணும். அவங்க வீட்டு வாசல கிளீனா வச்சுக்கிட்டாலே போறோம், இது அது பண்ணவே மாட்டேங்கிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஸ்கூட்டர் போற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்துட்டோம். ஏன்னா டிராபிக் ஜாம் ஆச்சுனால 5 வெயிட் பண்ணலாங்கிறதே இல்ல. என்னமோ இவனுக்கு மாத்திரம் தான் டிராபிக் ஜாம் ஆன மாதிரி சைட்ல பெடஸ்ட்ரியன்ஸ் போற வழியில் இப்ப நான் பார்த்தேன். இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோட்ல அர்ஜென்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் போறது, இன்னும் கொஞ்சம் போனா அங்க கூவத்துல விழுந்துருவான், கவலைப்பட மாட்டான் போல இருக்க. சொல்லி சரி, இந்த அளவுக்கு அவசரத்துல இருக்கோம் நம்ம, அந்த ஒரு பொறுமை, இந்த ஒரு 5 நம்ம உயிரும் போகலாம் காலும் போகலாம்ங்கிறதெல்லாம் இல்ல. மத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போயிடணும், அப்படி நான் போய் சேரணும், நான் சுயநலமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே அது பெரிய சோசியல் ஒர்க். சுயநலத்தை தவிர்த்துட்டு சுத்தத்தை கொஞ்சம் வளர்த்த ஆரம்பிச்சாலே பெரிய சோசியல் ஒர்க். அதை வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் தான் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தான் பெட்டர். ஏன்னா கேட்ச் த மேங்குன்னு உங்களுக்கு இன்னும் கீழே இருக்கலாம், ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்போ வந்து இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், இந்த பட்டாசு தொழிற்சாலையில எங்க வீட்டுல வந்து குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிறதே இல்லை. நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா என் பொண்ணு இந்த சமீபத்தாட்ட சொன்ன போது, இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில குழந்தைகள் தான், அப்புறம் பீடி தொழிற்சாலையிலயும் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொன்ன போது எத்தனையோ குழந்தைகள் தீ விபத்துல செத்து போயிடும். ஏன்னா பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு வந்து கரண்ட் ரொம்ப செலவாகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ராத்திரி வேளையில கரண்ட் செலவாகும்.

0: கதவெல்லாம் மூடிட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ண வச்சு அந்த பிள்ளைகளை மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு அந்த பிள்ளைகள்லாம் பட்டாசு தொழிற்சாலையில வேலை பண்ணும். ராத்திரியில தீப்பொறி பறக்கும் பொழுது காலையில குழந்தைகளை இறந்து போயிருக்கும். காலையில ஒரு நியூஸ் அவ்வளவுதான் காலம். பட்டாசு தொழிற்சாலையில் குழந்தைகளும் இவர்களும் தீ விபத்தில் கருகினார்கள். ஐயையோ பாவம், முடிஞ்சு போச்சு, நம்ம முடிச்சிட்டோம். ஆனா தீபாவளி அந்த வருஷம் நம்ம கொண்டாடுவோம். இதை நம்ம பண்ணாமல் இருந்தாலே தீபாவளி வந்து இந்த அளவுக்கு பட்டாசு கொளுத்தணும்னு இல்ல. இந்த குழந்தை தொழிலாளர்களை நாம ஒதுக்கிறதுக்கு அவங்களோட வாழ்க்கைய முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை நாம பார்க்கலாம். அண்ட் நெவர் என்கரேஜ் இந்த டிராபிக் சிக்னல்ஸ்ல அங்க இங்க பிச்சை வாங்குற குழந்தைகளோ கை குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை வாங்க வரவங்களையும் நீங்க என்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே பெரிய சோசியல் ஒர்க். சின்ன சின்னதா தண்ணியை வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி நம்ம அன்னைக்கு உண்டான வாழ்க்கையில சின்ன சின்னதா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துருக்கனாலே உங்களுக்கே அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இது ஒண்டிதான் இளைஞர்கள்ட்ட நான் கேட்கிறேன்.
1: இன்னொன்னு ஆண்டி, இட்ஸ் பிட் பர்சனல், ஆனாலும் சைல்ட் அடாப்ஷன் அப்படின்றது நீங்க டாட்டரே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள்.
0: நான் வந்து குழந்தைகளை நம்ம அடாப்ட் பண்றதே இல்ல, அந்த குழந்தைகள் தான் நம்மள பேரண்ட்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிறது. அவ்வளோ கேரிங்கா இல்லமா, யாருமே அவங்க குழந்தைன்னு எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா தான் பாத்துக்குவாங்க. அதுல வந்து இன்னொன்னு தெரியுமா, இன்னைக்கு வந்து நிறைய கப்பல் அடாப்ட் பண்ணிக்கிறது ரெடியா இல்ல, பண்ண ரெடியா இருந்தா குழந்தைகள் இல்ல. அந்த ரேஷியோ தான், குழந்தைகள் கம்மியா தான் இருக்காங்க. அங்கங்க நிறைய குழந்தைகளை விட்டு வச்சிருக்காங்களே, ஏன் யாருமே அடாப்ட் பண்ணிக்கலான்னு கேட்டா, எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா இது இருக்காது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ முதல்ல பிறந்தா அடுத்தது அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கு எல்லாருக்குமே. என்ன இவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், இதனோட ஜாதகம் என்னவோ, இது என்ன ஆகுமோ, அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்ல தான் கெட்டு போறது. அதை விட நம்ம பேசாம ஒரு நல்ல நாள் கிழமையினா யாராவது பொறுப்பேற்றுட்டு நடத்துறாங்கன்னா அங்க கொண்டு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு இல்லைன்னா பண்டிகையை கொண்டாடிட்டு வந்துருவோம். நம்ம அதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு தான், அதுதான் முதல்ல நான் சொன்னேன், பல விதமான பொறுப்புகள் இருக்கு. சுத்தம் சுகாதாரம் வந்து எல்லா விதத்திலையும் மனசா வாச்சா கர்மனா சுத்தம் இருக்கணும். அந்த வார்த்தைகள்லயும் வரணும், செய்கையிலயும் அந்த சுத்தம் இருக்கணும். அதை வந்து பழகறதுக்கு பயப்படுறதுனாலதான் எல்லா வித பிரச்சனைகளுமே இருக்கு நமக்கு. அதாவது குழந்தைகள் இனிமேதான் உலகத்தை பார்க்கணும். ஓல்ட் ஏஜ் ஹோம் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, டெஸ்டிடியூட் விமன் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, பொறுப்புகள் யாரும் எடுத்துக்காத்தனால தானே. எல்லாருக்கும் அவரவர்கள் வாழ்க்கையை வாழணும். அதனால அம்மா அப்பா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, ஓல்டேஜ் ஹோம்ல ஜாலியாயிரேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இவங்க ஜாலியா இருப்பாங்கன்ற எண்ணத்துல அந்த மாதிரி ஆரம்பிச்சாச்சு நம்ம. அடாப்ஷன் வந்து இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர். இன்னும் கொஞ்சம் போனா ஐ திங்க் எவ்ரி ஃபேமிலி ஷுட் அடாப்ட் அ ஓல்டர் பர்சன். ஒரு பாட்டியாவோ ஒரு தாத்தாவோ அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர்.
1: பாட்டி எல்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆண்டி. அவ கதை எல்லாம் கேட்காம வி கிட்ஸ் ஆர் டோட்டலி
0: இல்ல. அது இன்னொன்னு சொல்லிடுறேன், எல்லா பாட்டியும் சந்தோஷமா இருக்கும் சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படியே பிளேடு போடுற பாட்டிகளும் இருப்பாங்க. ஆனா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட். என்னோட அம்மாவா இருந்தா, என்னோட அத்தையா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. தேர் ஆர் சம் கப்பிள் தேவ் அடாப்டட் சம் ஆஃப் தி எல்டர்லி பீப்பிள் ஆல்சோ.
1: நம்ம மாரல் வேல்யூஸே நம்ம பாட்டி இல்லாத போது
0: கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு தொணத்தொணா கூட சில நல்ல விஷயங்கள் சொல்ல செய்வாங்க. நமக்கே வந்து ஓ இது மாதிரிலாம் நடந்திருக்கா வாழ்க்கையில, சேவிங்ஸ் எந்த விதத்துல அப்பலாம் நம்ம சேர்த்து வைக்கலாம், எந்த விதத்துல நம்ம சிக்கனமா வாழலாங்கறத கண்டிப்பா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் தப்பா பண்ண பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் குறையும், பிரச்சனைகள் குறையும். ஓகே ஆண்டி, தேங்க்யூ சோ மச் ஆண்டி. நீ ராக இருக்கிறதுக்குள்ள நானே சொல்லி, இட்ஸ் மை பிளஷர் டாக்கிங் டு யூ ஆல். ஓகே, ஆல் தி பெஸ்ட், மேக் இட் பிகின்.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ் அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPயின் சமுதாய வானொலி 107.8.

0: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்குகிறது பூசுத்தலாம் வாங்க.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை
2: உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
3: MOP சமுதாய வானொலி 107.8.

0: இந்த பாட்டுல இருந்தே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம எதை பத்தி பேச போறோம்னு. சென்னை சென்னை சென்னை, நம்ம சென்னை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். சென்னை பிடிக்காத ஆளே யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா ஊர்காரங்களையும் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க சென்னை ஆளுங்க மட்டும்தான். சென்னையில போறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு, ஹேங் அவுட் பண்றதுக்கு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட நிறைய இடம் இருக்கு, பீச் இருக்கு, ஏர்போர்ட் இருக்கு, நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்ஸ் இருக்கு, நிறைய இடம் இருக்கு, தியேட்டர்ஸ் மால்ஸ்னு ஆல்ரெடி நிறைய இடம் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு தெரியாத பிளேசஸ்னு பார்த்தா இன்னும் நிறையா இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ சென்னையில் இருக்கிற மெரினா பீச்சை பற்றி பேசுறதுக்காக நம்ம லாவண்யா வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம்.
1: ஹாய், ஹலோ, நான் லாவண்யா பேசுகிறேன். நான் வந்து சென்னையில் இருக்க மெரினா பீச் பற்றி சொல்ல போகிறேன். மெரினா பீச்னாலே குழந்தைங்களுக்குனா ரொம்ப பிடிக்குங்க. குழந்தைங்களில் பெரியவங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பிளேஸ்னா அது மெரினா பீச் தான். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹேங் அவுட் ஆகிற ஒரு பிளேஸ் எதுனா அது பீச் தான். ஸோ பீச்சோட ஸ்பெஷாலிட்டிஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். பீச்சில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து லைட் ஹவுஸ். நம்ம வந்து கீழேருந்து அப்படியே மேலே பார்த்தோன்னா அப்படியே ஹைட்டாக அப்படியே ஒரு ஒரு பிரம்மாண்டமாக நமக்கு வந்து தெரியும். லைட் ஹவுஸ் வந்து 150 feet ஹைட்டில் இருக்குது. நம்ம வந்து லைட் ஹவுஸ் வந்து இப்போ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே ஆக்கிட்டாங்க. அதாவது எல்லாருமே மேலே போயிட்டு மெரினாவோட வியூ அப்படியே பார்க்குற மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ லைட் ஹவுஸ் வந்து எதுக்காக வந்து நிறுவியிருக்காங்க அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. லைட் ஹவுஸ் வந்து ஷிப்ஸ் எல்லாம் வரும்போது அதுக்கு வந்து ஒரு சிக்னலாக வந்து உதவி இருக்குது அந்த காலத்தில். ஸோ இப்போ ஒரு ஷிப்புக்கு வந்து சிக்னல் காட்டணும்னா லைட் ஹவுஸ்ல இருந்து அந்த லைட் அந்த நீங்க வந்து லைட் ஹவுஸ் போய் வியூ பண்ணீங்கன்னா அங்க ஒரு பெரிய லைட் இருக்கும் மேல. ஸோ அந்த அந்த பழங்காலத்து லைட்டை தான் வந்து யூஸ் பண்ணி ஷிப்புக்கு வந்து ஒரு சிக்னலா அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நீங்க லைட் ஹவுஸை போய் வியூ பண்ணணும்னா மார்னிங் 10 AM ல இருந்து 1 PM வரைக்கும், அதுக்கப்புறம் 3 PM ல இருந்து 6 PM வரைக்கும் அது ஓப்பன்ல இருக்கு. அண்ட் தென் லைட் ஹவுஸ்ல இருந்து வந்தோன்னா நீங்க பீச் குள்ள போலாம். பீச் குள்ள வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து பீச்சை பார்த்தோன்னா நமக்கு தண்ணியில விளையாடணும், சீல போயிட்டு நல்லா வந்து ஜாலியா இருந்ததும் இந்த கோடை வெயிலுக்கு போய் விளையாடணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க. பெரியவங்களா இருக்கட்டும் சரி சின்னவங்களா இருக்கட்டும் சரி எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு பீச்ல போயிட்டு ஜாலியா விளையாடிட்டு நல்லா ஒரு ஒரு 3 மணிக்கா போனீங்கன்னா நல்லா விளையாடிட்டு ஜாலியா வெளில வந்தீங்கன்னா சுத்தி நீங்க பீச்சை சுத்தி பார்த்தா நிறைய அப்படியே உங்களுக்கு ஃபுட்ஸா இருக்கும். நீங்க வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பஜ்ஜி இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுண்டல் வித்துட்டு இருப்பாங்க, நிறைய இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மாங்காய், அப்புறம் வந்து அனல் பறக்க வந்து சோளத்தை வந்து அப்படியே சுட்டு கொடுப்பாங்கங்க, அதில் இருக்க டேஸ்டே தனி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அது எல்லாமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அதை நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம குளிச்சுட்டு வந்தோன்னா அப்படியே சாப்பிட்ணுன்னு தான் தோணும். ஸோ சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட சிலைகள்லாம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு காந்தி சிலை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கண்ணகி சிலை, அந்த மாதிரி நிறைய சிலைங்க இருக்குங்க. அப்படியே நடந்து வந்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அந்த உழைப்பாளர்கள் சிலை இருக்குது, முக்கியமான சிலையே அதுதான், உழைப்பாளர்கள் சிலை. உழைப்பாளர்களுக்காகவே அந்த சிலையை வந்து வச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணா சமாதி, அதுக்கப்புறம் வந்து MGR சமாதி, அப்புறம் இப்போ புதுசாக வந்து நம்ம புரட்சி தலைவி அம்மாவோட சமாதி இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிடுச்சு, நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையாக நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா VHOUSEங்க, விவேகானந்தர் ஹவுஸ். விவேகானந்தர் பற்றி நிறைய இருக்குது. விவேகானந்தர் வந்து யூத் மனசில் வந்து ஒரு விதையை விதைச்சிட்டு போயிருக்கார் இன்றைய காலத்தில். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா புக் லைப்ரரி இருக்கும். நீங்கள் வந்து விவேகானந்தர் எழுதிய புத்தகங்கள், விவேகானந்தர் பற்றிய புத்தகங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் விவேகானந்தர் பற்றிய குறும்படமும் போடுறாங்க அங்கே. நீங்கள் வந்து உங்களோட லீவ் டைமில் உள்ளே போயிட்டு ஃப்ரீ தாங்க உள்ளே போகிறதுக்கு உள்ளே போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் வரலாம். அதுக்கப்புறம் மெரினா பீச்சோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஜல்லிக்கட்டுங்க. இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க, இந்தியாலேயே லாங்கஸ்ட் பீச்னா அது மெரினா பீச் தான். இன்னொன்று வேர்ல்ட்லேயே செகண்ட் லாங்கஸ்ட் பீச்சாக நம்ம மெரினா பீச் இருக்குங்க. இன்னொரு விஷயம், காலையிலேருந்து நீங்கள் காலையில் போய் மெரினா பீச்சில் நின்றீங்கன்னா ஃபுல்லாக ஜாகிங் பண்ணிட்டு செலிப்ரிட்டிலேருந்து எல்லாருமே இருப்பாங்க, நீங்கள் எல்லாரையுமே பார்க்கலாம். காலையிலேருந்து அந்த புறாங்க வந்து அப்படியே பறந்து போகும் பாருங்க. அதுக்கு வந்து உணவளிக்கிறதுக்கு கூட நிறைய பேர் இருக்காங்கங்க, வந்து அதுக்கு உணவளிச்சு அந்த அந்த புறாங்க பறக்கிறத பார்க்கவே ரொம்ப கண்களுக்கு வந்து அப்படியே குளிர்ச்சியா இருக்கும். காலையில் எக்ஸசைஸ்லேருந்து நிறைய விஷயங்கள், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதியோர்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாகிங் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க, வாக் பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குங்க. 1 மணி வரைக்கும் பீப்புள் வந்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா மெரினாவில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ஹார்ஸ் ரைடிங். ஹார்ஸ் ரைடிங் வந்து நம்ம அப்படியே அதில் போய் ஏறி உட்காந்து ஒரு ராஜா மாதிரி ஒரு ஃபீல் வந்து மெரினாவையே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அந்த ஃபீல் பஜ்ஜில் எங்கெங்க கிடைக்கும்? மெரினால தான் கிடைக்கும். சென்னையில நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு அந்த ஒரு ஹார்ஸ் ரைடிங் என்ற ஒரு இது எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. அதுவும் பீச் ஃபுல்லா ஹார்ஸ்ல சுத்திட்டு வரணும்னா எவ்வளவு சுகமான ஒரு ஃபீல் அது. இன்னொரு விஷயம் வந்து அங்க பலூன் ஷூட்டிங் இருக்கும். நம்ம பீச்சுக்கு போனாலே பலூன் ஷூட் பண்ணணும். அதை வந்து அப்படியே அந்த என்னமோ நம்ம வந்து ராணுவ வீரர்கள் மாதிரி அந்த கையில அந்த ஷூட்டிங் எதை வச்சுட்டு அந்த பலூனை ஷூட் பண்ணுவோம் பாருங்க. அதுல இருக்க சந்தோஷமே வேற. என்னதான் நான் மெரினா பீச்சை பத்தி சொன்னாலும் நீங்க அங்க போய் ஃபீல் பண்றதுலதாங்க இருக்கு. எல்லாரும் இந்த கோடை காலத்துல போய் மெரினா பீச்சை பாருங்க.
0: சோ இப்ப லாவண்யா ரொம்ப அழகா பீச்சை பத்தி பேசினாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி வேற பேசினாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆர்ஜே சுமன் நுங்கம்பாக்கம் பத்தி பேச வந்திருக்காங்க.
2: ஹலோ, நான் சுமன். என் வீடு நுங்கம்பாக்கத்துக்கு தான் இருக்கு. நுங்கம்பாக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வெல்லோனான ஏரியாங்க. இங்கே நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஃபாரின் கன்சல்டன்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஷாப்பிங் மால்ஸ், ஸ்போர்ட்டிங் ஃபெசிலிட்டிஸ், 3-star ஹோட்டல்ஸ், நிறைய விதவிதமான சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ், இஸ்பானி சென்டர் இருக்கு. அப்படியே நேராக போனீங்கன்னா நம்ம செம்மொழி பூங்காங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி வர்ற ஒரு பார்க். இங்கே நிறைய ஷூட்டிங் நடக்குங்க. இந்த பார்க்கோட ஆர்கிடெக்சர் மற்ற பார்க்கோட ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க.

0: இதனாலே விசிட்டர்ஸ் ரொம்ப வந்து விரும்பி வருவாங்க. நுங்கம்பாக்கம் வழியாக வந்தீங்கன்னா இங்கே லயோலா காலேஜ், அப்புறம் டபிள்யூசிசி காலேஜ், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ், ஸ்தலாமாரிஸ் காலேஜ், அப்படியே விவேகானந்தர் காலேஜும் இருக்குது. காதர் நவாஸ்கன் ரோடு நுங்கம்பாக்கத்தோட ரொம்பவும் ஒரு ஹாப்பனிங்கான ஒரு ரோடுங்க. அது உள்ள பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ், நிறைய ஷாப்பிங் ஸ்டோர்ஸ்லாம் இருக்கு.
1: இன் அண்ட் அரவுண்ட் நுங்கம்பாக்கம்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் சுமன் ரொம்ப அழகா சொன்னாங்க. இப்ப அடுத்து சென்னையில இருக்கிற வடபழனியை பத்தி பேசுறதுக்காக நம்ம ஓவியா வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
2: ஹலோ நேர்களே, நான் ஓவியா பேசுகிறேன். நான் இப்போ என்ன பேச வந்திருக்கேன்னா வடபழனி. உங்களுக்கு வடபழனினாவே என்ன ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும்? முருகன் கோவில் தாங்க. அந்த கோவிலில் நிறைய கல்யாணம் நடக்கும், சின்ன பசங்களுக்கு மொட்டைலாம் அடிப்பாங்க. அந்த கோவில் பின்னாடி பெரிய குளம் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா அங்கே ஃபோரம் மால் இருக்கு. ஃபோரம் மால் உள்ள போனீங்கன்னா பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையவே இருக்குது, கிஃப்ட் ஷாப்ஸ் இருக்குது, தியேட்டர்ஸ் இருக்குது. கோடம்பாக்கத்தில் வந்து கமலா சினிமாஸ் இப்போ ரொம்பவே நல்லாவே பெட்டராக இருக்கு. முன்னாடி வந்து அதுதான் ரொம்ப ஃபஸ்ட்டு ஆரம்பித்த சினிமான்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு கொட்டார் அந்த மாதிரி இருந்த சினிமா இப்போ ரொம்ப பெட்டராகவும், இப்போ எல்லாம் செலிப்ரிட்டிஸும் அங்கே தான் லான்ச் பண்ணுறாங்க மூவி மோஸ்டாக. அண்ட் தென் ஏவிஎம் ஸ்டூடியோ இஸ் அ ஃபேமஸ் இன் வடபழனி. ஏவிஎம் ஸ்டூடியோ, பிரசாத் ஸ்டூடியோ, விஜயவாகினி ஸ்டூடியோ, நம்ம பார்க்குற எல்லா மூவியும் மேக் பண்ணுறது அந்த ஸ்டூடியோவில் தான்.
1: இப்போ வடபழனியை பற்றி ஓவியா ரொம்ப அழகாக பேசினாங்க. நெக்ஸ்ட்டு தீர்த்தா வந்து ராயப்பேட்டாவை பற்றி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம்.
3: வணக்கம், நான் தீர்த்தா பேசுகிறேன். நான் என்னோட ஏரியா பற்றி தான் பேச போகிறேன். என் ஏரியா வந்து ராயப்பேட்டா. அங்கே நிறைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜ் இருக்குது, அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கூட நிறைய இடம் இருக்குது. முக்கியமாக ராயப்பேட்டாவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. எளிமையான மக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ எல்லாருமே அங்கே யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் அவென்யூ இருக்குது, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மால் சென்னையில். இப்போ நீங்கள் ஷாப்பிங் போகணுன்னா நீங்கள் ஷாப்பிங் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கேயே ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே போய் தியேட்டரில் படம் பார்த்துக்கலாம். அது மாதிரி ஒரு ஷாப்பிங் மால் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஒரு காலையில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபேமஸான டெம்பிள் இருக்குது, கவுடியாமட்னு. அங்கே வந்து கிருஷ்ணர் தான் மெயின் காட். அங்கே வந்து நிறைய பிளேசஸ்லேருந்து அங்கே வந்துட்டு பீப்புள் வராங்க. அங்கே நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும். கிருஷ்ணரோட ஜென்மாஷ்டமி அன்னைக்கு அங்கே நிறைய வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நிறைய ஐடல்ஸ்லாம் வச்சு அங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க.
1: இப்போ ராயப்பேட்டையில் இருக்கிற எல்லா இடத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பிராட்வேவை பற்றி பேசுறதுக்காக ஆர்த்தி வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம்.
4: ஹாய், நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். நான் இப்போ வந்து சென்னையிலேயே ஃபேமஸான ஏரியாவை பற்றி பேச வந்திருக்கேன். அதாங்க பிராட்வே. பிராட்வேயில் வந்து பிராட்வேக்கு ஃபேமஸானதே பிராட்வே பஸ் ஸ்டாப் தான். சென்னையில் நீங்கள் பஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சென்னையில் எங்கே போனாலும், அடையார் டு ராயபுரம் எங்கே போனாலும் பிராட்வேயில் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பஸ் ஏரியாவும் கூட. பிராட்வே பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்லேயே நிறையா மார்க்கெட்ஸு நிறையா இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் அங்கே வாங்கலாம். ஜூஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் வந்து பூக்கடைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வந்து பூலாம் ரொம்ப சீப்பாக விற்கும். என்ன பூ வேணால் எல்லா பூவும் அங்கே இருக்கும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி. தென் பிராட்வேக்கு பக்கத்தில் தான் சவுகார்பேட் இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கோம் சவுகார்பேட் எதுக்கு ஃபேமஸ்னு. அஃப்கோர்ஸ் சாட் ஐட்டம்ஸ் தான், பானிபூரி, சாண்ட்விச், முறுக்கு சாண்ட்விச் எல்லாமே அங்கே கிடைக்கும். தென் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிரியமான அவங்களுடைய ஆர்னமெண்ட்ஸ், இயர்ரிங்ஸ், செயின்ஸ் எல்லாமே அங்கே வந்து சீப்பாக இருக்கும், நல்ல டிசைன்ஸில் அந்த மாதிரி கிடைக்கும். தென் பிராட்வேக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னர். பாரிஸ் கார்னருக்கு ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் வந்து பர்மா பசார். அங்கே எல்லா இம்போர்ட்டட் ஐட்டம்ஸும் கிடைக்கும். செப்பல்ஸ்லேருந்து ஃபோன், ஹெட்செட்ஸு எல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அங்கே எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். அது பக்கத்தில் தான் இருக்குது பீச் ஸ்டேஷன். பீச் ஸ்டேஷன் ஃபேமஸ் நம்மளுக்கு தெரியும், சீரீஸ் நியூ ஃபிலிம்ஸ்லேருந்து ஓல்டு ஃபிலிம்ஸ் வரைக்கும் எல்லா லாங்குவேஜ்லையும் சரி, தமிழ் இங்கிலீஷ் எல்லா மூவிஸும் நம்ம அங்கே வாங்கிக்கலாம். எப்போவுமே அந்த சீரீஸ் நிறைய அப்படியே பக்கத்து பக்கத்து கடைகள் இருக்கும், ஒரு ஹாஃப் கிலோமீட்டருக்கு தள்ளி. நெக்ஸ்ட்டு பீச் ஸ்டேஷன் வந்து சென்னை போர்ட். இங்கே வந்து நம்ம ஃபாரின்க்கு கூட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறது, அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே இந்த சென்னை போர்ட்டில் தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு சென்னை போர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாலி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஸ்கீம் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் அங்கே போய் ஐ மீன் பூர் பீப்புள்ஸ் எல்லாருமே போய் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லாவும் பெஸ்ட்டாகவும் இருக்கும்.
1: ஸோ இப்போ பிராட்வேலேருந்து மின்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா பிளேசஸையும் நம்ம ஆர்த்தி ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு மயிலாப்பூரை பற்றி சொல்கிறதுக்காக பூஜா வந்திருக்காங்க.
5: ஹாய், நான் உங்கள் பூஜா பேசுகிறேன். இப்போ நான் இருக்க ஏரியா பற்றி பேச போகிறேன். நான் இருக்க ஏரியா வந்து மயிலாப்பூர் தான். மயிலாப்பூர் ஃபேமஸ்னால் மாமி மிஸ், கபாலீஸ்வர் கோவில் டெம்பிள், ரயில்வே ஸ்டேஷன், ராமகிருஷ்ணா மேடம், அண்ட் தென் ஃபில்டர் காஃபி. இப்போ கபாலீஸ்வர் கோவில் டெம்பிள் பற்றி சொல்லணும்னா, அது ரொம்ப ஃபேமஸ் டெம்பிள். 7th century அப்போ கட்டின டெம்பிள் அது. இப்போ அந்த கோவில், அந்த கோவிலோட ஸ்டோரி பற்றி சொல்கிறேன். சிவனும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மயில் வந்தது. அதை பார்த்த பார்வதி வந்து மெய் மறந்து அந்த மயிலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சிவனுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப கோபம் வந்துட்டனால பார்வதி வந்து அங்கேயே விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சிவனோட கோபத்தை தணிக்கிறதுக்காக பார்வதி வந்து மயிலாக மாறி சிவனை வந்து வணங்கினார். அதுக்கப்புறம் திருமயிலேன்னு பேர் வந்தது அதுக்கு. அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது மயிலாப்பூரில். அதுக்கப்புறம் இதுக்கு பேர் மாற்றி மயிலாப்பூர்னு பேர் வச்சாங்க. கபாலீஸ்வர் கோயிலில் ஃபேமஸான ஃபெஸ்டிவல்னு பார்த்தோன்னா 63 திருவிழா. இது வந்து ஒரு 9 or 10 days நடக்கும். 63 திருவிழா வந்து 63 நாயன்மார்கள் வந்து ஊர்வலம் வருவாங்க. அது கூட சிவன், தட் மீன்ஸ் கபாலீஸ்வரர் அண்ட் கற்பகம்பால் வந்து அந்த கூட சேர்ந்து ஊர்வலம் வருவாங்க. அதுதான் மயிலாப்பூர்லேயே இருக்கிறதுல ஃபேமஸான ஃபெஸ்டிவல். அதோட லாஸ்ட் வந்து திருக்கல்யாணத்தோட அந்த திருவிழாவை வந்து முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் பேச போகிறது வந்து ராமகிருஷ்ணா மேடம். அது வந்து பெரிய லார்ஜ் ஆர்கனைசேஷன். அங்கே வந்து விவேகானந்தாவோட புக்ஸ், அவங்களோட போயட் அண்ட் யோகாசனத்தை பற்றி அங்கே சொல்லி தருவாங்க.
1: இப்போ மயிலாப்பூருக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னு நம்ம பூஜா ரொம்ப அழகாக சொன்னாங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். இப்போ ஒரு சின்ன பிரேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சென்னை, இது நம்ம ஊரு சென்னை. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம சென்னையில இருக்கிற பிளேசஸ் பத்தி தான் பாத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் மவுண்டோட பத்தி சொல்றதுக்காக நம்ம பவித்ரா வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
1: ஸோ நான் உங்கள் பவித்ரா பேசுகிறேன். சென்னையில் ரொம்ப பரபரப்பான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோடை கண்டிப்பாக சொல்லலாம். மவுண்ட் ரோட் சொன்ன உடனே வந்து உடனே ஞாபகம் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் பிளாசா. ஸோ ஸ்பென்சர் பிளாசா வந்து பிரிட்டிஷ் பீரியடில் தான் ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 1985 பார்த்தீங்கன்னா அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்பென்சர் பிளாசா வந்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய மாலாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வந்துட்டு போகிற இடமாகவும் இது இருக்குது. ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோடில் நிறைய தியேட்டர் இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் ஒரு தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் நடித்த மரோ சரித்ரா, அதாவது பாலச்சந்திரர் டைரக்ட் பண்ண படம் பார்த்தீங்கன்னா 265 days வந்து அந்த ஒரு தியேட்டரில் வந்து ஓடிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ டைமண்ட்ங்கிற பக்கத்துலேயே ஒரு தியேட்டரில் பார்த்தீங்கன்னா 3 shows வந்து ஒரு நாளைக்கு ஓடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த காலத்துலலாம் அப்படி தான் வந்து போய் பார்த்தாங்க. பட் அந்த மாதிரி தியேட்டர்லாம் வந்து இப்போ வந்து இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம நினச்சாலே ஃபஸ்ட்டு நமக்கு மைண்டில் வர்றது பார்த்திங்கன்னா எல்ஐசி. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அண்ணாந்து பார்த்த ஒரு பில்டிங்காக வந்து எல்ஐசி வந்து கருதப்பட்டுச்சு. எல்ஐசி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 floors வந்து எல்ஐசியில் இருக்குது. 15 floors இருக்குது, அதில் 13 levels வித் 2 basement floors இருக்குது. ஸோ எல்ஐசி வந்து இப்போது நிறைய நடுத்தர மக்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து தேடி போகிறது வந்து எல்ஐசி தான். எல்ஐசியில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எல்ஐசி கண்டிப்பாக வந்து மவுண்ட் ரோடு நம்ம நினச்சாலே எல்ஐசி வந்து நமக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றதும் எல்ஐசியாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோடில் வந்து ஒரு மசூதி இருக்குது. அடுத்தது அங்கே வந்து புகாரி ஹோட்டல் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நான்வெஜ் பிரியர்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய இடம் அது. உங்களுக்கு நல்லா நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக புகாரி ஹோட்டலுக்கு போகலாம். ஒரு திருப்தி, நல்ல திருப்தி கிடைக்கும்.
0: மவுண்ட் ரோடை பற்றி பவித்ரா ரொம்ப நல்லா சொன்னாங்க. அவங்க சொன்னதுலேயே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக போய் எங்கள் சாப்பிட்டு வருவோம். நெக்ஸ்ட்டு ஐசிஎஃப் பற்றி ஈஸ்வரி சொல்ல வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம்.
2: ஹாய் நேர்களே, நான் உங்கள் ஆர்ஜே ஈஸ்வரி பேசுகிறேன். நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் பெரம்பூர் ஏரியாவில் தாங்க இருக்கேன். பெரம்பூர் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வந்திருக்கும், பெரம்பூரில் ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸான ஐசிஎஃப் அப்படின்ட்டு. பட் சில பேருக்கு தெரியாமல் இருக்குது, ஏன் எனக்கே இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரிய வந்தது. ஸோ ஐசிஎஃப் அப்படின்னா என்னன்னு தெரியுமாங்க? இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்றது ஐசிஎஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரியில் என்ன செய்வாங்கன்னா, நம்ம இந்தியன் ரயில்வேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரயில்வேஸ்னால் உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், நம்மளோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட்டான டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் தான். இந்த ஐசிஎஃப் அப்படின்றது என்னன்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ரயில்வேஸ்ல இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ரயிலோட கோச் போகிஸ் எல்லாமே அங்கதாங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இது வந்து நம்ம பெரம்பூர்ல இருக்கு, அதுவும் நம்ம சென்னையில இருக்குன்றது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயங்க. இந்த இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1952 இந்த இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அதோட ப்ரொடக்ஷன் வந்து 2 அக்டோபர் 1955 இருந்தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. இந்த இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி வந்து அப்போ எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வித் ஸ்விஸ் கொலாபரேஷனோட தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் சின்ன லெவலில் இருந்தாலும் அது வளர வளர என்னாச்சுன்னா, நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் ஓவரால் வேர்ல்டுக்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்தியன் கோச் ஃபேக்ட்ரியிலேருந்து ரயில்வே போகிஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறோங்க. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற இடம்லாம் எங்கெங்கெல்லாம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாண்ட், பர்மா, தைவான், ஜாம்பியா, பிலிப்பைன்ஸ், தஞ்சானியா, உகண்டா, வியட்நாம், நைஜீரியா, மொசாம்பிக், பங்களாதேஷ், அங்கோலியா, ஸ்ரீலங்கா போன்ற பல நாடுகளுக்கு வந்து நம்ம இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து கோச் ரயில்வே கோச்சஸை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறோங்க. ஸோ நான் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் அவங்க எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ நம்ம இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரியில் வந்து 2 divisions இருக்குங்க, ஷெல் டிவிஷன், ஃபர்னிஷிங் டிவிஷன் அப்படின்னு 2 இருக்குது. இந்த ஷெல் டிவிஷன் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஸ்கெலிட்டன்ஸ் ஆஃப் ரயில் கோச், அதாவது நம்ம அவுட்டர் பார்ட் ஆஃப் ரயில்வே போகிஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஷெல் டிவிஷனில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஃபர்னிஷிங் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டீரியர் பார்ட்ஸ், இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் எப்படி ஃப்ளோ ஆகுது, லைட்ஸ், ஃபேன்ஸ், அதுக்கப்புறமா அந்த நம்மளோட எலக்ட்ரிக் பவர் கரண்ட் எல்லாமே எப்படி வந்து ஃபர்னிஷிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இந்த ரெண்டு செல் டிவிஷன்ஸ் அண்ட் ஃபர்னிஷிங் டிவிஷன் எல்லாமே வந்து நம்ம ஐசிஎஃப்ல தாங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. நம்ம ஐசிஎஃப்ல வந்து 170 வெரைட்டிஸ் ஆஃப் கோச் இன்க்ளூடிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், பேண்ட்ரி, கிச்சன் கார்ஸ், லக்கேஜ், பிரேக் வேன்ஸ், செல்ஃப் ப்ராப்பலிங் கோச்சஸ், எலக்ட்ரிக் டீசல் மெஷின், எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட்ஸ், மெட்ரோ கோச்சஸ், டீசல் எலக்ட்ரிக் டவர் ஃபேன்ஸ், ஆக்சிடென்ட் ரிலீஃப் மெடிக்கல் வேன்ஸ், இன்ஸ்பெக்ஷன் கார்ஸ், ஃபியூவல் டெஸ்ட் கார்ஸ் போன்ற பல விதமான வெரைட்டிஸை வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெயினில் மோஸ்ட் ஆஃப் ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம போவோம், ட்ரெயின் வரும், ஏறி உக்காருவோம், டெஸ்டினேஷன் வரும், இறங்கிடுவோம். ஆனால் அதை தவிர்த்து இந்த ட்ரெயின் ட்ராவல் ஆகிறதுக்கான தேவையான மற்ற பல விஷயங்கள் தாங்க நாங்கள் இப்போ சொன்னேன். ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்க, செகண்ட் கிளாஸில் இருக்க, பேண்ட்ரி இருக்குது, கிச்சன் கார்ஸ் இருக்குது, லக்கேஜ் இருக்குது, பிரேக் வேன்ஸ் இருக்குது, செல்ஃப் ப்ராப்பல் கோச்சஸ் இருக்குது, எலக்ட்ரிக் டீசல் இருக்குது, மெஷின் எலக்ட்ரிக் மல்டிபிள் ஃபேன்ஸ் இருக்குது, மெட்ரோ கோச்சஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம ட்ராவல் ட்ரெயின் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு இதெல்லாம் தாங்க யூஸ் ஆகுது. நம்மளோட ஐசிஎஃப்ல வந்து மோர் தேன் 13,000 பீப்புளுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எந்த ஒரு சின்ன மல்டிநேஷனல் கம்பெனினாலும் இல்லை ஒரு ஸ்மால் ஃபர்ம் கம்பெனினாலும் அது ஒரு 1,000 மெம்பர்ஸ் இல்லை 1,500 மெம்பர்ஸ் தான் இருக்கும். பட் அட் அ லாட் ஆஃப் 13,000 பீப்புளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற இடம் வந்து நம்ம ஐசிஎஃப் தாங்க. அது ஒரு பெருமை நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம ஐசிஎஃப்ல இருந்து 1,500 கோச்சஸ் வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ணலாம் பெர் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அந்த ரெக்கார்டையும் நம்ம பிரேக் பண்ணி எவ்ரி இயர் புது புது விதமான பல விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. 1,500ன்றது ஒரு ரெக்கார்டாக இருந்தாலும் மோர் தேன் 1,500 கோச்சஸை வந்து எவ்ரி இயர் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஐசிஎஃப் வந்து நம்ம பெரம்பூரில் இருக்குன்னு மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஐசிஎஃப் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் 59% மில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தர மாதிரி ஒரு விண்ட் மில்லை வந்து நிறுவிச்சிருக்காங்க. அதனால நம்மளுக்கு 80% ஆஃப் த பிளான்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து அங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து நம்ம ட்ரெயினில் வந்து எலக்ட்ரிக் பவர் யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க தனியாகவே ஐசிஎஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் நிறுவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக நம்மளுக்கு 80% ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக அங்கேருந்து கிடைக்குது. ஸோ இதன் மூலமாக தான் நம்ம ஐசிஎஃப் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ரயில்வே கோச்சிங் மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்ற பேர் வாங்கியிருக்குங்க. ஸோ ஐசிஎஃப் நம்ம பெரம்பூரில் இருக்குது, அதுவும் நம்ம சென்னையில், அதுவும் இந்தியாவிலே சென்னையில் பெரம்பூரில் இருக்க ஐசிஎஃப் மட்டும்தாங்க ரயில்வேஸ்க்கு ரயில்வே கோச் போகிஸ் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குதுன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமையான விஷயம். இதை நினச்சி நம்ம எல்லாருமே பெருமைப்படணும். தேங்க்யூ.
0: யூஸ்வலாக நம்ம ட்ரெயினில் போகிறதோட சரி, இதை பற்றிலாம் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். நம்மளுக்கு தெரியாத நிறையா இன்ஃபர்மேஷன்ஸை ஈஸ்வரி சொன்னாங்க. அடுத்தது கிண்டியை பற்றி நம்ம ராஜேஸ்வரி சொல்ல வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம்.
1: ஹாய், நான் ஆர்ஜி ராஜேஸ்வரி பேசுகிறேன். எல்லாரும் வந்து நிறைய பிளேஸ் பற்றி சென்னை ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ நான் வந்து கிண்டி பற்றி பேசலான்னு இருக்கேன். ஸோ கிண்டினாலே வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, கொஞ்சம் டிராஃபிக்கான ஏரியா, ஹாட் சிட்டி, மெட்ரோபாலிட்டன் சிட்டி, மவுண்ட் ரோடுக்கு நெக்ஸ்ட்டு அது சொல்லணும்னா அது கிண்டி தான். ஸோ இப்போ நம்ம கிண்டின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாலே வந்துட்டு ரேஸ் கோர்ஸ் தான். ஸோ முன்னாடி காலத்துலலாம் வந்துட்டு ரேஸ் கோர்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ வந்து இல்லைனாலும் பட் அங்கே வந்து ஹார்சஸ்லாம் நல்லா பராமரிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி கிண்டியில் வந்துட்டு ரேஸ் கோர்ஸ்னால் பக்கத்துலேயே வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ஸ் தான். ரயில்வே அதுதான் வந்துட்டு மெயினே வந்து கிண்டி தான். எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு 7:00 அப்புறம் கிண்டி ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்று பார்த்தாலே அங்கேயே தெரியும் நம்மளுக்கு அவ்வளோ ரஷ் இருக்கும். டி நகருக்கு அப்புறம் கிண்டி நம்மளால் ஏறவே முடியாது, அவ்வளோ ரஷ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து கிண்டி ஆரம்பித்தோன்னா கத்திப்பாறையிலேருந்து நம்ம வந்து கிண்டி இப்போ புதுசாக கட்டினது வந்துட்டு பிரிட்ஜு. ஸோ கிண்டி பிரிட்ஜு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பட்டர்ஃப்ளை பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. நம்ம போகும்போதே நம்மளுக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும், அவ்வளோ பெரிய பிரிட்ஜு அது. ஸோ பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருந்தாலும் அது அவ்வளோ பெரிய ரூட்டுக்கு வந்துட்டு அது போய் சேருது. அதே மாதிரி கிண்டி கத்திப்பாறையிலேருந்து ஆரம்பிச்சுட்டு அது அண்ணா சாலைன்னு சொல்லுவோம். அண்ணா சாலை வந்து நம்ம மவுண்ட் ரோடுன்னு சொல்லலாம், ஆனால் வந்துட்டு அண்ணா சாலை ஸ்டார்ட் ஆகிறதே வந்துட்டு கிண்டியிலேருந்து தான். அந்த அண்ணா சாலை கிண்டியிலேருந்து அவ்வளோ பெரிய ஒரே ஸ்டெச்சிங் ரோடுனா அது வந்துட்டு அண்ணா சாலை ரோடு. ஸோ இப்போ வந்துட்டு கிண்டி வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா வந்து கிண்டினா அது வந்து ஏன் அவ்வளோ பெரிய பிளேஸாக மாறிச்சுன்ற ஒரே காரணம் வந்துட்டு கிண்டி சைதாப்பேட்டை இருக்கு. நார்த் சைடில் வந்து சைதாப்பேட்டை இருக்கு. சைதாப்பேட்னாலே அவ்வளோ பெரிய ஃபேமஸ். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அடையாறு அண்ட் கோட்டூர்புரம், அடையாறு அண்ட் கோட்டூர்புரம் வந்துட்டு டுவர்ட்ஸ் ஈஸ்டில் இருக்கு. வேளச்சேரி வந்து சவுத்தில் இருக்கு. வேளச்சேரி பற்றி சொல்லவா வேணும். அண்ட் ஆதம்பாக்கம் அண்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட்லாம் வந்துட்டு வெஸ்ட் பக்கம் இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஏரியாலாம் வந்து இது சுற்றி இருக்கனால தான் கிண்டி வந்து இவ்வளோ கெத்தாவே இருக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கிண்டி ரேஸ் கோர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிற ராஜ்பவன். ஸோ ராஜ்பவன்னாலே எல்லாரும் தெரியும் வந்துட்டு இது கவர்னர் ஹவுஸ். அது எவ்வளோ பெரிய ஏக்கரில் இருக்குன்னா 156.14 ஏக்கர்ஸில் அது அவ்வளோ பெருசாக இருக்குது.
2: ஸோ அந்த அவ்வளோ பெரிய குவார்டர்ஸில் நிறைய சர்வன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய வீடு இருக்குது. ஸோ அங்கே அது மட்டும் இல்லாமல் சர்ச், டெம்பிள், மசீத், தர்கா அவங்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்குது. ஏன்னா வந்து இயர்லி ஒன்ஸ் அவங்க அவ்வளோ அழகாக வந்துட்டு திருவிழாலாம் நடத்துகிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து கவர்னர் குவார்டர்ஸ் வந்துட்டு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்துட்டு பேட்டரி கார் மூலமா அவங்க உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு ராஜ்பவனே சுற்றி காமிப்பாங்க. ஸோ அழகாக நீங்கள் போயிட்டு ராஜ்பவன்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதை தவிர இன்ட்ரெஸ்டிங்கானது சொல்லணும்னா ராஜ்பவன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்கும், அனிமல்ஸ் இருக்கும், அது ரெப்டைல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து ட்ரீஸ் இருக்கும், நிறைய மேங்கோ ட்ரீஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த சம்மர் சீசனில் நீங்கள் போனீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் ராஜ்பவன். ஸோ அதுக்கப்புறம் ராஜ்பவனுக்குனாலே நான் பக்கத்தில் வந்துட்டு லிட்டில் மவுண்ட், லிட்டில் மவுண்டர் வந்துட்டு அங்கே பெரிய சர்ச் இருக்குது. அந்த காலத்துலேயே வந்துட்டு ஜீசஸ்லாம் வாழ்ந்த இடம்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் ஷ்ரைன், அவர் லேடி ஆஃப் ஹெல்த், அந்த ஒரு இடத்த குறிக்கிறது வந்துட்டு லிட்டில் மவுண்டர் தாங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே அதுக்கிட்டேயே போய் அதுக்கிட்டே பார்த்தோன்னா வந்துட்டு யூ அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடி கேம்பஸ்ங்க. யார் படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அண்ணான்சிட்டி எவ்வளோ பெரிய பிளேஸு அண்ட் எவ்வளோ முக்கியமான ஒரு பிளேஸுன்னு இல்லை கண்டிப்பாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிண்டி நேஷ்னல் பார்க் அண்ட் ஸ்னேக் பார்க். நம்மளுக்கு சாட்டர்டே சண்டே வந்தாலே எல்லா பசங்களும் துடிக்கிறது நம்ம கிண்டி நேஷ்னல் பார்க் போகலான்னு எல்லாருக்கும் கண்டிப்பாக போயிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ அது அழகான பிளேஸ் வந்துட்டு கிண்டி நேஷ்னல் பார்க்குங்க. அதே மாதிரி ஸ்னேக் பார்க், உலகத்தில் இருக்க எல்லா ஸ்பீஷீஸ் ஆஃப் ஸ்னேக்ஸும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனது கிண்டியில் வந்து கேன்சர் இன்ஸ்டியூட். அங்கே அது ரொம்ப பழைய இன்ஸ்டியூட்டு, முன்னாடி காலத்துலேருந்தே அது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் வந்து இப்போ வரைக்கும் வந்து கேன்சர்னு போனால் அவங்க வந்துட்டு அவ்வளோக்கு அவ்வளோ 100% உங்களுக்கு வந்து கியூர் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அது ரொம்ப ஃபேமஸான கேன்சர் இன்ஸ்டியூட்டு. கிண்டி வந்துட்டு நம்ம பார்த்தது எல்லாமே வந்து அண்ணன் சிட்டி அந்த மாதிரி படிக்கிற இடம் அண்ட் நேஷ்னல் பார்க் அந்த மாதிரி தவிர இப்போ வந்துட்டு கிண்டியில் வந்துட்டு மெட்ரோ ரயிலும் வந்தாச்சுங்க. நம்ம சுற்றி பார்க்க ஈஸியாகவும் அது அமைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸானது வந்து இப்போ ஹோட்டல்ஸ்லாம் இருக்குங்க. ஐடிசி கிராண்ட்சோலா இருக்கு, பார்க் ஹயட் ஹோட்டல் இருக்கு, அவ்வளோ பெரிய ஹோட்டல்ஸ்லாம் அங்கே இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கிண்டியில் வந்து இருக்கிற ஒரு மெயினான ஏரியா வந்துட்டு காந்தி மண்டபம். ஸோ காந்தி மண்டபம் வந்துட்டு அது அவ்வளோ பெரிய அழகான வந்துட்டு பீஸ்ஃபுல்லான பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். அது பக்கத்துலேயே

0: ராஜாஜி மெமோரியலும் இருக்கு, காமராஜ் மெமோரியல் ஹால் எல்லாமே இருக்கு. நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் அங்க இருக்கு, திருவிக்கா எஸ்டேட், கிண்டி திருவிக்கா எஸ்டேட் வந்துட்டு அது 1960s 1970s வந்துட்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்துட்டு ரொம்ப இதுவா பாத்துருக்காங்க. கிண்டி திருவிக்கா எஸ்டேட் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் கிண்டியில பிளேசஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நடக்குது, மத்திய தோல் ஆராய்ச்சி மையம் அப்படியும் சொல்லுவாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு நிறைய ரிசர்ச் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. நம்மளுடைய சென்னைக்குன்னு பெருமை வைக்க சேர்க்கறது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த நிறைய பிளேசஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ வந்துட்டு நம்ம இப்போ வந்து நம்ம இந்தியாவுக்கோ இல்லை தமிழ்நாடுக்கோ வந்துட்டு பெருமை கொடுக்குற இடமா வந்துட்டு கிண்டி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம்.
1: சென்னையில் நம்மளுக்கே தெரியாத விஷயத்தை பற்றி நம்மளுக்காக ரொம்ப அழகாக சொன்னாங்க. நம்ம நோட் பண்ணோன்னா சென்னையில் இருக்கிற நிறைய பேரோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா வேற வேற ஊராக தான் இருக்கும். ஆனால் அவங்க எல்லாரும் அவங்க நேட்டிவை விட்டுட்டு நம்ம சென்னையில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற நிறையா ஃபெசிலிட்டிஸ், நிறையா ஸ்பெஷாலிட்டிஸ் தான். சென்னை தான் 5th பாப்புலர் சிட்டி இன் இந்தியா அண்ட் ஒன் ஆஃப் த மெட்ரோபாலிட்டன் சிட்டி. வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே புவனேஸ்வரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: எங்க ஊரு மெட்ராஸ், இதுக்கு நாங்க தானே அட்ரஸ். எங்க ஊரு மெட்ராஸ், இதுக்கு நாங்க தானே அட்ரஸ்.
0: I'm a சென்னை சிட்டி கேங்ஸ்டர்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
4: MOP சமுதாய வானொலி 107.8.
5: வணக்கங்க, நான் உங்களோட ஈரோடு மகேஷ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. தண்ணீரை வீணாக்காதீங்க. எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, வாட்டர் பாட்டில் வைக்கிறாங்கன்னா சும்மா கொஞ்சம் குடிச்சிட்டு மீதி பாட்டில் அங்கேயே வச்சுட்டு வராமல் அதை அப்படியே கையில் எடுத்துகிட்டு தீர்ற வரைக்கும் குடிச்சுட்டு அந்த பாட்டிலில் தூக்கிறீங்க. சிறு துளி பெருவெள்ளம் வாங்க. இன்னும் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழித்து உலகமே கையேந்தக்கூடிய ஒரே விஷயம் தண்ணீர். இந்தியர்கள் தமிழர்கள் நாம் கையேந்தக்கூடாது, கவனமாக இருப்போம்.
0: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
6: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இப்போ ஒரு சின்ன ஸ்கிட் வழியா நாங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்க போறோம், அதாவது உங்களுக்கு தெரிவிக்க போறோம். இப்போ ஆரம்பிக்கலாம்.
7: நந்தினி, உன்னோட பேக் ரொம்ப அழகா இருக்கு. நந்தினி, எங்க வாங்கின நீ இதை?
8: ஆக்சுவலி இது சாதாரண பேக் எல்லாம் இல்லை ஐஸ்வர்யா, ஒரு ஸ்பெஷல் பேக். நான் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்ல போய் வாங்கியிருந்தேன்.
7: அப்படி அப்படின்னு ஸ்பெஷல் பிளேஸ், எனக்கும் இதே மாதிரி ஒரு பேக் வேணும்னு ஆசையா இருக்கு.
8: வா, ஏன் போலாம் அந்த ஸ்பெஷல் பிளேஸ்க்கு. ஸ்பெஷல் சில்ட்ரன் செய்யற இந்த பேக்கை நீ பாக்கலாம்.
7: ஸ்பெஷல் சில்ட்ரன் செய்யற ஸ்பெஷல் பேக், ஸ்பெஷல் பிளேஸ், எல்லாமே ஸ்பெஷல். கண்டிப்பா அந்த இடத்த பார்த்தே ஆகணும். நம்ம கண்டிப்பா போலாம் இன்னைக்கு.
8: சோ வாங்க நேர்களே, கேக்கலாம் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஸ்பெஷல் சில்ட்ரன்காக.
6: ஏ வாவ் நந்தினி, சீரியஸா நீ சொன்ன மாதிரி இது ஸ்பெஷல் பிளேஸ் தான். இட்ஸ் சோ ஃபுல் ஆஃப் எவ்ரி திங். நிறைய கீ செயின்ஸ், நிறைய ஜூட் பேக்ஸ், நிறைய இருக்கு பாரு.
8: எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஒன்னொன்னே பார்த்தா வாங்கணும் போலதான் இருக்கு எல்லாமே.
7: நீ சொன்ன மாதிரி நிஜமாலே இது ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் தான். இங்க இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஒரு ஒரு பொருளும் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நம்ம கண்டிப்பா இது இன்னைக்கு வாங்காம போக முடியாது.
8: இது வந்து இந்த பொருட்கள் மட்டும் யூனிக், அதாவது டிஃப்ரெண்டா ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது மட்டும் இல்ல, இது பின்னாடி ஒரு பெரிய கதையா இருக்கு. அதையும் நீ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எல்லாமே ஸ்பெஷல் சில்ட்ரன், அதாவது மிக மிக ஸ்பெஷல் சில்ட்ரனால செய்யப்பட்ட பொருட்கள் இது எல்லாமே. அதெல்லாம் என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரிய வரப்போகுது.
9: வாங்க வாங்க, வெல்கம்.
10: ஓ தேங்க்யூ மேம். மேம் இங்க வந்து நீங்க எக்ஸிபிஷன் இல்ல, இது ஒரு ஒரு பெரிய இடம். ஆக்சுவலி இது ஸ்பெஷல் இடம். நிறைய விதவிதமா நீங்க ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க மேம். இதெல்லாம் இவங்க நந்தினி சொல்லிட்டு இருந்தாங்க, ஏதோ ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்பெஷல் பிளேஸ் அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸ்பெஷல் பிளேஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க மேம். ஆக்சுவலி இது பண்ணது யாரு மேம்?
9: இது வந்து DS ஸ்பெஷல் சில்ட்ரன் வெல்ஃபேர் அசோசியேஷன். இது வந்து ஸ்பெஷல் குழந்தைகளால பண்ணப்பட்டது எல்லாமே.
8: மேம், அதுக்கு முன்னாடி நான் போன வாட்டி வந்தப்போ சொல்லியிருந்தீங்களே உங்க ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சாங் இருக்கு, ரொம்ப பிடிச்ச சாங்னு. அது ஒரு வாட்டி எங்களுக்காக பாடி காட்டுறீங்களா?
11: எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் எல்லோரையும் போல் வாழ்வோமே.
7: வாவ் மேம், உங்க பாட்டு ரொம்ப அழகா இருக்கு. இந்த பாட்டை ஏன் உங்க ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு ரொம்ப பிடிக்குது எனக்கும் தெரியுது. நீங்க அவ்வளோ அழகா பாடுறீங்க, உங்க பாடுறதும் அழகா இருக்கு, அந்த லிரிக்ஸ் நீங்க மாத்தி எழுதிருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு மேம். ஸ்பெஷல் சில்ட்ரன் சொன்னீங்களே, அவங்க என்ன அவ்வளோ ஸ்பெஷல் சில்ட்ரன் மேம்?
9: நிறைய பேர் டவுன் சிண்ட்ரோம்ங்கிறவங்க, டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது குரோமோசோமல் டிசார்டர். நம்மளுடைய செல்ல ஒரு ஒரு செல்லிலையும் 23 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. அந்த 23 பேர் 46 குரோமோசோம். இந்த குழந்தைங்களுக்கு ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ராவாக 47 குரோமோசோம் வந்து அமைஞ்சு போகிறது. அதனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் குறவா. நார்மல் பசங்க 1 வயசுல நடப்பாங்கன்னா, இவங்க வந்து 1.5 வயசு 2 வயசுல எல்லா மோட்டார் ஆக்டிவிட்டி இது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆறுது. சில குழந்தைகளுக்கு பிசிக்கல் ப்ராப்ளம்ஸும் வரலாம். ஆனால் நிறைய குழந்தைகள் வந்து இது மைல் ஸ்டோன் மட்டும்தான் கம்மியா இருக்கு. எல்லாம் கத்துக்கக்கூடிய திறமை இது எல்லாமே கொஞ்சம் எல்லாம் மெதுமெதுவா இருக்கு. அதுதான் இந்த டவுன் சிண்ட்ரோமோட ஸ்பெஷாலிட்டி.
10: ஓ, இப்போ டவுன் சிண்ட்ரோம் யாருக்காவது டவுன் சிண்ட்ரோம் இருந்தா அந்த டவுன் சிண்ட்ரோம் இருக்குன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு?
9: குழந்தை பிறந்த உடனே ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இதை சொல்லிடுவாங்க, குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்குங்கிறது. இல்லைன்னா பிளட் டெஸ்ட்லேருந்து தெரியும். கேரியோடைப்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கு, அதை பண்ணினாக்க அந்த இது குரோமோசோம்னுடைய ஸ்ட்ரக்சரை முழுக்க அது காமிச்சு கொடுத்துடும். இது வந்து சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்லையும் சரி, எந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டும் குழந்தைய தூக்கி பார்த்துட்டு வந்து உடனே இந்த டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குழந்தைங்க பிறக்கிற பொழுது கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக தூக்கிறதுக்கு ரொம்ப இதுவா இருப்பாங்க, உள்ள போன் இல்லாத இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்க்கறதுக்கு. பிசிக்கல் ஃபீச்சர்ஸும் அந்த குழந்தைகளுக்கு, அந்த கண்ணுக்கு இடையில மூக்கு வந்து கொஞ்சம் சப்பையா, கையெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதா குட்டையா உருட்டையா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்ததும் அந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் பார்த்துட்டு உடனே இதை எடுத்துட்டாங்கன்னா கன்ஃபர்மேஷன் இது தெரிஞ்சிடும். டயஃப்ரம் எக்ஸ்ரேல கூட தெரியும், ஆனா மெயினா வந்து கேரியோடைப்ல தான் இது நல்லாவே தெரியும்.
8: ஓகே, இந்த குழந்தைங்களோட வளர்ப்பு கம்மியா இருக்கும்னு சொல்றீங்க, சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா அவங்களால எப்படி இதெல்லாம் தனியா செஞ்சிருக்க முடியும்?
12: ட்ரைனிங் தான் இந்த குழந்தைங்களுக்கு வந்து முதல்ல வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு ஒரு திறமை இருக்குது, அதை வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த பேரண்ட்ஸுங்களுடைய கடமையை வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சி இந்த குழந்தைங்களை வந்து நாங்கள்லாம் ஒரு ஒரு ஸ்கூலில் எல்லோரும் சேர்ந்துருந்தோம். சேர்ந்துருக்கிறச்சே இந்த நாங்கள் வந்து இந்த குழந்தைங்களுடைய ஃப்யூச்சரில் எப்படி என்ன பண்ணுறதுன்னுட்டு ஒரு யோசனை. ஏன்னா இவங்க வந்து ட்ரைனிங் தான் முக்கால்வாசி வந்து 90% வந்து பேரண்ட்ஸ் தான், 10% தான் டீச்சர்ஸ், அந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ்லாம். இந்த 90% பேரண்ட்ஸ் வந்து அவங்கள எப்படி முன்னுக்கு கொண்டு வராங்க, போராடி தான் கொண்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வரும்போது தான் நாங்கள் எல்லாம் வந்து அந்த இது அசோசியேஷனில் தான் எல்லாம் நாங்கள் ஒன்று சேர்ந்து எப்படி இந்த குழந்தைங்களுக்கு ஃபியூச்சரில் எப்படி இந்த குழந்தைங்களை முன்னேற்றமாக எல்லாரையும் போல் வர முடியும்ன்றது நாங்கள் வந்து முடிவு பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான்.
8: நீங்கள் வந்து பேரண்ட்ஸால் தான் 90% வந்து இதை சரி பண்ண முடியும்னு சொல்கிறீங்க, அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களால் எப்படி இது வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சு இந்த விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிங்க?
13: நாங்கள் எங்கள் குழந்தைகள் சின்னப்பவே இருக்கும்போது இந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எந்த மைல் ஸ்டோன் டிலேயாக வரும், எது சீக்கிரம் வரும், எது லேட்டாக வரும்னு சொல்ல முடியாது. சிலது நார்மல் பசங்களை மாதிரியே வரும். நீங்கள் அதில் அவங்க வந்து எதில் நல்லா பண்ணுறாங்க, எது நல்லா பண்ணுறாங்கன்னு பார்த்து சின்ன வயசுலேருந்தே போகணும்
9: சொல்லணும். இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுத்து. ஏன்னா எங்களுக்கும் ஸ்பெஷல் சைல்டு இருக்குது, நாங்கள் எல்லாருமே ஸ்பெஷல் பேரண்ட்ஸ். எங்களோட குழந்தைகள் எல்லாம் டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகள்.
7: இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்களுக்காக நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறீங்க இல்லையா, இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு மொத்தம் எத்தனை பேர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நீங்கள் இதை நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிங்க முதல்ல?
9: முதல்ல நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஸ்கூலில் தான் இவங்க எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தைகள் 20 வயசு ஆன உடனே இவங்களும் வந்து தன்னோட சிப்ளிங்ஸ் அட்டீஸ் அண்ணா அக்காவை பார்த்துட்டு நம்மளும் வந்து இனிமேல் ஸ்கூலுக்கு போகக்கூடாது, வேலை பண்ணணும்ன்ற ஆசை வந்தது. அதனால நாங்கள் 5 பேரண்ட்ஸ் வெளியில் வந்து இந்த யூனிட்டை ஆரம்பிச்சோம்.
10: மேம், இப்போ ஆர்கனைசேஷன் இருக்கும்போது ஃபியூச்சர்ல நிறைய பண்ணணும்னு சாதிக்கணும்னு நிறைய உங்களுடைய ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா? ஆஸ் இன் யூ வில் ஹாவ் அ ஆப்ஜெக்டிவ், ஒரு மோட்டோ இருக்கும். சே ஒரு 2020 வரைக்கும் நான் இவ்வளோ இது பண்ணியிருப்பேன், இவ்வளோ சில்ட்ரன் நான் வந்து சேவ் பண்ணியிருப்பேன், இல்லைன்னா இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. உங்களுடைய மோட்டோ என்ன?
12: நாங்கள் ஆரம்பிக்கும் போது வந்து 5 பசங்க, எங்களுடைய குழந்தைகள் தான், 5 பசங்களும் 5 பசங்களை வச்சு இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தோம். ஆரம்பிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து நம்ம குழந்தைங்கள மாதிரி அடுத்த குழந்தைங்களும் நிறைய பேர் வந்து இந்த குழந்தைங்க அவேர்னஸ் தெரியாமையே வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சி வச்சிட்ருக்குறாங்க. எங்கே ஒரு வெளியில் கூட்டிகிட்டு போகிறது இருந்தாலும் கூட்டிகிட்டு போகிறது கிடையாது, ஃபங்க்ஷனுக்கோ எதுக்கோ, மார்க்கெட்ஸோ எங்கே போனாலும் ஷாப்பிங் போனாலும் வீட்லேயே விட்டுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க வந்து ஆனால் 20 வயசுக்கு மேலே தான். அவங்களெல்லாம் வெளியில் வெளி உலகத்துக்கே தெரியாமல் வச்சுருக்கிறவங்களெல்லாம் இந்த மாதிரி வந்து எங்களுடைய குழந்தைங்களோட கூட பார்ட்டாக இன்னும் நிறைய பசங்களை சேர்த்து சமுதாயத்தில் இந்த குழந்தைங்களுக்கும் இந்த எங்கள் பசங்க கொஞ்சம் ஆல்ரெடி ட்ரெயின் அப் நாங்கள் பண்ணிட்டு வர்றதுனால வந்து மற்ற குழந்தைங்களும் இந்த மாதிரி வரணுன்ற ஒரு அவேர்னஸ் எங்களுக்குள்ளே நிறைய இருந்தது. இந்த 5 பேருக்குமே, பேரண்ட்ஸுங்க 5 பேருக்குமே, அதனால் அடுத்த குழந்தைங்களையும் எடுத்து நாங்கள் வந்து இப்போ எங்கள் நிறுவனத்தில் வந்து 20 பசங்க இருக்காங்க.
8: ஸோ நீங்கள் தனியாக உங்கள் குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள், உங்களுக்கு என்னென்ன எத்தனை வகையான பிரச்சனைகள் இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம்.
13: முதல் நாங்கள் ஆரம்பித்த பொழுது நாங்கள் எங்களுக்கு ஃபண்டெல்லாம் ஒரு ஃபண்ட் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் 5 பேருமே அதுக்கு ஒரு நிதி தொடங்கி அப்புறம் ஒரு சின்ன வீட்டில் மாடியில் ஒரு சின்ன ரூமில் எங்களோட ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணினோம். என்ன பண்ண போகிறோங்கிறது வந்து முதல்ல நாங்கள் அகர்பத்தி, இந்த சாம்பிராணி, பைல் கார்பெட் அப்படின்னு சின்னதாக பேசிக்காக பெயிண்டிங் பேப்பரில் பெயிண்ட் பண்ணுறதெல்லாம் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக இவங்களை வச்சுன்னு வேற ஏதாவது பண்ணி இவங்களுக்கு ஒரு சேல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஒன்றா முயற்சி பண்ணி வீவிங் லூம் ஆரம்பித்தோம். அப்புறம் பாக்கு மட்டையெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம், தட்டெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம்.
8: நீங்கள் இதை பண்ணுறதுக்கு எப்போ மேம் ஆரம்பிச்சிங்க?
13: நாங்கள் 2005 வருஷத்தில் ஜூன் மாதம் இதை ஆரம்பித்தோம்மா.
10: இப்போ நீங்க வந்து நீங்களே பேரண்ட்ஸ்னு சொல்றீங்க, அண்ட் இப்போ உங்களுடைய ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு டெஃபினெட்லி அக்கா தங்கச்சிங்க இல்ல அண்ணா தம்பி எல்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதாவது ஒரு சரியா இருக்கிற குழந்தை அண்ட் இன்னொருத்தங்க வந்து டவுன் சிண்ட்ரோம் அஃபெக்ட் ஆன ஒரு குழந்தை இருக்கும்போது அவங்களுடைய ரியாக்ஷன், அவங்களுடைய இன்டராக்ஷன் எப்படி இருக்கு? ஏதாவது அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கா?
14: அதெல்லாம் அப்படிலாம் அஃபெக்ட் ஆகிறமே இல்லையா. அண்ணா ஒருத்தன், தம்பி ஒருத்தன் இருக்காங்க, எல்லாமே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க இருக்குன்னா அண்ணன் தம்பி எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க, ரொம்ப ஏதாவது டேரஸ்டாக தான் இருப்பாங்க.
10: ஆனால் ஜென்ரலாக இருக்கும்போது என்ன ஒப்பீனியன் மேம்? யூஸ்வலாக ஜென்ரலாக இந்த மாதிரி சரியாக இருக்கிறதுக்கு, ஆனால் என்ன ரெண்டு பேருமே சின்ன பசங்க தானே?
14: இல்லை, இப்போ இவர் பெரிய, எங்கள் பையன் வந்து பெரிய பையன், மீது ரெண்டு பேங்க சின்ன தம்பிங்க. அண்ணன் தம்பி எல்லாமே இதை தான் இருப்பாங்க. வெளியில் போனாலும் அப்படி தான் க்ளோஸாக இருப்பாள் அப்படிங்க அந்த பையன்.
10: ஓகே,
15: இதில் வந்து மதரோட ரோல் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தை வந்து சின்னதாக இருக்கும் போதே, அது அண்ணாவாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, தங்கையாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம வந்து மதர் தான் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். தட் இஸ், அந்த குழந்தைய வந்து டிஃப்ரெண்ட்டாகவே வளர்க்காமல் ஒரு நார்மல் சைல்டை எப்படி வளர்ப்போமோ அதே மாதிரி வளர்க்கணும். அண்ட் இந்த பெரிய குழந்தையாக இருந்தாலும் சின்ன குழந்தையாக இருந்தாலும் இந்த குழந்தைய பற்றி முதல்ல புரிய வைக்கணும். அந்த மாதிரி இந்த மதர் ரோல் இம்பார்ட்டண்ட்டாக எல்லாம் சொல்லி கொடுத்துட்டா பின்னாடி எந்த ப்ராப்ளமும் வராது. அந்த பையன் வந்து இப்போ கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒய்ஃப் வந்து குழந்தை வந்தால் கூட இந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க.
8: ஓகே மேம், இப்போ மதர் தான் வந்து ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுறாங்க சொல்லுங்க. ஸோ பேசிக்காக ஒரு மதர் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை டவுன் சிண்ட்ரோம் அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா அவங்க என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்கணும்?
9: குழந்தையில என்னைக்கு தெரியறதோ, ஏர்லியர் இன்டர்வென்ஷனுங்கிற மாதிரி சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான்னா ரொம்ப ரொம்ப நல்லது. முதல்ல அந்த தாயார் அந்த குழந்தைக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். ஐயோ இந்த குழந்தை அந்த குழந்தை மாதிரி இல்லை, ஐயோ இது இப்படி வந்துடுதே அப்படின்னு இவங்க தன்னையே தேத்திட்டு வெளியில வரலைன்னா டிலே பண்ண பண்ண பண்ண எல்லாமே டிலே ஆகிட்டே போகும். ஒரு எல்லா குழந்தைகளும் 5 வயசு வரையிலும் எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி தான், அவங்க பிரெயின் ஸ்டைல் எல்லாம் எதை சொன்னாலும் ஏற்றுக்கும். அதனால் எவ்வளவு சீக்கிரமாக இந்த குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு தகுந்த ரிவார்ட் கண்டிப்பாக கிடைக்கும்.
16: இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் இருக்கிற வீட்டில் அவங்க கூட பிறந்தவங்கலாம் இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் பையனை இந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு ஒரு வருத்தம் உள்ளே இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இந்த மாதிரி நீ வருத்தப்படக்கூடாது, ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
15: அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தையோட திறமையை எதுன்னு தெரிஞ்சுட்டு அதில் பயிற்சி கொடுக்கணும். வீட்டில் மட்டும் இல்லாமல் வெளியே

0: யூஸ்வலி இவங்க கிட்ட வந்து கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது. யூ கான்ட் சே தட். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஆனா ஆக்சுவலி இது பண்ண முடியாது தான் நம்மளுக்கு தெரியும். பட் ஹவு டு யூ கன்வே டு தட் the child?
1: இப்ப வந்து ஒரு என்னோட பொன் எனக்கு வந்து ஒரு பொன் குழந்தை, அவ தான் பெரியவ, கூட தம்பி இருக்கான். இப்ப அவளுக்கு கசின் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கான். ஒரு ஒரு தடவை அவளுக்குலாம் நடக்கும்போது இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு நடக்கும்போது கேட்பான், என்ன எனக்கு இன்னும் கல்யாணம்? அப்போ என்ன சொல்வேன்னா, ஒரு தடவை சொல்லுவேன், அவள் வந்து காலேஜ் முடிச்சிட்டா, நீ இன்னும் அந்த லெவலுக்கு வரல, காலேஜ் முடிச்ச அப்புறம் நீ பண்ணிக்கலாம்னு சொல்லுவேன். அடுத்த தடவை வேற ஒரு கேட்கும்போது அவள் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா, நானும் வேலை. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்களும் வேலைக்கு போகணும்னு சொல்லி சொல்லி இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். இனி ஃபர்தர் இதுவும் பண்ண அப்புறம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் மனசுக்கு கொஞ்சம் வருத்தம்தான். பட் ஏதோ அப்படி எதையாவது சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு இவ்வளோ நாள் மட்டும் கொண்டு வந்திருக்கோம். பை காட்ஸ் கிரேஸ் தே வில் ஹேண்டில் இட் ப்ராப்பர்லின்னு நினைக்கிறோம்.
2: மேடம், பெரியவங்களே எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுல 1008 பிரச்சனை வருதுன்னு எல்லாரும் வந்து நிறைய விஷயங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்ப எப்படி குழந்தைங்க இவ்வளவு கொஞ்சம் கம்மியான வளர்ச்சி இருக்குன்னு சொல்றீங்க, அப்படி இருந்தும் கூட எப்படி வேலை செய்யறதுக்கு துடிப்பா இருக்காங்களா இல்ல எந்த மாதிரி?
3: பயங்கரமா துடிப்பா இருக்கிறாங்க. ஏன் சொல்றீங்கன்னா, ஒரு நாள் நாங்க வந்து 5 days தான் எங்களது வந்து எங்க ஒர்க் ஷாப் வேலை பார்ப்பாங்க. சாட்டர்டே சண்டே லீவ், அந்த சாட்டர்டே சண்டே லீவு கூட அவங்களுக்கு வந்து தாங்க முடியாது. ஏன்னா ஒரு நாள் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை விட்டு பிரிய மாட்டாங்க. இப்போ சாதாரண நார்மலாக இருக்கிற பசங்க கூட 2 நாள் லீவுனா வெளியில் போனா அங்கே போனால் வேற ஏதோ மைண்டெல்லாம் மாறும் அவங்களுக்கு. இந்த குழந்தைங்க வந்து எப்போ மண்டே வரப்போகுது என்ற இதில் தான் தூக்கத்தில் கூட நாளைக்கு மண்டே வா, இன்றைக்கி சண்டே தான் இருக்கும், நாளைக்கு சண்டே தான் சொல்லணும்னா இல்லை மண்டே வா. ஏங்க வேலைக்கு போகணும், ஆஃபீஸ் போனோம், எங்கள் யூனிட்டுக்கு போனோம். ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட ஃப்ரெண்ட்ஸுங்களை விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ சந்தோஷமாக போவாங்க வேலைக்கெல்லாம்.
4: இப்போ யூஸ்வலாக ஸ்பெஷல் சில்ட்ரன்னா வந்து அவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங்கு ஜூட் பேக்ஸ் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு சில ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்கள் இதில் நீங்கள் என்னெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு?
5: கைத்தறி தொழில் பண்ணுறாங்க, அதாவது வீவிங். அதில் வந்து என்ன டோர் மேட்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் மாப்பிங் கிளாத், கிச்சன் டவல், யோகா மேட், ப்ரேயர் மேட் எல்லாமே பண்ணுறாங்க. அதை தவிர அகர்பத்தி, சாம்பிராணி, காகிதம் துணியில் பைகள் பண்ணுறாங்க, ஒயர் பேக், அப்புறம் எல்லா விதமான ஜூஸும் பண்ணுறாங்க. தட் இஸ் லெமன் ஜூஸ், பைனாப்பிள், கிரேப்ஸ், அப்புறம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி மேங்கோ இருந்ததுன்னா பண்ணுறாங்க. லெமன் ஜிஞ்சர் வந்து எங்களோட ரொம்ப ஃபேமஸ் ஜூஸ் அது. சாம்பிராணி அண்டு ஜூஸ் வந்து லெமன், பைனாப்பிள், கிரேப்ஸ், லெமன் ஜிஞ்சர் இந்த மாதிரி ஜூஸ் செய்கிறாங்க. அதை தவிர பாக்கு மட்டையில் தட்டு பண்ணுறாங்க, 12 inches, 10 inches, 8 inches, 6 inches, தொன்னை எல்லாமே பண்ணுறாங்க.
2: இவங்க பண்ற ப்ராடக்ட்ஸ்க்கு, அதாவது உங்க உங்க யூனிட்ல நடக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு தனி கஸ்டமர்ஸ் இருப்பாங்களா இல்லைன்னா அது எப்படி? அந்த ப்ராடக்ட்லாம் நீங்க எங்க சேல் பண்ணுவீங்க மேடம்?
1: எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் முதல்ல எங்க ரிலேஷன்ஸ் சொந்தக்காரவங்க, சப்போஸ் ஃபிளாட்ல இருக்கோம்னாக்க ஃபிளாட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேர்ட் ஆஃப் மவுத், வாய் வாயா சொல்றது தான். அப்புறம் கோவிலில் வந்து இந்த பாக்கு மட்டை தொன்னை எல்லாம் கோவிலில் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது அவங்க பிரசாதம் கொடுக்கறதுக்கு கேட்குறாங்க. அப்புறம் டோர் மேட்ஸ், இந்த கிச்சன் டவல்லாம் வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐஓபியில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் எங்களை சேல் போடுங்கன்னு சொல்லி வந்து எங்களோட சென்டரில் பார்த்துட்டு, நீங்கள் எங்களுக்கு நாங்கள் ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிறோம், நீங்களும் உங்களுக்கு ஒரு ஸ்டால் தரோம், ஃப்ரீயாக போடுங்க, அப்புறம் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஃப்ளாட்லேயே சேல் போட்டிருக்கோம். இப்போ சம் ஃப்ளாட்லாம் 364 ஃப்ளாட் இருக்குது, அங்கே அவங்களுக்கு எங்களுக்கு இலவசமாக இடம் கொடுத்து நாங்கள் அங்கே போட்டு அப்படி அவேர்னஸ் எங்களோட இதுக்கு வந்திருக்கு. ரோட்டரி லைன், ரோட்டரி கிளப் லைன்ஸ், இன்னர் வீல் பேங்க்ஸ், வேர்ல்ட் பேங்க்ல வருஷம் வேர்ல்ட் பேங்க்ல ஒரு சேல் போடுவோம் நாங்கள். அங்கே எங்களை அப்படி அங்கே நிறைய பார்க்குறாங்க இல்லையா, அவங்களோட அவங்க யாருக்கோ கொடுப்பாங்க, அவங்க வாங்கியிருப்பாங்க. இப்போ நீங்கள் முதல்ல கேட்டீங்க நீ எங்கே வாங்கின, அப்போ அதை பார்த்துட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தேங்க இல்லையா, அது மாதிரி.
0: மேம், இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் சேல்ஸ் பற்றிலாம் பேசுனீங்க, ஆனால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்கு காம்ப்ளிகேட்டட் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும் மேம். அண்ட் இது வந்து அஸ் ஃபார் அஸ் ஐ நோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான். ஸோ இந்த மிஷின் வந்து எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ண கற்றுக் கொடுக்குறீங்க, இல்லைன்னா அவங்களே கற்றுக்குறாங்களா, எப்படி கற்றுக்குறாங்க?
3: முதல்ல வந்து பேரண்ட்ஸ் தான்
5: மேற்பார்வையாளர்
3: இருக்கணும்

0: கண்டிப்பா, ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே தானா செய்யாதுங்க. ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டா போதும், பிடிச்சிப்பாங்க. அப்ப மேற்பார்வையாளர் இருக்கணும். பாக்கு மட்ட தட்டுன்னு சொல்றோம், அது தட்டை பார்த்தோன்னா அதனுடைய வேலை வந்து நிறைய, அது வந்து யாருக்குமே தெரியாது. பாக்கு மட்ட தட்டுன்னு சொன்னோம்னா அதை வந்து நாங்க முதல்ல வந்து சேலத்திலிருந்து கொண்டு வரோம் அந்த தட்டுங்களை, அந்த பாக்கு மட்டைங்களை. அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு வந்து அதை வந்து நம்ம தட்டு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சு அது ஒரு பதமான, அதுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப்பிங் ஆள் கூட வேணும். அதை வந்து ஒரு பதமான ஸ்டேஜில் எடுத்துகிட்டு வந்த உடனே நாங்கள் அந்த மிஷினில் வச்சு அச்சில் வச்சோம்னா அச்செல்லாம் குழந்தைங்கள தான் திருப்புவாங்க. நாங்கள் வந்து திருப்ப வேண்டிய அவசியம் கிடையாது, குழந்தைங்களே திருப்புவாங்க. திருப்பி அதை அது ஒரு ஸ்டேஜ், அதாவது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம்ட்டு கணக்கு. அப்புறம் எடுத்தோம்னா அந்த பாக்கு தட்டில் வந்து பிசுருங்க இருக்கும், அதை வந்து நாங்கள் தான் பார்ப்போம், மேற்பார்வையாளர் தான் பார்ப்போம். அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேன் காற்றுல காய வச்சு அப்புறம் அடுக்கி அப்புறம் தான் சேலுக்கு போவோம். பாக்கு மர மிஷின் சொன்னோம். அந்த தட்டுங்க பிளேட் பண்ணுறது வந்து அந்த மிஷின் வந்து சாதாரண நார்மல் நிறைய பிளேட்டுங்கெலாம் நிறைய வெளியிலலாம் விற்கிறாங்க அரிக்கான்றது வந்து அந்த வந்து அவங்க செய்கிறதெல்லாம் காலால் அழுத்துறது. அழுத்தினா நிறைய ஒரு அழுத்து அழுத்தினா ஒரு 5 மிஷினு வேலை செய்கிறப்பல சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து எங்கள் குழந்தைங்களால் வந்து அது திருப்பி அவங்களையே அந்த குழந்தைங்களையே வந்து அடிச்சிடும். அந்த இது எங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்றபடி, இந்த ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு ஏற்றபடி நாங்கள் வந்து மிஷினை வந்து கையால் திருப்புறப்பல, காலுக்கே வேலை கிடையாது, கையால் திருப்புறப்பல நாங்கள் அதை வந்து மாற்றி அமைச்சு இந்த ஸ்பெஷலாக செய்திருக்கோம் அந்த மிஷினுங்களை. அதனால் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்ல ஒரு தடவை பார்த்து நம்ம இந்த வேலை இப்படி தான் பார்த்துட்டாங்கன்னா அதை ஆயுசுக்கு அவங்க மறக்க மாட்டாங்க.
1: மேடம், இது தவிர வேறு என்ன ட்ரைனிங் கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு? அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்?
2: ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க. ஃப்ரைடே வந்து ஒரு மாஸ்டர் சொல்லித்தராங்க, 50 மீட்டர்ஸ், 100 மீட்டர்ஸ் ஓட்டம் பந்தயம் எல்லாமே போவாங்க. அதில் ப்ரைஸ் கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. பெரம்பூரில் போய் நடத்துவார், இப்போ போன வாரம் கூட போனாங்க, எல்லாம் மெடல்லாம் வாங்கிட்டு வராங்க. அதெல்லாம் நல்லாவே பண்ணுவாங்க.
3: இது வந்து இவங்கெல்லாம் வந்து யோகாவும் பண்ணுறாங்க, ஆனால் யோகாவில் வந்து எல்லா எக்ஸசைஸும் இவங்களால பண்ண முடியாது, ஒரு சிலது தான் பண்ண முடியும். அதுக்கு நாங்கள்லாம் வந்து ட்ரெயின்டு, அதனால நாங்கள் சொல்லி கொடுக்கறத அவங்க பண்ணுறாங்க.
1: இப்போ வந்து உங்களோட யூனிட் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஸ்கேல் யூனிட் மாதிரி, இதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன என்ன மாதிரி எல்லாம் ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுறாங்க?
3: இது வந்து என்ஜிஓ, அதனால இது கவர்மெண்ட் வந்து எந்த ஹெல்ப்பும் கிடையாது.
4: இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு உங்களுடைய ஆர்கனைசேஷன் மாதிரி கவர்மெண்ட்ல ஏதாவது ஆர்கனைசேஷன் ஏதாவது இருக்கா
5: சொல்லுங்க. எங்களுக்கு தெரிஞ்சவர்களும் இல்ல, ஃபுல்லா வொகேஷன் எங்கேயும் சென்டர் கிடையாது மாதிரி தெரியல. There are government schools, early intervention, இது ட்ரைனிங், அதோட ஒரு வொக்கேஷனல் செக்ஷன் சில இடங்கள்ல இருக்குங்கிறாங்க. ஆனா ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு யூனிட் இருக்காங்கிறது
3: தனி வொக்கேஷன் சென்டர் கவர்மெண்ட் இது வரைக்கும் நடத்தல.
1: ஓகே மேம், இப்போ நீங்க சொன்னீங்க தட் ஸ்கூல்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. Mostly in the schools pathina it's for the upper middle class and the higher class. If there's a lady with who's below poverty line, ipo below poverty line kira orthanga, I mean if she is below poverty line and avangalukku indha madri oru kuzhandai with down syndrome illana any other autism, dyslexia indha madri edavadhu you know or ailments which if they are born avanga la eppadi pannuvanga, as in they cannot in the upper middle class school ku illa ivanga po mudiyadhu, they cannot afford it. So andha madri irukravangalukku neenga enna madri advice kudupeenga, what can they do?
6: அதாவது அடிப்படை வசதிகளே இல்லாத சில பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இது அவங்க குழந்தைகள் இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோமால பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க என்ன பண்ணணும் இதுக்காக?
5: இப்போ வந்து கவர்மெண்ட்ல கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு. எல்லா குழந்தைகளுக்கும் மாசம் ஒரு உதவித்தொகை கொடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் நிறைய பேருக்கு இந்த மாசம் 500 ரூபான்னு உதவித்தொகை கொடுக்குறாங்க. ஆனால் வெறும் பணத்தினால என்னத்தை எதை சாதிக்க முடியுங்கிறது இது க்வெஸ்சன் தான். இன்னும் நிறைய கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்னு வச்சு நடத்தினா அது வந்து ஒரு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணி அந்த டீச்சர் இந்த குழந்தைய புரிஞ்சுட்டு இதெல்லாம் பண்ணணும். அதுக்கெல்லாம் முன்னாடி ஏற்பாடாக நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகணும்னு, அந்த மாதிரி பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு நிறைய எஜுகேஷன் வேணும். அவங்கக்கிட்ட இந்த மாதிரி குழந்தை பிறந்து அவங்களுக்கு இந்த குழந்தை ஒரு பேர்டன் தான், ஆனால் இந்த குழந்தை ரெண்டு குழந்தை இருந்ததுன்னா கவர்மெண்ட்லேருந்து 1000 ரூபாய் பணம் வருதேன்னு சொல்லிட்டு அது அதுக்கும் தயாராக இருக்க கூடிய தாய்மார்களும் இருக்கலாம், இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பணம்ங்கிறது ஃப்ரீயா வரும்பொழுது எப்படி வேணாலும் பணம் ஃப்ரீயா வருதுன்னா, ஆனா நம்ம வந்து அதுக்கும் மேல இந்த குழந்தைய சமூகத்தின ஒரு அங்கத்தினா எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரஜையா மாத்தணும்னா கண்டிப்பா ஒவ்வொரு தாய்க்கும் அந்த படிப்பின தேவை. இந்த குழந்தைய இப்படி இப்படி எல்லாம் கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் வளர்க்கறதுக்கு ஒரு மன திடம், அதே சமயத்துல எப்படியாவது யாரையாவது இதை இது பண்ணி, அதுக்குதான் இந்த வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கண்டிப்பா வரணும். அந்த குழந்தைய இவங்க அடாப்ட் பண்ணி அந்த குழந்தைய ஃபியூச்சருக்கு கொண்டு வரதுக்கு இவங்க என்ன செலவோ இதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு நிறைய பேர் தயாராகி வரணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை.
6: ஓகே மேம், ஸோ இப்போ வந்து பேரண்ட்ஸ் அதாவது அம்மா எல்லாருமே வந்து அம்மா வந்து நிறைய கேர் எடுத்து அக்கறை எடுத்து பசங்களை வளர்க்கணும்னு சொல்றீங்க. இப்போ நீங்க எல்லாருமே அக்கறையுள்ள ஒரு அம்மாக்களா தான் எனக்கு தெரியுறீங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்க அக்கறைப்பட்டு ஒரு அளவுக்கு என்கரேஜ் பண்ணிருக்கீங்க உங்க குழந்தைங்களை, சொசைட்டியிலிருந்து அந்த என்கரேஜ்மெண்ட் அதுக்கு நீங்க பண்ண அளவுக்கு உங்களுக்கு, ஸோ இப்போ சொசைட்டியிலிருந்து உங்களுக்கு நீங்க நினைச்ச அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது வந்து எப்படி சொல்றது, அவங்க உங்களை ஏத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, உங்க குழந்தைங்களும் ஏத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா?
5: நிச்சயமா, கண்டிப்பா. நீ அந்த அக்செப்டன்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு இந்த லெவலுக்கு நாங்கள் இங்கே வந்து உட்காந்து பேசியே இருக்க முடியாது. குழந்தைங்களை அவங்களும் ஓரளவுக்கு டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி அந்த குழந்தைகளும் சோஷியலாக அக்செப்டபிளாக ஆக்கணுங்கிறது தான் எங்களுடைய பேரண்ட்ஸினுடைய மெயின் இது எதிர்பார்ப்பே அதுதான். அது ஆனால் சின்ன வயசுலேருந்து அந்த ட்ரைனிங்கை கொடுத்து எல்லாராலையும், ஏன்னா ஐயோ இந்த குழந்தை ஒன்றும் செய்யாது, இதுக்கு ஒன்றும் முடியாது அப்படின்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கே நம்ம ஃபெயில்யூரை ஃபேஸ் பண்ணுறோங்கிறது தான் உண்மை, நிதர்சனமான உண்மை அதுதான்.
6: ஓகே மேம், ஸோ உங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்றீங்க, ஸோ அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கீங்க அவங்கள ஒன்னா ஒரே இடத்துல தங்க வைக்கிறதுக்கு?
3: அவங்க வந்து எல்லாருமே எப்பவுமே இந்த பியர் குரூப் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்கர்ஷனுக்கு போனாக்கா நாங்க வீட்டுல கூட்டின் போறத விட இவங்கெல்லாம் ஒன்னா போனாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதனால எங்களோட ஃபியூச்சர் எய்ம் என்னன்னா இந்த குழந்தைகளை லைஃப் லாங் ஒன்னா வைக்கணும். தட் இஸ் இப்ப இம்மிடியட்டா எங்களுக்கு வேணுங்கிறது வந்து ரெசிடென்சியல். அதுக்கு தான் இப்ப நாங்க வந்து அந்த ரெசிடென்சியலுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும், ஃபண்ட் ரைசிங் பண்ணணும், அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ வி வாண்ட் டொனேஷன்ஸ், அதுக்கும் வந்து எல்லாருக்கிட்டையும் நாங்க அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எங்களுக்கு வந்து 80G எக்ஸம்ஷன் இருக்கு.
4: ஓகே மேம், நீங்க வந்து இப்போ யூனிட் டொனேஷன்ஸ் யூனிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க, பட் ஆஸ் வாலண்டியர்ஸ் இப்போ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கோம், ஆஸ் வாலண்டியர்ஸ் ஹவு கேன் வி ஹெல்ப்?
7: ஆஸ் வாலண்டியர்ஸ் இப்போ வந்து எங்களோட நிறுவனத்தை பத்தி ஹிந்து, ஆர்காட், ரோட் டைம்ஸ் எல்லாரும் வந்து பார்த்து நிறைய பேப்பரில் எங்களை பற்றி விமர்சனம் வந்திருக்கிறதுனால அதை பார்த்துட்டு நிறைய பேர் எங்கள் பொருளையும் வாங்கிறதுக்கும் வரா. அப்புறம் எங்களால் வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு கேட்டுன்னு வராங்க. நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணும் வந்திருக்காங்க. இப்போ
6: ஸோ ஆஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற பட்சத்தில் நாங்கள் எப்படி அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க?
7: நீங்க வந்து உங்க உங்களோட காலேஜ்ல ஏதாவது சேல் போட்டீங்கன்னா நீங்க வந்து எங்களோட சென்டர்ல வந்து பல்க் ஆர்டர்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். இல்ல உங்களோட காலேஜ்ல ஏதாவது ஃபீஸ்ட் எல்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா, ஃபன் ஃபேர், ஃபுட் ஃபெஸ்டிவல், அப்போ எங்களோட பார்க்க மாட்டேன் அந்த பிளேட்ஸ் தொன்னை அது மாதிரி வாங்கலாம். இல்ல உங்க ரிலேஷன்ஸ்ல எங்கேயாவது வெட்டிங் அப்படியெல்லாம் வந்ததுன்னா நீங்க வந்து எங்களோட இந்த சுருக்கு பையெல்லாம் இருக்கு இல்லையா அது வாங்கலாம். இல்லாட்டி நீங்க ஒன்ஸ் அ வீக் ஆர் நீங்கெல்லாம் காலேஜுக்கு டெய்லி போனோம், வி ஒர்க் ஓன்லி மண்டே டு ஃப்ரைடே, அதனால உங்களோட டைம் இருந்ததுன்னா நீங்க அங்க வந்து எங்களுக்கு சில பேர் வந்து எங்களுக்கு இந்த டோர் மேட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு கட் பண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க, துணி பயல் கார்பெட்டுக்கு, இல்லாட்டா சுருக்கு பைக்கு நீங்க இந்த நாடாலாம் கோக்கலாம். இல்ல கூட குழந்தைகளோட இன்ட்ராக்ட் பண்றதே ஒரு பெரிய இது அவளுக்கு. ஆமா, அவளுக்கு வந்து வெளியில எல்லாரும் வந்து வராங்கனாலே அவங்களுக்கு ஒரே குஷி.
5: மெயினா யூ கேன் கிரியேட் அவேர்னஸ் டு த சொசைட்டி ஆஸ் எ காலேஜ் ஸ்டூடெண்ட்.
6: கண்டிப்பா மேம், இப்ப பாத்தீங்கன்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்லாம் வந்து ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது. இப்ப கத்துன்னு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சீக்கிரமா கத்துப்பாங்க, ஒருத்தர் வந்து கொஞ்சம் லேட்டா தான் கத்துப்பாங்க, அது ஒரு ஒருத்தரோட இது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மெதுவா கத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க எந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணுவீங்க? மேம் இப்போ யாராவது உங்களுக்கு நிதி உதவிகள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வாலண்டியராக வரணும்னா எங்கே வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணலாம்?
7: இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். இப்ப ரீசெண்டா லாஸ்ட் மந்த் தான் நாங்க இனாகரேட் பண்ணோம் எங்க ஒரு புது வேன். இந்த சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் வந்து எங்களுக்கு நிதியுதவி கொடுத்துருக்காங்க, வேன் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு 7 lakhs சிட்டி ரைடுன்னு. அண்ட் ஆல்சோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் விருகம்பாக்கம் தே டொனேட்டட் 50,000. அதில் நாங்கள் வந்து ஒரு தறி லூம் ஒன்று வாங்கணும், ஒரு அந்த அரிக்கா மிஷின் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ வி அந்த மாதிரி நாங்கள் இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு முன் வருவார்கள் என்று எதிர்பார்க்குறோம். எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும்னா பிளாட் நம்பர் 4 டோர் நம்பர் 2 அண்ணாமலை காலனி விருகம்பாக்கம் சென்னை 6092. இது வந்து கார்த்தால 10 மணிலேருந்து 2:30 மட்டும் இருக்கும் வேலை செய்கிற நேரம். மறுபடியும் சொல்கிறேன் எங்கள் விலாசத்துக்கு பிளாட் நம்பர் 4 டோர் நம்பர் 2 அண்ணாமலை காலனி விருகம்பாக்கம் சென்னை 6002. நிறுவனம் காலை 10 மணி முதல் மாலை 2:30 வரை வேலை செய்யும். வேலை நேரத்துக்கு காண்டாக்ட் பண்ண வேண்டிய இது நம்பர் 044-2376-0640. மறுபடியும் சொல்கிறேன் நம்பர் 2376-0640 என்று தொடர்பு கொள்ளலாம். மற்றும் இமெயில் dssewa@hotmail.com இமெயில் dssewa@hotmail.com. மாலை 2:30 மேலே உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்னா தொடர்பு கொள்ள வேண்டிய டெலிஃபோன் நம்பர் 9445330617 9445330617 மற்றும் 9840070438 9840070438 என்கின்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
6: தேங்க்யூ சோ மச் மேம், உங்களோட பேசுனதுல நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.
5: இவங்களும் இவங்களை ஒரு சுமையா நினைக்காத, இவங்களும் உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பா, நான் எப்படி அந்த குழந்தைங்க ஹெல்ப் பண்றாங்களோ அதே மாதிரி இவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கண்டிப்பா வருவாங்க. ஆனா அதுக்கு நீங்க இப்ப பண்ண வேண்டியது கொஞ்சம் கடினமான உழைப்பு. எப்படி பண்ணினா இந்த குழந்தைய முன்னுக்கு கொண்டு வர முடியும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி இந்த குழந்தைக்கும் அந்த எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்குற அதே அட்டென்ஷனை கொடுத்து வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இது ஒரு பெரிய ரிவார்டாக இருக்குங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை.
6: உங்கள் குழந்தைங்க மட்டும் ஸ்பெஷல் இல்லை மேடம், நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கிடைச்சது ஒரு அவங்க அந்த குழந்தைங்க வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்த வரோம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நல்லா இருக்கிற குழந்தைங்களை கூட நல்லா பார்த்துக்கிறதுக்கு வந்து நல்ல அம்மா அப்பா இருக்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். அதுவும் இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு நீங்கள் ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ணுறீங்கன்னா அந்த குழந்தை வாங்கிட்டு வந்த வரத்தினால தான் அந்த குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான தாய்கள் கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட அந்த குழந்தைகள் பிறந்திருக்காங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் மேடம். இந்த விஷயத்தை நாங்கள் மற்றவங்கக்கிட்டையும் சொல்லி அவங்களையும் வந்து ஒரு துடிப்பான வாலண்டியர்ஸாக உங்களோட அசோசியேஷனில் ஜாயின் பண்ண நாங்கள் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுவோம் மேடம். மேடம் மறந்துட்டேன், உங்கள் குழந்தைங்களுக்கு இன்னொரு பாட்டும் பிடிக்குமே, அதையும் நீங்கள் எங்களுக்காக கொஞ்சம் பாடி காட்டிடுங்களேன்.
8: மயமான எதிர்காலம் எங்கள் கண்களில் தெரிகிறது.
6: தேங்க்யூ ஸோ மச் மேம்.
3: எங்களுக்கு என்ன இதுனா இதை நாங்கள் ஆரம்பிக்கிறோமே இது எப்படி வருமோன்ற ஒரு பயம் வந்து இருந்தது. ஆனால் நாங்கள் ஆரம்பித்த போது பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனால் ஒவ்வொன்றையாக தாண்டி இப்போ வந்து பார்க்கும்போது இதையே நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாமே அப்படின்னு தோன்றது. அவ்வளவு வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு.
4: மேம் இப்போ நீங்க சொன்னீங்க தட் உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல டவுன் சிண்ட்ரோம் மட்டும் இல்லாம வேற மாதிரி சில்ட்ரன் ஆர் ஆல்சோ தேர், சோ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கிறவங்களா இல்ல ஆர் தே ஈவன் நார்மல் சில்ட்ரன்?
3: இல்லை, எல்லாருமே ஸ்பெஷல் சில்ட்ரன் தான். அதாவது டவுன் சிண்ட்ரோம் சில்ட்ரனோட வந்து மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன் இருக்காங்க, ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க, மைக்ரோ கெஃபாலிக் சைல்டு ஒன்று இருக்கு.
4: இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து வரவங்க எப்படி இன்டராக்ட் பண்றாங்க?
3: அவங்க வந்து இனிஷியலாக வந்து டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளோட பழகிறதுக்கு கொஞ்சம் நாளாகுது, ஆனால் கொஞ்சம் ஒரு 1 இயருக்கு அப்புறம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துடுறாங்க.
4: ஓகே, தட்ஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட் இல்லையா?
6: நீங்க அகர்பத்திகள் செய்யறாங்கன்னு சொன்னீங்க குழந்தைங்க, ஸோ அவங்க அதில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் அதோட ப்ராசஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? என்னென்ன
5: அகர்பத்தின்னா எல்லா குழந்தைகளையும் எல்லா வேலையும் செய்ய முடியறது கிடையாது. சில குழந்தைகளுக்கு சென்ட் அலர்ஜி, சில கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணிக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கிற பொழுது மெயின் வேலையை நாங்கள் செஞ்சுட்டு அதை எண்ணி பேக்கெட்டில் போட்டு அட்டைப்பெட்டியில் இது பண்ணி மேலே லேபிள் ஒட்டி செலோடேப் போட்டு அதை மார்க்கெட்டுக்கு அதை அடுக்கி எடுத்து வச்சு சேலுக்கு எடுத்து வைக்கிறது, இந்த சின்ன சின்ன சின்ன வேலைகளெல்லாம் பசங்களை செய்ய சொல்லிட்டு மெயின் ஜாபை எந்த குழந்தை சில ஏதாவது எக்ஸப்ஷனல் சில்ட்ரனும் இருப்பாங்க, அலர்ஜி இல்லாத இருக்கிற பசங்க இருப்பாங்க. எல்லா குழந்தைகளுக்குமே எல்லா வேலையும் பொருந்தும்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். எந்த ஒரு வேலையை எடுத்துட்டாலும் சில வேலைகள் தான் சில குழந்தைகளால் செய்ய முடியும். ஒரு ஒரு குழந்தைகளுக்குள்ளேயும் பொட்டன்ஷியல் என்னமோ கண்டிப்பாக இருக்குது, ஆனால் என் பொட்டன்ஷியல் வேரிஸ். இந்த சில குழந்தைங்க வீவிங் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணுவாங்க, அவங்க அகர்பத்தி அவங்களுக்கு பண்ணுறதுக்கு பிடிக்காது. சில குழந்தைங்க பாக்கு மட்டையில் திருப்புறது தான் நல்லா பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து இந்த வீவிங்கு பிடிக்காமல் போகும். அதனால் எந்தெந்த குழந்தைக்கு எதது பிடிக்கிறதோ, ஆனால் அதே சமயம் ஒரே வேலையை செஞ்சுருந்தா அவங்களுக்கு போர் அடிக்கிற பொழுது வேற ஒரு வேலையை மாற்றி அவங்களுக்கு பிடிச்ச வேலையா. இதை தவிர ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து ஃபங்க்ஷனல் அகாடமிக்ஸும் எடுக்கிறாங்க கிளாஸஸ். ஏன்னா பேசிக் திங்ஸ் என்னைக்கு இருந்தாலும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் இவங்களுக்கு. அதனால அந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து அவங்களுக்கு ஃபங்க்ஷனல் பிடி மாஸ்டர் வர இது ஸ்போர்ட்ஸில் அவங்களை ட்ரெயின் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒன்று அவங்களுக்கு வேற விதமான வேலையும் கொடுக்குறோம். அதே சமயம் எந்த குழந்தை எதை விரும்பி செய்கிறாலும் அந்த வேலையை அவங்களுக்கு மேலே மேலே பழக்கி கொடுக்குறோம்.
6: மேம், இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களோட பழகும் போது நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் டீச்சர்ஸாகவும் இருந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி அவங்களோட வேலை செய்யும்போது ஏதாவது ரெண்டு மூணு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கும். அதாவது நீங்கள் அவங்ககிட்டருந்து நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருந்திருக்கலாம், ஒரு அடிப்படை விஷயங்கள். அதாவது நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியாததுச்சா இந்த குழந்தைங்க எவ்வளோ அழகாக நம்மளுக்கு சொல்லுது பாருங்கன்னு, அந்த மாதிரி சில விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கோங்களேன்.
5: அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக எங்கள் குழந்தைகள்கிட்டேருந்து நாங்கள் கற்றுண்டோங்கிறது தான் நிர்தர்சனமான ஒன்று. அவங்க கிட்ட இருக்கிற டிசிப்ளின், முதல்ல எந்த வேலையை செஞ்சாலும் அதை ஒரு அழகோடு செய்யறது, ஒரு இதை எடுத்தா அதை திரும்ப கொண்டு போய் அதே இடத்துல வைக்கிறது, அதை நீ ஒன்று அடுக்குன்னு சொன்னால் அதை நீட்டாக எடுத்து வைக்கிறது, எந்த அதான் நீங்கள் முதல்ல எப்படி கற்றுக் கொடுக்குறீங்கிறது தான் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி இதை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா நாளைக்கு நீங்களே தப்பு பண்ணால் கூட ஐயோ அது தப்பு இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டர்லினஸ்ன்னு சொல்லணும். இதை அவங்க பண்ண ஆரம்பித்தாருன்னா ஐயோ இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியல, ஒரு சாமான் கத்தி எடுத்து இது காய் நறுக்கிட்டு திரும்ப கொண்டு போய் அந்த கத்தியை வைக்கிற இடத்துல தான் வைப்பாங்க. நம்மளாவது சரி அப்புறம் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் அப்புறம் பண்ணலாம்னு நினைப்போம், ஆனால் அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் அதே மாதிரி அவங்களுடைய சாமான் எது இருந்தாலும் அதை அழகாக எடுத்து அவங்களுடைய பையில வச்சுக்கிறது, அது அந்த மாதிரி ஒரு ஆடலினஸ் இந்த குழந்தைகள் கிட்டேருந்து தான் நாங்கள் கற்றுண்டோம்னு சொல்லணும். அதுதான் உண்மை.
3: இந்த குழந்தைகளாலதான் நாங்க வந்து நாங்களாம் வந்து இன்ஃபோசிஸ்க்குள்ள போயிருக்க முடியாது, ஆனா அங்க போட்ட சேல் வந்து இந்த குழந்தைகளாலதான் கிடைச்சது. நாங்களும் போய் இன்ஃபோசிஸ் எல்லா இடத்துலயும் போய் பாத்துட்டு வந்துட்டோம்.
5: அந்த மாதிரி வேர்ல்டு பேங்க், நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அஞ்சாறு பேருக்கு வேலை இருக்கும். பசங்க லெமன் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தோம்னா பிழிவாங்க, கட் பண்ண நாங்கள் அந்த குழந்தைங்களை விடுறதில்ல, நாங்கள் கட் பண்ணி கொடுப்போம், அவங்க வந்து பிழிஞ்சி எடுத்து கொடுப்பாங்க. பிழிஞ்சி எடுத்து அதை நாங்கள் வந்து பாகு வச்சு ஜூஸ் கலக்கி அது பாட்டிலில் வந்து கழுவி அப்புறம் பாட்டிலில் ஊற்றி அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ்னு ஆரம்பித்தோம்னா மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து வேலை இருக்கும் எங்களுக்கு. அந்த மாதிரி அவருக்கு கிரேப்பும் அப்படி தான்.
6: ஸோ இப்படி நீங்கள் ஒர்க் ஷாப்பில் கொடுக்குற வேலை அதை தவிர வெளியில் கற்றுக்கிறது இதோட சரிதானா, இல்லை இதை தவிர்த்தும் அவங்க வந்து பாட்டு டான்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் அவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கா?
3: ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு இதில் ஈடுபாடு இருக்குமா. ஒரு ஒரு குழந்தை வந்து டான்ஸர், இன்னொருத்த வந்து ரெண்டு பேர் மூணு பேர் வந்து ஸ்விம்மிங்கில் நான் சாம்பியன் வாழலாம். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைனில் இன்ட்ரெஸ்ட் இது டேலண்ட் இருக்குது.
6: நீங்கள் எப்படி என்கரேஜ் பண்ணுறீங்க உங்களை தொடர்ந்து டான்ஸ் கிளாஸ்?
3: அது வந்து அவங்க வந்து பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போனோம்.
5: எங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வந்து மாநில அளவுலேயும் போயிட்டு வந்துட்டாங்க, தேசிய அளவுலேயும் போய் வந்திருக்காங்க, எல்லாமே கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸ்விம்மிங்லேயும் சரி டான்ஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க.
3: இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க.
6: ஓகே மேம், இப்போ பேரண்ட்ஸ் எல்லாரும் நிறைய அவங்களோட குழந்தைங்களும் உங்க அசோசியேஷன்ல சேர்த்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஃபீட்பேக் சொல்றாங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அவங்க பசங்களை உங்க அசோசியேஷன்ல சேர்த்ததால? அதை பத்தி சில வார்த்தை.
5: அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செந்தில்ட்டு ஒரு பையன் சேர்ந்துருக்கான். சேர்ந்து ஒரு மூணு வருஷம் ஆயிடுத்து. அந்த பையன் பாத்தீங்கன்னா முதல்லலாம் வந்து வீட்டில் சொல்ற பேச்சு கேட்க மாட்டான். அவன் என்ன சொல்றானோ அதுதான் வந்து இவங்க வந்து மாற்றி இவங்க அம்மா சொல்கிறதோ அப்பா சொல்கிறதோ யார் சொல்கிறதே அவன் கேட்க மாட்டான். அவன் எது கேட்குறானோ அது உடனடியாக வாங்கி கொடுத்தாதான், இல்லைன்னா அவனுக்கு கோபம் அதிகமாக வந்துடும். அந்த மாதிரி கேரக்டர் இந்த பையன் வந்து இப்போ வந்து ரொம்பவே நல்லாவே மாறிட்டான். அந்த மாதிரி அவங்க வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது வந்து அவனுக்கு 30 வயசு ஆகிடுது. முதல்லையே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் முதல்லையே சேர்ந்துருப்போம். ஏன்னா ஒரே ஏரியாவில் நாங்கள் இருக்கிறதுனால வந்து ரொம்ப கான்டாக்ட்ஸ் கிடையாது அவங்களுக்கும் எங்களுக்கும். அவங்க வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரிலாம் ரொம்ப மாறிட்டானேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
3: ஒரு குழந்தை எங்கள் யூனிட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டா அவனை வந்து ஒரு முழு மனுஷனாக்கி இந்த சமூகத்திற்கும் வீட்டிற்கும் நல்ல பிரஜையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களோட நோக்கம். இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல, எவ்வளவு வருடங்கள் ஆகும் என்பது இன்னும் ஒரு கேள்விக்குறிதான்.
6: எவ்வளோ வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக அந்த குழந்தை உங்ககிட்ட வர குழந்தை வந்து நிச்சயமாக ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக தான் கண்டிப்பாக மாறுவாங்க. உங்களோட நீங்கள் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நீங்கள் பேசும்போதே எனக்கு நல்லா அந்த கான்ஃபிடன்ஸ் வருது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க எல்லாருமே உங்கள் யூனிட்டில் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஸ்பெஷல் சில்ட்ரன் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா வருவாங்க மேடம். கண்டிப்பாக இந்த மாதிரி அதுவும் உங்களை மாதிரி கைடன்ஸ் கொடுத்து ப்ராப்பர் கைடன்ஸோடு இருக்கிற பசங்க இன்னும் ரொம்ப நல்லாவே ஷைன் ஆவாங்க மேடம். கண்டிப்பாக
5: உங்களை மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த முயற்சி இப்பவே எடுக்க ஆரம்பிக்கிறீங்கிறது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிச்சயமா உங்க எல்லாருடைய ஹெல்ப்போடு இது ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறுங்கிறது தான்
3: எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு.
6: நீங்க செய்யற இந்த நல்ல காரியத்துல ஒரு பார்ட் நாங்களும் பிளே பண்றோம் நினைக்கும் போது எங்களுக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு.
9: ஆமா, அதுக்கு துணிஞ்சு வரணுமேமா, எல்லா காலேஜ்ல இருந்தும் எல்லா இடத்துலயும் வரணும். உங்களை பார்த்து எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுறோம்.
10: ஒன் பை ஒன் நம்ம எல்லாருமே ஜாயின் பண்ணா கண்டிப்பா டெஃபினட்டா
5: சிறுதுளி சிறுதுளி பெருவெல்லாம்
11: இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல இது கிடைக்குங்கிறது தான் எங்களோட எதிர்பார்ப்பு.
10: எஸ் மேம்,
3: தேங்க்யூ.
10: பேசினது இட் வாஸ் லைக் ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிட்டோம். பிகாஸ் இட்ஸ் அ பிக் திங், நிறைய பேர் இந்த மாதிரி வேலைகள் சர்வீசஸ் கொடுக்கறதுக்கு அவங்க முன் வர மாட்டாங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னா இட்ஸ் அ ரியலி பிக் திங் மேம். இந்த நோட்டோட தேங்க்யூ
11: இன்னைக்கு
10: மேம். ஸோ நம்ம இந்த எக்ஸிபிஷன்ல இன்னும் அடுத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு போய் பாத்துக்கலாம். கமான் கேர்ள்ஸ்.
6: பாத்தியா ஐஸ்வர்யா, இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக இவ்ளோ இவங்க எல்லாருமே ஸ்பெஷல் சில்ட்ரனோட அம்மா தான், ஆனா இவங்க எவ்வளவு என்கரேஜ் பண்றாங்க அவங்க குழந்தைங்களே. மேடம் உங்க பேரெல்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
9: ஆர் ராணிங்க,
12: மகாலட்சுமி தியாகராஜன்,
3: லக்ஷ்மி சுந்தர்,
5: ஜமுனா சதானந்தம்,
13: வத்சலா நீலகண்டன்.
14: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்டரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்.
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க, எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.0.
1: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வருது சந்திப்போமா.

0: It goes like that. It's been a long time since I sang it.
1: அப்புறம் வேற என்ன song after that?
0: And I sang one song in Saravana for Shikandeva sir, a pathos melody. And அதுக்கப்புறம் I sang in Godfather, Innisayala Bedaye, me and Mahati together. And then I sang in Sivapadigaram for Vidyasagar sir. பொறந்துருச்சு காலம் அப்படின்னு சொல்லிட்டு நாத்து நடுற பாட்டு, நாத்து நட்டு ஹார்வெஸ்ட் பண்ற மாதிரி, ஸோ பக்கா ஃபோக் தட் இஸ். அண்ட் சாங் ஃபார் மணி ஷர்மா சார், தெலுங்குலயும் பாடியிருக்கேன் அண்ட் தமிழ்ல ஆல்சோ சாங், பட் தட் மூவி இஸ் நாட் எட் ரிலீஸ் அண்ட் பட் ரீசன்ட்லி ஒன்லி. ஸோ இட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் மாதவன்ஸ் மூவி, ஸோ ஆர்யா அந்த படத்துக்கு ஐ சாங் ஒன் தமிழ் சாங் அண்ட் டூ அதர் மூவிஸ் தெலுங்கு மூவிஸ் அண்ட் சாங் ஃபார் பரத்வாஜ் சார் அண்ட் தெலுங்கு தட் லைலா மஜ்னு நீ தான் தட் சாங் தட் அதோட தெலுங்கு வெர்ஷன் ஐ சாங்.
1: வாட்ஸ் யுவர் ஃபேவரட் சாங்?
0: லாட்ஸ், தெர் ஐ ஜஸ்ட் கான் நேம் தெம், யூனோ எவ்ரி டைம் நிறைய நல்ல பாட்டு
1: வேணும்.
0: ஒரு பாட்டு வந்து விச் இஸ் பீன் வெரி close to me is like one song, really really really old song from a movie called Chitti. Padmini Amma had acted in it. It's Kannadasan sir's lyrics, MSC sir's melody to music direction, and Sushila Amma had sung it. And I just can't forget it because I sang in front of, I mean, I sang this song in front of Sushila Amma and MSV sir. And like, they appreciated me so much.
1: Yeah.
0: No, the person okay, who actually...
1: Line, then you have to sing one line for
0: yeah, it. It's actually a Thala Atta. Very beautifully written by Kannadasan sir, obviously.
1: Yeah,
0: and every stages of women's life, he says that there is no sleep. That ipa thoongla na nee appome thoonga mudiyadha as a kid. And the madri, very cute. And it starts at the virutham. Pinna.

0: ஓகே, வெரி குட். ஓகே, ஸோ எங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பீட், அஸ் நாட் ஃபாஸ்ட் பீட், குங்குமப்பூவே பாடி காட்ட முடியுமா? அந்த கேர்ள்ஸ் லைன்,
1: புக்கிரி ரஜா போதுமே தஜ்ஜா, பொம்பளை கிட்ட ஜம்பமா பேசி வம்புக்கள் பொண்ணாதே.
0: வெரி வெரி நைஸ். சிங் சந்திரலேகா ஃபார் அஸ்.
1: கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு, ஒன்றாக சேர்ந்தால் இந்த தேகம், கொஞ்சம் நஞ்சு

0: Hello, Chennai.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP 107.8.
0: It's enriching.

0: Be sure to make vision care and eye checkups a part of your child's routine medical care. This public service announcement brought to you by MOP Community Radio 107.8 FM.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எனக்கு ஐஸ் கட்டின்னு சொல்லுவாங்க, ரெண்டு மட்டும் இல்ல 9 ஐஸ். ஆமா, என்னால 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஏன்னா நான் என் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கேன். என் கண்கள் மட்டும் இல்ல, என் இதயம், நுரையீரல், கணையம், ஈரல், சிறுநீரகம், எலும்பு, எலும்பு மச்சை, எல்லா டிஷ்யூகளும் தானம் செய்யலாம். இப்போதான் அவர் உண்மையான ஹீரோ. நீங்களும் ஹீரோ ஆகலாம். உங்களாலே 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.
3: An incident, Prachita. A 75-year-old lady called Chinnamal Palaniappan was dumped in a garbage pile and left to die there by her own family. She was rescued by the locals, who actually heard her moaning from the dump yard and were shocked to find her lying in the filth. She was then sent to an old age home.
4: Such events have been happening recently, and this is exactly what we are going to discuss today. Good day, listeners. You are listening to MOP Community Radio 107.8. Today, we are going to take you to our future self. How many of us have planned for a retired life? How many of us have thought of what we might face in the future and its consequences? Now, we will give you a real idea of the darker side of old age.
3: Though half of the old ones have a happy life, the other half does face a lot of trouble and pain, both physical and emotional.
4: I agree with you, Kanal. Already, they have to succumb to the energy loss, tiredness, and health problems that accompany old age. Imagine their plight when they have to lead this life in threats and abandonment.
3: Yes, yes. Okay, listeners. Now let us take a short break and listen to this public service announcement.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ்ன்னு படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணுன்ட்டு வீணாக வீட்டில் உட்காந்துருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசா பண்ணி லைஃப்ல கண்டிப்பா சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்ட.
2: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காம உன்னை திட்டேன், என்ன மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்க.

0: கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லாம் முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்க உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம எம்ஓபி ரேடியோ ஹிந்திலையும் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க. இப்ப நமக்காக அடுத்து வர ஷோ ஹிந்தி ஒலிபரப்பு சேவை.

0: சரி மச்சான், என் ப்ரப்போசல அக்செப்ட் பண்ணிக்கலடா. கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமும் அவ பெரிய ஓலக அழகி மாதிரி. வினோத்து ஏதாவது ஒரு வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு, எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடாடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலையா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாட்ட வளரும் வாழையை போல கொடுக்க கொடுக்க சுரக்கும் இரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: I am Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues that are there. And what I would say is always know your roots. Be happy where you come from. Know your roots. And people are today இங்க இருக்கிறது தமிழ் கல்ச்சரும் தமிழை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன தமிழ் லாங்குவேஜ்ல என்ன லிட்ரேச்சர் இருக்கு அதெல்லாம் படிங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதோட தமிழ்ல இருக்கிற நிறைய திருக்குறள் போன்ற நூல்களை படித்து அதிலிருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது. நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டோட பண்பு கலாச்சாரத்தை யூ ஆல் ஹாவ் டு லேர்ன் அண்ட் கேரி இட் ஃபார்வர்ட் அண்ட் கீப் இட்.
1: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதையை என்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேட்கிற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?

0: புள்ளியெட்டு. ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது உங்களுடைய கதை நேரம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையோட நாங்க வந்திருக்கோம். அதை கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க போல. வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். அக்கா,
1: என்னடி
0: எனக்கா டெய்லியும் புதுசா கேக்குற? இந்த நேரத்துக்கு நான் உன்கிட்ட கதை தானே கேப்பேன்.
1: தெரியும் தெரியும், அதனாலதான் நானும் உன்னை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் உனக்கு ஒரு ராஜா கதை சொல்லவா?
0: ஐ சூப்பர் கா, சொல்லு சொல்லு.
1: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு தன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஊர் மக்களுக்கெல்லாம் எதனாச்சும் ஒரு பரிசு தரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தாராம். அதே மாதிரி இந்த ஆண்டு அவரோட பிறந்த நாள் வந்துதான். இந்த பிறந்த நாள் அன்னைக்கு பரிசு மட்டும் இல்லாம ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு பாடமும் சொல்லி தரணும்னு சொல்லி முடிவு பண்ணாராம். உடனே ஊர் மக்களுக்கெல்லாம் அவர் ஒரு அறிக்கை விடுறாராம். அதாவது, நம்ம ஊர் கிணறுல இருந்து உங்களால முடிஞ்ச எதனாச்சும் ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வாங்க. என்னோட அரண்மனை மேல மலை மேல இருக்கிற அரண்மனைக்கு அந்த தண்ணிய கொண்டு வரணும் நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றாராம். ஊர் மக்கள் எல்லாம் குழம்பி போயிட்டாங்களாம். என்னடா இது, போய் போய் பாத்திரத்துல தண்ணிய கொண்டு வர சொல்றாரு, ராஜாவுக்கு தண்ணிக்கா பஞ்சம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு மனச குழப்பிக்கிட்டு ஊர்ல இருக்க கிணத்துல தண்ணி எடுக்க எல்லாருமே வராங்களாம். சிலர் வந்து ராஜா மேல இருக்கிற பாசத்துல பெரிய பெரிய பாத்திரத்துல பெரிய அண்டால எல்லாம் தண்ணி கொண்டு வராங்களாம். சிலர் இவருக்கு எதுக்கு நாம தண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஸ்பூன்ல சின்ன கிண்ணத்துல எல்லாம் தண்ணி கொண்டு வராங்களாம். மலை மேல தண்ணிய கஷ்டப்பட்டு தூக்கின்னு வரவங்களும் இருந்தாங்க, சுலபமா சின்ன சின்ன கிண்ணத்துல தண்ணியை கொண்டு வரவங்களும் இருந்தாங்களாம். உடனே ராஜா ஊர் மக்கள் வந்த உடனே அவங்க எல்லாரும் கொண்டு வந்திருக்க பாத்திரத்துல இருக்க தண்ணிய அவரு வீட்டுல அவர் அரண்மனைக்குள்ள இருக்கிற கிணத்துக்குள்ள அந்த தண்ணியெல்லாம் ஊத்திட்டு அவரு கிட்ட இருக்கிற தங்க காசை அந்த பாத்திரத்திலயும் அந்த கிண்ணத்திலயும் நிரப்பி வச்சிருந்தாங்களாம். இதனால உனக்கு என்ன புரியுது
0: அக்கா? அப்ப சின்ன ஸ்பூன் எடுத்துட்டு வந்தவங்களுக்கெல்லாம்
1: ஒரே ஒரு தங்க காசு தான் கிடைச்சிருக்கும்.
0: ஐயோ பாவம்ல.
1: ஆமா, ஆனா பெரிய பெரிய பாத்திரம் கொண்டு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய தங்க காசு கிடைச்சிருக்கும். ஆமாண்டா, இதனால உனக்கு என்ன புரியுது?
0: நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணுமோ?
1: ஆமா, எந்த வேலை பண்ணாலும் கொஞ்சம் நச்சம் உடம்பு வணங்கி கஷ்டப்பட்டு பண்ணாதான் அதுக்கு ஏத்த மாதிரி பெரிய பலனா கிடைக்கும். நீ கஷ்டமே படாம உனக்கு நிறைய பலன் கிடைக்கணும்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது. சரியா?
0: ஓகேக்கா. என்ன சுட்டீஸ், இன்னைக்கு கதை கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க போல. இதே மாதிரி நல்ல சூப்பரான ஒரு கதையோட நாளைக்கு வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from RJ Arni Shantini and Priya. We are from 3rd BSc Computer Science. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இன்னும் இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை பட்டன் பிரஸ் பண்ணிருங்க, டிவி ஆஃப் பண்ணிருங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணுவோம், ஏன்னா அது தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க. அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணோம் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல. லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளவு பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியோட சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.

0: ஹாப்பி கம்யூனிட்டி ரேடியோ லிஸ்னர்ஸ் 107.8. என்னடா கிராமிய பாடல் போட்டு தடகுடலா ஆரம்பிக்கிறோம்னு பாக்குறீங்களா? அதாங்க இன்னைக்கு நம்மளோட தலைப்பு. என் கூட நம்ம ஆஜே ஐஸ்வர்யா, ஆஜே மாலவிகா இருக்காங்க.
1: வணக்கம் நேர்களே. ஃபோக் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இதெல்லாம் என்ன என்ன
2: என்ன ஆச்சு ஐஸ்வர்யா, என்னன்னு கேக்குற? நாட்டுப்புறம் கிராமியம் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம். ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? சில பேருக்கு அதுதான் உயிர் மூச்சுன்னு கூட சொல்லலாம்.
0: ஆமா, மாலவிகா சொல்றதா 100% கரெக்ட். அந்த காலத்துல நம்ம ஃபோக் டான்ஸ் மற்றும் பாடல்கள் ரொம்ப பிரசித்தமானது. ஃபோக் டான்ஸ்னு பார்த்தா கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், புலியாட்டம், அப்பப்ப இவ்ளோ ஆட்டமா? அப்போ கிராமிய பாடல் எவ்வளவு இருக்கும்?
1: நான் கூட எங்க அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மூணு விதமான பொழுதுபோக்கு, அதாவது இயல், இசை, நாடகம்னு இருந்துதான். இதுதான் ஃபோக் கல்ச்சருக்கு முக்கியத்துவமான தூண்டுகோலா இருந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
2: அப்பாடி ஐஸ்வர்யா, உனக்கு இதுவாது தெரிஞ்சிருக்கே, பரவாயில்ல. ஆனா நம்ம எவ்வளவுதான் பெருமையா பேசினாலும் நம்ம ஃபோக் கல்ச்சர் அழிஞ்சிட்டு தான் வருது. ஏன் அழிஞ்சிட்டு வருது? அத பத்தி தான் நம்ம மொழிபாட டைரக்டர் ராதா மோகன் சொல்ல போறாரு. என்ன சொல்றாருன்னு கேக்கலாமா?
3: நாட்டுப்புற கலைகள் வந்து உடனே அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, வேணா நலிந்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த டெலிவிஷன், சினிமா, இந்த மாதிரி பொழுதுபோக்கு சாதனங்களோட அவங்களால போட்டி போட முடியலன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் வந்து இப்போ நாட்டுப்புற கலைகள்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் தங்களை மாற்றிக்கிட்டு சில புதுமைகளை வந்து சில புதுமைகளை பண்ணி மறுபடியும் ஒரு ஒரு புது வடிவத்தில் வந்தாங்கன்னா அது ரிவைவ் ஆக சான்ஸ் இருக்கு நான் நினைக்கிறேன்.
2: தேங்க்யூ மிஸ்டர் ராதா மோகன். ஃபோக் கல்ச்சர் அழிஞ்சிட்டு வரதுக்கு என்ன ரீசன் இருக்க முடியும்னு மிஸ்டர் ராதா மோகன் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு.
4: செப்புக்கல்லி சீரழக சின்ன சம்பவம்.

0: என்ன தாளாட்டுற மாதிரி ஒரு பாட்டுங்க. இந்த மாதிரி பாட்டு சமீபத்துல எங்க கேட்க முடியுது? ஃபோக் கல்ச்சர் பத்தி நிறைய பேருக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது.
1: ஹே, அதுக்காக நீ அப்படியெல்லாம் சொல்லாத. ஃபோக் கல்ச்சர் பத்தி ஃபுல்லா தெரியணும்னாலும் கண்டிப்பா கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும்.
2: சான்ஸே இல்ல, கண்டிப்பா.

0: யாருக்கும் ஒன்னும் தெரிஞ்சிருக்காது.
1: சரி சரி சரி சரி, அதுக்காக நம்ம எதுக்கு வாக்குவாதத்துக்குள்ள போனோம்? மக்கள் கிட்ட கேட்டு ஒரு டிசிஷனுக்கு வரலாம்.
2: வணக்கம் பிருந்தா.
3: வணக்கம்.
2: உங்களுக்கு வந்து இந்த ஃபோகார்ட்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா?
3: ஃபோகார்ட் பத்தி நல்லா கேட்டீங்க. ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு 20-30th ஜெனரேஷன் சென்ச்சுரி கிட்ட வந்து மூவ் ஆயிட்டோம். ஃபோகார்ட் இஸ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் சொல்லலாம். ஃபோகார்ட் பத்தி பாத்தீங்கன்னா இப்ப வில்லுபாட்டு, ஸ்ட்ரீட் பிளே, அப்புறம் கரகாட்டம், அதெல்லாம் வந்து ஃபோகார்ட்ஸ் கீழே வரல. சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங், அதை பத்தி பேசினா பேசிட்டே போலாம்.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அதாச்சும் அதை பார்த்தா நான் ரசிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றது எந்த ஆர்ட்டை நீங்க சொல்லுவீங்க?
3: எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா ஸ்ட்ரீட் பிளே ரொம்ப பிடிக்கும். லைக் அவங்க வந்து சம்டைம்ஸ் பாடிக்கிட்டே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பாத்தீங்களா. இப்ப ரீசெண்டா நம்ம கமலஹாசன் மூவில வந்துச்சு, என்ன மூவி அது? அன்பே சிவம். எவ்வளவு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரு அவங்க இன்கம் ரைஸ் ஆகணும்ன்றதுக்காக வந்து ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி அதை போர்ட்ரேட் பண்ணி அந்த கான்செப்டே சுத்தி சுத்தி பாடி ஜெனரல் பப்ளிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த சார்ட் ஆஃப் ஃபோகஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: ஜெனரல் ஒப்பீனியன் இந்த ஃபோகார்ட் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன தோணுது? ஒப்பீனியன் அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்றாங்க எல்லாரும், சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: ஆக்சுவலி இந்த ஃபோகார்ட் எல்லாம் வந்து அழியக்கூடாத விஷயம். இப்ப சினிமா இண்டஸ்ட்ரின்னு ரொம்ப டெவலப் ஆகிட்டே இருக்கு. டே பை டே இட் இஸ் டெவலப்பிங். ஒரு வகையில இருந்தா ஒரு வகையில டெவலப் ஆகுது. பாத்தீங்கன்னா ஃபோகார்ட் எல்லாம் வந்து 5 நிமிஷம் கான்செப்ட் கொடுத்தாங்கன்னா அடுத்த ஹாஃப் அன் அவர்ல பண்ணிடுவாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 5 மணி நேரம், 5 வருஷம், 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க ஒரு கான்செப்ட் ரெடி பண்ண. இது எனக்குமே விடக்கூடாது. இட் இஸ் ஒன் ஆஃப் அ கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன். கொஞ்சம் போச்சு, வி கான்ட் டு எனிதிங். பட் இப்பத்தி ஜெனரேஷன் வேணா இன்னும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கலாம். லைக் கோ கெட்டிங் பேக் டு தி ப்ரீவியஸ் டெவலப்மெண்ட், டெவலப் ஆன ஹிஸ்டரி கிட்ட எல்லாம் போய் அது எப்படி வந்துச்சு அதை பத்தின ரிசர்ச் ஒர்க் பண்ணலாம். இல்ல இந்த ஸ்ட்ரீட் பிளே ஒரு கான்செப்டா வச்சு கேன் அகெயின் கெட் அப் சம்திங் நியூ அலாங் வித் ஸ்ட்ரீட் பிளே ஃபோக். அந்த ஸ்ட்ரீட் பிளே ஃபோக்ஸ் அதை பத்தி எல்லாம் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு யூ ஆர் நாட் சப்போஸ் டு லீவ் இட் லைக் தட். I'm feeling very bad for that.
2: Thanks a lot, Brinda.
3: Thank you.
2: Vanakkam, Madhubharathi.
3: Vanakkam.
2: உங்களுக்கு வந்து இந்த ஃபோகார்ட் பத்தி ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு?
3: எனக்கு அவ்வளவா தெரியாது. பட் ஆனா இப்ப இருக்க வேர்ல்ட் வந்து ஃபுல்லா மாடர்னைஸ்டா மாறிட்டு இருக்கு. சோ ஃபோக் வந்து அழிஞ்சிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
2: உங்களுக்கு பர்சனலா உங்களுக்கு ஃபோகார்ட் பிடிக்குமா? ஏன்னா உங்களுக்கு தெரியாதுங்கிறீங்க, ஆனாலும் ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃபோகார்ட்டை பத்தி?
3: கேள்விப்பட்டிருக்கேன். அது நம்மளோட ட்ரெடிஷ்னல் அண்ட் கல்ச்சர் வந்து அது வந்து வெளிப்படுத்தும். பட் ஆனா இப்போ வந்து அது அழிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
2: இந்த ஃபோகார்ட்டை வந்து இன்னும் மேல்படுத்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா
3: கொடுங்களேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ப்ரோக்ராம் வந்து எடுத்து பண்ணலாம். பிளஸ் வந்து நிறைய என்கரேஜ்மெண்ட் தான் முக்கியமான விஷயம் அதுக்கு. யாராவது நிறைய என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம நல்லபடியா பண்ணலாம்.
2: தேங்க்யூ மதுபாரதி.
3: தேங்க்யூ.
2: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
2: இப்ப வந்து நம்ம பாரம்பரிய கலாச்சார நடனங்கள் அப்புறம் இந்த சிலம்பாட்டம் அப்படின்னு எல்லாம் இருக்குல்ல, அதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா?
4: விஷயம் நான் வந்து கிராமத்துல இருந்து வந்ததுனால இப்போ எங்க இப்போ என்னுடைய கிராமத்திலே பாத்தீங்கன்னா தாலாட்டு பாடல் பாடுறது இது ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கும். என்ன விஷயம்னா இப்போ உள்ள நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியவே மாட்டேங்குது. ஆனா இப்போ என்னுடைய அம்மாலாம் வந்து எங்க வீட்டில் உள்ள சின்ன குழந்தை அழுதுன்னா அவங்க ஒரு சின்ன பாட்டு அது வந்து ராகம் இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த அவங்க படிக்கிற அந்த ஒரு பாட்டுல வந்து அந்த குழந்தைங்க அப்படியே மெய் மறந்து தூங்குறத பார்க்கும்போது ஒரு வித்தியாசமா தெரியும். அதெல்லாம் இந்த சிட்டில வந்து பார்க்கவே முடியல.
2: நீங்க இந்த தாலாட்டை பத்தி சொன்னீங்க, ஏன்னா இது புது விஷயமான ஒரு ஃபோக் ஆர்ட்டா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நாங்க ரிசர்ச் பண்ணும் போது கூட இதை பத்தி எதுவுமே சொல்லல. சரி ஓகே, இப்போ தாலாட்டுன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இந்த தாலாட்டுல வந்து நீங்க மெய் மருந்து தூங்குறது அது சின்ன பசங்களுக்கு மட்டும் தானே, இல்லாட்டி பெரியவங்களுக்கு கூட? ஏன்னா நிறைய இப்போ ஸ்ட்ரெஸ் அவுட்டா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாமா? ஏன்னா ஃபோக் ஆர்ட்டுங்கிறதுனால நான் கேக்குறேன்.
4: இது வந்து இப்போ வீட்டுல வந்து குழந்தைங்க தூங்கும் போது அப்படிங்கும் போது நம்மளும் அந்த டைம்ல தூங்கிட்டு இருப்போம். அப்போ அவங்களுக்கு அந்த பாட்டு படிக்கும் போது அதை வந்து நம்ம மைண்ட்ல நம்ம ஏத்திக்கிறோம் ஒண்ணு, அதை இன்னொன்னு நம்ம அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நாளைக்கு நம்மளுடைய ஜெனரேஷன்ல நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அந்த பாட்டை படிச்சு அவங்கள தூங்க வைக்கலாம். ஜஸ்ட் அதே மாதிரி நமக்கும் அதை மெய் மறந்து தூங்குற ஒரு ஆர்வம் வருது, அதை கேட்கணும் கேட்கணும்ன்ற ஒரு ஆர்வமும் வருது அந்த பாட்டை கேட்கும் போது.
2: உங்களுக்கு வேற ஏதாச்சும் கிராமிய நடனங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் தெரியுமா?
4: கிராமிய நடனங்கள், இப்போ இந்த அது கோலாட்டம், இந்த மாதிரியான நடனங்கள்லாம் வந்து நிறைய இன்னும் கிராமப்புறங்களில் நடந்துகிட்டு தான் இருக்குது. அது மாதிரி கிராமப்புறங்களில் உள்ள நடனங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சிட்டியில் உள்ள மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரியான ஒரு நடனங்கள் இல்லாம அவங்களுடைய ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு வித்தியாசமான நடனங்கள்லாம் ஆடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா தெரியுது. இப்போ நம்ம சிட்டியில் உள்ள இந்த மாதிரியான டான்சஸ் எல்லாம், வெஸ்டர்ன் மியூசிக் உள்ள டான்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அங்குள்ள நடனங்கள் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான நடனமா தெரியுது. அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது, நான் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது.
0: தேங்க்ஸ் சார்.
4: நன்றி.
2: ஹாய் பாட்டி.
3: ஹாய்.
2: சரி, இப்போ வந்து நம்ம ஃபோக் கல்ச்சர்னு சொல்றாங்கல்ல, அந்த காலத்து அந்த டான்ஸ் மற்றும் அந்த சிலம்பாட்டம் கரகாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்து கலைகள் அப்படின்னு அதெல்லாம் இப்ப அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்றாங்க. உண்மையிலே அழிஞ்சிட்டு வருது?
5: இல்ல, அழிஞ்சிட்டு வரல. அதையும் இப்ப வந்து நல்லா எல்லாரும் லைக் பண்ணி பண்றாங்க, கிராமிய நடனம் சொல்லிட்டு. அந்த கிராமிய நடனம் வந்து விவசாயிகள்லாம் வந்து அறுவடை செஞ்சுட்டு அந்த சந்தோஷத்துல அந்த அறுவடை செஞ்ச இதெல்லாம் கையில வச்சுட்டு அவங்க லேடிஸும் ஜென்ட்ஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு பாடி சந்தோஷத்துல ஆடுவாங்க. அதுதான் கிராமிய நடனம்ன்றது.
2: சரி, எந்த விதமான ஒரு கிராமிய கலைகள் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்றீங்க?
5: கிராமிய கலைகள்ல ரொம்ப பிடிச்சது வந்து கரகாட்டம். கரகாட்டம் வந்து ஒரு கோவில்ல உற்சவம் இதெல்லாம் நடக்கிறது இல்லையா, அப்ப வந்து அந்த சுவாமிக்கு முன்னாடி வந்து அதுவும் முருகர் முருகருக்கு வந்து அந்த கரகாட்டம், கரகம் வந்து குடம் இருக்கும், அந்த குடத்தை வந்து தலையில ரெண்டு மூணு அந்த மாதிரி வச்சுப்பாங்க, வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணி அதுல டான்ஸ் ஆடுவாங்க. இந்த கரகாட்டத்துக்கு வந்து உடுக்கைன்னு இருக்கு இல்லையா, அந்த உடுக்கைய தட்டுவாங்க, தட்டி அந்த சத்தத்துக்கு தகுந்தபடி அங்க ஒரு ஜென்ட்ஸும் ஒரு லேடிஸ் ரெண்டு பேரும் ஆடுவாங்க. அவங்க வந்து ட்ரெஸ் எப்படி இருக்கும்னாக்க, முழங்கால் வரையில் தான் அவங்க வந்து புடவை கட்டுவாங்க, தூக்கி கட்டுவாங்க, கட்டிட்டு தலையில வந்து இந்த இதை வச்சுட்டு குடத்தை சின்ன சின்ன பெரிய குடம், அதுக்கப்புறம் மேல ஒரு சின்ன குடம், அதுக்கு மேல ஒரு சின்ன குடம், அந்த மாதிரி வச்சுட்டு ஆடுவாங்க. அவங்க ஆடிண்டே வரும்போது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இது பண்றதுக்காக கீழே வந்து காசு போட்டு அதை அப்படியே அந்த இருக்க குடம் வந்து கீழே சாயாம பேலன்ஸ் பண்ணிட்டு எடுப்பாங்க. அப்புறம் கத்தி எடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த கத்தி எடுத்து வந்து ஒரு ஏதாவது பழம் இல்ல காய் வச்சுட்டு இருப்பாங்க, அதை வந்து அந்த கத்தியாக தான் அடிப்பாங்க, டான்ஸ் ஆடிண்டே எடுப்பாங்க. இந்த மாதிரி இதுதான் அந்த காலத்துல அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கதைய செய்யறது. இது வந்து கோயில் உற்சவத்துல ரொம்ப பண்ணுவாங்க, வேண்டிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க.
2: சரி, இப்போ வந்து இந்த கிராமிய கலைகள்ல வந்து இத கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்களேன். இப்போ
5: வந்து கிராமிய கலைகளை மேம்படுத்துறதுக்காக நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பார்க்ல ஒவ்வொரு இதுலயும் இந்த மாதிரி கிராமிய கலைகள் எல்லாம் அவங்கள வந்து அவன் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஆட சொல்லி அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியறதுக்காக பண்றாங்க. அத வந்து காலேஜ்லயும் ஸ்கூல்ல எல்லாம் கூட வந்து அந்த மாதிரி அத அவங்க வந்து சொல்லி கொடுத்தாக்க பசங்களும் ஆடுவாங்க. இப்பவும் சில பேர் பசங்களாம் கத்துண்டு ஆடுறாங்க. அத வந்து ஆடினாக்க அத அந்த கிராமத்து சூழ்நிலையில அது வர்றது, இங்க இருக்கிறவங்களும் அந்த மாதிரி ஆடுறாங்க.
2: சரி பாட்டி, ரொம்ப நன்றி உங்க எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணதுக்கு.
5: ரொம்ப நன்றிமா.
1: இப்போ மக்கள் கிட்ட பேசினதுல இருந்து அவேர்னஸ் டோட்டலா இல்லாட்டி கூட ஏதோ கொஞ்சமாவது இருக்குன்னு ஒரு டிசிஷனுக்கு வர முடியுது.
6: ஃபோக் கல்ச்சர் அவேர்னஸ் மக்கள் கிட்ட கொண்டு வரதுக்கும் ஃபோக் ஆர்டிஸ்டை என்கரேஜ் பண்றதுக்கும் நம்ம கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமான இடங்கள்ல ஃபோக் ஆர்ட்ஸ் என்கரேஜ் பண்ற மாதிரி சிலைகளும் டிராயிங்ஸும் வரைஞ்சி வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் நம்ம சென்னை சங்கமம். சென்னை சங்கமம்ல டான்ஸ் ஷோஸ் கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ண மிஸ்டர் மதுசூசனன் கிட்ட ஃபோக் பத்தி நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
7: சென்னை சங்கமத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணது ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா அதில் வந்து நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ், கிளாசிக்கல் மட்டும் கிடையாது, வெஸ்டர்ன் அவங்க கொண்டு வந்திருக்காங்க, ஃபோக், நிறைய ஃபோக் ஆர்ட் ஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் நமக்கு தெரியாத நிறைய ஃபோக் ஆர்ட் ஃபார்ம்ஸ் அவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை சங்கமம் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபோக் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு நல்ல ஓப்பனிங். ஸோ அஸ் அ கிளாசிக்கல் டான்ஸராக எனக்கு நிறைய ஃபோக் ஆர்ட் ஃபார்ம்ஸ் பற்றி தெரிய வந்து, லைக் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு சிலது இந்த தப்பாட்டம், அப்புறம் ஒயிலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, காவடி, அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆனால் அது தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அது இல்லாமல் நம்ம சதர்ன் ஃபோக் இல்லாமல் நார்தர்ன் ஃபோக் கூட அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபோக் அப்படின்றது என்னோட விஷனில் என்னென்னா, நம்ம இப்போ நாற்று நடுறது, இப்போ ஒரு பானை செய்கிறது, அப்புறம் இந்த காட்டுவாசிங்களோட அவங்க வந்து இந்த மிருகங்களை அடித்து வேட்டையாடி அவங்க சந்தோஷமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் அவங்க பாட்டு பாடி அவங்க தங்களே உற்சாகப்படுத்தி கொள்வது தான் அது ஃபோக் ஆர்ட் ஃபார்மாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டைலைஸ்டாகி வருது. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த நாற்று நடும்போது அதெல்லாம் அந்த வேலையோட அந்த அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடிக்கிட்டே வேலை செஞ்சால் அந்த அலுப்பு தெரியாதுன்னு. ஸோ அது வந்து காலப்போக்கில் அப்படியே ஸ்டைலைஸ் ஆகி அதுதான் ஃபோக் ஆர்ட் ஃபார்மாக மாறிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் பேசிக்காக ஃபோக் பற்றின ஒரு விஷயம். சென்னை சங்கமும் ஒரு நல்ல ஓப்பனிங் பேசிக்காக ஃபோக் ஆர்டிஸ்ட்க்கு. இப்போது ஃபோக் ஆர்ட் ஃபார்ம் வந்து அவ்வளோவா பிரபலமாக இல்லை. ஏன்னா மற்ற கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம்ஸ்க்கெல்லாம் கிடைக்கிற ஒரு ஸ்கோப் அவங்களுக்கு கிடைக்கலையா, இல்லை அவங்க வெளியே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்களா அப்படின்ற தெரியாது. மேபி வந்து இப்போது நம்மளோட எஜுகேஷன் லெவல் அந்த அகடமிக்ஸில் பார்த்தோன்னா, இப்போ நம்ம வந்துட்டு இந்த காலத்தில் வந்து டான்ஸ்க்கு இப்போ டிகிரி வந்துட்டுருக்கு. இன் ஜென்ரல் டான்ஸ்கே டிகிரி இப்போ தான் ஒரு ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு 3-4 இயர்ஸ் பேக் தான் வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு டான்ஸ் ப்ரொஃபஷனெல்லாம் கிடையவே கிடையாது, ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோதான். இப்போ தான் வந்து டான்ஸ் டிகிரிக்குன்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ அவங்க ஃபோக் ஆர்ட் ஃபார்ம்ஸ்க்கு ஒரு டிகிரி இல்லை அதை பற்றின விஷயம், அதை பற்றி நாலேஜ் கொடுத்துட்டு மேபி அந்த ஃபோக் ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்கள கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஃபோக் ஆர்ட் ஃபார்மை பற்றின ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ அப்போ வந்துட்டு இப்போ ஃபோக் அப்படின்னாலே வந்து மீடியா அவங்கெல்லாம் கொடுக்கறது என்னென்னா, இப்போது வெறும் குத்து டான்ஸு அந்த மாதிரி. இப்போ ஒரு காலேஜ்க்கோ ஸ்கூல் காம்படிஷன், ஸ்கூல் லெவலில் கூட ஒரு ஓகே இந்த கேட்டகரி வந்து ஃபோக் டான்ஸ் காம்படிஷன் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக ஒரு கானா பாட்டாக தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சினிமாஸ்லேயே நிறைய நல்ல நல்ல ஃபோக் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்துட்டு அந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அவங்கக்கிட்ட வந்து ஒரு நல்ல அவேர்னஸ் க்ரியேட் பண்ணால், அவங்க இதை ஒரு நல்ல இதாக கொண்டு வந்தால் அந்த ஃபோக் அழிஞ்சு போகாமல் இருக்காது. ஏன்னா சிட்டி சைடு பார்க்கும்போது மோர் ஆஃப் கிளாசிக்கல், இன்னும் பார்த்தா வெஸ்டர்னைஸ்ட் கல்ச்சர் தான் நிறைய இருக்குது. கிளாசிக்கல் பரதநாட்டியமே இப்போ தான் கொஞ்சம் அவங்க புஷ்அப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து வெஸ்டர்னைஸ்ட் கல்ச்சர் தான், கல்ச்சர் அப்படி கொஞ்சம் இருக்கிற நிலைமையில் அந்த ஃபோக் பற்றின அவேர்னஸ் நிறைய உள்ளே கொண்டு வராதனால, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபோக்குன்னா ராங் சைடாக இருக்கிறதுனால உண்மையான ஃபோக் என்ன அப்படின்றது இன்னும் வெளியே வராமையே இருக்குது. ஸோ அதை பற்றின அவேர்னஸ் கொண்டு வந்தாங்கன்னா அது இன்னும் அழிஞ்சு போகாமல் இருக்கும். இருக்குது ஃபோக் இருக்குது, தப்பாட்டம் அதெல்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் வந்து இன்னும் அவங்களுக்கு ஸ்கோப் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த சென்னை சங்கமம் அந்த மாதிரி திருவிழா அப்படின்னு எல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ சென்னை சங்கமம் அவங்க நிறைய பார்க்ஸ்லலாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால பப்ளிக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம்லாம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது இப்போ தான். ஸோ பேசிக்காக வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்குற அவேர்னஸ் அது க்ரியேட் பண்ணாங்கன்னா ஃபோக் ஆர்ட் ஃபார்ம் இன்னும் நல்லா போயிட்டு. இப்போது எங்களுக்கு கலாக்ஷேத்திரால ஒரு செட் ஆஃப் ஃபோக் நம்பர்ஸ்னு இருக்குது. அது வந்து அவங்க வந்து எங்களோட அந்த ஃபவுண்டர் ருக்மணி தேவி அவங்க பீரியடில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கொரியோகிராஃப் பண்ணி வச்சது. இப்போ அதில் என்னென்ன இருக்குன்னா, சந்தால் ஃபோக் வெஸ்ட் பெங்கால், அதாவது அது ஹாவர்ஸ் டான்ஸ். கன்னடா ஃபோக் வந்து பாட்டர்ஸ் டான்ஸ், சொன்ன மாதிரி அந்த பானை செய்யும்போது. அதுக்கப்புறம் நாகாலாண்ட் ஃபோக் இருக்குது, நாகா, அது வந்துட்டு இந்த ட்ரைபல் டான்ஸ். அப்புறம் ராஸ், தாண்டியா ராஸ், அது வந்து குஜராத்தி ஃபோக். அப்புறம் பாங்கடா, பஞ்சாபி ஃபோக். அப்புறம் ஒரிசா, அந்த ஃபோக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய, அப்புறம் கரம் மத்திய பிரதேஷ் ஃபோக். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபோக் ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஸ்டைலைஸ்டாக ஒரு சைடு இருக்கிறது, இது வந்து ஒரு நார்தர்ன் லெவலில். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா கொரத்தி கும்மின்னு ஒரு இது இருக்குது. ஸோ இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே அங்கே கலாஷேத்திரம் அப்படின்னும் போது அங்கே வந்து ஒரு ஸ்டைலைஸ்டாக பண்ணிட்டாங்க. அது தவிர இங்கே வந்துட்டு இந்த சைடு பார்த்தோம்னா நமக்கு தப்பாட்டம் இருக்குது, மயிலாட்டம் இருக்குது, கரகாட்டம் இருக்குது, ஒயிலாட்டம் இருக்குது, தேவராட்டம் இருக்குது, அப்புறம் பொய்க்கால் குதிரை, அப்புறம் காவடி. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த இந்த ஃபோக்லேயே பார்த்தோம்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் தான் இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. இன்னும் தெரியாது, இன்னும் வில்லேஜ் சைட்லாம் இன்னும் நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது ஃபோக்கு. அது இன்னும் என்னென்னு நம்ம வந்து அதை பற்றின நாலேஜோ அதை பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும்போது தான் அதை பற்றி தெரிய வரும்.
8: மதுசூதனன் சார் கிட்ட பேசினதுல இருந்து நமக்கு ஃபோக் ஆர்ட் பத்தியும் சென்னை சங்கமம் பத்தியும் நல்லாவே தெரிய வந்தது. இப்ப வாங்க ஒரு மக்கள் இசை பாடல் கேட்கலாம்.

0: நல்லா ஒரு பாட்டு கேட்டோம். நம்ம ஃபோக் கல்ச்சரை ப்ரமோட் பண்ண ஒரு கப்பல் நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க வேற யாரும் இல்லங்க, மிஸ்டர் புஷ்பவனம் குப்புசாமியும் அவங்களோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமியும் தான். மிஸ்டர் புஷ்பவனம் குப்புசாமி ஃபோக் கல்ச்சர் அழியாம இருக்க என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்றாரு, வாங்க போய் கேட்கலாம்.
1: நான் அந்த மக்களிசை பாடல் வந்து முதல்ல வானொலியில தான் பாடினேன், அதுக்கப்புறம் தொலைக்காட்சிக்கு வந்தேன். வானொலியில பாடினது வந்து 1989, அது வந்து நெல்லை சுப்பிரமணியம், அவங்க திருச்சி வானொலியில இருந்தார், அவர் மூலமா. ஒரு பெரிய கதை, இங்க சென்னை பல்கலைக்கழக இசைத்துறையில நான் படிச்சுட்டு இருந்தேன், பிஎம் மியூசிக் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப எங்களுக்கு பாடம் எடுக்கும்போது தியாகராஜ சுவாமிகளுடைய உற்சவ சம்பிரதாய கிருதி ஒரு பாட்டு, அந்த மெட்டு வந்து ஏற்கனவே நான் கேட்ட ஒரு மெட்டாவே இருக்குது. இது ஏற்கனவே நான் கேட்டது போலவே இருக்கேன் அப்படின்னு நான் வந்து பழச நினைச்சு பாக்குறப்போ, என் தம்பி தங்கச்சிக்கு எங்க அம்மா பாடின தாலாட்டு. கண்டிப்பா எங்க அம்மா வந்து கன்னட சங்கீதம் கத்துக்கிறது வாய்ப்பே கிடையாது, அந்த கன்னட சங்கம் கேட்கறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா மட்டும் இல்ல, எல்லாருமே அப்படிதான் அங்க பாடிட்டு இருக்காங்க. அப்ப எப்படி இவங்க பாடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப நான் இந்த மாதிரி அந்த பாட்டை பாடி காமிச்சேன். அப்ப எங்க இசைத்துறை தலைவர் டாக்டர் சீதா அவர்கள் சொன்னாங்க, எஃப்லுக்கு இந்த மக்கள் இசை பாடலே நீ எடுத்துக்கோ. இப்ப கிராமிய பாடல்கள் தான், அப்ப மக்கள் இசை பாடல் நானா கொண்டு வந்து பேரு. இப்ப தஞ்சை மாவட்ட கிராமிய பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கோ அப்படின்னா, தஞ்சை மாவட்டம் ரொம்ப பெருசு, அது ரெண்டா பிரிச்சு கீழ் தஞ்சை மாவட்ட கிராமிய பாடல்கள் அப்படிங்கிற தலைப்புல எம்ஃபில் பண்ணோம். இப்பதான் நிறைய பாடல்கள் கிடைச்சது. அந்த உற்சவ சம்பாதிக்கிறது
2: என்னன்னா, பாவன ஜஸ்து பாத்திர பாவன

0: இது என்ன கமகமா இருக்குது, அது கமகமா பண்ணா
1: அடித்தாரை சொல்லு என் கண்ணே அபராதம்
0: வாங்கிடுவோம் பிளேனா பாடுறோம். இதெல்லாம் ஒண்ணுதான், இதே மட்டும்தான். இப்ப தியாகராஜ சுவாமிகள் வந்து எப்படி எப்படின்னா கண்டிப்பா இது வந்து மக்களே செய்ய பாடல் தான், எல்லா தாயும் பாடுற தாலாட்டு. தியாகராஜ சுவாமிகளும் அதே தாலாட்டு எடுத்து ராமனுக்கு போட்டிருக்கேன். அவர் தியாகராஜ சுவாமிகள் பாட்டு எழுதுறதே இந்த உஞ்சை விருத்திங்கிறது தான். அவர் அவருக்குன்னு அவர் சமைத்து சாப்பிடுறது இல்லை, ஒவ்வொரு வீட்லயும் வாங்கிதான் சாப்பிடுறது. ஒரு ரெண்டு வாசல இருந்து ராமன் துதிய பாடுவார். அப்ப யார் வீட்லயும் பாடின தாலாட்டை கேட்டிருக்கிறார். எல்லாமே ராமனா பார்த்த தியாகராஜ சுவாமிகள் ராமனுக்கும் இந்த உற்சவ சம்பிரதாய கருவி. இன்னும் சொல்ல போனா தியாகராஜ சுவாமிகளோட அந்த 17 நூற்றாண்டுல பார்த்ததுல வந்து இந்த பிரதிமத்திம ராகங்கள் அதிகமா பாட்டு இருக்காரு. சண்முகப்பிரியா அப்படிங்கிற ஒரு ராகத்துல தியாகராஜ சுவாமிகள் ஒரு பாட்டு கூட கேட்டல. ஆமா இதுதான் இந்த இந்த மாதிரி இந்த பண்கள் வந்து இந்த மெட்டு ஒற்று போயிருந்த உடனே இதை வந்து நான் பதிவு பண்ணேன். அங்க போய் பதிவு பண்ணும்போது இந்த பாடல் நிறைய கிடைச்சது. அதை பாடும்போது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க.

0: மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அப்ப இங்க நம்ம பாடலாம் அப்படின்னு பாடும்போது இன்னும் அதை ஆராய்ச்சிக்கிறதுக்கான நிறைய பாடல்கள் எடுக்கும்போது அதுல நிறைய புதையல் மாதிரி கிளம்பிச்சு. நிறைய விஷயங்கள் அது இயல் இருந்தது, இசை இருந்தது. சொல்ல போனா நாகரிகத்தோடைய மக்களுடைய பண்பாடு, நாகரிகத்தின் கலாச்சாரத்தின் கண்ணாடி மக்கள் இசை பாடலா இருந்தது. இதை வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு ஆயிடுது. ஏன்னா நான் வந்து கிராமத்துல இருந்து வந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அதை மக்களுக்கு நம்ம சொல்லலைன்னா அப்புறம் அந்த கிராமத்துல பிறந்ததுக்கு பொருள்லாம் கூடல. இல்ல எல்லாமே எனக்கு பிடித்ததுதான். மக்களுக்கு இது அதிகமா பிடிக்குதுங்கிறத வச்சுதான் நான் பாடினது எல்லாமே எனக்கு பிடிக்கும். அதுல வந்து ரொம்ப தஞ்சாவூர் மண்ணெடுத்து, சீரகம் பாத்தி கட்டி, ராசாத்தி ஒன்னை எண்ணி, கொள்ளையில கொய்யா மரம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. மக்களை சென்றடைகிறதுக்கு இப்ப ஊடகங்கள் அதிகமா இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தூர்தர்ஷன் மட்டும் இருந்தது, வானொலி மட்டும் இருந்தது. இப்ப வானொலிய பண்பலை வந்து அதிக தூரத்துக்கு இப்ப ஒளிபரப்பு ஆகுது. முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா பண்பலைனா சென்னைக்குள்ளேயே இருக்கும், இப்ப பல மைல் தூரம் கடந்து பண்பலை போகுது. அப்ப வானொலியிலேயே அங்கங்க நிறைய ஏற்படுத்தினாங்க. அது மட்டும் இல்ல, தொலைக்காட்சி வந்து பல ஊடக சேனல்கள் இருக்கு. அதனால மக்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். திரைப்பட பாடல் என்பது அது வந்து ஒரு அது தனி ஊடகம். அது ஒரு கற்பனையை விற்பனை ஆக்குகின்ற ஒரு கனவு கோட்டை, ஒரு கனவு தொழிற்சாலை. சொல்ல போனா கற்பனையை விற்பனை ஆக்குகின்ற ஒரு கனவு தொழிற்சாலை. அது வந்து நம்ம பண்பாட்டோட சேர்க்க முடியாது. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா படம் எடுக்கணும், மக்கள் பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும். யாராவது படம் எடுத்து நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக படமே எடுக்கல, நான் மக்களுக்கு நல்லது சொல்றதுக்காக படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதான் உலகமாக புழுது. ஆகவே அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா மக்களை செய்ய பாடல் என்பது அப்படி இல்லை. அவர்கள் வந்து உள்ளத்திலிருந்து வெளிப்படுகின்ற உணர்வின் உண்மையான வெளிப்பாடு. அவங்களே மனசுக்குள்ள பாட்டு அடிக்கிறாங்க, அவங்களே மட்டு போடுகிறாங்க, அவங்களே பாடிக்கிறாங்க, அவங்களே சந்தோஷப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது திரைப்படத்தை இதுல சேர்க்கக்கூடாது. அது வேறு, இது வேறு.
1: நீங்க
0: கண்டிப்பா தெரியும், ஏன்னா திரைப்படத்துல பார்க்கும்போது அவங்க வந்து நல்ல பாட்டு நமக்கு கொடுக்கறது இல்லை. அப்படியே போனா கூட நம்ம இந்த பாட்டை படிச்சு பார்த்தா அது பாடவே முடியாது. இது இது எப்படி நம்ம அந்த மக்களுக்கு பாடுறது அப்படின்னு என் மனசு அடிமனதை உறுத்தும் பொழுது அந்த பாட்டு வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சதுனால பெரும்பாலும் எல்லா இசையப்பாளர் கூட சண்டைதான். அதனால யாருமே என்ன கூடுறது இல்லை. அது என்ன காரணம்னா மக்கள் இசைப்பாடல் பாடும்பொழுது பாடனா அவன் வந்து இந்த மாதிரி இரட்டை பொருள் பட பாடுவான் அப்படிங்கிற நினப்பு வந்துடுது. இது காரணம் வந்து டி கே எஸ் நடராஜன் ஒருத்தர் வந்தார் எங்களுக்கு முன்னாடி, அவர் தான் பாடினார். அவர் பண்ண குடும்பம் தான் நீ முன்னாலே போனானா பின்னாலே வரேன். முன்னால ஒரு பொண்ணை விட்டு பின்னால போனான்னா அவன் உண்மையா வந்து கணவனாவும் இருக்க முடியாது, காதலனாவும் இருக்க முடியாது, சைட் அடிக்கிறவனா தான் இருப்பான். நீ முன்னாலே போனா பின்னாலே வரேன் அப்படின்னா என்னது? எப்படி பெண்ணை முன்ன விட்டு ஆம்பளை பின்னாடி போனா அவன் ஆன்மகனா? அவன் எல்லாம் முன்ன நின்று பின்னாலே அழிச்சுட்டு போகணும். இவன் தடத்தின் மேல அவ காது வச்சு வரணும். அதானே இவர் பாடி வச்சதுனால இதே போலதான் மக்கள் இசைப்பாளர்கள் இருக்குங்கிற நினப்பு மற்ற இசைப்பாளர்களுக்கு வந்துருக்கு. அதனால நாம நம்ம கூப்பிட்டா இந்த மாதிரி இடக்கு முடக்கான பாட்டு இல்லையா? இப்ப திரைப்படத்தை இளையராஜா போட்ட இசையிலேயே குருவி கொத்தின கொய்யா பழம் தான் இருக்கணும், குருவி குறைஞ்ச கொய்யா பழம் அப்படின்னு பாட வச்சாரு. இது மாதிரி நிறைய பாட்டு நான் வந்து பாடினது 30 பாட்டு, நான் பாடமாட்டேன்னு தூக்கி எறிஞ்சது 60 பாட்டு. அதனால யாருமே என்ன கூப்பிடுறது இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா தனிமரம் தோப்பாகாது. ஆகவே நாமளும் இந்த சமுதாயத்துல ஒருத்தரா இருக்கிறோம். இந்த சமுதாயத்துக்கு நம்மளால நல்லது செய்ய முடியலனா ஒரு கெடுமையை செஞ்சு வைக்க வேண்டாம். நீ ஏன் அதை பாடுன வந்து என்ன யாரும் கேட்க போறது இல்லை. இருந்தாலும் எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. அதனால அந்த அந்த கெடுதலை செஞ்சு அந்த பணத்தை நான் சம்பாதிக்கணும்னு நான் ஆசைப்படல. உண்மையா நான் பாடுற இந்த மக்கள் இசை பாடல மக்கள் ரசிக்கும் போது ஏன் நல்லதே நான் கொடுத்துட்டு போறேன். அப்படி அந்த குறுக்கோழியில வர்ற அந்த அதிகமான பணம் எனக்கு தேவை. நான் வந்து இப்ப உள்ள மாணவர்களோ இல்ல இளைஞர்களோ இந்த மக்கள் இசை பாடல ஃபோக் சாங்ஸ வந்து ரசிக்கிறது இல்ல, கேட்கறது இல்ல அப்படிங்கறத நான் மறுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு வந்து கல்லூரிகள்ல இந்த மக்கள் இசை பாடல் பாடுறதுக்குன்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுக்குன்னு ஒரு போட்டி வச்சிருக்காங்க, அதுக்குன்னு ஒரு நிகழ்ச்சி வைக்கிறாங்க. கல்லூரிகள்ல எங்களை கூப்பிட்டு பாட வைக்கிறாங்க. அதனால வந்து பள்ளிகள்லயும் திரைப்பட பாடலுக்கு நடனம் ஆடியது போக மக்கள் இசை பாடலுக்கு நடனம் ஆடுறாங்க. ஆகவே விழிப்புணர்வு வந்திருக்கு. முன்பை இருந்ததை காட்டிலும் இப்பொழுது மாணவர்கள் மத்தியிலே இந்த மக்கள் இசை பாடல்களை பாடுவதற்கும் கேட்பதற்கும் ஆர்வம் அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறத தவிர குறையவில்லை. அது குறைவு குறைஞ்சிருக்குன்னு நம்ம நம்மளா நினைச்சுக்கிறோம், அப்படி கிடையாது. என்ன என்னன்னா இந்த மக்கள் இசை பாடலில் உள்ள தாளக்கட்டை எடுத்து, தகிட தகிட தகிட என்ற ஒரு தாளக்கட்டை எடுத்து அந்த தாளக்கட்டில் திரை இசைப்பாளர்கள் பாடல்களை பதிவு செய்யும் பொழுது அதை கேட்கின்ற மக்கள் அதுக்கு ஒரு பேர் வச்சா குத்து பாட்டு. 10 பாட்டு இருந்த காலம் போய் குத்து பாட்டு வந்து போச்சு. திரைப்பட பாடல்கள் வந்து இப்படி வந்திருக்கு. ஆனா உண்மையிலேயே மக்களை செய்த பாடல்கள் சத்து பாட்டு, அது குத்து பாட்டு அல்ல. இந்த சொல்லே சரியில்லை. இப்படி ஒரு நாட்டுப்புற பாட்டு என்பது சரியான சொல்ல அல்ல, குத்து பாட்டு சொல்றதும் சரியில்லை. துள்ளல் பாடல்கள் சொல்லலாம், துள்ளல் பாடல்கள் சொல்லலாம். தகிட தகிட அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வச்சுக்கிட்டு இப்படி இவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அப்படியெல்லாம் போட்டுருக்காரு. கானா பாட்டுன்னு ஒண்ணு, கானான்னா ஒரு ஹிந்தி சொல்லு, அவரை கானா பாட்டுன்னா பாட்டுக்கு பாட்டா, அது கானா பாட்டுங்கிறது உண்மையான வடிவம் வந்து இறந்தவங்க வீட்டுல வைக்கிற ஒப்பாரி. ஒரு தனி மனிதன் இறந்தவருடைய பெருமையை அவனுடைய இஷ்டம் போல அவன் வாய்க்கு வந்தபடி பாடுறதுதான் கானா பாட்டு. அதுவும் போதையில கஞ்சா சாப்பிட்டுட்டு கஞ்சா குடிச்சிட்டு அந்த முக்கா போதையில முழகிற பாட்டு தான் கானா பாட்டு. இதை நான் சொல்லல, கானா பாட்டை பத்தி ஆராய்ச்சி செய்தவர்கள் கண்டுபிடித்த விஷயம். இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணு புரியாமலே போயிட்டு இருக்கு. அது திரை மக்கள் இசை பாடல்கள் என்பது வேறு, கானா பாட்டு என்பது வேறு, திரை இசை பாடல்கள் வேறு. முழுக்க முழுக்க கிராமத்து மக்கள் அவர்களுக்காக பாடுகிறது உண்மையான உணர்வின் வெளிப்பாடு, அதுதான் மக்கள் இசை பாட்டு. நிறைய இருந்திருக்கு. அதாவது நீங்க வந்து சிலப்பதிகாரத்துக்கு முன்னாடி இருந்து, சிலப்பதிகாரம் வந்து 2nd century, அதுலயே நம்ம பாக்குறோமே இந்த காணல் வரி பாடல்கள், கந்து வரி பாடல்கள், பந்து வீசுறது, அப்புறம் அதுக்கப்புறம் தேவாரம், திருவாசகம். தேவாரத்துல காணப்படுகின்ற பண்கள் உள்ள மெட்டுகள் தான் மக்களை செய்யப்பாடல். அப்ப அந்த எப்ப வந்து முதல்ல வந்ததே நாடகம். ஒரு காட்டுல வாழ்ந்த மக்கள் வந்து முதல்ல வந்ததே நாடகம் தான். ஒரு யானை வருது அப்படின்னா யானை போல அவன் காமிச்சான், புலி வருதுன்னா புலிய போல காமிச்சான். சிலது சொல்ல முடியல, என்ன பண்ணானா செய்யல, காமிக்க நாடகத்தால் காமிக்க முடியாதனால ஓசைட்டான். ஒரு பூனை வருதுன்னா கத்தி காமிச்சான் அந்த பூனையை போல. இப்ப 2nd இசை வந்தது, அதுக்கப்புறம் தான் எழுத்து வடிவது. முதல்ல வந்தது நாடகம், அப்புறம் இசை, அப்புறம் இயல். ஆனா இயல் இசை நாடகம்னு நம்ம திருப்பி போட்டு படிக்கிறோம். இசை ரெண்டுக்கும் நடுபட்டது. இது மக்கள் இசை பாடல்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, இது கேட்ட மாத்திரத்துல அப்படியே உங்களுக்கு வந்துடும். நான் வந்து அனிதா வந்து சென்னை பல்கலைக்கழக இசைத்துறையில அவங்களுக்கு நான் பாட்டு சொல்லி கொடுத்தேன். நான் வந்து அப்ப முனைவர் பட்டத்துக்கு படிச்சுட்டு இருக்கிறேன். அவங்க வந்து எம்ஏ மியூசிக் படிக்கிறாங்க, பிஎம்சி படிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் பாட்டு சொல்லி தரணும். அவன் பாட்டு சொல்லி தரும் போது மற்றவர்கள்லாம் வந்து ஏனோ தானோ கடமைக்குன்னு அந்த பாட்டை திருப்பி பாடினாங்க. ஆனா இவங்க வந்து வந்து கொஞ்சம் சிரத்தையா ரொம்ப கவனமா அதுல வந்து ஒரு ஆர்வத்தோட அந்த பாட்டை கத்துக்கிட்டாங்க. அப்ப மேற்கொண்டு அவங்களுக்கு நான் சில பாடல்களை சொல்லி கொடுத்தேன். அப்புறம் இந்த பாடல்களை வந்து பாட வர்றீங்களா என் கூட கேட்கும் போது எல்லாருமே மறந்துட்டாங்க, இவங்க நான் வரேன் அப்படின்னு வந்தாங்க. அந்த அறிமுகம் அப்படியே சேர்ந்து நட்பாகி நட்பு காதலாகி காதல் வந்து கல்யாணத்துல போயிடுச்சு. இப்போ நீங்க பேட்டி எடுத்தது போல எல்லாரும் பேட்டி எடுத்து ஒளி வரப்படும். பாடத்திட்டத்துல கொண்டு வரணும், பள்ளி பாடத்திட்டத்துல கொண்டு வரணும், கல்லூரியில பாடத்திட்டத்துல கொண்டு வரணும். கல்லூரியில வந்து ஆராய்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட இதுக்குன்னு தனி துறை ஏற்படுத்தணும். ஃபோக்லோர் இப்போ வந்து ஒன்று ரெண்டு தான் இருக்கு, இன்னும் நிறையா கொண்டு வரணும். அப்போ இது அரசு இன்னும் நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டா கூட நல்லா. இப்போ அந்த மாணவர்களுக்கு அதாவது மறக்க முடியாத ஒரு பருவம் அப்படின்னா மாணவர் பருவம் தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு அறிவான பருவம், அழகான பருவம் அப்படின்னு சொன்னா அது மாணவர் பருவம். அழகும் அறிவும் ஆற்றலும் நிறைந்த பருவம் அதுதான். ஆக என்ன ஆகுதுன்னா இந்த ஆற்றல் வந்து அறிவும் அழகுல வாங்கிடுது. அது அல்லாமல் அறிவை விருத்தி செய்து ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அரிய பருவங்கிறத உணர்ந்து இதை விட்டா பிறகு நீங்க எந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்த உயர்ந்த நிலையை அறிவது முடியாது. இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து நழுவடாமல் இருக்கும்போது சில வந்து கஷ்டங்கள், சில துன்பங்கள் இதெல்லாம் வரும், இதை தாங்கிக்கணும். அதுக்கு வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்றேன். நான் சென்னைக்கு வரும்போது எங்க அப்பா வந்து நீ வந்து உன்னை படிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட பணம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். இருந்தும் அவர்கிட்ட வந்து சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், நீங்க ஒரு 3 வருஷத்துக்கு படிக்க வைங்கன்னு சொல்லி தான் சென்னைக்கு வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு. அப்போ வந்து ஒரு வேளை சாப்பாடு 2.50 ரூபாய். இப்போ 3 வேளைக்கு எப்படி சாப்பிடுறது? 2.50 ரூபாய் வச்சுட்டு 3 வேளை சாப்பிடணும். ஒரு வேளைக்கு ஹோட்டல் போனா 2.50 ரூபாய் ஒரே நேரத்தில் வாங்கிட்டு அவங்க போடுற அளவு சாப்பாடு நமக்கு காண்றது இல்லை. அப்ப அது 3 பிரிச்சேன். 60 காசுக்கு அந்த சாலை ஓரத்தில் ஒரு அண்டா நிறைய சோறு வச்சுக்கிட்டு மூடி ஒரு பொலித்தீன் கவர்ல போட்டு கொடுப்பான், புளி சாதம், லெமன் சாதம், 60 காசு. அது இந்த 2.50 ரூபாய் கொடுக்கற சாப்பாட விட அதிகமா இருக்கும். என்ன இவங்க கூட்டு பொருள் சாம்பார் இருக்கும், அதுல விரிஞ்சோறு. அப்ப என்ன செய்யறது அப்படின்னா 60 காசுக்கு அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு இரவும் 60 காசு சாப்பிட்டுட்டு அந்த 70 காசு இந்த மிச்சம் இருக்கும், அதுல 20 காசுக்கு தேநீர் குடிச்சிட்டு 50 காசு மிச்சப்படுத்துரு. அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வர்றப்போ அதுக்கும் வீட்டுல இருந்து பணம் வரல. அப்ப வீட்டுல இருந்து என்ன பண்ணாங்க, நீ சமைச்சு சாப்பிடு, நீ ஹோட்டல சாப்பிட்டா உனக்கு உடம்பு சரியில்லாம போடும், வயிறு நிரம்பாது, சமைச்சு சாப்பிட்டு நான் வந்து கஷ்டப்பட்டேன். அப்ப எங்க வந்து ரமாபாயின்னு வடமொழித்துறை அவங்க வீட்டுல ஒரு அறை இருந்து அந்த அறையை கொடுத்துட்டாங்க குடம்பாக்கம். நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்க நான் தங்கி இருக்கிறேன். அப்ப ஒரு நாள் பசின்னா அப்படி ஒரு பசிக்குது, அரிசி இருக்குது, உப்பு இருக்குது, பக்கத்துல முருங்கை மரம் இருக்குது, அதுக்கு முருங்கை கீரை இருக்கு. கிராமத்துல வந்து பஞ்சத்துக்கான உணவு தான் இருக்கிறது என்னன்னா அரிசியும் முருங்கைக்கீரையும் போட்டு கொதிக்க வச்சா ஒரு சத்தான உணவு, சுவையா வரும். இப்ப அது முருங்கைக்கீரை கஞ்சி வச்சு குடிச்சிடலாம் அப்படிங்கிற நினைப்புல ஸ்டவ்ல பாக்குறேன். ஸ்டவ்ல மண்ணெண்ணெய் இல்ல. இப்ப மண்ணெண்ணெய் இல்லாம நான் எப்படி சமைக்க முடியும்? ஆனா அந்த ஸ்டவ்ல நான் சமைச்சேன். எப்படின்னா ஒரு அதாவது நம்மளால ஒரு ஒரு கட்டத்துல முடியாது அப்படின்னு வரும்போது, ஆமா முடியாதுன்னு நீங்களே முடிவு கட்டிட்டு சோர்ந்து உட்காந்துடக்கூடாது, முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க, ஒரு வழி பிறக்கும். மண்ணெண்ணெய் இல்லாத ஸ்டவ்ல எப்படி சமைக்க முடியும்? முடியாதுன்னு நான் ஒரு முடிவுக்கு வரல. ஏன்னா எனக்கு பசி, நீ எப்படியா சாப்பிடுற அப்படிங்கிறது என்ன? ஏன்னா பசி அடக்கணும் இல்ல. அப்ப பக்கத்துல பார்த்தேன், எங்க அம்மா வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை இதை எண்ணெய் தச்சு போடுவிடான்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் கொடுத்தாங்க. ஒரு அரை லிட்டர் நல்லெண்ணெய் அப்படியே இருக்குது. இப்ப நல்லெண்ணெயே நான் மண்ணெண்ண சவுக்குள்ள ஊத்தி சமைக்க முடியாது, அது எரியாது. அப்ப ஒரு வழி பண்ண, நேரா வெளியில வந்தேன், பக்கத்துல ஒரு பொட்டி கடை, அந்த பொட்டி கடைக்கு பக்கத்துலயே சுத்தி சுத்தி ஒரு 10 சோடா முடி பொறிக்கிட்டு வந்தேன். அந்த சோடா முடிக்கு நடுவில் ஒரு தக்கை இருக்கும், அந்த தக்கை எடுத்தேன். அந்த ஸ்டவ்க்கு நடுவுல அந்த 10 மூடியும் அடுக்கினேன் வட்டமா. அதுல வந்து கர்ச்சிப்ப கிழிச்சி திரியாக்கி அந்த 10 சோடா முடிக்கும் இரவு நேரம் எப்ப கோயில் சாத்துவாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோயில் ஒரு சின்ன பாயை வச்சு படுத்துக்கிறது. தெருவுல போய் இருக்கிற பம்புல தண்ணி அடிச்சு கொண்டாந்து இந்த கோயில் ஓரமா குளிக்கிறது. பொது கழிப்பிடத்துக்கு போய் நம்ம காலை கடனை முடிக்கிறது. ஒரு காபி வாங்கிட்டு வந்து ரெண்டாக்கி சாப்பிடுறது. பார்சல் காபினா கொஞ்சம் கூட கிடைக்கிறதுனால கடையில போய் குடி சாப்பிடாம அங்க இருக்கிற அந்த பூசாரி நான் காசு கொடுப்பேன், பூசாரி போய் வாங்கிட்டு வருவார், அது ரெண்டு பேருமே சாப்பிடுவோம். இப்படியாக ஒரு 3 ஓட்டுனேன், நடந்தே வந்திருக்கிறேன், நடந்தே போவேன். திருவள்ளிக்கணில இருந்து என் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு நடந்தே போவேன். பஸ்ல போனா 50 அந்த 50 முச்சம் பிடிச்சிட்டு அந்த 50 மதியம் வந்து ஏதாவது வாங்கி சாப்பிடுவேன். ஆகவே முடியாது, இதெல்லாம் ஒரு கஷ்டம் தான், இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம படிக்கணுமா அப்படின்னு நினைச்சா நீங்க சாதிக்க முடியும். ஆகவே துன்பங்களையும் துயரங்களையும் சில நேரத்தில் அவமானங்களையும், நான் வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல படிக்கும் போது காக்கா பாடுமா, வெள்ளை புறாக்கு மத்தியில ஒரு கருப்பு காக்கா அப்படி எல்லாம் கேள்வி பண்ணாங்க. இன்னும் எவ்வளவோ நடந்தது, அதெல்லாம் வேண்டாம். அப்ப எல்லாம் எப்பயுமே தெரிஞ்சீங்க, தோல்வி என்பது நம்முடைய வாழ்க்கையில இல்லை. ஒவ்வொரு மாணவரும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு அதிசயம். எப்படி உலக அதிசயம்? உலக அதிசயம் வந்து 7 இருக்கோ 9 இருக்கோ சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, உலக அதிசயங்கிறது ஒன்னே ஒன்று இருந்தாதான் உலக அதிசயம். இந்தியாவில் தாஜ்மஹால் உலக அதிசயம். ஏன்னா அது ஒண்ணுதான் இருக்கு. 2 தாஜ்மஹால் இருந்தால் ஒரு உலக அதிசயமாக இருந்திருக்காது. ஒன்னே ஒன்று இருந்தாலும் உலகம். என்னை போலவோ அல்லது உங்களை போலவோ கண்டிப்பாக ஒருவர் தான் இருக்க முடியும். ஆகவே ஒவ்வொருவரும் உலக அதிசயம். உலக அதிசயமாக இருக்கிற நீங்கள் உங்களை பற்றி ஏன் தாழ்வாக நினைக்க வேண்டும்? நம்மால் முடியாது என்று ஏன் நினைக்க வேண்டும்? முடியும் என்று எப்பொழுதும் எப்பயுமே நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிறது நெகட்டிவ் திங்ஸ். நீங்கள் வந்து நீங்க நினைத்ததை கண்டிப்பாக நிச்சயமாக அடைய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கண்ட அனுபவம். அனுபவம் தான் அறிவு, அறிவு தான் அனுபவம். இதுதான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். வெறுங்கை என்பது மூடத்தனம்.

நீ சுழன்று வரும் எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை? விழி விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி.

ரொம்ப நன்றி மிஸ்டர் புஷ்பானம் கோபுசாமி. நீங்க வந்து ஃபோக் கல்ச்சர் பத்தி மட்டும் சொல்லாம ரொம்ப இன்ஸ்பைரிங்காவும் பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.

0: எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்.
1: அம்மா நான் டிஸ்கோக்கு போறேன், வீட்டுக்கு வேற லேட் ஆகும், டின்னரை நான் வெளியே முடிச்சுக்கிறேன், பை பை.
0: என்னமோ பண்ணு போ, நான் சொன்னதை எல்லாம் கேட்கவா போற?
2: என்னடி சசி, உன் பையன் ஏண்டி எப்போ பார்த்தாலும் டிஸ்கோ டிஸ்கோன்னு இப்படி அலையறான்? அவனுக்கு நம்ம பாரம்பரியத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸுக்கு அனுப்ப வேண்டியது தானே.
0: நான் என்ன சொல்லாமல இருக்கேன், எத்தனை தடவை சொல்றது அவனுக்கு, நம்ம கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு கூட கத்துக்க மாட்டேங்கிறான். கேட்டா மாடர்ன் யூத்ன்னு சொல்றான், என்னதான் பண்றது போங்க.
3: அம்மா எவ்வளவு நாள் தான் நீங்களும் கலாச்சாரம் பாரம்பரியம் சொல்லுவீங்க, கிளியரா ஏதாவது சொல்லி புரிய வைங்களே.
2: பாருடி சசி, உன் பொண்ணு எப்படி எல்லாம் இருக்கா, நான் எப்பவுமே சொல்றது கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு போகாதன்னு கொஞ்சமாவது கேட்டியா? இப்போ பாரு, உன் பசங்க ரெண்டுத்துக்கும் பாரம்பரியம் கலாச்சாரம்னா என்னன்னு கூட தெரியல. கஷ்ட காலம், என் பையன் கிராமத்துல இருக்கும் போது என்ன எல்லாம் கத்து காமிச்சேன் தெரியுமா? அவனுக்கு குஸ்தி, சிலம்பம், மட்போர் எல்லாம் தெரியும். சீறி வர காளைய வீரமா தனியால நின்னு அடக்குவான் தெரியுமா? சரி சரி, உங்க அப்பா ஆபீஸ் இருந்து வந்த அப்புறம் அவனையே கேட்டு தெரிஞ்சுக்கோ.
3: அப்பா பாட்டி சொன்னாங்க நீங்க என்னமோ கிராமத்துல காளை அடக்குவீங்களா, சிலம்பாட்டம் ஆடுவீங்களா, அப்படி என்னதான்ப்பா சின்ன வயசுல கிராமத்துல பண்ணிட்டீங்க?
4: உன் பாட்டி சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். திருவிழா வந்தா நம்ம கிராமத்துல எல்லா விதமான பாரம்பரிய கலைகளும் இருக்கும். காளைய அடக்குறதுல என்ன மாதிரி ஒருத்தன் பிறந்துதான் வரணும். நான் சிலம்பம் கையில எடுத்தா சுத்தி சுத்தி சிலம்பாட்டம் ஆடுவேன். அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது?
3: சிலம்பாட்டமா, அப்படின்னா என்னப்பா?
4: அது ஒரு நீளமான கொம்பு, செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி.
2: நம்ம கலாச்சாரத்துல சிலம்பம் ஒரு தைரியம் தரக்கூடிய ஒரு கலை. அத கத்துக்கிட்டா யாராவது பலவீனமா பேசினா கூட தைரியமா செயல்பட முடியும்.
3: ஓ அப்படியா, ஃபோக்கார்ல இவ்வளவு விஷயம் இருக்கா பாட்டி? ஃபோக்கார்ல வர என்னெல்லாம் இருக்கு?
2: கோலாட்டம், தெருக்கூத்து, கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், இன்னும் நிறைய இருக்கு தெரியுமா? சரி, உனக்கு கோலாட்டம்னா என்னன்னு தெரியும்ல? ரெண்டு குச்சிய வச்சுட்டு அவங்க தாளத்துக்கு ஏத்த மாதிரி ஆடுவாங்க, அதுதான் கோலாட்டம். கரகாட்டம்னா வந்து அந்த ஒரு சொம்பு இருக்கும், அதுல வந்து நல்லா அவங்க அலங்காரம் பண்ணி அத வந்து தலையில சுமந்துட்டு ஆடுறதுதான் கரகாட்டம்.
3: பாட்டி அப்பா சொன்னாங்க சிலம்பாட்டத்துல அவரை மிஞ்ச ஆளே இல்லன்னு. நான் அத கத்துக்கிட்டு அப்பாவை மிஞ்சற ஒரு பெரிய சிலம்பாட்டக்காரி ஆக போறேன் பாருங்க.
2: அப்படி சொல்ற என் செல்லக்குட்டி?
0: என்ன லிஸ்னர்ஸ், ட்ராமா பிஎஸ்என்னு நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சரி, இப்போ கொஞ்சம் இன்ஃபார்மேட்டிவா நம்ம டைரக்டர் கம் சினிமோட்டோகிராஃபர் மிஸ்டர் தங்கர் பச்சன் ஃபோக் கல்ச்சர் பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்கலாமா?
5: வணக்கம் சார், நாங்க இன்னைக்கு வந்து ரிவைவிங் ஃபோக் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ல பறை பத்தி நாங்க நிறைய விஷயம் கேட்கணும்னு சொல்லிட்டு நாங்க கால் பண்ணிருக்கோம். சார், நீங்க தென்றல் படத்துல வந்து நீங்க அந்த பறைய யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா, எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா வந்தது?
6: அது வந்து இளைய தலைமுறை, நீங்களாம் வந்து நகரத்தோட வாழ்க்கையில இருக்கீங்க. நம்முடைய படிப்புங்கிறது இன்னைக்கு வந்து வெறும் எழுத்து மட்டும்தான் கத்துக் கொடுக்குறாங்க, வயிற்று பிழைப்பு மட்டும்தான். நம்முடைய கலாச்சார பின்னாடி நம்முடைய இசை என்ன, நம்முடைய மொழி என்ன, இதை பத்தி எந்த அறிவும் இல்லாததான் பிள்ளைகள் இன்னைக்கு வளர்றாங்க. ஏன்னா அந்த அடிப்படையில் தான் அந்த கேள்வி கேட்கப்படுது. காரணம் சரியா, இது வந்து தமிழனுடைய முதல் இசை, ஆரம்ப இசை வந்து பறை. இசையினுடைய தொடக்கமே அதுதான். சரியா, அப்புறம் உலகத்தினுடைய முதல் இசையும் அதுவாக தான் இருக்க முடியும். அதனால விலங்குகளுடைய தோலதான் வந்து ஆதி மனிதன் வந்து அதை வந்து இழுத்து கட்டி அதை வந்து அடிச்சு பார்த்துருக்கான். அது வந்து ஓசை எழுப்புது, அதை தாளம் அமைக்கிறோம். அங்கிருந்து நம்முடைய இசையினுடைய அறிவு வந்து தொடங்குது.
5: ஓ, இப்போ பறை வந்து நீங்க இந்த லாரன்ஸ் வச்சுட்டு நீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது கூட. அது ஏன்னா அது பாரம்பரிய ஒரு நடனத்துல யூஸ் பண்றது, நீங்க அத எப்படி நீங்க ரிசர்ச் பண்ணீங்க இத பத்தி?
6: என்னுடைய திரைப்படமும் தான் நீங்க பாக்குறீங்க, அதே முழுமையா பாக்குறீங்க. நம்மளுடைய கலையை நம்ம மக்கள்கிட்ட பரப்ப வேண்டியது நம்மளுடைய கடமை.
5: ஓகே,
6: அது சரியா, அது வந்து வெறும் சுவாரஸ்யத்துக்காக நம்மளுடைய கலைகளை கொண்டு வர்றது இல்ல. சரியா, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒண்ணு. பிறகு என்னுடைய

0: என்னுடைய திருக்கதையாகட்டும், நாவல் ஆகட்டும், என்னுடைய பேட்டிகள் ஆகட்டும், என்னுடைய மேடை பேச்சு ஆகட்டும், என்னுடைய திரைப்படம் ஆகட்டும், எதுவானாலும் தமிழர் வாழ்வு தொடர்பான, தமிழர் இசை அரசியல் மொழி இனம் தொடர்பான இதைதான் நான் வந்து என்னுடைய கருத்து மையமா நான் வந்து கையாள்றேன். சரியா? இதுல வந்து இந்த பறை பறை அப்படிங்கிற சொல்லே வந்து அறிவித்தல் பறை. இப்ப மலையாளத்தை கூட பறை பறை அப்படின்னு சொல்றான், சொல்லு சொல்லுன்னு அர்த்தம். அதாவது தங்களுடைய வலிய, தங்களுடைய வேதனைய, தங்களுடைய குரலை அந்த சொல்றதுக்கு தான் பறை வந்து இன்றைக்கு வந்து ஒரு ஆயுதமா வந்து பயன்படுது. தமிழனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். சரியா? ஒண்ணு. இன்னொன்னு பறை வந்து அறிவித்தல், ஒரு விஷயத்த வந்து அறிவிக்கிறதுக்கு பறை பயன்படுத்தப்பட்டு தொடக்கத்துல. பிறகு வந்து இந்த நீங்க சொல்லக்கூடிய எல்லா நடனமும் ஒரு அரசியலுக்காக உருவாக்கப்பட்டது. அவங்கவுங்க சில சாதி அடிப்படையில மத அடிப்படையில அவங்கவுங்களும் வந்து ஒவ்வொரு நடனத்தையும் ஒவ்வொரு இசையையும் வந்து உருவாக்குறாங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாமல், எந்த மதமும் சாதிய எந்த எண்ணமும் இல்லாமல் ஆதி தமிழர்களாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பறை. அதனுடைய நடன அசைவுகள் வந்து ஏராளம் கொட்டி கிடக்கும். நான் வந்து தஞ்சாவூர் ரங்கராஜன்ற ஒருத்தர் மிக முக்கியமான ஒரு கலைஞர். அன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ஆற்றல் படைத்த ஒரு பெரிய ஒரு மேதாவி அவரு. அவரை வச்சுதான் நான் ஆராய்ச்சி பண்ணிதான் இந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். பிறகு என்னுடைய மகன்கள் ரெண்டு பேருக்கும் நான் பறைய நான் கத்துக் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு ஒரு வீணையோ ஒரு வயலினையோ ஒரு மிருதம் இதெல்லாம் நான் எதுவும் கத்துறல குழந்தைகளுக்கு. என்னுடைய பறையை என்னுடைய உலகத்துல எத்தனையோ விஷயங்கள நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உலக சினிமாவை தெரிஞ்சுக்கிட்டேன், உலக இலக்கியம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒரு கட்டத்துல எனக்கு தோணுச்சு என்னுடைய இசையை நான் தெரிஞ்சுக்கலையேன்னு எனக்கு ரொம்ப அவமானமா இருந்தது. அதனாலதான் அந்நிய மொழியை படிக்கிறேன், அந்நிய கலாச்சாரத்தை விரும்பி ஓடுற எல்லாம். ஆனா என்னுடைய இசையை என் பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கலையே, நான் கத்துக்கலையேன்ற ஒரு அவமானமா இருந்தது எனக்கு. அந்த அடிப்படையில தான் நானும் கத்துக்கிட்டேன், என்னுடைய பிள்ளைகளுக்கும் அதை கத்துக் கொடுத்தேன். ஆனால் இவங்க வந்து பறைங்கிற ஒரு சாதி அடையாளமா உருவாக்கி இருக்காங்க. அது ரொம்ப ஒரு தவறான இது. என்னன்னா எப்பவுமே நீங்க மேல்தட்டுல இருக்கக்கூடியவர்கள் வந்து எதே வாசிக்கிறாங்க, ஆனா பறை வாசிக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரிதான் நான் இது நாதஸ்வரம் தவில், நீங்க பாத்தீங்கன்னா வந்து நாதஸ்வரம் தவில் வாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த விருதுமே கிடையாது. நீங்க எல்லாம் மியூசிக் அகாடமியில உட்காந்துட்டு வேற எதாவது வாசிச்சுட்டு இருக்காங்க. பறைக்கெல்லாம் பறைக்கெல்லாம் அங்க இடமே கிடையாது. எது முதல் இசையோ அதுக்கு அங்க இடமே இல்லை. இதுதான் உங்க பாலிட்டிக்ஸ். இந்த இந்த அரசியலுக்காக தான் நான் பயன்படுத்துறேன், இதை உடைக்கிறதுக்காக தான் நான் பயன்படுத்துறேன். சரிங்களா? ஒரு விஷயம்னா உங்களுக்கு வந்து நோகாம கஷ்டப்படாம ஒரு விரலால் அப்படி தட்டணும். சரியா? இதெல்லாம் தான் இசையா கொண்டு வந்துட்டாங்க, வீணையா இருந்தாலும் வயனா எதா இருந்தாலும். ஆனா எவனால பறைய அவன் தொட்டிருந்து 6 மணி நேரம் பறைய வந்து இசைச்சு ஆடுவோம். செய்ய சொல்லுங்க பார்ப்போம். ஆனா கஷ்டமான விஷயங்கள நம்ம இடத்துல எடுத்துக்க மாட்டாங்க. யார் யாரும் மியூசிக் அகாடமியில உட்காந்துருக்காங்களோ அவங்க இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த தவில் இருக்குல்ல, இந்த தவில வாசிக்க சொல்லுங்க, அவ்வளவு அவ்வளவு வெயிட் இருக்கியா, அது சுமை இருந்ததுதானே, அது அதை தோல்ல மாட்டி அது 5 நிமிஷம் வாசிக்க சொல்லுங்க பார்ப்போம். ஆனா இவங்களுடைய எல்லா சடங்குகளும் வந்து தவில் வாசிக்கணும் மற்றவங்க. ஆனா அவன் பெரிய ஆளுன்னு இவங்க சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நாகஸ்வரம் இருக்கு இல்லையா, அது வந்து நாகஸ்வரம், நாகஸ்வரம் அது. அந்த நாகஸ்வரத்தை வந்து 5 நிமிடம் வாசிக்க சொல்லுங்க உங்க பார்ப்போம். மூச்சு அடைக்கி வாசிக்கணும், 8 மணி நேரம் வாசிப்பான். புரியுதா? இல்லை என்பதெல்லாம் பறையும் நாதஸ்வரமும் தவில மட்டும்தான். அதுக்கெல்லாம் உயிர் கொடுக்கிற ஒரு வடிவமா தான் நான் வந்து பறைய பயன்படுத்துறேன்.
1: ஃபோக் கல்ச்சர் வந்து அந்த பாரம்பரிய கலை, அத வந்து பின்பற்றது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க இல்ல, இப்ப அதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்க? ஏன்னா இப்போ எங்க ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபோக் கல்ச்சர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து ஒரு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க அதுவும் கஷ்டம். எப்படி அது கஷ்டமாச்சு, எதனால இப்ப எல்லாரும் இந்த மாதிரி ஆயிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் உங்க
0: அபிப்பிராயம். நம்ம மொழி பத்தி சிந்தனை கிடையாது யாருக்கும். பேருதான் தமிழ்நாடு. ஆனா தமிழ பேச இங்க அவமானப்படுறான். எவனுக்கும் 1 நிமிடம் தொடர்ந்து தமிழ பேச இங்க போட்டி வைக்க வேண்டியிருக்கு. இத யார் யாரெல்லாம் இதுக்கு ஆதாரமா இருக்காங்களோ அந்த மக்களுடைய கலைகளை நம்ம வந்து இப்போ தொடர்ந்து போற்றும்
1: போதுதான்
0: அந்த கலைகள் உயிர் வாழும். எந்த பாடத்திட்டத்திலயும் தமிழ் கலைகளை சொல்லி தர்றது இல்ல. இப்ப வந்து எத்தனையோ கலைஞர்கள் கலைஞர்கள் தான் ஆரம்ப கலை, அந்த தெருக்கூத்து கலைஞர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க யாரும் கிடையாது. இன்னைக்கு தோல்பாவை கூத்து கலைஞர்கள் இருக்காங்க, இங்க கரகாட்டம், ஒயிலாட்டம், அந்த ஆட்டம், அந்த ஆட்டம், நீங்க வந்து கிட்டத்தட்ட 63 கலைகளை, கிராமிய கலைகளை தாண்டி இன்னொரு 20 கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: ஆமா,
0: இது எல்லாம் இவங்க எல்லாம் வச்சு நம்ம இந்த ஒரு திருமணத்திலயோ வேற எந்த நிகழ்வுல இவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இவங்களை வாசிக்க வைக்கிறதே இல்ல. நம்ம அவனுக்கு அவனை வந்து அவங்கள கூட்டு வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு திருமண வரவேற்பு எல்லாம் யாரையாரே கூட்டு வந்து வாசிக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கற பணத்தையும் அவங்களுக்கு கொடுக்கற மரியாதையும் அவங்கள கார்ல கூட்டு வந்து மரியாதையா 6 மாசம் முன்னாடி அவங்கள போய் அச்சாரம் கொடுத்து அதை முன்மனம் கொடுத்து பண்ற மாதிரி இந்த கலைஞர்களையும் செய்தா இந்த கலைகள் வாழ்ந்திருக்கோம்.
1: அரசியல்
0: விழிப்புணர்ச்சி அவேர்னஸ் இங்க தமிழோட ஆட்சி வரணும், தமிழ் மொழி வந்து முதல் முன்னிலையில் நிக்கணும், தமிழ் படித்தவனுக்கு தான் முன்னுரிமை இருக்கணும், தமிழ் பேசணும்னா முன்னுரிமை இருக்கணும். முதல்ல பறை என்பது அது வந்து ஆதி திராவிடர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதில் மட்டும்தான் இசைக்கக்கூடியது. இன்னைக்கு பறை என்பது ஒரு சாதி அடையாளமா பார்க்கப்படுது. எல்லாத்திலையும் சாதி வந்து இல்லாம செய்யும்போதுதான் இதுக்கான உண்மையான மரியாதை உயரும். நீங்க ஏன் பாடத்திட்டத்துல இதெல்லாம் கட்டாய பாடமாக்குங்க, எல்லாரும் தமிழ் தமிழ் இசை பறையை படிச்சாதான்டா அதுக்கு மதிப்பெண் வை. இதை படிச்சுட்டு தான் வர முடியும், இல்லாட்டா தமிழ்நாட்டில் எவனும் படிக்க முடியாதுன்னு எல்லாம் பறை.
1: சரி சார், நீங்க இவ்வளவு நேரம் எங்களுக்கு பறைய பத்தி சொன்னது உங்களோட அபிப்பிராயம் இந்த பாரம்பரிய நடனங்கள் அதை பத்தி சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நாங்களும் இதை பின்படுத்துவோம், இதை நம்ம முன்னேற்றுவோம் சொல்லிட்டு நம்ம நம்பி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்.
0: கேட்டதுக்கு முதல்ல நன்றி. பிறகு உங்களை மாதிரி பிள்ளைகள் தான் இந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம்.
1: கண்டிப்பா நாங்க பண்றோம் சார். ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம்.
2: சங்கர் பச்சான் சார் சொன்னதும் கரெக்ட் தான். மிஸ்டர் பாலசுப்ரமணியம் ஒரு ரைட்டர் அண்ட் கார்ட்டூனிஸ்ட். இவர் ரெண்டு புக்ஸ் எழுதியிருக்காரு, கவிதை குளமதில் நீந்தும் ஒரு கல் அப்படின்னு ஒரு புக்கும், கார்ட்டூனிசம் அப்படிங்கிற புக்கும் எழுதியிருக்காரு. இது தவிர 1 வருஷம் காலேஜ் லெக்சரரா இருந்திருக்காரு. இவர் நாட்டுப்புறம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிய எப்படி ரிலேட் பண்ணி பேசுறாருன்னு பார்க்கலாம் வாங்க.
3: நாட்டுப்புறக்கலை அப்படின்னு சொல்ல வந்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இப்போ வந்து அதிகமாக அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா இங்கே மட்டும் இல்லை, டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாட்டுப்புறக்கலைகள்லாம் வந்துட்டு இப்போ அழிஞ்சிட்டு வர ஒரு ஸ்டேஜாக இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா கேரளாவில் கதகளி, அதனுடைய அழிவு இருக்குது. இங்கே நார்த்தன் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சில கலைகள்லாம் கூட அழிஞ்சிட்டு வருதுங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி நான் படித்து பார்த்தேன். அண்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புறக்கலைகள் அழிஞ்சிட்டு வர்றதுக்கான சாத்தியங்கள் நிறைய தெரிய வருது. ஸோ அதில் மெயினாக என்னென்னா வந்துட்டு இப்போது அழிவதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் ஜமீன்தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆளுங்க வந்துட்டு அவங்களுடைய சொந்த விஷயங்களுக்காக இந்த கலையை யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு தகவல். இன்னொன்று வந்து காசுக்காக, மெயினாக காசும் அப்புறம் அங்கே ஆடக்கூடிய பெண்கள் அவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு போதைப்பொருளாக கருதி அதற்கான விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுறது மட்டும்தான் இந்த கலையோட அழிவுக்கான காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பருத்திவேரன் படத்தில் அமீர் சார் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு த்ரெட்டில் காட்டியிருப்பார். ஸ்டார்டிங் சீன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அது வரைக்கும் சாதாரண ஏதோ ஒரு பக்தி பாடல் மாதிரி பாடி ஆடிட்டு இருப்பாங்க, ஒரு ஜமீன்தார் வந்தோன்னா அவரை ப்ரைஸ் பண்ணி பாடுற மாதிரி பாடணும். ஸோ அப்படி பாடினா தான் அவங்களுக்கு காசு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கலை வந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட்டை நம்பி அது இல்லை, அந்த சுற்றி இருக்கிற அந்த காசு கொடுக்குற அந்த கும்பலை நம்பி தான் அந்த கலை இருக்குது. ஸோ இப்போ அதுலேயும் நிறையா கேசஸ் வந்து எக்ஸ்டென்ஷனாகி போயிட்டுருக்கு. லைக் அதை படித்து பார்த்துவோ இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி அதில் நடனம் ஆடக்கூடிய பெண்கள் அவங்களெல்லாம் வந்துட்டு தவறான வழிகளுக்கு அங்கே இருக்கிற ஆண்கள்லாம் கூப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராஸ்டிடியூஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட உள்ளே நுழையுது அப்படிங்கிற மாதிரி தகவல் படித்தோம். ஸோ இது இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ என்னென்னா அந்த ஆர்டிஸ்ட் வந்து தொடர்ந்து அந்த ஒரு நாட்டுப்புற கலையை தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை முடக்கிறது அங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சிட்டிக்கு எப்படி கொண்டு வருது, இல்லை சிட்டியில் எப்படி டெவலப் பண்ணுறது, ஏன்னா நம்ம எஜுகேட்டட் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்கும். ஸோ நம்ம தான் இதை வந்து முன்னாடி கொண்டு போகணும். ஸோ இதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இப்போது நாட்டுப்புற கலைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா குத்துப்பாட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ குத்துப்பாட்டு வந்துட்டு யூஸ்வலாக அதனுடைய பர்த்துன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நாட்டுப்புற சாங்ஸ் தாராத்தப்பட்ட பறை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிங்கிள் பண்ணி வரதான் ஒரு நாட்டுப்புற பாடல். ஸோ அது இப்போ மோஸ்ட் எல்லா படங்களும் வருது. பட் ஆனால் அதுலேயும் ரீமிக்ஸ் கல்ச்சர் அது இதுன்னு வந்தனால ஒரு என்ன சொல்கிறது யதார்த்தமான ஒரு நாட்டுப்புற பாடல் இன்னும் வரலன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதில் படங்களில் பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் தமிழ்நாட்டில் பருத்திவேர்னு சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் வந்து ஒரு சிட்டி லைஃப் அதை பேஸ் பண்ணி ஒரு லவ் ஸ்டோரிஸோட இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்டையரா டோட்டல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆடியன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு ஒரு கிராமத்தில் உட்கார வச்ச ஒரு டைரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா அமீர் பருத்திவரன் படம் மூலமா. ஸோ அதில் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் எவ்ரி நுவான்சஸ் ஒரு கிராமத்துக்குள்ளார ஒரு சிட்டி மேன் நம்ம வாழ்ந்துட்டு வர முடியும் அந்த அளவுக்கு பண்ணியிருப்பார். அதே மாதிரி அதில் நாட்டுப்புற கலை அது எந்த ஸ்டேஜில் இருக்கு அங்கே இருக்கிற ஆளுங்க அதை எப்படி பார்க்குறாங்க இதெல்லாமே அவர் வந்து கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அதான் அங்கே ஒரு இன்டர்வியூ இந்த நெட்டில் போட்டிருந்தாங்க ஒரு பேப்பர் கட்டிங்கில் படித்தது என்னென்னா இதே நாட்டுப்புற கலை வந்துட்டு செய்கிற ஒரு லேடி. ஸோ அது வந்து தப்பான வழிகளில் அங்கே இருக்கிற ஜமீன்தார்கள் அங்கே இருக்கிற லோக்கல் அரசியல்வாதிகள் அந்த கவுன்சிலர் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்துட்டு தப்பான வழியில் யூஸ் பண்ணி அந்த பொண்ணு கடைசியில் சொன்ன வாக்குமூலம் என்னென்னா வேறு வழி இல்லை வீட்டில் குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது அவங்கள வந்து படிக்க வைக்கணும் அவங்களுக்கு நான் ஒரு மூணு வேலையாச்சும் சோறு போடணும் அவங்களுக்கு. ஸோ அது வந்து அவங்க எந்த கஷ்டமும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னு ரொம்ப வேதனையாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். வேறு படங்கள் பார்த்தீங்கன்னா பருத்திவரம் நடி சொன்ன மாதிரி அப்புறம் வெண்ணிலா கபடி குழு வம்சம் சுப்பிரமணிபுரம் இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் இப்போ வந்துட்டுருக்கு. இப்போ வந்து மோஸ்ட்லி இந்த கிராமப்புறங்கள் பேஸ் பண்ணி படங்கள் நிறைய வருது. ஸோ ஆனால் இந்த நாட்டுப்புற பாடலில் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக சொன்ன படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுப்பிரமணிபுரம் படம் சொல்லலாம் அதில் அப்புறம் பருத்திவரன் அப்புறம் ஈவன் டைரக்டர் பாலா சார் கூட அவரோட படங்களில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த நாட்டுப்புற கலையை ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ண இன்னொரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து தேவர் மகன். ஸோ அது பார்த்தீங்கன்னா என்டையராக ஒரு ஈச் அண்ட் எவ்ரி சாங் எவ்ரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது வந்து ஒரு ஒரு நாட்டுப்புற பாடலை பேஸ் பண்ணி அதில் இருக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் ஒரு டுவெட் சாங் கூட அந்த நாட்டுப்புற சைடில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பழைய காலத்து படம் பார்த்தீங்கன்னா தில்லானா மோகனாம்பால் அதில் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக மனோரமாச்சு நடிச்சிருப்பாங்க. ஒரு நாட்டுப்புற கலைனா எப்படி இருக்கும் கர்நாடக சங்கீதத்தோடு அதை எப்படி கம்பீட் பண்ணுது. ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தது தான் இந்த நாட்டுப்புற கலை கர்நாடக சங்கீதம் வந்து ஆக்சுவலாக கர்நாடகாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் இருந்தாலும் இங்கேயும் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் நாட்டுப்புற கலைக்கு எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நல்லா அழகாக அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சங்கமம்னு ஒரு படம் இருக்குது அதுலேயும் நல்லா காட்டியிருப்பாங்க. அண்ட் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் ஏஆர் ரஹ்மான் அப்புறம் தேவா இவங்க மூணு பேர் தான் நாட்டுப்புற இசையில் வந்துட்டு ரொம்ப அழகாக அவங்க வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இளையராஜா சார். ஸோ அவருடைய பாடல்கள் பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து அந்த கிராமப்புற பாடல்களே ஒரு ரெவல்யூஷன் அதுலேயும் ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜி கொண்டு வந்து ஒரு ரெவல்யூஷன் பண்ணார். தேவா சார் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒரு கே எஸ் ரவிக்குமார் எல்லா படங்களையும் அவர் போட்டு அசத்திருப்பார். அப்புறம் இப்போ வந்து யுவன் சங்கர் ராஜா சொல்லலாம் லைக் பருத்திவரன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த சினாரியோக்கு என்ன மியூசிக் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சு ரொம்ப அழகாக மியூசிக் கொடுக்குற ஒரு மியூசிஷியன். ஸோ அதே மாதிரி இந்த நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொன்னாலே இல்லை கிராமிய படங்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு முதல்ல வர்றது பாரதிராஜா சார். ஸோ எடுத்தோடனே ஒரு அந்த டைமில் ஃபுல்லாக அந்த க்ரைம் பேஸ்டான ஸ்டோரிஸ் அதே மாதிரி ஃபாரினில் வரக்கூடிய ஜேம்ஸ் பாண்ட் கதைகள் அதே தழுவிய படங்கள் வந்துட்டு இருக்கும்போது இல்லை இப்படியோ கிராமங்கள் இருக்குது அங்கே இந்த மாதிரி கல்ச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி நாட்டுப்புற பாடல்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணி படங்கள் கொண்டு வந்து பாரதிராஜா சார் அவருடைய வழியை ஃபாலோ பண்ணி இப்போ தங்கர் பச்சான் அப்புறம் டைரக்டர் பாண்டியராஜ் அமீர் பாலா கே எஸ் ரவிக்குமார் இவங்கெல்லாம் நிறைய பேர் அந்த வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ சினிமாவில் இது ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக நாட்டுப்புற பாடல் இன்னும் அது அழியலன்னு தான் சொல்லுவேன் இங்கே. ஸோ என்னென்னா இன்னும் நிறைய பண்ணணும் லைக் ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு கிராமத்து கதைகள் இன்னும் நல்லா வரணும். லைக் கிராமம்னா இப்போ எடுத்தோடனே வன்முறை கலவரம் அருவா கம்பு வேட்டி சட்டியம் அடிச்சுட்டு பார்த்தாலும் வெட்டு குத்து போகிறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு யதார்த்தமான அழகிய கிராம கதைகளும் இருக்குது. ஸோ கௌதம் மேனன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் விகடனில் இப்போது நீங்கள் ஒரு கிராமப்படம் எடுக்கக்கூடாதா கிராமத்து ஸ்டோரி எடுக்கக்கூடாதா அப்படின்னா அவர் சொன்னார் இப்போ வர ஃபிலிம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கிராமம்னாலே ஒரு வன்முறையை பேஸ் பண்ணி ஒரு இடம் தான் ஜாதி கலவரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப அழகான படங்கள் எடுக்க முடியும் அவங்களும் ரொம்ப மென்மையான மனிதர்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களும் சொல்ல முடியும். ஸோ அதில் அவர் சொல்லியிருக்காரு இந்த நாட்டுப்புற பாடல்கள் இந்த மாதிரி அவங்களுடைய கல்ச்சர் ஃபோக்கு இந்த ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே அதில் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச நாட்டுப்புற இசை தழுவிய ஒரு சினிமா பாடல் எதுன்னு கேட்டிங்கன்னா தென்றல் அப்படிங்கிற படத்தில் வந்துட்டு நம்ம பார்த்திபன் சார் அப்புறம் லாரன்ஸ் எல்லாம் நடித்த ஒரு பாட்டு அது. ஸோ அதில் வந்து புத்தம் புது பாட்டு வந்தால் தாண்டவ தோணின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஸோ அந்த பாட்டில் வந்து எக்ஸாக்டாக ஒரு ஒரு கல்ச்சர் அழிஞ்சு போகிறத ஒரு சப்டெக்ஸ்டாக யூஸ் பண்ணி அந்த பாட்டை எழுதியிருப்பாங்க. அதுக்கு நல்லா இசையும் அமைச்சிருப்பாங்க இளையராஜா சார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அப்புறம் இந்த கலை இன்னும் வளரணும்னா என்ன சொல்லணும்னா சினிமா இண்டஸ்ட்ரி அது மட்டும் இல்லாமல் மிச்சிருக்கிற எல்லா மீடியாவும் ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஏதோ நல்ல நிகழ்ச்சிகள்லாம் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்போது இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம ப்ரொமோட் பண்ணணும், வெளியே கொண்டு வரணும். ஸோ அது அமீர் மாதிரி ஆளுங்க பண்ணியிருக்காங்க. ஸோ மிச்சிருக்கிற டைரக்டர்ஸும் பண்ணணும். லைக் ஒரு சிட்டி ஸ்டோரி எடுக்கும்போது கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம், பட் ஆனால் நல்ல கிராமத்து கதைகள் வரணும். ஸோ ஏன்னா இந்தியாவுடைய

0: இன்னைக்கு பெரிய விசில் அடிங்க.
1: ஏ ரைட்டா அடி, ஏ லெஃப்ட்டா அடி.

நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏர்டெல் சாம்பியன்ஷிப் லீக் கூட டீம் ப்ரமோஷனுக்கு ஒரு விதமான ஃபோக் ஆர்ட் தான். அழிக்க முடியாதுங்க, ஆனா அதை இன்னும் வளர வைக்க வேற மாதிரி உரு கொடுத்து நம்ம தான் மாத்தணும். அதுக்கான அவேர்னஸ் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க நம்பிக்கையில. ஃபர்ஸ்ட் டைம் பிராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் மாணவர்களான நாங்க ஐஸ்வர்யா, அபிநயா அண்ட் மாளவிகா இந்த ப்ரோக்ராம உங்களுக்கு வழங்கினோம்.

0: பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்கம் மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
2: இப்போது குமாரி நேகா ராஜகோபாலன் அவர்கள் பாட இருக்கிறார்கள். அதற்கு பக்கவாத்தியமாக சாய் ரட்சித் வயலின், நெய்வேலி திரு கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், முதலாவதாக சித்தி விநாயகம் என்கிற முத்துசாமி தீட்சிதர் அருளிய கீர்த்தனை, ராகம் சண்முகப்பிரியா, தாளம் ரூபகம்.

0: உங்களை காப்பாத்தின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க. Brought you by MOPCRS 107.8.
1: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். ஏசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வீட்டுகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
2: அடுத்து மலையமார்தம் ராகத்தில் அமைந்துள்ள அனுமானே சாமிக்கிந்த என்கிற பாடல் அருணாச்சல கவிராயர் இயற்றியது. தாளம் ரூபகம்.

0: உங்ககிட்ட முதியோர் இல்லத்தை பத்தி ஒன்னு ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிடாதீங்க, ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. முதியோர் இல்லத்துல ஒரு அம்மா சொல்றாங்க, கருவறையில உன்னை வச்சு நான் எப்படி கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டேன், ஆனா உன் வீட்டுல ஒரு இடம் எனக்கு இல்லன்னு சொல்லி குப்பையாட்டம் என்ன தூக்கி வெளியே எறிஞ்சியே அப்படின்னு ஒரு அம்மா கதறாங்க.
1: நம்ம பெத்தவங்களை வச்சு பார்க்க வேண்டிய இடம் முதியோர் இல்லம் இல்லைங்க, நம்ம அன்பான வீடுதான்.
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிக்கிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

அடுத்து பாடப்போவது குருவாயூரப்பன் அப்பன் என்கிற அம்புஜம் கிருஷ்ணா பாடல், ராகம் ரீதி கவுளே, தாளம் ஆதி.

0: is MOP Vaishnav's Community Radio at
1: 107.8 FM.
2: நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
1: அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு, என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
2: ம், சரி வாங்கிக்கோடா.
3: எங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
2: சீன் டூ, இன் ஹவுஸ்.
1: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க, நானும் போகணும் ஆசைப்படுறேன், எனக்கு காசு தரீங்களா?
3: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
2: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
3: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல, நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
2: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மிஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
4: சீன் த்ரீ, இன் ஹவுஸ்.
2: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
4: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க, டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
3: இப்ப என்ன பண்றது?
2: இந்த வீட்டை வித்துறலாமே.
3: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
2: சில வருடங்கள் கழித்து ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும், எனக்கு காசு தரியா?
4: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா, காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க, தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
2: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன், எனக்கு காசு தரியாப்பா?
4: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும், அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
2: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி காரை அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி ஊமியாதன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம் பிளீஸ். நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும்போது வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: அடுத்து பாகை ஜெகஜன்னி என்கிற சுவாதி திருநாள் இயற்றிய கிருதி, ராகம் வாசஸ்பதி, தாளம் ஆதி.

0: காப்பாத்தின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க. Brought you by MOPCRS 107.8.
1: சென்ன பட்டணம் எல்லாம் கட்டணம், கைய நீட்டினா காசு மழை கொட்டணும்.
2: என்னங்க திடீர்னு இந்த பாட்டை பாடுறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டுல பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஒரு இடத்துல நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்தையே மறந்துடுறோம். பணம் சம்பாதிக்கணுங்கிறது முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லல, பட் ஸ்டில் டைம கொஞ்சம் மேனேஜ் பண்ணாததால வீட்டுல இருந்து வந்து லேட்டா கிளம்புறோம், போற வழியில எவ்வளவு பேர்கிட்ட சண்டை போடுறோம், இப்படி திரும்ப அப்படி திரும்பன்னு சொல்றோம், டிராபிக்ல போய் மோதுறோம், இவ்வளவு பிரச்சனை வருது. கவர்மெண்ட் இவ்வளவு அழகா ஃபிளைஓவர்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. சோ நீங்க எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி அண்ட் வீட்டுல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி லீஷரா சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே டிராவல் பண்ணி கரெக்டா உங்க
3: வேலையை

0: டே, அந்த ரேணு இருக்கால ஃபுல்லா திமிரா உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
2: ஹாய் மகா.
3: ஏ ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கு. என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
3: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவைதான் குளிக்கிறா, அத வச்சே தெரிஞ்சிருது அவதான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
4: பாத்தீங்களா, இதுக்குதான் நம்ம பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூலானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

மொத்தம் எவ்வளவுன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?

0: 지나가면
1: அழாதன செல்லம், அம்மாவுக்கு நான் இருக்கல்ல. ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
2: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ஏபிசிடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்

0: கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுர

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.